தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்ரேயா. ஒரு நிமிடம் நான் உங்களோடு பேச வேண்டும். என்ன ஒன்று சொன்னால், இப்போ நேரம் 1:15 அங்கே 16 நிமிடங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது ஐயா. 15 நிமிடங்கள் ஒவ்வொரு ஊழியருக்கும் கொடுக்குமாறும், அது மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் வின்சனையாவுக்கு தனிப்பட்ட முறையிலே, எனக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து சொல்லுகிறார்கள், இப்போது இந்த வானொலியிலே நீங்கள் செய்தியின் நேரத்தை கூட்டி ஜெப நேரத்தை குறைக்கிறீர்கள். இப்பொழுது ஜெப நேரம்தான் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கால கட்டத்திலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு வறுமையிலே கஷ்டத்திலே எத்தனையோ பேர் தற்கொலை செய்து செத்து கொண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்மாக்களுக்காக காத்து கொள்ளும்படியாக, பாதுகாப்புக்காக எல்லாம் ஜெபம் எடுத்து வாருங்கள். வருகிறவர்கள் 14:15 செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு சிறிய ஜெபத்தோடு முடித்து கொள்ளுகிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு ஊழியர் அல்ல ஐயா, பல நாடுகளில் இருந்து பல ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு 1 மணிக்கு செய்தி என்று சொன்னால், 12:58 நாங்கள் மியூசிக்கோடு உங்களோட நாங்கள் அழைக்கிற போது நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் அந்த 15 நிமிடத்துக்களே கொண்டு வரும்படியாக நீங்கள் எடுத்து வரும்படி எல்லா ஊழியர்களையும் உங்களை வைத்து சொல்லிக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. மாலையிலும் உங்களுடைய ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருவோம். சரி, நன்றி, நன்றி பாஸ்டர். அருமையானவர்களே, அருமையானது செய்தியை கேட்டோம். அநேக ஊழியர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். வருகிற ஊழியர்கள் செய்தியை நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள். ஆனால் இப்போது இந்த கால சூழ்நிலைக்குள்ளே ஜெபம், ஒவ்வொரு தேசங்களுக்கான ஜெபம், அந்த ஊழியர்கள் திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும். வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஊழியர்களுடைய ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது இந்த தேசத்துங்களிலே குடிகொண்டிருக்கின்ற பயங்கரங்கள் மாறுகிறதற்கு கர்த்தருடைய ஒரு கிருபையின், கருணையின் கண் கிடைக்கும் என்று அவர்கள் அன்பாக எங்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். தயவு செய்து எல்லா ஊழியர்களுக்குமே நாங்கள் 15 நிமிடம் தான் கொடுக்குறோம். அதற்குள்ளாக நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் எடுத்து வாருங்கள். இதோ நாங்கள் அடுத்த செய்திக்கு கடந்து செல்லுவோம். 3வது செய்தியை அமெரிக்க மண்ணிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள்.

0: அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
0: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கத்தோட கிருபையினால உங்களை எல்லாருடைய ஜபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் அம்மா. நீங்கள் எப்படி?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. நான் உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய நாளும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்கான தேவ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது தேவநீர் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் வானொலிக்காய் ஜெபிக்கிறோம். வல்ல வினாடிகள் வானொலியிலே சந்தையாவுக்காக, சிந்தாமா அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வமே, ஊழியக்காரர்கள் அனைவரும் சுகமாக பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்னங்கள் நோய் நெடுகழிவுகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சிறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை, உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒருவராவது அநியாயமாக எந்த வியாதியினாலும், எந்த விதமான வறுமையினாலும், பட்டினியினாலும் அப்பா மதிக்க கூடாது ஆண்டவரே. அந்த விதத்துல நீர் உடைய ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பார்க்கிறதும், அவர்களுக்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அவர்களை நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்கிற சௌரியாவையும் சௌரியாவையும் அப்பா, இந்த தொழில் காட்சி ஊழியத்தை ஆசீர்வதிப்பீர் ஆக ஆண்டவரே. இதுல இணைந்து கொள்கிற ஒவ்வொரு தேவைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே, இன்னும் அநேகர் இதுல பங்கு பெற, அநேகர் உதாரத்துவமாய் கொடுக்க, அநேகர் ஊழியத்தை ஆதரிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். அற்புதங்களும் அடையாளம் நடைபெறட்டும். நாமத்தை மையப்படுத்தும் தேவரீர் இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் ஆதி பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலும் எப்படி தேவ புத்திரர்கள் வந்து மனுஷருடைய பெண்களை திருமணம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் ஆதியாமத்தின் புத்தகம் 6 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அவர்கள் ராட்சதர்கள் வந்து பூமியிலே இருந்தார்கள் என்றும், பின்பு தேவகுமாரர் மனுஷர் குமாரத்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்றும், இதனாலே மனுஷர்கள் பலவான்களானார்கள் என்றும் தேவன் அறிந்து அந்த பூலோகத்தை அவர் அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கொள்ளுகிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் நல்லாதான் இருந்தாங்க. ஆனா எப்பொழுது தவறான உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களோ, தவறான திருமண ஏற்படுத்தி கொண்டார்களோ, அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அந்த வேளையிலே 7 வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6 அதிகாரம் 7 வசனம், நான் சிருஷ்டித்த பூமி மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனஸ்தபமா இருக்கிறது என்று சொன்னார். ஆதியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்த பொழுது தேவன் சொன்னார், அது தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று தேவனுடைய வார்த்தையில இதை வாசிக்கிறோம். எப்படி தேவன் அது நல்லது என்று கண்டாரோ, அதே தேவன் இப்பொழுது சொல்கிறார், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தபமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்து அவர் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்கு மனஸ்தாபம் உண்டாக்குகிற காரியங்களை பண்ணுவோமே ஆனால் அந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனாலும் அந்த பூமியிலும், அப்படிப்பட்டதான கொடூரமான மக்கள் வாழ்ந்த பூமியிலும் நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த நோவாவோ தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இந்த நோவா கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபை பெற்றான் என்று நாம் 6 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமே கீழும் உள்ள மக்கள் தவறான மனிதர்களா இருக்கலாம், பொல்லாத மனிதர்களா இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நாம் கிருபை பெற்றவர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எல்லா மக்களும் தவறு செய்தார்கள், நானும் அதே போல செய்தேன் என்று அவர்கள் மாத்திரம் என்ன நல்லவர்களா நான் அவர்களை பார்க்கிறேன் நல்லவன் என்று சொல்லி நம்மை நாமே அவர்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவா அவன் எப்படி அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் கிருபை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கும்

இந்த நோவாவுக்கு ஒரு தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். அது நோவாவுக்கு மாத்திரம் கொடுத்திருக்க முடியவில்லை, எல்லாருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நோவாவின் மூலமாக இந்த தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். எப்படி இந்த தேவ எச்சரிப்பு வருகிறது? இப்படி ஆண்டவர் வந்து மனிதர்களுடைய கிரியைகள் சரியில்லை, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவர்கள் செய்கிறதான காரியங்கள் சரியில்லை, எனவே அதை அழிக்கப் போகிறேன் என்று தேவன் திட்டமிட்டதை, அந்த தேவ எச்சரிப்பை இந்த நோவாவிடம் சொன்ன பொழுது அவன் எல்லாரிடத்திலே சொல்லி இருக்க முடியும். அவன் எல்லாரிடத்திற்கும் இதை அவங்க பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் நோவாவோ தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அதை அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் முக்கியம். இப்பொழுது ஆண்டவருடைய வருகையின் நாள் வருகிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதிலே எடுத்துக்கொள்ளப்படாத மக்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே கைவிடப்படுவார்கள். அவர்களுக்கு உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரும். பிறகு இரண்டாம் மரணம் வரும். அங்கே அக்னியும் கந்தகமும் நிறைந்த கடலில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்றதான தேவ எச்சரிப்பை நாங்கள் இப்பொழுது கொடுக்கும் பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவ கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுதும் நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அவன் அதை விசுவாசித்ததினாலே அவன் என்ன செய்தான்? அவன் பயபக்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை அவன் ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நமக்கு நாம் காணாதவர்களை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அந்த நாட்களிலே நாம் அநேக மக்கள் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் நோவாவோ அதை செய்தான், அதை நிறைவேற்றினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, தேவன் இந்த நோவாவிடத்திலே சொல்கிறார், நீ ஒரு பிழையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பிழையை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். பிழை என்றால் என்னவென்றே தெரியாது. பிழை என்பது ஒரு கப்பல் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த கப்பலை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்றே அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் அங்கே தேவன் சொன்னதை காரியம் அவன் அப்படியே விசுவாசிக்கிறான், அதை அவன் செயல்படுத்துகிறான். எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் தட்டி கழிக்கவில்லை. அவன் தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த பேழையை அவன் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலும் அங்கே மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, லூக்காவின் சுவிசேஷம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24:38 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24:38 ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 39 சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அவர்கள் உணராமல் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை உணராமல் இருந்தார்கள். எச்சரிப்பை உணராமல் இருந்தார்கள். பயபக்தி இல்லாமல் இருந்தார்கள். அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று மத்தேயு 24:38 சொல்கிறது. அப்ப இந்த நாட்களிலும் இந்த காரியங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகின்றது. இந்த மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் இப்படிப்பட்டதான ஒரு துன்பம் ஏற்படும். அதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, இந்த வானொலியின் மூலமாக நம்மோடு கூட என்ன செய்கிறார், அவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நோவாவின் காலத்துல செய்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் 8 அங்கே அவர் காப்பாற்றினார். ஆமென், ஆமென். பாருங்கள், 2 பேதுரு 2:5 சொல்லப்படுகிறது, நோவா முதலான 8 மன்னிக்கவும் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லப்படுகிறது. அப்படியான என்ன, நோவா நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். அதைத்தான் 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்போ மக்கள் பயபக்தி இல்லாமல் தேவபக்தி இல்லாமல் இருந்ததுனால அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள், அவபக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் மேல் இந்த உலகத்திலே தேவன் ஜலப்பிரளயத்தை
வரப்பண்ணினார்.

0: என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட அந்த விதமாக பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு இது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது என்று 6 அதிகார வசனத்திலே வாசிக்கிறோம். 2 பேதுரு 2 அதிகாரம் 6 வசனத்துல. சோ இப்படியாக நாமும் கூட நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவ எச்சரிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோவாவின் குடும்பத்தை போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோகப்பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும், வருகையிலே காணப்பட வேண்டும். சென்று எடுக்கிற இந்த வல்லமை நலைகள் வானொலிக்காக தொலைக்காட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்திருளும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லா தடைகளையும் ஆற்றி போடும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டரையா, மிக ஆசீர்வாதமான இந்த தேவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜெப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜெபத்தை எடுத்து வருகிறோம்.
0: நன்றி அம்மா, கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவதாக.
1: ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் தேவ செய்தியோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே இணைந்து கொள்வோம்.

0: வார்த்தை மாறாத ஜீவ வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்கலாம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் யோசுவா 9:10, ஏசாயா 13:14, 1 தீமோத்தேயு 4:5-6 என்னோடு டொரண்டோவில் இருந்து பியூலா இந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யோசுவா 9:10, யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெருஞ்சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிக்கோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத இரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணமும் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலிலே இருக்கிற பாளையத்துக்கும் யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுபுத்திரரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகேமுக்கும் அஸ்தோத்தின் பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கும் அப்புறத்திலிருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரத்தை எடுத்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்த பூசணம் பூத்திருக்கிறது. இந்த நாங்கள் இந்த திராட்சரச துருத்தியை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிட்டு என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3 நாளிலே அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபீரா, பெயரோத், கிரியாத் ஜேஜாரீம் என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. கடுங்கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவார்கள் என்று பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாய கர்த்தர் தமது தாசனாய மோசைக்கு கட்டளை இட்டது உமது அடியானுக்கு நிச்சயமாக அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கையில் தப்புவித்தான். இந்த நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கத்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிப்பிடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் ஆக்கினான். ஆமேன்.
1: பண்ணி எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்ட போது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கும் பெரிதுமாய் இருந்தபடினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிஸின் ராஜாவாகிய அப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் ஜோஷுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகிஸின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு ஜோஷுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ராட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே ஜோஷுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, அவளுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இந்த ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக சலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்கரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசத்தா மற்றும் மக்கேதா மற்றும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை உளப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் கருத்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் கருத்தது சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்கட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடி போய் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்துக் கொண்டார்கள். ஐந்து ராஜாக்களும் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று ஜோசுவாக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஜோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது ஜோசுவா கெபியின் வாயை திறந்து, அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்து எஸ்லேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவுமாக அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த செபியிலிருந்து அவனத்துக்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை ஜோஸ்வானத்தில் கொண்டு வந்த போது ஜோஸ்வா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்குடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது ஜோஸ்வா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாக இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கத்தர் இப்படியே செய்வார் என்றார். அதுக்கு பின்பு ஜோஸ்வா அவர்களை வெட்டி கொண்டு ஐந்து மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே ஜோஸ்வா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். அந்நாளிலே ஜோஸ்வா மத்தியதாவை பிடித்து அதை பட்டிய கருத்தினால் அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் எரியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தார். மக்கேதாவின் ஜோஸ்வா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவின் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டிய கருத்தினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தார். லிப்னாவிலிருந்து ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதை இரண்டாம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நரஜீவங்களையும் பட்டைய கருக்கினால் அழித்தார். அப்பொழுது கேசரின் ராஜாவாகி ஓராம் லாகீசுக்கு துணை செய்யும்படி வந்தார். ஜோஸ்வா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டார். லாகீசிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டை கருக்கினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்தது போல அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளில் தானே சங்காரம் பண்ணினார். பின்பு எக்லோனிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவருமாய் எக்லோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நரஜீவங்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் பட்டைய கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினார்கள். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைவரோடும் கூட தெபீருக்கு திரும்பி போய் அதன் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தார். அவர்களை பட்டைய கருக்கினால் அழித்து அதில் உள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எப்ரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவர்களின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்படியே ஜோஸ்வா மலைத்தேசம் அனைத்தையும் தென்தேசத்தையும் சமபூமியின் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவர்களின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதிஸ் பர்னேயா துவக்கி காத்சா மட்டும் இருக்கிறதையும் கிவியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தார். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவள் தேசத்தையும் ஜோஸ்வா ஒருமிக்க பிடித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்கால் யுத்த பாளையத்துக்கு திரும்பினார். ஆமீன்.
0: ஆமீன். ஜோஸ்வாவின் புத்தகம் மன்னிக்கணும், ஏசாயா 13 அதிகாரம். ஆமோத்தின் குமாரனாய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரந்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கூறுகிறவர்கள் என்றார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளிலே கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானத்தை வானங்கள் வீழ்த்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலருங்கள், கர்த்தரினால் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம், அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளையும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பாக முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தமும் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகளின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்துக்கும் அபூர்வமாக்குவேன். இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவனவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனவனும் பட்டயத்தாலே விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராட்சத்துக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேப்பர் மந்தியை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் ஊழையிடும். பலி சர்ப்பங்கள் அவர்கள் செவ்விகையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்றார்.
1: ஆமேன். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி இன்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாக யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தால் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களே ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் பாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரை ஒளிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாறு இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுதும் உழைப்பாறை அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதார விருட்சங்களும் லீவனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு இவ்விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பரிச்சயமானாயோ எங்களுக்குள் சமானமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு குழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வே அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை வீணப்படுத்தினவனே நீ தரையிலே உள வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். உன்னுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மிருகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதிரவம் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதை நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களே தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட புனத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்து விடப்பட்டாய். நீ அவர்களுடைய அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை சேரவுடைய சந்ததி ஒருபோதும் செயற்படுவதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்குடைய அக்கிரமத்தை நிறுத்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவளுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கத்த சொல்கிறார். அதை முள்ளம் பந்துகளுக்கு சுதந்திரமும் தண்ணி நிற்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கத்தர் ஆணையிட்டு சொன்னார். அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய முகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவன் தோளிலிருந்து நீங்கும். தேசமானத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாஷ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முடிந்ததென்று அக்களிப்பாய் இராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதில் தனி பறக்கிற அக்கினி சப்பமாய் இருக்கும். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரே பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன். உன்னில் மீதியானவர்களே அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு. பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கேருந்து போய்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறுத்தரோ சொல்லப்படும். கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஆமீன்,
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 4:4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமே ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேர்ந்தவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் எச்சரிக்கை ஆயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை ஆயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய்.
1: ஆமீன்.
0: அம்மா, 1 தீமோத்தேயு 5:5.
1: முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புத்தரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை தனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை வெகு பக்தியாய் விசாரித்து பெற்றால் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையின் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனுக்கு நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களின் ஜெபங்களில் இருப்பார். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள், அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நீரை உபசரித்து பரிசுத்தவான்களை கால்களை கழுவி உபத்திரவ கடவுளுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றவனுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவியை விதவிகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளம் வயதுள்ள விதவிகளை அதில் சேர்த்துக் கொள்ளாது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாக முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கணைக்குட்படுவார்கள். அதுவும் இல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடுபடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்பூர்வலாயும் வீண் அலுவட்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி உலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனத்திலாவது ஒருத்திலாவது விதவிகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகியால் அந்த பாரத்தை அதுமாரி வைக்க கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுவதை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்ததிலே எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பச்சபாத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி இறைவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவர்களும் மறந்திருக்க மாட்டாது. ஆமீன்.
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 6 தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவார்கள். விசுவாசிகளாகிய எஜமான்கள் உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையில் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவார்கள். இந்தபடியே புத்தி சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டைகளும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பெண்டியூ பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையே சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் செய்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ திமெத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெறுகிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள். கிருபியானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி அம்மா. நன்றி அருமையானவர்களே. இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்போடும் இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம், அதைத் தொடர்ந்து வருகிறது உலக நடப்பு செய்திகள், அதைத் தொடர்ந்து கவிதையின் நேரம். அத்தோடு சிறிய ஜபத்தோடு நான் 3 மணிக்கு இந்த ஜப இந்த வானொலியை இன்றைய நாளே நிறுத்த இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் மறு ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம் என்று குறிக்கொள்கிறேன். இதோ வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தலைவிரித்தாடும் கொரோனா வைரஸ் 2 அலை, மரணப்படுக்கையில் தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய இளம் தாய். மறக்கப்பட்ட நெருக்கடி, பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையே உள்ள மிக ஆபத்தான எல்லைப் பகுதியான டேரியன் வளைகுடாவிலிருந்து குடியேறிகள் குறித்த சிறப்பு செய்தி. பிரிட்டன் மருத்துவமனை நோயாளிகள் விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் மருத்துவர் குறித்த செய்தி தொகுப்பு.

0: வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது யசோதா ரவீந்திரன். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. சுகாதார அமைச்சகத்தில் பதிவான தரவுகளின்படி வைரஸ் தொற்று தொடர்பான மரணங்கள் 1 மாதத்துக்குள் 1 லட்சத்தை தாண்டியுள்ளன. ஆனால் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கக்கூடும். தலைநகர் டெல்லியில் வைரஸ் தொற்றால் உயிரிழந்த ஒரு இளம் பெண்ணின் சோகக்கதை குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் பிபிசி செய்தியாளர் ஒருலா குரின்.
1: QuickCheck showed me the best Capital One card I could get approved for with 100% certainty, and it didn't impact my credit score. I wish I could be that certain about everything, like whether my kid's going to be famous.
2: Our proven installation process ensures your gutters are in tip-top shape and prepped to protect your home. Step 1, we clean.
3: கொரோனா வைரஸை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது மிகவும் மோசமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடியது.
4: கடுமையாக நோய்வாய்ப்பட்டு சுவாசத்திற்காக இவர் போராடி கொண்டிருக்கிறார்.
3: என்னால் பேச முடியவில்லை, ஆனால் ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன்.
4: மற்றவர்களை பற்றியும் தனது பிறக்காத குழந்தை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கும் டிம்பிள் அரோராவின் இறுதி செய்தி இது.
3: எனக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக எனது பிரசவ காலத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்.
4: இதனால் 7வது மாதத்தில் டிம்பிள் வயிற்றில் வளர்ந்து வந்த சிசு இறந்தது. அடுத்த நாள் அவர் போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டார். தனது 3 வயது மகன் வியானை தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டார்.
5: அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள், வலிமையானவள். கோவிட் தொற்றால் இறக்கும் கடைசி நபர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என நாங்கள் நினைத்தோம்.
4: ஆனால் பெருந்தொற்றில் ரவிஷ் சாவ்லா தனது மனைவியை பறிகொடுத்தார்.
5: கருவுற்றிருந்ததால் அவரது எதிர்ப்பாற்றல் குறைந்தது.
4: 34 வயதான பல் மருத்துவர் டிம்பிள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் தனது மகனுடன் கொண்டாடியிருந்தார். 2019 லண்டனில் தனது குடும்பத்தினருடன் அவர் மகிழ்ச்சியாக விடுமுறையை கழித்த காட்சிகள் இவை. தனது மனைவி மற்றும் இங்கு பலரது மரணம் உலகிற்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று ரவீஷ் கூறுகிறார்.
5: உங்கள் நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இந்தியாவில் அது குறைந்து கொண்டே போனது, ஆனால் காட்டு தீ போல் மீண்டும் வந்தது. மக்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஆரோக்கியமான மக்களையும் கருவுற்ற பெண்களையும் இது பாதித்தது. எனவே எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க தவறாதீர்கள்.
4: இந்தியா தனது மக்களை பாதுகாக்க தவறியதன் விளைவை இப்போது எதிர்கொள்கிறது. தற்போது இந்திய திரிபு 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. பிரிட்டனில் தொற்று பாதிப்புகள் பன்மடங்காகியுள்ளன.
5: முன்பு வயதானோரை தாக்கியது, தற்போது இளைஞர்களை தாக்குகிறது. வைரஸ் புதிய பரிமாணம் அடைந்து வருகிறது. இந்தியாவில் இளைஞர்கள் பலரை தாக்கியுள்ளது.
4: தனது எதிர்காலத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகி வந்தார் டிம்பிள். கடந்த மாதம் தனது மனைவி இறந்ததிலிருந்து அவர் இறந்த தனது குழந்தையுடன் சேர்ந்து விட்டதாக ரவீஷ் தன்னை தேற்றி வருகிறார்.
5: இரண்டாவது குழந்தையை பார்த்துக் கொள்ள அவள் சென்று விட்டதாக எனக்கு நானே கூறிக்கொள்வேன். அவனை அவள் தனியாக விட விரும்பவில்லை. அவள் தாயாயிற்றே, புனிதமான ஆத்மா அவள்.
0: அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பெலாரூஸ் வான்பரப்பில் விமானங்கள் பறப்பதை தடுப்பதாக லித்வேனியா அறிவித்துள்ளது. கிரேக்கத்திலிருந்து லித்வேனியா சென்று கொண்டிருந்த ரயனேயர் விமானத்தை பலவந்தமாக மின்ஸ்கில் திரை இறக்கிய பெலாரூஸ் அரசு அந்த விமானத்தில் இருந்த அரசு எதிர்ப்பு ஊடகவியலாளர் ரோமன் புரோட்டசிவிச்சை கைது செய்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இராணுவத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட மியான்மரின் முன்னாள் ஆட்சித் தலைவி ஆங் சாங் சூச்சி முதல் முறையாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தனது வழக்கறிஞர்களையும் அவர் முதல் முறையாக நேரில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார். அரசாங்க ரகசிய சட்டத்தை மீறியது உட்பட அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்.
6: Good grammar and spelling are important, but if you want to write essays that inspire, messages that forge brighter connections, and emails that get the job done, you need to think about more than just grammar and spelling. This sentence is grammatically correct, but it's wordy and hard to read.
0: அமெரிக்கா செல்வதற்காக கொலம்பியா மற்றும் பனாமா இடையிலான எல்லைப்பகுதிக்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. மிகவும் ஆபத்தான இந்த பயணத்தை மேற்கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவது ஏன் என்பது குறித்த தொகுப்பை டேனியல் பாரடோ வழங்குகிறார்.
7: இதுதான் டாரியன் வளைகுடா. உலகின் மிகவும் ஆபத்தான தொலைதூர காடுகளில் இதுவும் ஒன்று. கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையே இது அமைந்துள்ளது. கொலம்பியாவின் எல்லையில் போராளி குழுக்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் மிரட்டி பணம் பறிப்பது மற்றும் கடத்தல் மூலம் இந்த பகுதியை கட்டுப்படுத்தி வருகின்றனர். சமீப காலமாக இந்த எல்லைப்பகுதி புதுவிதமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான குடியேறிகள் இந்த காட்டுப்பகுதியை கடக்கும் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். ஹைட்டி, கியூபா, வெனிஸ்வேலா மற்றும் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் குடியேறிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இதை கடப்பவர்களின் எண்ணிக்கை அல்லது கடக்கும் வழியில் இறப்பவர்களின் எண்ணிக்கையை அறிவது சாத்தியமற்றது. டாரியன் வளைகுடாவை கடக்கும் போது உயிரிழந்தவர்களின் உடல்களை இதுபோன்ற கல்லறைகளில் புதைக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. கியூபாவை சேர்ந்த லியோடேனி மற்றும் எலிடியோ அமெரிக்கா செல்ல முயற்சிக்கின்றனர்.
8: இது ஆபத்தானது என்றாலும் எனக்கு கவலை இல்லை. அமெரிக்காவுக்கு செல்வது மட்டுமே எனது நோக்கம்.
7: தற்போது பெருந்தொற்றின் காரணமாக கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையேயான எல்லைப்பகுதி மூடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகள் அல்லது அரசு அமைப்புகளின் அறிகுறிகளே இங்கு தென்படவில்லை. எனவே சட்டவிரோதமாக பணம் செலுத்தி உதவி செய்பவர்களை நம்பியே இவர்களின் எதிர்காலம் உள்ளது. காடுகளை கடக்க கோயட்டஸ் என்று அழைக்கப்படும் நபர்கள் தலைமை தாங்குகின்றனர்.
9: And this is the last.
7: இதுதான் மக்கள் வாழும் கடைசி பகுதி. இதற்கு அடுத்து மக்களை பார்க்க குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆகலாம். தற்போது அவர்கள் டாரியன் காட்டுப்பகுதியை நோக்கி நகர்கின்றனர். ஆனால் சட்டவிரோத இடப்பெயர்வை மட்டுமல்லாமல் பல்வேறு சிக்கல்களை தாங்கள் கண்காணித்து வருவதாக ராணுவ தலைவர் கூறுகிறார்.
10: சமூகத்தின் மீது அவர்கள் திணிக்கும் அழுத்தம் மறுக்க முடியாத ஒன்று. சட்டப்பூர்வமான மற்றும் சட்டவிரோதமான பலவற்றை அவர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இடப்பெயர்வு உள்ளிட்டவற்றில் அவர்கள் ஈடுபடுகின்றனர்.
7: கடந்த 15 ஆண்டுகளாக குடியேறிகள் எல்லையை கடந்து டாரியனுக்குள் நுழைந்து வருகின்றனர். ஆனால் பெருந்தொற்றால் இவர்கள் முடங்கியுள்ளனர். தங்குமிடங்கள், தண்ணீர் மற்றும் கழிவறை வசதிகளை இவர்களால் பெற முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் நூற்றுக்கணக்கானோருக்கு இது ஆபத்தானதாக மாற வாய்ப்புள்ளது. ஆனால் அமெரிக்காவை சென்றடைந்து புது வாழ்க்கையை தொடங்கினால் இந்த ஆபத்தான பயணம் மதிப்பு மிக்கது என இவர்கள் கருதுகின்றனர்.
0: நோயாளிகள் மருத்துவமனைகளிலிருந்து விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் உதவியுடனான பரிசோதனை முயற்சி ஒன்று இங்கிலாந்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனை முயற்சி வெற்றியடைந்தால் நோயாளிகள் பலருக்கு தேவையான தொடர் மருத்துவ மேற்பார்வை வீட்டிலிருந்தபடியே கிடைக்கும். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
11: வணக்கம் ஜூலியா, நலமா?
12: வணக்கம் ரெபேக்கா.
11: உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
12: என் வீட்டில் எனக்கு வசதியான சூழலில் இருப்பதும் நன்றாகவே இருக்கிறது.
11: இதன் சிறப்பம்சமும் சாதாரண காணொலி அழைப்புக்கும் இதற்குமான வித்தியாசமும் என்னவென்றால், இந்த கேமரா மூலம் நோயாளியின் முகத்தை மட்டுமல்லாது அவரை சுற்றி இருக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது. நான் உங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம்.
13: That's the real benefit of
11: Hospital at Home திட்டத்தின் உண்மையான பலன் இதுதான் என்று நினைக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கும் போது கிடைக்கும் முழு கவனிப்பை வீட்டில் இருந்தபடியே நோயாளி பெறலாம். மேலும் வீட்டில் இருப்பதால் நோயாளி விரைவில் குணமடைவார். நோயாளி எவ்வளவு அதிகமாக படுக்கையில் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவரது தசைகள் பலவீனமாகும். எனவே வீட்டில் நோயாளியின் சுற்றுச்சூழலில் பராமரிப்பு வழங்குவது சிறந்த பலன் அளிக்கும்.
12: எனது இருப்பிட சூழலில் நான் நடந்து வருவதை பாருங்கள்.
11: ஆம், மருத்துவமனையில் இவ்வாறு செய்வது இயல்புக்கு மாறாக தெரியும். நோயாளியின் வீட்டிற்கு செல்லாமலேயே நோயாளிக்கு தொடர் சிகிச்சை வழங்குவதே இதனால் கிடைக்கும் நன்மையாகும்.
0: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
14: இவரை நேரமும் நாங்கள் பிபிசி செய்தி அறிக்கையோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது உலக நடப்பு செய்திகள்.
15: வல்லமையின் அலைகளின் செய்திகள். உலக பலம் 24 திகதி 5 மாதம் 2021 ஆண்டு திங்கட்கிழமை. இஸ்ரேலை போர்க்குற்ற நீதிமன்றின் முன்னால் நிறுத்துவதற்கான பணிகளை பாலஸ்தீனம் முன்னெடுத்திருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் இருந்த ஊடகங்கள் கட்டியமைக்கப்பட்டிருந்த அல் ஜலா கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய படையினர் குண்டு வீசி தாக்கி அதை அழித்தது தெரிந்ததே. இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேலியர்கள் நடத்திய பொழுது அதற்கு முன் ஏற்பாடாக தம்முடைய உளவு பிரிவினர் மூலமாக இந்த கட்டிடத்தை தகர்க்கப் போகின்றோம் என்றும் ஒரு மணி நேரத்தில் அனைவரும் இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் உத்தரவு போட்டது தெரிந்ததே. அதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஏபி செய்தி ஸ்தாபனம் உட்பட அல் ஜசீரா வரை பல்வேறு ஊடகங்கள், தொழில் நிறுவனங்கள், வக்கீல்களினுடைய நிறுவனம், நிதி நிறுவனங்கள் எல்லாம் 12 மாடி கட்டிடத்தில் இருந்து ஒரு மணி நேரத்தில் ஓடிவிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதானது மனித குலத்திற்கு விடப்பட்ட ஒரு சவாலாகும். அதன் பின்னர் அந்த கட்டிடத்தை இடித்து தகர்த்ததானது மனிதர்களினுடைய மரியாதை, சர்வதேச ஜனநாயகத்தினுடைய தனித்துவம் அனைத்தையும் இடித்து சகர்த்தது போன்ற ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது போர்க்குற்றம் என்பதற்கு சிறந்த அடையாளமாக இருக்கின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடன் பேசுகின்ற பொழுது தாம் பத்திரிகையாளரை வெளியே அனுப்பிவிட்டு தான் குண்டு வீசியதாக கூறியிருக்கின்றார். எனவே ஒரு நாட்டினுடைய பிரதமரே தான் குண்டு வீசியதை ஒப்புக்கொண்ட செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு நாடு போர்க்குற்றவாளி நாடுதான் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்கு போதுமான ஒன்றாக இருப்பதாக அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் கூறியிருக்கின்றார். இதுதான் பாலஸ்தீன விவகாரத்தில் இன்று முக்கியம் பெற்றிருக்கும் செய்தியாகும். 11 நாள் போர் முடிந்து கலைந்த பறவைகளாக பறந்து சென்ற பாலஸ்தீனர்கள் இப்பொழுது தங்கள் குடியிருப்புகளை தேடி மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 11 நாட்கள் யுத்தம் முடிந்த பின்னதாக இடிந்து கிடக்கும் வீடுகளை பார்த்து கண்ணீருடன் கதறி அழுகின்ற காட்சிகள் உலக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சுமார் 120,000 மக்கள் வரை தங்கள் வாழிடங்களை விட்டு பாடசாலைகள் உள்ளிட பொது இடங்களில் சென்று உயிர் தப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. 70 வயது முதியவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது தன்னிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து தான் வாழ்ந்த வீடு மட்டும்தான் என்றும் இப்பொழுது அது தரை மட்டமாக கிடைப்பதாகவும் தனக்கு எதிர்காலம் என்று இனி எதுவும் இல்லை என்றும் இந்த இடிந்த வீட்டின் மேலேயே ஒரு கூடாரத்தை அமைத்து உறங்குவதை தவிர தனக்கு வேறு வழியில்லை என்று அவர் விழி பிதுங்கி நின்றார். அதேவேளை பாலஸ்தீனத்தில் ஊடகங்கள் இருந்த ஜலா டவரை இஸ்ரேலிய படைகள் இடித்தது தெரிந்ததே. விமான குண்டுவீச்சு நடைபெற்று அது இடிந்து விழுந்த காட்சியையும் உலகம் பார்த்தது. உலகத்தின் முக்கியமான ஜனநாயக குரல்களாகிய பிரபல ஊடகங்கள் எல்லாம் அங்குதான் இருந்தன. இப்பொழுது ஜலா டவரினுடைய அதிபர் ஜலா மஹ்டி அவர்கள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு இந்த விவகாரத்தை எடுத்து செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் இருக்கின்ற போர்க்குற்ற மீறல்களை போர்க்குற்ற நீதிமன்று ஆய்வு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமைதி வந்தாலும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு ஒரு சிறந்த வழி உலகம் ஒன்றிணைந்து போர்க்குற்ற நீதிமன்றினுடைய கரங்களை பலப்படுத்துமாக இருந்தால் இந்த விவகாரத்தை தீர்த்து விடலாம் என்பது இன்னொரு பாதையாக இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகத்தின் ஆய்வாளர்கள் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும் என்று கூறினாலும் கூட போர்க்குற்ற நீதிமன்றை வலுப்படுத்தினால் இது வராமலே ஓடி ஒளிந்துவிடும் என்பது முக்கிய விடயமாகும். கடந்த நவம்பர் மாதம் 4 திகதியில் இருந்து எத்தியோப்பிய படைகள் டிக்ட்ரே என்கின்ற பகுதியில் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போரை அந்த நாட்டினுடைய நோபல் பரிசு பெற்ற அதிபர் பிரகடனப்படுத்தி நடத்தி கொண்டிருப்பது தெரிந்ததே. இப்பொழுது வந்திருக்கும் சிக்கல் பாலியல் பலாத்காரத்தை எத்தியோப்பிய படைகளும் எரித்திய படைகளும் இணைந்து படு மோசமாக செய்து வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. பெண்மணி ஒருவர் இது குறித்து சாட்சியம் அளிக்கின்ற பொழுது 5 படையினர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் இப்பொழுது தான் கருவுற்றிருப்பதாகவும் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு கடந்த 2 மாத கால பகுதியில் 200 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேரும் படையினரால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். 4ஆம் தேதி நவம்பரில் இருந்து இன்று வரையான கால பகுதியில் இவ்வாறு 500 பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் செய்து அழிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் எதற்காக ஆயுதத்தை தூக்கி இருக்கின்றார்கள், இவர்கள் எதற்காக சண்டை செய்கின்றார்கள், இவர்களுடைய நகர்வினுடைய கடைசி இடமாக அப்பாவி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வது அமைந்திருக்கின்றது. மேலும் பல பெண்கள் கணவன் மற்றும் குடும்பத்தினரின் முன்னால், பிள்ளைகளின் முன்னால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மறுபடியும் தம்முடைய குடும்பத்திலும் அந்த குடும்பம் இருக்கும் சமுதாயத்திலும் தங்களால் வாழ முடியாத நிலையையும் இவர்கள் ஏற்படுத்தி விடுகின்றார்கள் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்படும் பெண்கள் வைத்தியசாலைக்கு சென்றாலும் கூட அங்கு எதையும் காண முடியாது. ஏனென்றால் அங்குள்ள வைத்தியசாலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாமே சிதைந்து போய் கிடக்கின்றன. சுமார் 13% வைத்தியசாலைகள் மட்டுமே செயற்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சர்வதேச சமுதாயம் பெரும் கவலை அடைந்திருக்கின்றது. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியும் எத்தியோப்பிய அதிபரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியவர்களுக்கு பலத்த தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஈரானிய பெற்றோர் செய்த வேலை காரணமாக ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் கிடப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய நீதித்துறை பற்றிய விவாதம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. இதற்கு காரணம், 81-74 வயதுடைய கணவனும் மனைவியும் தங்களுடைய பிள்ளைகளை கொன்ற விதம். இவர்கள் 47 வயதுடைய தங்களுடைய மகனை கொன்று தள்ளி இருக்கின்றார்கள். மகனுக்கு நஞ்சு வைத்து அவர் மயங்கியதும் அதன் பின்னர் அவரை கதிரையில் கட்டி முகத்தை ஒரு கருப்பு பையினால் மூடி கத்தியால் குத்தி கொலை செய்து பின்னர் துண்டுகளாக்கி 3 சூட்கேஸ்களில் அதை போட்டு நகரத்தின் பல இடங்களில் சுழற்றி வீசியிருக்கின்றார்கள். இவ்வாறான தண்டனையை இவர்கள் எதற்காக தங்களுடைய மகனுக்கு கொடுத்தார்கள் என்றால், மகன் இளம் பெண்களுடன் தகாத முறையில் உறவு வைத்திருக்கின்ற காரணத்தினால் இதை செய்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த செயலை செய்ததற்காக தாம் கவலைப்படவில்லை என்றும் கடவுளுக்கு விசுவாசமாக தாம் நடந்திருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய சட்டங்களிலே பிள்ளைகளை கொலை செய்பவர்களுக்கு ஆக கூடுதலாக 10 வருடங்கள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கலாம் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. மற்றவர்களை கொலை செய்தால் மட்டுமே மரண தண்டனை என்கின்ற சட்டம் இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு இந்த வழக்கில் 10 வருடங்கள் மட்டும்தானா தண்டனை என்பதுதான் முதலாவது விவாத பொருளாக மாறியிருக்கின்றது சட்ட ரீதியாக. இரண்டாவதாக, 3 வருடங்களுக்கு முன்னதாக இவர்கள் தங்களுடைய மகளை கொலை செய்திருக்கின்றார்கள். மகளை எதற்காக கொலை செய்தீர்கள் என்பதற்கான விளக்கம், அவர் போதை வஸ்து பாவிப்பவராக இருந்தார். அளவுக்கு அதிகமாக போதை வஸ்து பாவிக்கின்ற தன்னுடைய மகள் உயிருடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவளையும் கொலை செய்தோம் என்று இந்த தாயும் தகப்பனும் கூறியிருக்கின்றார்கள். சரி, மேலும் ஒரு கொலையை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மருமகனை கொலை செய்திருக்கின்றார்கள். 7 வருடங்களுக்கு முன் இவர்கள் கொன்றிருக்கின்றார்கள். எதற்காக அவரை கொன்றீர்கள் என்ற கேள்விக்கு, அவர் ஒரு வன்முறையாளராக இருந்தார், வன்முறை மிக்க ஒரு மனிதன் இருத்தல் கூடாது என்று அவரையும் தீர்த்து கட்டியதாக இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீதான வழக்கில் அவர்களுடைய மருமகனை கொலை செய்த வழக்கு காரணமாக இவர்கள் தூக்கு தண்டனையில் போடப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், ஈரானினுடைய மதவாத கொள்கைகளில் அதி தீவிரமாக ஆழமாக ஆழமாக சென்ற இப்பெற்றோர் கடவுளுக்கு விசுவாசமாக நடப்பதாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். இது ஈரானினுடைய சட்டத்தின் மீது விழுந்திருக்கின்ற ஓர் அடியாக இருக்கின்றது. ஈரானினுடைய சட்டம் இந்த பெற்றோருக்கு என்ன தண்டனையை வழங்கலாம் என்பதுதான் ஈரானினுடைய சமுதாயத்தில் இப்பொழுது விவாதமாகவும், ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கின்றது என்கின்ற தலைப்பு செய்தி வெளியாக காரணமாகவும் இருக்கின்றது. நைஜீரியாவினுடைய படைத்துறை அமைச்சர் இப்ராஹிம் அட்டஹிரு விமான விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. கடுனா விமான நிலையத்திற்கு அருகே இவர் பயணித்த விமானம் வீழ்ந்ததாகவும், இந்த விமான நிலையம் நைஜீரியாவினுடைய வடபுலத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துறை.
14: இதுவரை நேரமும் நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்திருந்தோம். நேரம் கலையத்தில் 2

கோபனர் சாணக்கியன் திடீர் பிஜியம் செய்திருக்கின்றார். வைரஸ் வைத்தியசாலைகளில் வைரஸ் நோயாளிகளின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலை உள்ள குறைபாடுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து இதன்போது ஆராய்ந்திருக்கின்றார். குறித்த வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் பலரும் சாணக்கியனின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலையில் உணவினை விநியோகிப்பொருளுடன் தொலைபேசி உரையாடாக உரையாடியதுடன் உணவின் தரத்தினையும் பேணுமாறு வலியுறுத்தியிருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சாணக்கியன், நாட்டில் தற்பொழுது அனைத்து பிரதேசங்களிலும் வைரஸ் தொற்று மிக மோசமாக பரவி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பெரியகல்லார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் முன்வைத்த முறைப்பாடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக இது குறித்து ஆராயும் நோக்கில் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தினை எடுத்துக்கொண்டால் இங்குள்ள வைரஸ் வைத்தியசாலைகளில் 96% கட்டல்கள் நிரப்பப்பட்டுள்ளன. எனவே மேலதிக வைத்தியசாலைகள் அமைத்து நோயாளிகள் அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொண்டு வரப்படும் வைரஸ் பரிசோதனை கருவிகளின் எண்ணிக்கை 1000 காணப்படுகின்றது. 600,000 பேர் உள்ள ஒரு மாவட்டத்தில் வாரத்தில் 1000 வைரஸ் பரிசோதனைகளே செய்யப்படுகின்றன. ஆனால் இதைவிட கவலையான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வைரஸ் காலத்திலும் கூட மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்காமல் ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துகின்றனர். கென்யாவில் 13 33 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் வைரஸ் காரணமாக. சுகாதார வழிகாட்டிகள் முழுமையாக பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே இந்த அனர்த்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த நெருக்கடி நிலையிலிருந்து கென்யாவும் முழு நாடும் முழு உலகமும் மீட்சி பெறப்போக பிரார்த்திப்போம். புத்தளம் நகரசபையின் தலைவர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அப்துல் பயாஸ் 52 வயதில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ரிசார்ட் பதுதினுக்கு ஆதரவாக அம்பாறையில் சுவரட்டிகள். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் கைது செய்யப்பட்டு இன்றுடன் 1 நிறைவு பெற்றதை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள் சிறந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டன. இந்த சுவரட்டியில் அவர் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் விரைவான விடுதலை கிடைக்க ஆவணம் செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுவரட்டியானது பிரதான வீதிகள் உள்ள வீதிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை, நெற்பட்டை முனை, கல்முனைக்குடை, இஸ்லாமாபாத், சாய்ந்த மருது, மாளிகைக்காடு, நீந்தவூர், அட்டாளச்சேனி, அக்கறை பெற்று, சம்மந்த மருது, சம்மந்துறை, மாவடிப்பள்ளி, சவளக்கடை, மத்திய முகாம், பொத்துவேல் பகுதிகளில் இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கடந்த புனிதன் ரமலான் மாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் சபாநாயகரின் அனுமதியோ நீதிமன்ற உத்தரவு பெறப்படாமல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவருக்கு ஆதரவாகவும் விடுதலையை வலியுறுத்தியும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களும் செய்தியாளர் சந்திப்புகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்கின்றது. ஹக்கீம் அனுதாப செய்தி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வளர்ச்சியில் துணிகர அரசியல் போராளிகளில் ஒருவராக மதிக்கப்பட்ட புத்தளன் நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையும் அளிப்பதாக அன்னாரின் மறுவையிட்டு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹக்கீம் வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் போலீசார் தவிசாளர் சிறைக்கைதிகள் உட்பட 9 பேருக்கு வைரஸ் தொற்று. வவுனியாவில் இனங்காணப்பட்ட வைரஸ் தொற்றாளர்களுடன் தொடர்புடைய பேணியவர்கள் மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் பெறுபர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் நெடுங்கணி பிரசபையின் தவிசாளர், சிறைச்சாலை உத்தியோகத்தர் இருவருக்கும், வவுனியா போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கும், சிறைச்சாலை கைதி ஒருவருக்கும் வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பங்குளம் 7 ஒழுங்கை பகுதியில் ஒருவருக்கும், எருக்கல் பகுதியில் ஒருவருக்கும், ராசேந்திரகுளம் ஆடைத்தொருள் சாலையில் ஒருவருக்கும் என்று 9 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கின்றது. மன்னாரில் 2 23 பேருக்கு வைரஸ் தொற்று. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 23 பேருக்கு வைரஸ் தொற்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் மன்னாரில் அமைக்கப்பட்ட பெண்களுக்கான வைரஸ் இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் தற்பொழுது வரை 80 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் அறிவித்துள்ளார். மன்னாரில் கடந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது மன்னார் மாவட்டத்தில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 கிடைக்கப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் 23 நபர்களுக்கு வைரஸ் தொற்று உள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில். கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் 9 பேருக்கு வைரஸ் தொற்று. சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 21 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 9 பேர் கொடிகாமம் போலீஸ்

0: உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் என்றும், வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றவர்கள் என்றும் ஏழு மாற்றான சோதனையில் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ராணுவ அதிகாரி உயிரிழப்பு. மூன்றாவது அலையின் காரணமாக இலங்கையில் ராணுவ அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கேனல் செனவிரத்ன என்ற இலங்கை ஆட்டலரை படையணியின் அதிகாரியை உயிரிழந்திருக்கின்றார். பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். ராணுவத்தின் தொழில்திறன் மேம்பாட்டு மையத்தில் கடமையாற்றி வரும் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் உயிரிழந்த சந்தேகம், சாரதி உட்பட மூன்று பேர் கைது. புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர். இலுவங்குளம் பிரதேசத்தில் உள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் நீராடிவிட்டு பின்பகுதியை திறந்த டிரக் வண்டி ஒன்றில் வீடு திரும்பும் போது வண்டியிலிருந்து வீதியில் விழுந்து காயங்களுக்கு இலக்காகினார். விபத்தை தொடர்ந்து புத்தளம் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் மற்றும் வனாதவில்லு போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணையின் பின்னர் வண்டி சாரதி உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர். விபத்து ஏற்படும் போது அவர்கள் போதையில் இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை என்பன இடம்பெற்று நடத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையில் இன்றைய அரசாங்கம் உள்ளது. நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையிலேயே இன்றைய அரசாங்கம் உள்ளதாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வீலுகுமார் அறிவித்துள்ளார். நாட்டில் வைரஸ் தொற்றின் பாதிப்பு மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த நிலைமைக்கு சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்கள் எடுக்க அரசு தவறியமையே காரணமாகும். விமான நிலையத்தை கட்டுப்பாடின்றி திறந்து வைத்திருந்தமை, உல்லாச பயணிகளை நாட்டுக்கு வர அனுமதித்தமை, சித்திரை புத்தாண்டில் கட்டுப்பாடுகளை தளரவிட்டமை, தடுப்பூசிகள் ஏற்பாடு செய்யாமை என்று பல காரணங்கள் சொல்ல முடியும். இன்றைய நிலைமை மூன்றாவது அலையை தாண்டி நான்காவது அலை ஏற்படும் என்று ஊகிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை தடுக்க நாட்டில் உள்ள சுகாதாரத்துறை சார்ந்த பிரதான நான்கு அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. நாட்டை குறைந்தபட்சம் 14 நாட்கள் மூடி வைக்குமாறும், மக்கள் நடமாட்டத்தை முழுமையாக அந்த காலப்பகுதியில் தடுக்குமாறும், இதுவே சர்வதேச ரீதியான சில ஆய்வுகளின் ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதியோ வைரஸ் தடுப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியோ இதற்கு செவி சாய்த்ததாக இல்லை. கொட்டகலையில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைப்போம். கொட்டகலை பிரதேசபைக்கு உட்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக உள்ளுணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் சொந்தமான நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கொட்டகலை பிரதேசபையின் தலைவர் ராஜமணி பிரசாத், கொட்டகலை பிரதேசபை உறுப்பினர்கள் இந்த பொருட்கள் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் அணிக்கு பதிலடி கொடுக்குமா இலங்கை? நாளை இரண்டாவது போட்டி. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை டாக்காவில் நடைபெற உள்ளது. நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணி 33 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. குசல் பெரோரா இலங்கை அணியின் தலைவராக அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் தலைமை தாங்கிய முதல் போட்டி இதுவாகும். இலங்கை அணி தோல்வியடைந்த போதிலும் வெற்றிக்காக கடுமையாக போராடியது. எனவே முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு இரண்டாவது போட்டியில் இலங்கை பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது இலங்கை ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகும். இவ்விரு அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது போட்டி 28 தேதி நடைபெற உள்ளது. கல்முனையில் முறைகேடாக அகற்றப்படும் மனித கழிவுகள், நீதி கேட்டு வீதி கிறங்கிய ராஜனம் சிவலிங்கமும். கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் அகற்றப்படும் மனித கழிவுகளை முறைகேடாக அகற்றுவதன் மூலம் பொதுமக்களும் விவசாயிகளும் மீனவர்களும் பாதிப்பதாக தெரிவித்து கல்முனை மாநகர சபை மூன்றலில் இன்று காலை கல்முனை மாநகர சபை உறுப்பினர்கள் கந்தசாமி சிவலிங்கம் மற்றும் சந்திரசேகரம் ராஜன் ஆகியோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். எவ்வித முறையினான வழிமுறைகளுமின்றி மனித கழிவுகள் நீர்நிலைகளில் கொட்டுவதன் மூலம் பொதுமக்கள் சுகாதார ரீதியாக வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும், அந்த கழிவுகளை மீன்கள் உண்பதனால் மீன் சாப்பிட முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் இங்கே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாநகர சபை உறுப்பினர்களான சிவலிங்கம் மற்றும் ராஜன் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளனர். இலங்கை உட்பட 5 நாடுகளுக்கு பஹ்ரைன் பயண தடை. இலங்கை உட்பட 5 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளின் வருகையை பஹ்ரைன் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அதன்படி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் உட்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் நுழைவை பஹ்ரைன் இன்று தொடக்கம் நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. நன்றி.
1: அழைத்துக் கொண்டு வந்து
2: நாங்கள்
1: இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகளை கேட்டறிந்தோம். தொடர்ந்து அடுத்து வருகிறது கவிதையின் நேரம். கவிதையின் நேரத்தை தொடர்ந்து ஒரு சிறிய ஜபத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். நாளைய நாளிலே மீண்டும் நாங்கள் 9 மணியிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரலாம். இதோ ஆரம்பமாகிறது கவிதையின் நேரம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: பிளசம் அம்மா, எப்படி இருக்கிறீங்கள்? ஆமே, என்னுடைய கொலுடைய வெளியில போகிற மாதிரி இல்லையா? வீட்டிலே இருக்கிறீங்களா? சரி, அதே போதுமே, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி, நன்றியம்மா. இன்றைய நாளும் உங்களுடைய அதுதான் நல்ல, அதான் இன்றைக்கு எங்களை என்ன, நானும் ஒரு இடம் போகிற இல்லை. அப்போ இன்றைக்கு 3 மணியோட ரேடியோவை முடிச்சுட்டு வாங்கோ, உங்களை கடற்கரைக்கு கூட்டிக்கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்கணும். அதுதான் இருக்கிறேன். சரி, எடுத்து வாருங்களம்மா உங்களுடைய கவிதையை.
1: ஓ பரிசுத்தவாவியே, இன்று நாம் கூடி உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதிகாலம் தன்னிலே ஆயத்திரை மேலே அசைவாடின தெய்வமே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதி பெற்றோராயிருந்த ஆதாம் ஏவாள் உணர்தலால் ஆன துன்பம் துடைக்கவென ஆண்டவரே மனுவலும் எடுக்க அன்னை மணி மீதினிலே அன்பின் நிழலில் ஆனவரே ஆராதனை செய்கிறோம் ஐயா. அகிலத்தை மீட்க வானின் நின்று அவதாரமான ஜேசுதேவனை அடையாளம் காட்டி அறிவிக்க அழகு புறாவாக பறந்து வந்து அவர்தம் தோளிலே அமர்ந்து அத்தாட்சி காட்டிய தேவனை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆதாம் ஆத்ம மீட்டுப்பணியை ஆரம்பிக்க முன் இயேசு ஆகாரம் நீர் எதுவுமின்றி அவாந்திர மனிதனிலே ஆயத்தமாக தவமிருக்க அழைத்து சென்ற ஆவியை ஆராதனை செய்கிறோம் ஐயா. அழகு சிறை பூங்காவில் அகம் நிறைந்த துயரோடு அமைதியாக செலுத்தி நின்று அப்பாவின் சித்தம் கேட்டு அனுமதி கோரிய வேளை ஆக வேண்டிய பாதுகாப்பு அளித்து ஆறுதல் படுத்திய ஆவியே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆண்டுகள் பல தாண்டிய பின் ஆதி முதல் சீடர்கள் மேலும் அங்கே கூடி நின்ற அனைவர் மேலும் ஆவேசமான காற்றோடு அக்கினி நாக்குருவாய் அமர்ந்து கொண்ட தேவனே அதிசயம் செய் நாயகனே ஆராதனை செய்கின்றோம் ஐயா. இன்று அக்கினி உண்மை பரவலாம், அலைகடல் சூழ்ந்து அழிக்கலாம், ஆகம் துன்பம் அனைத்தும் சேர்ந்து அமிழ்த்தியே தாக்கலாம், அனைத்தையும் தீர்த்து காத்து ஆறுதல் தரும் தேவனே உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரின் அருள்வாக்கு கேட்டு அஞ்சி நடந்துபோரின் அன்பு இதயம் காண்பவரே, அடைக்கலமாகியோரை அரணாய் என்றும் காப்பவரே, அணுகியும்மை கண்ணீரோடு ஆராதனை செய்கின்றோம் ஐயா. அன்று தொடங்கிய ஆத்ம மீட்பு பணி இன்று வரை அகிலமெல்லாம் பரவி பயனளிக்க ஆர்வமுடன் அணியாற்றும் அரிய தொண்டர்கள், ஆயர்கள், குழுக்கள், துறையினர், துறவித்துறையினர், பொதுநிலையினர், அயராது தொழிற்பட வரமளித்து காக்கும் ஆவியே அருள்மழை பொழிந்து அனைவரையும் காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம் ஆவியான தேவனே. ஆட்கொள்ளும் சுவாமி, அருள்மழை பொழியும் உம்மே. ஆமேன்.
0: ஆமேன். நன்றியம்மா, வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, கவிதையோடு இணைந்திருக்கிறோம். அழைப்புக்கு வாருங்கள். நேரம் கலையத்தில் 2:44. இன்னும் ஒரு சிறிது நேரத்திலே நான் ஒரு குட்டி ஜபத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன்.

இன்றைய நாளிலும் கவிதையோடு இணைந்து சிறப்பித்து தந்த பிரசமமாக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்தில் ஜபத்தை சுருக்கமாக இன்றைய நாளிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்காக ஜபிக்க இருக்கிறேன். யாராகவும் இன்றைய நாளே சுகீனமாக இருந்தால் அழைப்புக்கு வாருங்கள்.

அருமையானவர்களே, இந்த $1 காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்து இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். என்னோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான ஆண்டவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அதிகாலையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று இந்த ஆராதனையை ஆண்டவரே கருத்தோடு செய்யவும், ஐயா தகப்பனே இந்த வேதத்தை வாசித்து சிந்தனை துளியை கொடுக்கவும், நீர் எனக்கு செய்த மகா பெரிய கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கர்த்தர். நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, வல்லவராக இருக்கிறீங்க, எனக்கு போதுமானவராக இருந்து கர்த்தாவே இத்தனை தொகுப்புகளிலும் இவ்வளவு தேவ செய்திகளிலும் ஆண்டவரே வேத வாசிப்புகளிலும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நான் ஒவ்வொரு வாரமும் செய்கின்ற நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய கரம், உம்முடைய காரணியம், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் என்னோடு கூட இருந்து நடத்தி வந்த கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே தகப்பனே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே இந்த கனடாவிலே விக்டோரியா டே என்று சொல்லி ஒரு நாளை ஆண்டவரே ஐயா ஒரு ஓய்வு நாளாக கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தாவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வெளியிலே சென்றிருப்பார்கள். ஆண்டவரே வீட்டிலே இருந்தும் ஆண்டவரே பிள்ளைகளோடு, மருமக்களோடு, பேர பிள்ளைகளோடு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற இந்த வேளைகளிலும் ஐயா இல்லை இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இடங்களுக்கு போயிருந்தாலும் நீர் தாமே இந்த கால சூழ்நிலையிலும் எல்லா காவலோடும் ஐயா உம்முடையவர்களை நீர் பாதுகாத்து கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கருத்து ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்றைய நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் டெனிசனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இத்தனை வருடங்களாக அந்த ஊழியக்காரரின் மூலமாக இந்த வானொலியின் ஊடாக நீ தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு வந்தீர் கர்த்தாவே. சுவாமி வருகிற வாரத்தில் இருந்து கர்த்தாவே எங்களுக்கு இலங்கை மண்ணிலே இருந்து ஐயா நீரங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை நீரங்களுக்கு ஆயத்தமாக்கி தந்திருக்கிறபடினால் அந்த ஊழியருக்கும் நான் நன்றி சொல்லி ஐயா அந்த ஊழியரையும் நீர் எல்லா காவலோடும் காத்து சரியான நேரத்துக்கு தகப்பனே அவர் அந்த செய்தியின் நேரத்தை தவற விடாமல் ஐயா ஒவ்வொரு வாரமும் எடுத்து வர நீர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நாட்களும் எங்களுக்கு செய்தியை கொடுத்து வந்த ஆண்டவரே பாஸ்டர் டெனிசனுக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்தும் அவருடைய ஊழியங்களோடு, அவருடைய குடும்பத்தாரோடு, ஐயா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு ஆண்டவரே தகப்பனே முழு பாதுகாப்போடும் அவரோடு கூட இருந்து வழிநடத்தும்படியா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவரே பாஸ்டர் பிரின்ஸ் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே பாஸ்டர் பிரின்ஸ் ஐயா இந்த வயதான நேரத்திலும் ஐயா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே காத்திருந்து அந்த நேரத்துக்கு வந்து ஆண்டவர் இந்த வானொலிக்காக ஜெபித்து ஆண்டவரே நல்ல செய்தியை கொடுக்கிற அந்த ஊழியக்காரனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அவருடைய இருதயத்திலே இருக்கிற நல்ல எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த ஊழியரை பாதுகாத்து கொள்ளுங்க, பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவர் செய்து வருகிற சின்ன சின்ன ஊழியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வலிகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இன்னும் நீண்ட தூரம் ஆண்டவரே உமக்காக ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறபடியினாலே அந்த ஊழியரை கொண்டு ஐயா நிறைந்த ஆயுசோ

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுதாவியின் பேராலும் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 24 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:58 10 மணிக்கு வருகிறது ஆண்டவுடைய செய்தி. செய்தியை எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள் பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ அவர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி. வல்லமையின் அலைகள், எங்களோடு இணைந்திருங்கள்.

0: ஆமேன். செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம் நேரம் கலையத்திலே 10 மணி. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமென்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகபலத்தோடு இருக்கிறோம் ஆண்டவருடைய சுத்த கிருபையினால. நீங்களும் சுகபலத்தோடு இருப்பீர்னு நான் கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன்.
0: ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாம் மகிமைப்படுவதாக. கிருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த கிழமையில உங்களோடு கூட பிலிப்பியர் 3 அதிகாரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொண்டது ஞாபகம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 7-8 வசனங்கள்ல, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று, அதை விட இன்னொரு வார்த்தை சொல்றேன், குப்பை என்று கருதுகிறேன். எதற்காக என்றால், கிறிஸ்து இயேசுவை ஆதாயப்படுத்துவதற்காக, அவரை ஆதாயப்படுத்துவதற்காக எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, அது மாத்திரமல்ல அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக என்றால், பவுல் பல இடங்களில் அவன் எழுதுகிற பொழுது கிறிஸ்து இயேசு இன்னார் என்று நான் அறிவேன் என்று எழுதுகிறான். இதுக்கு முன்னால் அதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்கவும் அவர்களை கொலை செய்வதற்கும் சம்மதித்த, அவர்களை இழுத்து வந்து அப்படிப்பட்டவர்களை நிர்மூலமாக்குகிற ஊழியத்தை செய்த இந்த பவுல் இப்பொழுது சொல்லுகிறான், இந்த இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் அறிவேன், அவரை அறிகிற அந்த அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறான். அதை சொல்லிவிட்டு கடைசியாக 12வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று இன்னாமல், எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், எதுவும் பாக்கி இல்லை, எல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லாம அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனோ, அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்போஸ்தல 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை சந்திக்கிற அந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது, 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஆண்டவர் சந்திக்கிற பொழுது உடனே பவுல் சொல்லுகிறான், நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே இதுவரை அவரை அழிப்பதற்காக, அவருடைய ஜனங்களை அழிப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது அவன் திகைத்து ஆண்டவரே என்று அவரை சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே உனக்கு அறிவிக்கப்படும், அங்கே உனக்கு சொல்லப்படும். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 15வது வசனத்தில் அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ராஜாக்களுக்கு மாத்திரமல்ல, ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எல்லாருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் அவரை தெரிந்து கொண்டேன். அதிலும் சொல்லும் பொழுது அவனை எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் காண்பித்து, உபத்திரவத்தின் குகையில, உபத்திரவத்தின் மத்தியில நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு ஒரே ஒரு முறை 40 ஒரு முறைதான் அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 5 எப்படி அடிக்கப்பட்டிருக்கிறான், மிலாற்றினர் அடிக்கப்பட்டிருக்கிறான், கல்லறி உண்டான், கப்பல் சேதத்தில் இருந்தான், செத்துவிட்டான் என்று போட்டுவிட்டு போகிற பொழுது எழுந்து போய் சீஷர்களை திடப்படி சொல்லுகிறான், நாம் இப்படித்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் நுழைய வேண்டும். ஆக எந்த அளவுக்கு இந்த ஜனத்தை துன்பத்தானோ அந்த அளவுக்கு இந்த ஜனத்துக்கு ஆண்டவரை அறிவிப்பதற்காக அவன் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு பாத்திரமாக கடைசி வரை வைராக்கியமா இருந்ததுனாலதான் இங்கே பிலிப்பில் சொல்கிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு என்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு அவன் இந்த இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு. கர்மியானவர்களே, ஆரம்பத்தில் அவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அறிவித்தாலும் அதன் பிறகு ஆண்டவர் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பணியை அவன் கையில ஒப்பு கொடுக்கிறார், அதுதான் புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்காக. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆரம்பத்தில் எல்லா இஸ்ரவேலருக்கும் சிதறுண்ட இஸ்ரவேலர்கள் மத்தியிலேயே எல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதன் முதலாக புறஜாதிகள் மத்தியில அவன் தெரிந்து கொள்ள

சிவரை நிறைவேற்றும்படியாக அதற்காக எவ்வளவு துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், அதுக்கு முன்பதாக அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு பாரமாக இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளுகிறான். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், எனக்கு லாபமாயிருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக. பணம் ஒருவேளை லாபமாக இருக்கலாம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்காகவே சிலர் ஒரு வேளை ஊழியத்தை தெரிந்து கொள்ளலாம், சிலர் அதற்காகவே பலவிதமான யுத்திகளை கடைபிடிக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இவையெல்லாம் குப்பை என்று விட்டுவிட்டு, ஒருவேளை தற்புகழ்ச்சிக்காக இந்த உலகத்தில் ஃபேமஸாக ஆக வேண்டும் என்பதற்காக எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அவன் உதறி தள்ளிவிட்டு தற்பெருமை, சுய லாபம், இன்னும் பார்த்தீர்கள் என்றால் சுய கௌரவம், எல்லாவற்றையும், பதவி ஒருவேளை இருந்திருந்தால் அண்ணா கைப்பா போன்ற ஒரு பெரிய பதவி அவனுக்கு கிடைத்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு செல்வாக்குள்ளவன், பெரிய பணக்காரன், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இந்த கிறிஸ்துவுக்காக எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை வைராக்கியமாக நிற்பதைத்தான் இந்த வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய பேதுரு எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டானோ அந்த காரியத்துல அவன் தனித்தன்மையாக அவன் நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில ஒருவேளை யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் யாக்கோப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் தனித்தனி அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்தாரோ, எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக எந்த தரிசனத்தை அவர்கள் கொடுத்தாரோ, அந்த தரிசனத்துல கடைசி வரை அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான அந்த தரிசனத்தில் அவர் நிற்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தவர் தரிசனத்தை அல்ல. புசனை பவுல் சில இடங்களிலே அவன் எழுதுகிற பொழுது எழுதுகிறான், மற்றவர்கள் கட்டிய அந்த அஸ்திபாரத்துல நான் கட்டாமல், கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கிருபையில ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும். அதனால்தான் இங்கே நாம் பார்க்கிறோம், எதற்காக பவுல் பிடிக்கப்பட்டானோ, எதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தாரோ, அந்த தரிசனத்துல கடைசி வரை நிற்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நமக்கும் ஆண்டவர் வெவ்வேறு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே தரிசனம் அல்ல. இன்னொரு கட்டின அஸ்திபாரத்தை நாம் கட்டாதபடி, இன்னொருடைய தரிசனத்திலே நாம் ஒருவேளை இணைந்து செய்யலாமே வெளியே, அந்த தரிசனம் நம்முடைய தரிசனம் அல்ல. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அந்த தரிசனத்துல, அந்த பாத்திரத்துல நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நின்றோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்து அவர் பெருமைப்படுவார். இதைத்தான் பவுல் எழுதுகிறார். உனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ, உதாரணத்துக்காக என்னுடைய தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஆரம்ப காலகட்டத்தில் பிரித்தெடுத்தார். ரோமன் கத்தோலிக்கத்தில் குருவாக இருந்து அங்கே ஊழியம் செய்கிற பொழுது ஆண்டவர் இந்த சத்தியத்தை அறியவும் வேதத்தை அறியவும் எனக்கு கிருபை செய்து அதன் பிறகு அதிலே பிரித்தெடுத்தார். அதிலே பிரித்தெடுத்த பிறகு நான் பவுலை போல எல்லாருக்கும் சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னும் அடுத்ததாக பிரித்தெடுத்தார். எப்படி பவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டாரோ அதே போல இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்தபடியினால அவர்களுக்கு அந்த அவர்களுக்காக என்று அந்த தரிசனத்தை கொடுத்து அவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனம் சத்தியத்தை அறிய வேண்டும், அவர்கள் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை அறிந்து ரட்சிப்பின் பாதையில வர வேண்டும் என்று அந்த தரிசனத்தை கொடுத்த பிறகுதான் அநேக காரியங்களை, வேத சத்தியங்களை மாத்திரமல்ல, இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலே இருக்கிற எல்லா தவறான காரியங்கள், மாறுபாடான காரியங்கள், அவர்கள் செய்கிற திருப்பலி, எப்படி ஆண்டவருக்கு

0: விரோதமாக இருக்கிறது. வேதம் ஒரே முறை மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு மீட்பு, நமக்கு இரட்சிப்பு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ரோமன் கத்தோலிக்கத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், இல்லை இல்லை, அவர் மரித்ததுனால நமக்கு முழுமையான இரட்சிப்பு வரவில்லை, அதனால்தான் நமக்கு முழுமையான பாவ மன்னிப்பு வரவில்லை, அதனால்தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலிபீடத்துல பலி செலுத்துகிறோம் என்று ரோமன் கத்தோலிக்க உபதேசம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் பலி, திருப்பலி என்று பலி செலுத்துகிறது. அது மாத்திரமல்ல, புனிதர்களுடைய காரியங்களிலே இன்னும் ஒவ்வொரு காரியங்களிலும், மரியாருடைய காரியங்களிலும் பார்க்கிறோம், எல்லாவற்றிலும் எப்படி வேறுபாடான மாறுபாடான காரியங்களை இன்றைக்கு திருச்சேவியானது பின்பற்றுகிறது என்று அவருடைய உபதேசத்தினுடைய ஆதாரத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதன் பிறகுதான் கர்த்தருக்காக வைராக்கியமாக என் ஜனமாகிய இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனத்துக்காக நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் கடைசி வரை தொடரும்படியாக இன்றைக்கும் அந்த ஊழியத்தை கையில் எடுத்து எப்படியாவது இந்த கத்தோலிக்க ஜனங்கள் ஒரு சிலராவது ரட்சிக்கப்பட மாட்டார்களா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று அதற்காகவே ஓடுகிற அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் உங்களை குறித்து ஆண்டவர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ, ஊழிய தரிசனமாக இருக்கலாம், அல்லது நாம் விசுவாசியாக வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவர் ஏதாவது நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கலாம், ஏதாவது தரிசனத்தை கொடுத்திருக்கலாம், எதற்காக ஒரு சில இடங்களில் நாம் வேலை செய்யும் இடத்தில் எதற்காக நம்மை கொண்டு போனாரோ அந்த இடத்திலே அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை கொண்டு போயிருக்கலாம். ஆகவே அதிலே நாம் உறுதியாக நிலைத்திருந்தால் அநேகரை நிச்சயமாக ரட்சிப்பின் பாதையில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்தை செய்தால், எந்த ஊழியத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரோ, எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ, எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ, எந்த தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரோ, அந்த தரிசனத்துல, அந்த அழைப்புல, அந்த உறுதியில கடைசி வரை நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்ததான காரியத்துல கடைசி வரை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தில் கூட, குறிப்பாக இந்த வானொலி, இந்த டெலிவிஷன், இந்த ஊழியத்தில் கூட கர்த்தர் எந்த நோக்கத்திற்கு நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அருமையான ஊழியக்காரர் மூலமாக நிறைவேற்றுகிற பொழுது இதன் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிய வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல கடைசி வரை தொடர்ந்து ஓட்டத்தை ஓடவும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் ஜெயமாய் எல்லாவற்றையும் முடிக்க கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை நிறைவாக சத்தியத்தின் பாதையில நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதற்காக நிச்சயமாக உங்களை கடைசி வரை எல்லா கிருபையை கொடுத்து உங்களோடு கூட இருந்து கடைசி வரை உங்களை சமாதானத்துக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாம் பிடிக்கப்பட்ட அதிலே நாம் கடைசி வரை நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.
1: அருமையான சத்தியத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் ஐயா. அது மாத்திரமில்லை, உங்களோட தரிசனத்தை அழகாக விவரித்து சொன்னீர். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது விதமாக எமது ஒளிபரப்பும் இந்த ஊடக ஒளிபரப்பும் கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை எங்களுக்கு தந்தபடியால் 2004 இதுவரை அதிலே நிலைத்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அநேக மக்கள் இன்றைய நாட்களில் வேதத்தை தியானிப்பது அல்லது படிப்பது அல்லது வாசிப்பது அதற்கென்று நேரம் கொடுப்பது மிக மிக குறைவாக இருக்கின்ற இந்த நாட்களிலே அதை உலகமெங்கும் அறிவித்து அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து படித்து அதன்படி சபைகளுக்குள்ள கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் எமது தரிசனம் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் பல துன்பங்கள், பல பிரச்சனைகள், பல அதாவது எங்களுக்கு பல வழியில பொருளாதார தடை இருக்கிறது, இருந்தாலும் இந்நாள் வரைக்கும் வழி நடத்த எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய அருமையான தரிசனத்தை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்திருக்கிறீர்கள், பலப்படுத்தியிருக்கிறீர்கள். இதே மாதிரி அனைவரும் இந்த தரிசனங்களோடு அந்த தரிசனத்தை நினைத்து நின்று ஆண்டவருக்கு பணி செய்ய ஊழியம் செய்ய நாங்கள் இந்த இடத்துல அவர்களை நினைவுறுவோம். நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமாக
0: நன்றி ஐயா. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் தரிசனத்தை கொண்டு நிச்சயமா உங்கள் மூலமாக கர்த்தர் எதை செய்ய நினைத்தாரோ அது நிச்சயமாக யாவையும் செய்து முடிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன்.
1: நன்றி ஐயா, நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.

0: சிற்றலைகள் வழியாக தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். நேரம் கலையத்திலே 10:21 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருந்தோம். அருமையான ஒரு ஆண்டுடைய வார்த்தையை இன்றைய நாளில் கற்றுக்கொண்டோம். அதன்படி கீழ்ப்படைந்து நடக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் உதவி செய்வாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து 10:30 ஆண்டுடைய வார்த்தையை மீண்டுமாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com

0: நேரம் கரையத்திலே 10:30. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோட வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களிலே நாம் வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் மூலமாகவே ஆண்டவர் பேசுகிறார். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ மனிதர்கள் எடுத்து சொல்லும் போது அதை கேட்கின்ற தருணத்தில் அந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளுணர்வின் மூலமாக அவர் நம்மோடு பேசுகிறார். சொப்பனத்தின் வழியாக பேசுகிறார். தரிசனங்களை கொடுத்து பேசுகிறார். யாராவது பிரத்யோகமாக ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் நமக்காக அனுப்பி நம்மோடு கூட பேசுகிறார். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் மனிதனோடு பேசி வருகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது இந்த உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து அது நம்முடைய காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு விதங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற பழக்கம் ஏற்பட்டுவிட்டால், கர்த்தருடைய வார்த்தை கேட்கின்ற ஒரு வாய்ப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால், அதை விட ஒரு மேலான அனுபவம் வேற எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்களில மனிதன் பேசுகிற விதமாக அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, மனிதன் பேசுவதை போல கர்த்தர் பேசுவாரா என்றால் நிச்சயம் பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அதை நினைத்து நான் இன்றைக்கும் ஆச்சரியப்படுகிறேன். என்னாலும் கர்த்தர் அப்படி பேசுவாரா என்றால் இல்லை. அவரை நெருங்கி அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னும் நாம் வளர வேண்டியிருக்கிறது. இன்னும் அவரை நெருங்கி ஜீவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தைகள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு இந்த ஊடகத்தின் வழியாக உதவி செய்திருக்கிறார். யாரெல்லாம் எந்த நிலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஆண்டவர் பேசுகிற ஒரு நேரம். ஆகவே நான் ஒரு பிரசங்கி என்கின்ற ஒரு மனநிலையோடு உங்களிடத்தில் இந்த வார்த்தைகளை பேசவில்லை. ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை உங்களோடு, என்னுடைய அன்பு சகோதர சகோதரியோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை அறிய நீங்கள் ஆசையா இருப்பீங்க. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பல காலங்களாக நீங்கள் பார்த்து வருவது மற்ற மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம். அதுல 7 சபைகளுக்கான செய்திகளை ஆவியானவர் சொல்கிறார். அதுல ஒரு சர்ச் தான் பிலதெல்பியா. பிலதெல்பியா சபைக்கு சொன்ன செய்திக்குள்ளதான் இந்த குறிப்பிட்ட வசனம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இந்த வாக்குத்தத்தம் அதுதான். இது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் எக்காலத்துக்கும் உரியது. நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலேயும் நாம் தப்பும்படி கர்த்தர் நம்மை காப்பார். சோதனைக்காரன் என்பது சாத்தானுக்கு இன்னொரு பெயர். சோதனைக்காரன் என்ற அந்த வசனத்தை மத்தேயு நற்செய்தி நூல் 4:3, 1 தெசலோனிக்கேயர் 3:5 இவைகளிலே பார்க்கலாம். சோதனைக்காரன் என்றே பிசாசை அல்லது சாத்தானை வேதம் அழைக்கிறது. சோதனைக்காரன், அவன் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான். நம்மை கீழே விழத்தெழுவதற்கு அவன் மிகவும் கவனமுள்ளவனாக இருப்பான். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்காரன்களை சோதிக்க உத்தரவை கேட்டுக் கொண்டான், நானோ உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்க முடியும். ஆகவே சோதனைக்காரன் நம்மை சோதிக்கிறான், இந்த சோதனையிலிருந்து தப்பிவித்து காப்பாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. ஆம், அவர்தான் நம்மை தப்பிவித்து காப்பாற்ற வேண்டும். சோதனை காலத்திலிருந்து அவர் நம்மை தப்பிவித்து காப்பாற்றுவாராம், நமக்கு அவர் உதவி செய்வார். அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களாயிருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நாம் நம்மை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம், ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்போம், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்போம். அவர் சோதனை காலத்திலிருந்து நம்மை தப்பிவித்து காப்பாற்றுவார் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை நான் சொல்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தை மறுபடியும் பாருங்கள், சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்கிறார். சோதனையில என்ன வீழ்ந்து போய்விடாம, சோதனையில நம்முடைய விசுவாசம் செத்து போயிடாம ரொம்ப கவனமா இருக்கணும். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையிலவராயிருக்கிறார், திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்றது வசனம் சொல்கிறது. சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கு, சோதனை வரும், அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கான ஒரு போக்கை இவர் உண்டு பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் மனசுல ரொம்ப ஆழமா பதிந்த ஒரு வசனம் அது. ஏறத்தால 32 முன்பதாக இந்த வசனத்தை நான் மனப்பாடம் செய்தேன். இந்த வசனத்தை அடிக்கடி நான் நினைப்பது உண்டு. எனக்கு வரக்கூடிய எல்லா சோதனையிலும், எனக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கு நடுவிலையும் நான் தப்புறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு, நான் தப்பி போவதற்கான ஒரு பாதை ஒன்று இருக்கிறது என்பதை நான் நம்ப வேண்டும். முழுமையாக அதிலே என் நான் விசுவாசத்தை வைத்து நான் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் எனக்கு தயவு செய்ய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோதனையிலிருந்து தப்பும்படி காப்பாராம், நமக்கு ஒரு போக்கை இவர் உண்டு பண்ணுவார். அந்த சோதனை நம்மளை வந்து எந்த விதத்திலையும் பாதித்து விடாமல் இருப்பதற்கு அவர் நம்மை சுற்றில் வேலையெடுத்து காப்பாற்றி அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கும் அவர் உதவி செய்கிறார். அவர் நமக்கு சப்போர்ட் பண்றாரு, நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், தயை பாராட்டுகிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்ம எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறது பாருங்கள். நீங்க சோதனையில் அப்படியே மூழ்கி போய் அழிஞ்சு போயிடாமல் இருக்க, சாத்தான் உங்களை வஞ்சித்து விடாமல் இருக்க, அவர் உங்களை காப்பதிலே கவனமாக இருக்கிறார். இந்த உணர்வோட தான் ஆண்டவர் நற்செய்தியினுள்ள சொல்கிறார். பேதுருவிடத்தில் லூக்கா நற்செய்தியினுள் 22:31-32 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக் கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சாத்தான் மிகவும் தந்திரக்காரன், அவன் நம்மை சோதிப்பதற்கு உத்தரவு கேட்கிறான். ஆனா ஆண்டவரோ நம்மை காக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார், இப்பொழுது நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை காக்கிறார். சோதனை காலத்தில் சோதிக்கப்படுகிற போது நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் அவர் கவனமாய், பிசாசு எப்போதும் சோதிக்கிறவன் தான். விதைக்கிற ஓமானத்தை ஆண்டவர் சொல்லும் போது அதுல கற்பாறையில் விதைக்கப்பட்டவனை குறித்து அவர் விளக்கம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 8:13 கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திர விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சோதனை காலம் ஒன்று இருக்குது. அந்த சோதனை காலத்துல கர்த்தர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறாராம். நாம் பலனற்று போய்விடாமல் நம்மை காக்கின்ற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். சோதனை காலத்திலே நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். பழைய பாட்டிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது. 1 சாமுவேல் 2:9 இது ஒரு பாடல் பாடியவள் அன்னாள். அன்னாளுடைய இந்த பாடல் வரிகளிலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார் என்று அவள் பாடுகிறாள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை அவர் காப்பாற்றுகிறார். உங்களுடைய பாதங்கள் காப்பாற்றப்படுகிறது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஞானி சாலமோன் தன்னுடைய புத்தகத்திலே நீதிமொழிகள் 3:26 சொல்கிறான், நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராம். பாதங்களை காப்பாருன்னு சொன்னால் எங்கேயாவது நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி, நம்முடைய கால் எதிலையும் மாட்டிட்டு நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதுகிறார். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற அந்த தேவனை நாம் எப்போது நோக்கி பார்க்க வேண்டும். எரேமியா 31:10 ஒரு மேய்ப்பன் மந்தை எப்படி காப்பானோ அது மாதிரி கர்த்தர் நம்மை காக்கிறாரா. ஆடு மேய்க்கிற சகோதரர்களை பாருங்களேன், அந்த ஆடுகள் மேல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒரு சாலையில ஆடுகள் தொடர்ந்து வருகிற போது ஏதாவது வாகனம் வந்து விட்டால் அவர்கள் ஒரு சத்தம் கொடுப்பாங்க. அந்த ஆடுகளை பத்திரப்படுத்துவதற்கு அவர்கள் காட்டுகிற வேகம், தீவிரம் இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இரவு நேரங்களில கண் விழித்து அவர்கள் அந்த மந்தையை காக்கிறார்கள். திருடர்கள் வந்து ஆடுகளை திருடி கொண்டு போய்விடக் கூடாது, துஷ்ட மிருகங்களுக்கு பழியாய் விடக் கூடாது என்று ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தை எப்படி காப்பானோ அதுபோல ஆண்டவர் உங்களை காப்பாராம். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள். மேய்ப்பனை போல, அல்லது ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார் ஒரு நல்ல மேய்ப்பன். இயேசு அதைத்தான் செய்தார். நம்மை அவர் காத்துக்கொண்டார், உயிரை கொடுத்து காத்துக்கொண்டார். இதற்கு பழைய பாட்டில நிழலாட்டமான ஒரு கேரக்டர்னா தாவீது தான். அவன் சவுல்ட்ட சொல்றான், ஒரு முறை என்னுடைய ஆட்டை வந்து ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு, இன்னொரு முறை ஒரு கரடி பிடிச்சிட்டு போச்சு, நான் விடலையே, நான் தொடர்ந்து போனேன், அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்று அதனுடைய வாழ்க்கை ஆட்டை தப்பு வைத்தேன் என்று சொல்கிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் பாருங்க. அவன் ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்திருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு சிறந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி காப்பாற்றுவானோ அதுபோல நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் பாடுகிற போது கர்த்தர் நீ எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பாருன்னு சொல்றான். எல்லா தீங்கும், என்னெல்லாம் பிசாசு தீங்கு கொண்டு வர்றானோ, என்னெல்லாம் கஷ்டம் கொண்டு வரானோ, எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விளக்கி காப்பேன் என்று 121 சங்கீதம் 8 பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். 121:7 வாசிக்கும் போது என்றென்றைக்கு காப்பார் அப்படின்னு பாடுறான். இன்றைக்கு மாத்திரம் இல்ல, என்றென்றைக்கும் நான் காப்பேன், கடைசி வரைக்கும் நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றி நடத்துவேன், உனக்கு உதவி செய்வேன் சொல்றேன். சோ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒரு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல, நமக்கு ஒரு பெரிய பலன் வருது. ஆண்டவர் என்னை காப்பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவரனை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு சின்ன ஒரு தலையில இருக்கிற முடி கூட அவருடைய உத்தரவு இல்லாம கீழே விழாது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிராமத்துல நற்செய்தி கூட்டம் பேசுறதுக்கு போயிருந்தேன். அதுல ஒரு கிராமத்துல அந்த கூட்டம் நடக்குது, ஒரு ஸ்கூல் மைதானத்துல. அது பக்கத்துல இருக்கிற 2-3 ஊர்களுக்கும் இந்த சத்தம் கேட்கணும்ன்றதுக்காக அந்த ஊழியக்காரர் நிறைய குழாய்களை, அதாவது ஸ்பீக்கர், அந்த குழாய்களை கட்டி வைத்திருந்தார். இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், பாடுகிற பாடல்கள் எல்லாம் 2-3 ஊர்களுக்கு கேட்கும்படி அவர்கள் செய்திருந்தார். மக்கள் கிரவுண்ட்ல கம்மி தான், ஆனால் அநேகர் கிராமங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த பாடல் நேரம் முடிந்தது, என்னுடைய செய்தி நேரம். எனக்கு பொதுவாக கிராமங்களிலே நற்செய்தி சொல்வது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணணும்ன்ற அந்த மனநிலையில நான் எப்போதுமே நற்செய்தி சொல்றது இல்லை, சாதாரணமாக பேசுவது போல நான் பேசுவேன். அப்போ நற்செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற போது என் மனதிலே ஆண்டவர் பேசுகிறார். God inspired me. எனக்குள்ளே அவருடைய சத்தம் கேட்குது, நீ மந்திரவாதிகளுக்காக பேசேன் என்று நான் சொன்னேன். பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் மிகப்பெரியவர், இவருக்கு இணையாக எந்த சக்தியும் கொண்டு நிறுத்த முடியாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய மனசுல ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு இதை நான் சொல்லுகிறேன். மிகப்பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த பகுதியில் அநேகர் மந்திரவாதிகள் இருக்கிறீர்கள், பெல்லிசூனியம் செய்கிறவர்கள், செய்வனை செய்கிறவர்கள், இந்த பகுதியில் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய இந்த சத்தத்தை கேட்டால் நீங்கள் தைரியமாக என்னை சோதித்து பார்க்கலாம். உங்களுடைய மந்திரவாதங்களை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். வெள்ளி சூன்யத்தை செய்வினை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். உங்களால் என்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட எடுக்க முடியாது உங்க மந்திரவாதத்தை பயன்படுத்தி. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இவர் மிகப்பெரிய தெய்வம். இவர் காத்துக்கொள்வது போல வேறு எந்த சக்தி காத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக கிராமங்களிலே குல தெய்வம்னு சொல்லுவாங்களே, என்னுடைய குல தெய்வமாக இயேசு இருக்கிறார். இவரை மீறி எந்த செய்வினையோ எந்த பெல்லி சூனியமோ மாந்திரிகமோ செயல்படாது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே பரிசோதித்து பார்க்கலாம் என்று நான் அந்த கூட்டத்திலே பேசினேன். பல மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது, ஆகவே கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். பிரியமானவர்களே, நான் இதை வெளிப்படையாய் சொல்வதற்கான காரணம், எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. என்னை இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். அதை கடந்து எந்த செய்வினையும் எந்த மாந்திரிகமும் என்னிலே வல்லமை கொள்ள முடியாது. நீங்கள் அந்த இயேசுவை நம்பினால் உங்கள் வாழ்க்கையிலேயும் அந்த பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் பேசினேன். ஏனென்றால் அந்த பகுதியில நிறைய செய்வினை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதை தொழிலாய் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும் அது. ஆகவே ஆண்டவரும் அதை குறித்து பேச சொன்னார். தைரியமாய் பேசிவிட்டு கீழே இறங்கினேன். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. என்றைக்கு அந்த நம்பிக்கை போய்விடாது. அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறார் எல்லா சோதனை பிரச்சனையிலிருந்து. இந்த தேவன் நம்மை சோதனை தப்பிவித்து காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அதே வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நீ என் வசனத்தை வார்த்தையை கை கொண்டாள் அப்படின்னு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். கை கொண்டதில்ல, காத்துக்கொள்ளுதல். கர்த்தருடைய வார்த்தையை நீ காத்துக்கிட்டா அவர் உங்களை காத்துக்கொள்வார். நீ காத்துக்கொண்டால் நான் உன்னை காத்துக்கொள்வேன். என் வார்த்தையை காத்துக்கொள். வார்த்தை அப்படின்ற அந்த பதத்துக்கு பதிலாக அவருடைய பிரமாணம், கட்டளை, அவருடைய வழிகள் என்று நிறைய பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு மூன்று இடங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து விட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதாவது, யாரை கர்த்தர் காப்பாற்றுவார், யாரை கர்த்தர் பாதுகாப்பார் என்றால், அவருடைய கற்பனையை அவருடைய கட்டளையை கை கொள்கிறவர்களுக்கு. நாம வந்து எப்படி கர்த்தருடைய வழிகளை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து, கர்த்தருடைய கட்டளைகள் குறித்து என்ன மனநிலையோடு இருக்கிறோம், அதை காத்துக் கொள்வதில் நாம் கவனமாக இருக்கிறோமா? யோபு சொல்கிறான், அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குகளை என் ஆகாரத்தை விட அதிகமாக நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறான். சாப்பாட்டை விட கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்துக்கிட்டேன்னு சொல்றான். வேதாகமத்தில் யோசுவா எல்லா கோத்திரத்தாருக்கும் கானானில் இடங்களை, நிலங்களை பிரித்து கொடுத்து அவர்களை அனுப்புகிற நிகழ்வு. யோசுவா 22 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் இவங்களை கூப்பிட்டு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசுவா 22:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். நீங்க அந்த கட்டளைய, வார்த்தைய, வசனத்தை காத்து நடந்தீர்கள் என்று யோசுவா சொல்லுகிறான். யார பார்த்து சொல்றான்? ரூபனியரை, காத்தியரை, மனாசேயின் பாதி கோத்திரத்தாரை பார்த்து சொல்றான். கர்த்தருடைய வசனத்தை காத்து நடந்ததுனால அவங்கள அவங்களுக்கான சுதந்திர வீத பகத்திற்கு அனுப்பி வைத்து இந்த யோசுவா சொல்லும் போது நிறைய காரியங்களை சொல்றான். 6 வசனத்தினுடைய இறுதியில நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா அவர்களை மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறான். கர்த்தருடைய கட்டளைகளை, வார்த்தைகளை அவர்கள் காத்து கொண்டார்கள். அப்படி காத்து கொள்ளும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம காத்து நடக்கிறோமா? காத்து நடக்கிற அந்த சூழல் உங்களுக்கு இருக்குதா? காத்து நடக்கிறீங்களா? தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல முழு கவனம் வைத்து அதை காத்து நடக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2 ஒரு நிகழ்வு, தாவீதுனுடைய கடைசி காலம். இப்ப முதல்ல வாசித்தது யோசுவாவினுடைய கடைசி காலம், இது தாவீதுடைய கடைசி காலம். தாவீதுடைய கடைசி காலத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை, 2 சாமுவேல் புத்தகம் 22:22 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, மிகப்பெரிய ஜெயம் கிடைச்சது. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தாவீது எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடந்தான், கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்தான், அவருடைய வசனங்களை காத்து நடந்தான். அதனால இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய ஜீவிதத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு ஒரு நன்மையை அவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான். ஆற்றிடையனாக இருந்த தாவீது அரசனாக மாறினான். காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்ததுனால. மூன்றாவது சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு ஒரு பெரிய ஜபத்தை பண்றான். அந்த ஜபத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தையை சொல்றான். இது எங்க இருக்குதுன்னு கேட்டா, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8:25 இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தாவே, தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுதும் அவனுக்கு நிறைவேற்றும். அதாவது ஆண்டவர் தாவீதுட்டு சொன்னாராம், இங்க பாரு தாவீது, உன்னுடைய சந்ததி, உன்னுடைய பிள்ளைகள் என் வார்த்தையை காத்து நடந்தா இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் சந்ததி எப்போது இருக்கும்னு சொன்னார் தாவீதினிடத்திலே கர்த்தர் சொன்னார். அதை தாவீது தன்னுடைய குமாரனுக்கு தெரிவித்தான். எங்கே தெரிவிக்கிறான் என்றால், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2:3 இது அப்படியே மனசுல வச்சிருந்த சாலமோன் சர்ச் கட்டிட்டு ஜபிக்கும் போது இந்த வார்த்தையை ஆண்டவருக்கு நினைவுபடுத்தி ஜபிக்கிறான். அவனுக்கு சொன்ன வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு ஜபிக்கிறான். ஆனா என்ன பிரயோஜனம்? இவன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் ராஜ்யத்தை ரெண்டா பிரிச்சாரு. 2 கோத்திரத்தை சாலமோனுடைய குமாரன் ரெகபயாமுக்கு கொடுத்தார். 10 கோத்திரத்தை சாலமோனுடைய வேலைக்காரன் எரோபயாம் எடுத்துக்கொண்டு அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான். இவன் யூதாவின் ராஜாவாக மாறினான். தேவன் குன்றி போக பண்ணினார். காரணம், தாவீது தன் தேவனுடைய வழியை காத்து நடந்தது போல சாலமோன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் இங்கே ராஜ்யம் பிரிந்து போகும்படி அனுமதித்தார். அன்பு தேவ மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் உயர்த்தப்படும்படி, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னமும், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு நிச்சயம் போதுமான அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். தெய்வத்தினுடைய அளவிட முடியாத பேரின்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவருடைய வழியை காத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய பேராசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சோதனை வரும், அந்த சோதனை காலத்திலே தப்புவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது தப்பும்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நாம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொண்டு நடப்பீர்களே ஆகில் நான் உங்களையும் காப்பாற்றுவேன். சோதனை உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. என்னுடைய அந்த பிரசன்னம் உங்களை பாதுகாத்து நடத்தும். எப்படி சத்துரு முயற்சி செய்தாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் உங்களை எல்லா சோதனையிலிருந்து தப்புவிக்கும்படி உங்களை காக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, நான் உங்களை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு நம்மளை கைவிட தெரியாது, ஏனென்றால் அவர் நம்மேல் அவ்வளவு பிரிய வைத்திருக்கிறார், அவர் நம்மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்ததுனாலதான் நாம இன்னைக்கு சுகமா இருக்கிறோம், பலனா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம். தெய்வத்தினுடைய அந்த பாதுகாவலும் வழி நடத்துதலும் தொடர்ந்து நமக்கு இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நேசிக்கிறீங்க நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற இதுக்கு அன்பான சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக. ஆம், நான் சோதனை உன்னை பாதித்து விடாதபடிக்கு நான் உன்னை தப்பிவித்து காப்பாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும். இந்த பாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு நாங்களும் எப்போதும் உடைய வார்த்தைகளை காத்து நடக்க, உம்முடைய வழிகளை காத்து நடக்க நீர் எங்களுக்கு தய பாராட்ட வேண்டும் என்று பொற்பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம்.
0: ஆமே. நன்றி பாஸ்டர் கைவிடியம் டேவிட் அவர்களே. அருமையான ஆண்டுடைய வார்த்தை என்று எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
3: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
4: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas and more.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: ஆற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நிறம் கலையத்திலே 11 மணி செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

0: நேரம் கலையத்திலே 11:30 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதுக்கு முன்பதாக இன்றைய நாளின் நீதிமொழிகளை சௌரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 24 பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை ஜோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன், பிளமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்கார அநேகரால் ஜெயம் கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனசருக்கு அருவறுப்பானவன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறியினது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதித்தருகிறவர் அறியாரோ? உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ? என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசத்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் எழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடர்ந்து கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவன் இடரும் போது உன் இருதயம் கழி கூறாதிருப்பதாக. கர்த்தரதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே. துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரரோடு கலவாதே. சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே மோதாட்சணியம் நல்லதல்ல. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாயிருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள். பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். அவனை கடிந்து கொள்ளுகிறவர் மேல் பிரியம் உண்டாகும். அவர்களுக்கு உத்தம ஆசிர்வாதம் கிடைக்கும். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. நியாயமின்றி புறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே. உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். அவன் செய்யக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. சோம்பேறியின் வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தியடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெடினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் 11:34. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல் கேட்கின்ற நேரம். அலைங்கள் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே எமது சர்வதேச உறவுகளும் கூட நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியாக பாடலை பாடலாம். அது மாத்திரமல்ல, உங்களால் வாய்ப்புகள் இல்லாவிட்டால், வசதி இல்லாவிட்டால், நீங்கள் ஒரு 30 செலவழித்து உங்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். அந்த பாடல் உங்களுக்காக விருப்ப பாடலாக ஒலிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றோம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: வணக்கம்.
3: வணக்கம் அங்கிள், நான் கிளிநொச்சில இருந்து செமினா பேசுறேன்.
0: ஆமா, இலங்கை கிளிநொச்சில இருந்து செமினா பேசுறீங்களா? எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். இவ்வளவு நாளா வராததுக்கு மன்னிச்சுக்கோங்க.
0: பரவாயில்லையம்மா, நீங்கள் இத்தனையோ பேர் வராம போயிட்டு நீங்க திரும்ப வாரீங்களே, அதுவே மிக மகிழ்ச்சி. கத்தர் நிச்சயமாக சந்தோஷப்படுவார். பிள்ளைகள் குழந்தைகளை அவர் நேசிக்கிறதுவன். அனுபடியான நீங்கள் மகள் ஒரு கிழமையாக வராவிட்டாலும் இன்றைய நாளில் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி, அவர் படிப்புக்கு பெற்றோருக்கு செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் அவருக்காக பாடுங்கள்.

இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து

நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே.

காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்த என்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்த என்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே.

0: நன்றி
1: நன்றி சமினா, அழகா பாடினீர்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நல்ல ரிசப்ஷனா இருந்தது, ஒருவித இடையூறும் இல்லாமல் அழகா பாடியிருக்கிறீர்கள். ஆண்டோட நாம மகிமைப்பட்டது. தொடர்ந்து அப்பா அம்மாவை நான் கேட்டுன்னு சொல்லுங்க, நாளைக்கு வாங்க.
0: தேங்க்யூ,
1: காட் பிளஸ் யூ. வணக்கம். ஓ, நேற்று எங்க போனீங்க? காண இல்ல, சரி இப்போது பாடுங்கோ. ஜசிந்தாவுக்கு இருக்கிறீங்களா? அவன் வருவா அடுத்து பாரு, இப்பதான் கொஞ்சம் சுகமா இருக்குது. அம்மா அவ கிரிமலண்டல ரெண்டு கிழமையா வேற இல்ல ரேடியோ. கண்டிப்பா சொல்றோம். என்ன பேர்? நமினாவா? என்ன சொல்லுங்க? சரி, நன்றி அம்மா, பாடுங்க.
2: நன்றி பாலி, நன்றி பாலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலையானந்தமே, என்னப்பா உன் திருப்பாதமே. ஏற்றிய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானவையா. ஏற்றிய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஓர் நாள் தந்தீர், மறவாத என்னேதரே, என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஓர் நாள் தந்தீர், மறவாத என்னேதரே, என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். ஓளிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நன்றி பாலி, நன்றி பாலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலையானந்தமே, என்னப்பா உன் திருப்பாதமே. ஆண்டவரே, கோடி கோடி சோத்திரம், கோடி கோடி சோத்திரம், நன்றி,
1: நன்றி, நன்றி அம்மா.
2: துயரம் எல்லாம் இன்று மறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி சோத்திரமே, கோடி கோடி நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா, நன்றி, வணக்கம் அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம். நான் மேரி.
1: எப்படி இருக்கிறீங்க சௌரி மேரி?
3: ஆண்டவரே இரக்கம் கிருபை சூழ்ந்து கொள்ளுற தங்களை நாங்கள் சுகமா இருக்கிறோம்.
1: ஆமென். சந்தோஷம்,
3: சௌரி சுகமா இருப்பா? நீங்க சொன்னீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு.
1: அவ கெட்டிங் பெட்டர். நேற்று தான் மாலையில நீண்ட நாளைய பிறகு நல்ல ஒரு குக் கொண்டு செய்தா சாப்பிட, இரவை சாப்பாடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. எனக்கு உண்மையில ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு எனக்கே வெக்கமா இருக்கு. தேத்தனி தவிர வேற ஒன்றும் வைக்க தெரியாத மாதிரி என்ன வச்சுட்டா, அப்படி என்ன செய்யறது?
3: நான்
1: ரெண்டு மூணு தர முயற்சி பண்ணினான், ஒன்றுமே கம்ப்ளைன், இது சரியில்லை அது சரியில்லை, வேணாம். நானே சமைக்கிறேன்னு. ஆனால் திடீரென்று அவருக்கு முடியாமல் போயிட்டு இருந்தாலும் கத்தர் நல்லவர், நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கார். அநேகமாக கூடிய விரைவில் வானொலியில் தொகுப்பாளராக இணைந்து உங்களோடு எல்லாம் பேசி ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்வான்னு நான் விசுவாசிக்கிறேன்.
3: என்னுடைய கணவருக்கும் சமைக்க தெரியாது, இப்ப கண்ணப்புறம் பண்ண பிறகு கொஞ்சம்
1: என்ன
3: செய்யற சூழ்நிலை அப்படியான இடத்துல கொண்டு விட்டுரும்.
1: ஆமா, இந்த நாள்ல நாங்களும் கடையில ரெஸ்டாரண்ட் வாங்கி உண்மையில அரைவாசியும் சாப்பிட மாட்டோம், விருப்பம் இல்ல.
3: உடலுக்கு நல்லது இல்ல,
1: பிள்ளைகள்
3: சாப்பிடுவா போல வராது.
1: ஆமா, அங்கே அங்கே மகள் அங்கேருந்து அனுப்புவா, என்ன வேணும் என்று மகனும் இங்கேருந்து அனுப்பேர். எல்லாம் எங்களுடைய அக்கௌண்ட் தான், நான் யார்கிட்டையுமே கேட்கிறேன். பிள்ளைகள் என்ன இருந்தாலும் அவர்கள் தனியாக வாழ்கிறாள்னா அவர்களுடைய பொருளாதாரத்திலேயோ பணத்திலேயோ நாங்கள் எந்த உதவியும் செய்யாமல் முடிந்த அளவுக்கு. ஆமாம், கத்தர் அந்நாள் வரைக்கும் இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தில் கூட நான் ஒரு நாளும் மக்களிடம் அடிக்கடி காணிக்கல் கேட்கறதும் இல்லை, எங்களுக்கு சம்பளமும் இல்லை. நாங்கள் வேலை செய்யறோம், நானும் என் மனைவியும்.
3: சரியான அர்ப்பணமான ஒரு ஒப்பு கொடுத்தலான ஒரு தியாகமான ஊழியம் தான் பிரதர்.
1: அநேகம் பேருக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு பாருங்க, இவ்வளவு வெளிநாட்டில் இருக்கிறோம், ஒரு $10 கூட எங்களுக்கு டொனேஷன் பண்றதுக்கு ஆக்கள் இல்லை. ஆனால் இந்தியாவில இருந்து இப்போ ஒரு சகோதரி எடுத்து ஜிபேல உங்களுக்கு ஏதாவது பணம் அனுப்ப எப்படி அனுப்பலாம், நான் கொஞ்சம் பணமாவது நான் இந்த காணிக்கையாக தர விரும்புகிறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறாங்க. பாவம் என்ன, அவர்கள் இந்திய மக்கள் அவர்களுடைய என்ன பெரிய காசை அவர்களால் அனுப்ப முடியும், கஷ்டம்தானே. ஆனால் இங்கே வெளிநாட்டில் கனடாவில் உள்ள மக்களுக்கு இதனுடைய உங்களுக்கு இருக்கிற புரிதல் இல்லை. படிப்படியாக எல்லாத்தையும் குறைத்து
3: கொண்டுறேன். தெரியும் சூழ்நிலை.
1: ஆமா, வயது போனா போக போக தான் ஆண்டவரை இன்னும் நாங்கள் தேடணும் இல்லை. அவருடைய அவருடைய நாளை குறித்து நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் இன்றைய நாட்களில் வயதான மக்கள் முன்பிருந்த உற்சாகம் இல்லை. ஆனாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாய் தந்தைமாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரம்மா. நான் மனம் திறந்து உங்களோட பேசுறதுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாரோடமே இப்படி பேச முடியாது, எங்களை நன்றாக அறிந்தவர்களோடு தான் பேசலாம். அதனால தான் இன்றைய நாள் இதயத்தின் உள்ளத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு
3: பகிர்ந்துட்டேன்.
1: வேறு யாரும் எங்களுக்கு தொலைபேசியும் ஒரு தரம் எடுக்கிறேன் இல்லை, எங்களுக்கு நேரமும் இல்லை யாருக்கும். 24 மணித்தியாலும் இதையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டி இருக்குதல்ல, மறு ஒளிபரப்பையும் நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது. கீழேயும் ஒரு ரேடியோ இருக்கும், மேலேயும் இருக்கும், டிவியிலேயும் இருக்கும், போய் கண்டு இருக்கிறது. ஏதாவது தடங்கள் வந்தால் உடனே வந்து ரிப்பேர் செய்யணும். சில நேரம் இந்த இன்டர்நெட் நின்று ஒரு செகண்ட் நின்றுட்டு போயிடும், அப்போ எல்லாமே ஷட் ஆஃப் பண்ணிடும், திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. தசிந்தாக்கு டெக்னிக்கல் அலுவல் சொன்னாலும் எனக்கு கை வைக்க மாட்டேன், நான் ஆண்டவர் வேலையை தான் நான் செய்வேன், எல்லாத்தையும் நீங்கள் செய்தாங்க அப்படி இருக்கிறான். எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன் இருக்கிறார், அவரை நான் ஹயர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனாலும் அவர் எந்த நேரத்திலையும் கிடைக்க மாட்டார், அவர் பார்ட் டைம் தான் எங்களோட இணைந்து வேலை செய்கிறார். அவரு கூட 3 மாசமாக சம்பளம் கொடுக்கல, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனாலும் விசுவாசத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். கர்த்தர் நல்லவர், அவர் அழைத்தவர், உண்மை உள்ளவர், இந்நாள் வரைக்கும் காத்ததுவன். 21 ஆண்டுகள் அடுத்த மாசத்தால் July 31st. ஆமாம், 21 ஆண்டுகளை நாங்கள் கடக்கிறதுக்கு கத்திரிட்ட பணியில் இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து அன்பு கொண்ட மக்கள் தான் அநேகம், எங்களை பின்புறமாக யாருமே பேசுறதில்லை, தெரியும், அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனாலும் அவர்கள்தான் விட்டு விலகுகிறார்கள் வழியா, நாங்கள் அவர்களை விட்டு விலக இல்லை. கத்திரம் அப்படித்தானே, வேதாமத்தில் பார்க்குறோம், முதுக காட்டினாரலாம் அவர் அழைத்த மக்கள். ஆனாலும் கத்திர ஒவ்வொரு நேரங்களில் இந்த மக்கள் பிடிபட்டு இருக்கும்போது, எதிரிகளால் சூழப்பட்டு இருக்கும்போது அவர் இரக்கத்தோடு மீண்டுமாக அவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டார். அதே விதமாக தான் இந்த ஊழியம் இருக்கு. பிரதர் எப்படி இருக்கிறார்?
3: வெளியில போயிட்டு நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுறது நாங்கள் இன்னும் கத்திரங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை வெளியில் கொண்டு போவதற்கு நீங்களும் ஆண்டுடைய பாடலே, அழகான பாடலே, புது புது பாடல், பழைய பாடல்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்திலே நீங்கள் பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள், தொடர்ந்து அந்த பணியை செய்யுங்கள். பாடுங்க.
3: ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சோத்திரம் ஜெசப்பா, நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எவ்வளவோ உங்களை புகழ வேணும், துதிக்க வேணும். ஆண்டவரே, சிறிய இந்த பாடலை உமக்கே மகிமையாக பாடுகிறேன். அன்பான தேவனே சோத்திரம்.

ஜபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவர்

நடந்ததை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதை போமே.

ஓ ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதை எல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதை எல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் குணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை

0: தரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. ஆமென், ஆமென்,
1: ஆமீன், ஆமீன். அழகான பாடல், கருத்தோடு உள்ள பாடலே பாடி அன்றோட நாமத்தை மேம்படுத்தினீர்கள். ஒரு பாடல் விருப்ப பாடலே ஒரு சௌரி பதிவு செய்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து, எனக்கு அது சரியான உச்சரிப்பை தெரியவில்லை. கிரிபா ஊற்று என்ற பாட்டு இருக்கா? கிரிபா ஊற்று வத்தினாலும் என்ற பாடல்
0: எனக்கு புதுசாக இருக்கு பிரதர், எனக்கு தெரியல.
1: ஓகே ஓகே, பார்க்கலாம். அவங்க பாடியும் காட்டியிருக்கிறார்கள், நீங்கள் அப்படியே இணைப்பில் இருங்க, போட்டு காட்டுன்னு கேட்க முடியும் என்ற பாருங்க. இல்லை நீங்க இருந்தா கேட்கல, நான்
0: போடுறேன்னா எடுத்து பேசுறேன்.
1: நன்றி அம்மா,
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி. கத்தரும் உங்களையும் உங்கள் சௌரியம் ஆசீர்வதி.
1: ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன்.
1: நேரம் கலையத்தில் 11:52, இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். அலைங்கள் 6473855 இலக்கத்தில் அழைத்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவரை மறவாமல் நன்றியோடு பாடல்களை பாடுங்கள், பாடல் பதிவுகளை செய்யுங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்கள்? மல்லிகா சௌதரி,
1: நல்லா இருக்கிறேன். அவருக்கு சுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
0: ஜெபக்குறி பண்ணி கொடுத்தீங்களே?
1: ஓமோமோமோ திரும்பம் பாடலான் இருக்கு.
0: தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம், கவலைப்படாங்க.
1: ஓகே ஓகே பிரதர், ஆண்டவர் கூட இருப்பார் பிரதர் உங்களோட. சௌரி ஆண்டவர் எல்லாத்தையும் பாதுகாப்பேன். ஓகே, நான்
0: பாடுறேன்.
1: மேரி சிஸ்டர் நல்லா பாடுறா, கருத்தான பாட்டு.
0: அவ இன்று மட்டும் அன்றிலிருந்து இப்ப வரைக்கும் பாடுறா அதே மாதிரி தான் இருக்கு.
1: எனக்கு சரியான விருப்பம் அவட பாட்டுக்கு, நல்ல பாட்டு. ஓகே, நான் பாடுறேன். ஓகே, அத்தோத்திரம் தகப்பன் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூட.

0: கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, ஜோத்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, ஜோத்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே. நன்றி பிரதர், நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அலையங்கன் 6473385 9 6 இலக்கத்தில்

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: எப்படி இருக்கிறீங்க மரியா?
1: சும்மா இருக்கிறேன் ஆண்டவர் கிருபையால. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் சகோதரி. வாழ்த்துக்களமா. தசந்தம் பரவாயில்லை, சுகமா இருக்குது.
1: ஆமேன். ஆண்டவர் கிருபையால அவ வந்து தன்னுடைய வேலையை செய்வா விரைவாய். ஆமேன்.
0: ஜெபிச்சவங்களுக்கு எல்லாரும் நன்றி அம்மா.
1: ஆமேன். கத்தர் தான் எல்லாமா இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவார்.
0: என்ன
1: துன்பம் வந்தாலும் தூக்கி எடுப்பார்.
0: ஆமென்.
1: நாங்கள் ஜெபிப்போம். ஆமென்.
0: பாடுங்க.
1: பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.

0: ஆமேன் ஆமேன். நன்றி சௌரி, வாழ்த்துக்களம்மா.
1: நன்றி
0: நன்றி. நேரம் கலையத்திலே 12 மணி செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் வலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம், ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்கள் பிரியண்ணா? சரி, பாடலுக்கு ஆயத்தமா வந்திருக்கிறீர்கள். அதுதானே பேசும்போது தெரியுது இல்லையா, கதைக்கும் போது. படிப்போம். ஆமேன். பழைய பாடல் எல்லாரும் மறந்திருப்பினா நீங்க திரும்பமாக அதை உயிர்ப்பிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
1: பழைய பாட்டில் அர்த்தங்கள் இருக்குதானே? அர்த்தம் இல்லாம இப்ப தாய போல சேர்த்தினி, தந்தையை போல சேர்த்தினா எத்தனை தேவையா இருக்கு? பிள்ளைகளை தூக்கி அறிஞ்சு
0: செய்கிறாங்க.
1: ஆண்டரை கொண்டு ஆயோடைய புடையலாது. இப்ப சில நேரங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அந்த அறிவு தன்மை இருக்காது. காலப்போக்கில் ஏதாவது பிரிஞ்சு சொல்லுவோம். உலகத்துல நாங்க பாக்கத்தின தாய்மார் பிள்ளைகளை பெற்று விக்கணும், எறிஞ்சிட்டு போயிடும், சாப்பிடணும். ஒரு ஒரு மகனோட ஒரு ஒரு ஓடி போறாங்க. அப்ப தாய விட தந்தைய விட சிலருக்கு அன்பு செலுத்துறவர் ஆண்டவர் ஆகியிருக்கிறார்.
0: ஆமீன்.
1: சரி, பாடுங்க.
0: பாடுங்க ஐயா.

0: நாசத்தில் நயமே பலவினன் பேலமே வெக்கத்தில் மகிமையின் கிரீடம் நீரே. மரணத்தின் ஜீவன் நீரே கோடு நரகத்தில் மோட்சம் நீரே தருணமும் எல்லாம் நீரே ஆனந்தம் கொள்வே நகமகிழ்வுடனே ஞானவரம் தரும் ஆவியின் அனுபவமே. நன்றி கத்திரிக்கே மயம் உண்டாவதாக.
1: ஆமேன், ஆமேன். அப்படி நாம மாத்திரம் மயப்படு. நன்றி ஐயா, அழகான பாடல். இப்படிப்பட்ட பாடல்களே நாளை நாளும் அந்த பாடுங்க.
0: நான் பழைய பாட்டு அர்த்தமான பாட்டு தான் நான் படிக்கிறது. நீங்க நம்புவீங்களே, கோயில கூட இந்த அரம்பல் பாட்டு ஒன்றும் படிக்கிறேன்.
1: கருத்தோட இருக்கணும் பாடல்.
0: நெகட்டிவ் எல்லாம் நெகட்டிவ் நெகட்டிவ் சாங் தான் முழுக்க. அது நாங்கள் வாய மூடிக்கொண்டு கோயில் நாங்கள் என்ன கோயில படிக்கிற பாட்டு என்ன ஒரு ஒரு ஒரு நெகட்டிவா படிக்கணும், என்ன வேண்டாம் பாசிட்டிவ் இல்லாதுல. அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் ராஜ கொடி பல நட்டு போனாலும் ஒளிவமரம் பல நட்டு போனாலும் அந்த அன்னைக்கு அந்த பாட்டை நான் இயேசுக்குள் மகிழ்ச்சியாக பண்ணிருந்தா வீட்டுல உப்பு இல்லாட்டிக்கே துவங்கியும் பிரச்சனை.
1: ஆமா தெரியும்.
0: நெகட்டிவ் பாட்டு அது அப்படி படிக்க கூடாது. இந்த நேரம் பாசிட்டிவா படிக்கணும்.
1: ஆமென்.
0: பரலோகத்தில் இருக்கி நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லி ஆண்டவர் சொல்லி தந்தையும் ஒரே ஒரு யவன் தான் உலக பைபிள்ல இருக்க ஆண்டவர் சொல்லி தந்தையும் அது கூட சபையில சொல்றீங்களே
1: அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு.
0: பரிசுத்தம் கூடிட்டு
1: அது கிறிஸ்தவ நாடுகள் உள்ள அரசாங்கங்களே நிப்பாட்டிட்டு அவங்களோட சபை இல்ல, அதாவது பார்லிமெண்ட்ல அது மாதிரி
0: சொல்றது.
1: அது மாதிரி இப்ப அது அது எல்லாம் நிப்பாட்டியாச்சு. பத்து கட்டளையை பற்றி யார் சொல்றது ஒரு தரம்
0: அருமையான
1: செய்தி.
0: ஆறுதலா சொல்லி ஆறுதலா மக்களுக்கு யார் வந்தாலும் உலகத்துல ஆண்டர் விவேக விசுவாசம் இருக்காது.
1: அப்படித்தான் வேதத்துல இருக்கு.
0: நன்றி
1: நன்றி ஐயா, நீங்கள் பேசுனது வாழ்த்துக்கள்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட்.
1: வணக்கம்.
0: யார் இணைப்பில் இருக்கிறீங்க?
1: நாங்கள் கிளிநொச்சி பரந்தன் ஏவிஜி சபையிலிருந்து கிடைக்கிறோம்.
0: ஓகே, உங்களோட பேர் என்ன சோரன்?
1: இந்த பேர் அருண்.
0: அருண்.
1: ஓ
0: ஓகே. வல்லமை நிலைகள் வானொலியோடு இணைந்திருக்கீர்கள். இது ஒரு பாடுற நேரம். கிளிநொச்சியிலிருந்து இணைந்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள் அருண்.
1: நன்றி.
0: பாட விருப்பமா பாடுறீங்களா?
1: பாடுங்க
0: பாடுங்க.
1: உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உன் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆணி. நீதானே என் துணையானே,

0: முடிவு பறி அந்த உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே. முடிவு பறி அந்த உம்மை நம்புவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை நான் வெக்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை நான் வெக்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பறி அந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பறி அந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, உன் அன்பையே நம்பியிருப்பேன்.
1: ஆமீன். அருண்,
0: ஆமீன்.
1: அழகா அழகா பாடினீர்கள், வாழ்த்துக்கள். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது பாடுகின்ற நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பாடலாம், நல்ல தெளிவாக இருக்கிறது அங்கு உங்களோட கனெக்ஷன். இன்னும் சின்னொரு வேண்டுகோள், சுருக்கமாக பாடணுமா? ஒரு மணித்தியால் தான் உங்களுக்கு இருக்குது, அநேகருக்கு பாட இடம் கொடுக்கணும். சுருக்கமாக அடுத்த முறை பாடுங்கோ. சரி, உங்களோட வேற யார் இருக்கிறார்கள் பாடுகிறதுக்கு?
0: இன்றைக்கு யாரும் இல்லை.
1: யாரும் இல்லை. யார் உங்களை அறிமுகப்படுத்தினது? கவிதா ஊழியரா?
0: ஓ, சிஸ்டர் தான்.
1: ஓ, அவங்களுக்கு சொந்தமா?
0: ஓ, அக்கா.
1: ஓ, அக்காவா? ஓகே ஓகே. சரி, மிக மகிழ்ச்சி. இது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இதே நேரங்களில் நீங்கள் வந்து பாடலாம். வேறு யாரும் பாடுறாலும் அவர்களையும் நினைச்சு கொள்ளலாமா?
0: நன்றி.
1: நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் கலையத்திலே 12:19. அடுத்ததாக நாங்கள் ரீட்டா அம்மாவோடு இணைந்து கொள்ளலாம். நீண்ட நேரமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள்.

0: வணக்கம் அம்மா. வணக்கம், மன்னிக்கோணம். எப்படி இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா?
1: இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஆமா, நேற்று முந்தின நாள் காணையில அதான் கேட்டேன்.
1: நேற்று டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு அந்த பல் அடைக்க.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே.
1: எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஐயா.
0: சொல்லுங்கம்மா.
1: அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா.
0: அப்பா முழுவதும் என்னை அர்ப்பணித்தேன்.
1: அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன்.
0: அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். சரி
1: சரி,
0: நன்றி அம்மா.
1: நன்றி.
0: அழைங்கள் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே. வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உங்கள் பாடல் விருப்ப பாடலை பதிவு செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றோம்.

நேரம் கலையத்திலே 12:24 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். பாடுகின்ற நேரம் விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். இப்பொழுதும் கூட நாங்கள் விருப்ப பாடல் கேட்கின்றோம். ஒரு சில விருப்ப பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நமது அருமையான உறவுகள். முதலிலே லண்டனிலிருந்து சகோதரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.

அருமையான பாடலே இன்றைய நாள தெரிவு செய்திருந்தார்கள் சகோதரி கொன்சி லண்டன்லேருந்து. அது மாத்திரமில்ல, ஜெபக்குறிப்பு கூட கொடுத்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு புதிய ஒரு ஆண்டே திருமண நாளை தந்திருக்கிறார்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த மகிழ்ச்சியான நல்ல நேரத்தில் இந்த புதிய ஆண்டுக்காக கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்களும் நன்றி செலுத்தி உங்களுக்காக மாலையிலே ஜெபிக்க இருக்கிறோம். வல்லமை அலைகளும் உங்களை புதிய திருமண நாளிலே வாழ்த்துகின்றது. நேரம் கலையத்தில் 12:30. அடுத்த பாடலை தெரிவு செய்திருக்கிறார்கள் விருப்ப பாடலாக சௌரி கீதா டென்மார்க்கிலிருந்து. இதோ சௌரி கீதாவுக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை சகோதரி கீதா அவர்கள் டென்மார்க்கில் இருந்து விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். கீதாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த விருப்ப பாடலாக பார்க்க இருக்கிறோம். ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலே தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலாக வருகிறது இந்தியாவிலிருந்து சகோதரி காமாட்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி காமாட்சி அவர்கள் இந்த பாடலே தனது விருப்ப பாடலாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதோ அவருடைய விருப்ப பாடல்.

ஆமேன். அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் தமிழ்நாட்டிலிருந்து சௌரி காமாட்சி அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து சௌரி மெரினா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டு ஒளிபரப்புமாறு விண்ணப்பித்திருந்தார் அருமையான சௌரி கனடாவிலிருந்து மெடினா அவர்கள். மீண்டுமாக கனடாவிலிருந்து தாயார் ரீட்டம்மா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் இதோ, அவர்களுக்காக இந்த பாடல் ஒலிக்கிறது.

0: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டா அம்மா அவர்கள் அந்த பாடல் அவர்களுக்காக ஒலித்து ஓய்ந்தது. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான நேரத்திலே இவ்வளவு நேரம் இணைந்திருந்தோம். பாடல் பாடி மற்றும் பாடல் தெரிவுகளை கொண்டு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தின அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நிறம் கலையத்திலே 12:55 ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய செய்தி. அதன் பின்பதாக 1 டொரண்டோவிலிருந்து செய்தியை பாஸ்டர் கிறிஸ்டி மரீனா ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை மட்டக்கிடப்பிலிருந்து சௌரன் பாஸ்டர் சசி ரோஷான் அவர்கள் செய்தியை வழங்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

ஒவ்வொரு நாளும் எமது வானொலியிலே ஜபங்கள் நடைபெறுகின்றன. உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்பு இருக்குமா இருந்தால் எங்கள் பெயர்களை கூட எழுத தேவையில்லை, வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக ஜபிக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் ஜபிப்பார்கள், நாங்களும் உங்கள் தேவைகளுக்காக ஜபிப்போம். எனவே ஜப குறிப்புகள் இருந்தால் எமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்கள் ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்கப்படும்.

0: செவ்வாய்க்கிழமை மதிய ஒளிபரப்போடு அணிந்திருக்கும் நேரம் கலையத்திலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்துள்ள இணைந்திருக்க அருமையான ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டி மரியநாயகம் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ஆண்டவர்கிட்ட கிருபையால் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க சௌரம்?
0: நல்லா இருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி. ஜெசிந்தாவுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல சுகமாயிருக்கிறது. அடுத்த வாரம் உங்களோடு இணைந்து ஊழியத்தை செய்வார்கள்.
1: ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.
0: ஆமேன். இதனாலும் ஆண்டோட வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் பாஸ்டர்.
1: ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் மீண்டுமாய் வல்லமையில் ஊழியத்தின் ஊடாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த வல்லமையில் ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை நடத்தும்படியாய் தெரிந்து கொண்ட குடும்பத்தாருக்காய் அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற, பொன்சம் பண்ணுகிற, ஜெபிக்கிற, உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை மறைத்து இந்த வார்த்தைகள் மூலம் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் யாத்திராகமம் 4 13 17 வரை நான் வாசிக்கிறேன். அந்த பிற்பாடு செய்தியை தொடருவோம். யாத்திராகமம் 4:13-17 வரை. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரை ஆகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசே மேல் கோபம் உண்டாவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். அன்பான சகோதரங்களே, இந்த மோசியை ஆண்டவர் உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். இந்த காரியங்களை வாசிக்கிற வேளையிலே எப்படி ஒரு ஆண்டவருக்கு 1000 மோசையை உருவாக்க முடியும்? ஒரு நாளிலே முடியும், அவரால் முடியும். ஒரு மனுஷனை எடுத்து அவனுடைய இருதயத்தை மாற்ற கத்தரால் முடியும். ஆனால் இந்த மோசையை கொண்டுதான் தேவன் எதையோ செய்ய நினைத்தால் அதை மோசையை கொண்டு செய்து முடிக்கிறார். இன்றைக்கு முன்பு சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் போராடி கொண்டிருக்கிறார். மகனினி இந்த ஊழியத்துக்கு வந்துவிடு, மகனினி இந்த காரியத்தை செய், மகனினி இந்த பாவத்தை விட்டுவிடு, நான் மகனை இந்த பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டு, இந்த துளையான உறவை விட்டுவிடு, தவறான உறவை விட்டுவிடு, இப்படி பல காரியங்கள்ல தேவ ஆவியானவர் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் மோசே பாருங்கள், இந்த 4 தொடக்கத்துல இருந்து ஒரே சாட்டு சொல்லி கொண்டிருக்கிறான். என்னால் அது முடியாது, பேச முடியாது, வாக்கு வல்லவன் அல்ல, எதெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய அந்த அழைப்பு மாறாது என்பதற்கு இது ஒரு நல்ல சாட்சி. அன்பு சகோதரங்களே, கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்தார் என்றால் நம்மை கொண்டு செய்து நினைத்ததை நம்மை கொண்டுதான் அவர் செய்ய முடியும். ஜோனாவை கொண்டு செய்ய நினைத்ததை ஜோனாவை கொண்டுதான் செய்து முடித்தார். பேதுருவை கொண்டு செய்ய நினைத்ததை பேதுருவை கொண்டுதான் செய்வார். பவுலை கொண்டு செய்ய நினைத்ததை பவுலை கொண்டுதான் செய்து முடிக்கிறார். அப்போ இன்றைக்கு உங்களுடைய பேரை சொல்லி சொல்லுகிறேன், உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் உங்களை கொண்டு தான் சொல்லி செய்து முடிப்பார். நாம சிலவளை சாட்டுப்போக்களை சொல்லி தப்பி விடலாம், அல்லது எங்கள் குறைபாடுகளை சொல்லி, அல்லது எங்களுடைய வீக்னஸ்களை சொல்லி, எதையாவது சொல்லி இந்த காரியத்திலிருந்து தப்பலாம்லாம். ஆனால் அது நமக்குத்தான் ஆபத்து, நமக்குத்தான் நாட்கள் நீடிக்கும், நம்மால் ஆசீர்வாதம் தடைப்படும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நாம் சாட்டுப்போக்கு சொல்லுகிற போலிலே தேவன் இன்னொருவரை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அந்த இன்னொருவர் எப்படி செய்வார் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் எப்படி நம்மோடு ஒத்து போவார்கள், எப்படி நம்முடைய தரிசனத்தை அறிந்து கொள்வார்கள், எப்படி நம்முடைய விருப்பத்தை அறிந்து கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியாது. அப்ப ஆபத்தும் இருக்கிறது. இது நல்ல ஒரு உதாரணம். மோசே ஆரோனை நினைத்தபடியால் தான் பின்பாக நாம் வரப்போற காலங்களை பார்ப்போம். ஆரோன் மோசே சீனாய் மலைக்கு 40 போனதின் டைமிலே அவர் பாவத்தை, பெரிய பாவத்தை, ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிற அளவுக்கு தேவன் அருவருக்கிற ஒரு பாவத்தை ஆரோன் செய்ததை பார்க்கிறோம். மோசையினுடைய அண்ணன், லேவி கூட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், லேவியர்கள் வேதத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த புத்தக வடிவிலே கொடுக்கப்படாவிட்டாலும் தேவன் மனச்சாட்சியில் எழுதி கொண்டே வருகிறார், சொல்லிக்கொண்டே வருகிறார். விக்கிரகங்களை செய்யக்கூடாது, விக்கிரக ஆராதனை எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராக அவரை அங்கி கோபம் பெற வைத்து விட்டான் மோசை. ஆனாலும் தேவன் பொறுமையாக, உன்னுடைய சகோதரன் அல்லவா, அவன் உனக்கு வாயாயிருப்பான், அவன் உன்னோடு பேசுவான், அவன் நீ சொல்ல வேண்டியதை சொல்லுவான், நீ செய்ய வேண்டியதை செய்வான், அவனை அழைப்பி என்று சொல்லுகிறார். அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு நம்மை தேவன் அழைக்கிற வேளையிலே இதோ வருகிறேன் அடியேன் என்று ஒப்பு கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு குடும்ப பாரங்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், பல சவால்கள் இருக்கலாம், பல பற்றாக்குறைகள் இருக்கலாம். இவைகள் மத்தியில் எப்படி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு வருவது, எப்படி உம்முடைய ஊழியத்தை செய்வது? எல்லாரையும் ஆண்டவர் முழு நேரமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று அழைக்கவில்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு விடுகிறார், என் நாமத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அது ஒரு ஒரு கிழமையில் ஒரு நேரமாய் கூட இருக்கலாம், ஒரு மடுத்தியாலமாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறார். ஏன்? நம் எல்லாரையும் தேவன் அழைத்தார். நம்மை கொண்டுதான் இந்த உலகத்துக்கு தேவன் தன்னுடைய நாமத்தை அறிவிக்க முடியும். தேவனை சுவைத்தவர்கள்தான் தேவன் நல்லவர் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு இயேசப்பாவினுடைய அன்பை சுவைத்தவர்கள்தான் இயேசப்பாவின் பாவத்தை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நாம் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து பேச முடியும். அப்ப நம்மை தேவன் அழைக்கிறார் எதற்காக? இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆனால் இன்றைக்கு நாம் அநேக சாட்டுப்போக்குகளை சொல்லுகிறோம், இது என்னால் முடியாது, என்னுடைய குடும்ப சூழ்நிலையால் முடியாது, அதால் செய்ய முடியாது, இதால் செய்ய முடியாது என்று எவ்வளவு காலம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு காலம் கடந்து போகும். 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். காரணம், மோசே ஆயத்தமாக்கப்பட ஒப்புக் கொடுக்கவில்லை. மோசே தன்னுடைய கரத்திலே தான் எல்லாத்தையும் ஆண்டவர் தந்து விட்டார் என்று எடுத்தவுடனே ஒருவனை எலிகித்து என்னை கொலை செய்கிறார். அதன் பிற்பாடு தன்னுடைய உயிருக்காக நடுங்கி ஓடி அவர் வேறே இடத்திலே போய் திருமணம் செய்து அங்கே செட்டில் பண்ண பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சில திட்டங்களை வைத்து, நேரங்களை குறித்து, நாட்களை குறித்து, வருடங்களை குறித்து நம்மோடு செயல்படுகிற போலே நாம் எவ்வளவு சீக்கிரமாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாய் நமக்கும் நல்லது, தேவனுக்கும் நல்லது, நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதம். அப்ப தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒப்பு கொடுத்தல், இதோ வருகிறேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும்.

அப்ப அந்த ஆரோன் அங்கு இருந்தாலும் ஆரோனை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு இருக்கிற நம்மை தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு 10 பேர் இருக்கிறார்கள், 10 ஆடைகள் இருக்கிறது. ஆனால் அதிலே தேவையான ஆடையை அன்றைய ஞாயிறு ஆராதனைக்கு எந்த ஆடை பிடிக்குமோ அந்த ஆடையை செலக்ட் பண்ணி அதை மாத்திரம்தான் நாம் போடுகிறோம். 10 பேர் இருந்தாலும் மோசை இருக்கிற வேளையிலே ஆரோன் இருக்கலாம், அவருடைய சகோதரி இருக்கலாம், அல்லது வேறு யாரும் இருக்கலாம். எத்தனையோ ஆண்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்களை கொண்டு தேவன் செய்ய விரும்பவில்லை. நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் நம்மை கொண்டுதான் செய்வார். இதுதான் அன்றைய செய்தியினுடைய மிக முக்கியமான பகுதி. அப்ப நமக்கு ஞாபகம் வர வேண்டும், தேவன் எதையோ என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். அதனால் தான் நான் வாழ்க்கையில பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னேற முடியாத சூழ்நிலைகள் வருகிறது. தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை பெற்று நான் பிரகாசிக்க முடியாதபடி தடையாயிருக்கிறது. அப்போ ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்பு சகோதரங்களே. அப்ப என்ன செய்கிறார் இன்றைக்கு மோசே? ஒப்பு கொடுக்காதனால் அங்கே ஆரோன் உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஆரோன் ஜனங்களை பிழையான வழிக்கு நடத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆரோன் மிரியாவுமாய் சேர்ந்து, சகோதரனும் சகோதரியுமாய் சேர்ந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசைக்கு எதிராக எழும்பினதை பார்க்கிறோம். ஆரோன் அநேக தீமையான காரியங்களை வேதத்திலே செய்தது நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நடக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் எப்ப நாமெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாது என்று சொல்லுகிற போலே தேவன் இன்னொரு மனுஷனை உருவாக்க வழிக்கிட்டால் அது மிகவும் வேதனையாயிருக்கும் நமக்கும். அப்ப நாம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசியாவினுடைய புத்தகத்திலே அங்கே 6 அதிகாரத்திலே பார்க்கிற போலே அங்கே ஏசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று என்னை அனுப்பும் என்றேன். ஏசியா சொல்லுகிறார் இங்கே யாத்ராமத்திலே மோசே வேறு யாராயாகலும் அனுப்பும், என்னால் முடியாது, என்னால் முடியாது சாட்டி சொல்லுகிறார். அதனால் அந்த விளைவு என்ன? ஆரோனை உருவாக்க வேண்டியிருந்தது, ஆரோனை இந்த ஊழியத்தில் இணைத்தபடியால் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போனது. இன்றைக்கு அன்பு சகோதரங்களே, இந்த ஏசியாவினுடைய புத்தகத்திலே ஆண்டவர் ஏசியாவினுடைய நாக்கை தொடுகிற போலே ஏசியாவுக்கு தேவனுடைய அழைப்பை அறிந்தவுடனே ஒப்பு கொடுக்கிறார் முழுமையாக, நான் போகிறேன். இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம், ஆண்டவரை என்னை அனுப்போம், ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக, இந்த காரியத்துக்காக, இந்த ஒரு சமாதானத்தை செய்து வைக்கிற ஒரு பொறுப்புக்காக, ஆண்டவர் இந்த குடும்பத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்ய, ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை அறிவிக்க என்னை அனுப்போம், என்னை அனுப்போம், என்னை அனுப்போம். பாருங்கள், அன்றைக்கு ஏசியா ஒப்பு கொடுத்ததனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்ப்பை குறித்து, அவருடைய 2வது வருகையை குறித்து, 1000 வருஷ ஆட்சியை குறித்து எல்லாவற்றையும் ஒரு புத்தகத்திலே அடக்குகிறதுக்கு அளவுக்கு பலத்த தீர்க்கதரிசியா ஏசியா பயன்படுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னென்றால் அவருடைய ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசன புத்தகங்கள் நம்மிடம் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் விசேஷமான தீர்க்கதரிசன புத்தகமாக இந்த ஏசியாவின் புத்தகத்தை கருதுகிறார்கள். காரணம், எல்லா காரியத்தையும் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கு. சில தீர்க்கதரிசனத்திலே பிறப்பு இருக்கும், இறப்பு பெற்றி இருக்கார். சில தீர்க்கதரிசனத்திலே இறப்பு இருக்கும், பிறப்பு இருக்கார். ஆனால் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை பிறப்பு இறப்பு அது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் என்பதையும் அந்த தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறார், என் மகனே நீ போவாயா, என் மகளே நீ போவாயா. அப்ப இந்த ஸ்கொட்லாந்திலே திடீரென்று ஒரு யங் போய், ஒரு வாலிபன், அவர் வந்து சொல்லுகிறார், இந்தியாவுக்கு என்னை தேவன் போக சொல்லுகிறார், நான் போக போகிறேன். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் பெரிய அந்த எல்டர்ஸுகள், மூப்பர்கள், பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொன்னார்கள், தம்பி நீ உட்காரு, அங்கே இந்தியாவிலே தேவன் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கிறவர்களை கொண்டு செய்வார், நீ போக தேவையில்லை, நாங்கள் அதற்கு ஒரு சப்போர்ட்டும் தரமாட்டோம் என்று சொல்லி அவரை அமர்த்தி விட்டார்கள். ஆனால் தேவன் அவருடைய உள்ளத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார், நீ போக வேண்டும், எனக்காய் போக வேண்டும், என்னுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். அவர் திடீரென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அறிவித்தார்,

0: நான் இந்தியாவைய தங்க சுரங்கத்துக்குள்ளே இறங்குகிறேன். உங்களால் எத்தனை பேர் கயிறை பிடிக்க முடியுமோ பிடியுங்கள். நீங்கள் பிடிக்காவிட்டால் என்ன, பிடித்தால் என்ன, நான் அந்த தங்க சுரங்கத்தில் இறங்குறதுக்கு முடிவெடுத்து விட்டேன். அது தேவனுடைய அழைப்பு. இந்த அழைப்பை நான் நோ சொல்ல முடியாது என்று சொன்ன போலையிலே ஒருவர் சொன்னார், நான் அந்த கயிறை பிடிக்கிறேன். இன்னும் ஒருவர் சொன்னார், நாங்களும் இந்த கயிறை பிடிக்க வருகிறோம். இப்படி பலர் அவரை தாங்கி பிடிக்கிற ஓலையிலே அவர் இலகுவாக பயணம் செய்து அங்கே போய் அந்த ஊழியத்தை செய்தார். அவருக்கு ஜபிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அவருக்கு ஊழியத்துக்கு தேவையான பொருளாதார உதவ விதத்திலே உதவுவதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஏற்படுத்தினார். காரணம், அந்த மனிதன் துணிந்து இறங்கினார். ஐயோ, இவர்கள் சொல்லுகிறார்களே, அவர்கள் சொல்லுகிறார்களே, இவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி இருப்பதற்கு நம்மை தேவன் அழைக்கவில்லை. தேவன் சொன்னால் அதை தெளிவாக நாம் அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். இன்றைக்கும் அப்போஸ்தல நடபடிகள் 9 அதிகாரத்திலே நமக்கு அநேகர தடவைகள் சொல்லியிருந்தாலும் அந்த வசனம் நமக்கு தெரியும். பவுலுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் 9 அதிகாரத்திலே வசனம் 5-6, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்தப்படுகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்றார். இந்த பவுல் எதற்காய் வந்தவர், கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும், அவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறார்களோ அவர்களை சிறைபிடித்து கொண்டு போக வேண்டும், அவர்களை கட்டி இழுத்து குதிரையிலே, குதிரை ஓட ஓட நிலத்திலே இழுத்துவட்டு கொண்டு போய் அவர்களை பார்க்கிறவர்கள் இனி ஒருபோதும் யூதாசியம், அதாவது பவுல் ஜூதாசே, ஜூதர்களுடைய வைராக்கியமாய் பரிசேயர்களே ஒரு பரிசேயராய் இருந்தவர், அந்த ஜூத இனத்தை, ஜூத இனம் யாரெல்லாம் கிறிஸ்துவை விட்டு வெளியே போனார்களோ அவர்களை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிற மனிதனை தேவன் சந்திக்கிறார். தேவன் சந்தித்து சொல்லுகிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். அப்பொழுது அவனுக்கு விளங்கிவிட்டது, தேவனுடைய குரல். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ இந்த பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். அந்த பட்டணத்திலே தேவன் நமக்கு செய்தது தெரியும். அந்த மனுஷனை அபிஷேகம் செய்வதற்காக ஒரு மனுஷனை அனுப்பி அவருடைய கண்ணை பார்வையடைய வைத்து, இன்றைக்கும் புறவினத்தார் அனைவருக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு மகனாக அவரை மாற்றியதற்கு காரணம் பவுலுடைய ஒப்பு கொடுத்தல். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள், ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி. அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, அப்பா மோசையை போ போ போ என்று சொன்னவளே அவன் சாட்டுப்போக்கு சொல்லி கொண்டிருந்தான். அதன் மூலம் ஆரோனை உருவாக்கி ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில பல சவால்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, எங்களோடு ஆண்டவரை இணைந்த அநேகரை நீர் இணைத்து ஊழியங்களை செய்ய விரும்புகிறீர். எங்களை குறித்து செய்ய நினைத்தது எங்களை கொண்டே செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர். நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து உமக்காய் பிரகாசிக்க பரிசுத்தாவியானவரங்களை பலப்படுத்தட்டும். தொடர்ந்துமாய் இந்த ஊழியத்தை செய்கிற குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஒரு வேத பாடமாக இந்த பாடம் ஆலோசனையாக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து வந்தீர்கள். மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நானும் அதை குறித்து இன்னுமாக கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இன்னும் சாட்டுப்போக்கு சொல்லாதபடி ஆண்டவர் கொடுத்த வேலையை சரியான முறையில் தரிசனத்தை கொண்டு செல்ல கத்து இந்த நாளில் பேசி இருக்கிறார் வார்த்தையில் கூட. நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ,
0: காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.
1: நேரம் கலையத்திலே 1:18. அடுத்து நாங்கள் இனிமொரு செய்திக்காக இலங்கை மட்டக்களப்பில் செல்ல இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: Neram Kalayathile 1:19. செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கோம். இது செய்திக்கான நேரம். எங்களோடு செய்தியை வழங்க இலங்கை மட்டக்களப்பிலிருந்து பாஸ்டர் சசி ரோசான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட்.
1: எப்படி இருக்கிறீங்க?
3: ஆண்டவருடைய கிருபையில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். உங்களோட ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறோம்?
3: மனைவி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கல்ல ஆண்டவருடைய கிருபையில்.
1: உங்களுடைய
3: ஜெபங்கள், நீங்கள் ஜெபத்துல எங்களை தாங்குறதற்காக நன்றி.
1: நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
3: ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த வானொலியிலே இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலே நாங்கள் அநேக நாட்களாய் தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய தொலைபேசியிலே, கையடக்க தொலைபேசியிலே சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நிமித்தம் என்னால் அந்த நேரத்துக்கு கலந்து கொள்ள முடியாமல் போனதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். உங்களிடத்திலே மிகவும் தாழ்மையாய் தயவா என்னை மன்னித்துக் கொள்ளும்படிக்காய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர், இந்த நாளிலும் நம்மளோடு ஒவ்வொருவரோடும் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. விசேஷமாக நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், வேதத்திலே குறிப்பிடப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நடக்கிறதாய், அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள், அநேக காரியங்கள் அநேக செய்திகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்துகிற பொழுது அல்லது பிரயோகப்படுத்துகிற பொழுது அவை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவாய் நன்மையாய் அமைகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அதை குறித்து ஆராய்ந்து வேதத்தை தியானித்து அதன் வேதத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோகப்படுத்துகிற பொழுது அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட அந்த கட்டளையிலே சொல்லப்பட்ட அந்த கமெண்ட், அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கமெண்ட் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்டதான ஒரு நன்மையான கமெண்ட், நன்மையான ஒரு கட்டளை அல்லது நன்மையான ஒரு வார்த்தையை குறித்து நாங்கள் வேதத்தில இருந்து தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்தை குறித்து அநேக இடங்களிலே அநேக விதமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் ஒரு விதமான வேதம் குறிப்பிடுகிற, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விதமான ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானிக்கலாம் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். காரணம், வேதத்துல அநேக விதமான அநேக வல்லமையுள்ள அல்லது அநேக மாற்றங்களை கொடுத்த ஜெபங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் கூட 5:16 யாக்கூப் எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில சொல்லப்படுகிற இந்த வசனம் மிகவும் ஒரு வித்தியாசமான வசனமாய் காணப்படலாம் அல்லது வித்தியாசமான ஒரு ஜெபமாய் இந்த ஜெபம் குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே இந்த ஜெபத்தில சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எப்படி வேதத்தில ஒரு சிலருடைய வாழ்க்கையில நிறைவேறினது அல்லது ஒரு சிலருடைய வாழ்க்கைக்கு அது எப்படி ஏதுவாய் இருந்தது, இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெப வாழ்க்கையில அது எவ்வாறு பிரதிபலிக்கிறதாய் பயனுள்ளதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் தியானிக்கலாம். அந்த 16 சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். காரணம், நீங்கள் சொஸ்தமாகும்படிக்காக. இன்றைக்கு நாங்கள் அநேகர் நினைக்கிறோம், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைகிறார்கள், அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகிறது, அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உண்டாகிறது என்று நாங்கள் அநேகர் நம்புகிறோம், அதை நாங்கள் யோசிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா இந்த வசனம் நமக்கு புதிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறதை அல்லது இந்த புதிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல நாங்கள் காண முடியும். எப்படி அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு என்று அந்த வார்த்தை அந்த வசனம் அமைகிறது நாங்கள் பார்க்கலாம். அதற்கு மேலுள்ள வசனமும் விசுவாசம் உள்ள ஜெபத்தை குறித்து, ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து, பிணியாளியை ரட்சிக்கத்தக்கதான ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது, மற்றவர்களுக்கான ஜெபத்தை குறித்து, அவர்களுடைய சுகத்துக்கான ஜெபத்தை குறித்து அதற்கு மேலுள்ள வசனம் சொன்னாலும், இந்த 16வது வசனம் சொல்லுகிறது, 5வது அதிகாரம் யாக்கோபு எழுதின நிருபம், நீங்கள் சொஸ்தமாகும்படிக்காக. இன்றைய நாளிலே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்கே காண முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறேன், அதை நான் அனுபவித்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் என்னை போல அநேகர் என்னை விட மேலான சாட்சி சொல்லத்தக்கதாய் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். காரணம், கர்த்தர் உங்களை, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபித்த பொழுது, மற்றவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்த பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில நேர்ந்த அல்லது எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைத்த நன்மைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேதத்துல இவ்வண்ணமாய் மற்றவர்களுக்காக ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் என்று நாம் எல்லாருக்கும் தெரிந்த அல்லது நாம் அநேக சந்தர்ப்பங்களிலே தியானிக்கத்தக்கதான ஒரு தேவதாசன், தேவ மனுஷன் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை. தேவன் அவருக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் அது மிகவும் அற்புதமானது. ஆனால் தேவன் அவரை எப்படி வழி நடத்தினார் என்றால், இந்த உலகத்துல சீமானாய் அவரை கர்த்தர் வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய, அவருடைய சொத்துக்கள், சொத்துக்களுடைய மதிப்புகளை குறித்து முதல் அதிகாரத்துல நாங்கள் காண முடியும். யோபு எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரத்துல அவருடைய சொத்து மதிப்புகள் குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதற்கு அடுத்தடுத்த வசனங்கள், அடுத்தடுத்த அதிகாரங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது அவர் ஒவ்வொன்றாய் அவைகளை இழந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் இழந்து போகிற பொழுது அவருக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு உண்டாகிறது. அவர் தேவனை எப்படி பார்ப்போமா இருந்தால், அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை குறித்து அவரிடத்துல சொல்லுகிற ஆலோசனைகள் தேவனை விட்டு தூரமாகுகிற ஆலோசனைகள், அவருடைய மனைவியினுடைய கூற்று, இப்படி அநேக காரியங்கள் தன்னை சூழ்ந்து கொண்டிருந்த பொழுதும், அநேக காரியங்கள் தன்னை நெருக்கின பொழுதும், தனக்குள்ளே அவரிடத்து தீர்மானம் ஒன்று இருக்கிறது. அந்த சூழ்நிலையின் நிமித்தம் அல்லது அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் தன்னை அழைத்து அல்லது தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்த, நன்மைகளை தந்த தேவனை விட்டு தூரம் போகாதவராய் அவர் கொடுத்ததான ஒரு விசேஷித்தமான அல்லது அவர் தனக்குள்ள எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் இருக்கிறது. நாங்கள் வேதத்துல வாசிப்போமா இருந்தால், வேதம் நமக்கு சொல்லுகிறது 10வது வசனம், 42வது அதிகாரம் யோபு எழுதின புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம், அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பு, தன்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் இழந்து போய் வியாதி, வறுமை, நிம்மதி இல்லை என்கிற சிறையிருப்பில சிக்கி தவித்த அந்த தேவ மனிதனாகிய யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, தன்னுடைய நண்பர்களை குறித்து அவர் ஜெபித்த பொழுது, தன்னுடைய நண்பர்களுடைய அவிசுவாசமான வார்த்தைகள், அவருடைய சூழ்நிலைகள், மனநிலைகள், இவைகள் எதுவா இருந்தாலும் அந்த நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, நண்பர்களை குறித்து அவர் கரிசனையாய் தேவனிடத்துல தேவனை நோக்கி பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நண்பர்களை குறித்து இவர் ஜெபிக்கிறார், இவரை குறித்து பரலோகம் ஒரு திட்டம் வைக்கிறது. எனக்கு அருமையான அன்பு தேவ ஜனங்களே, அன்பு உறவுகளே, எனக்கு அருமையான அன்பு தேவனுக்குள்ளாய் வளர்ந்து வருகிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லத்தக்க நல்ல ஆலோசனை, நாங்கள் சொஸ்தமாகும்படிக்கு, நாங்கள் சொஸ்தமாகும்படிக்காக. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காய் ஜெபித்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பட்ட, அவர்களுடைய வாழ்க்கையிலே, அந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த காரியங்களுக்காய் இவர் ஜெபித்த பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக அல்லது உறவினர்களுக்காக அல்லது உங்களுடைய உங்களை சூழ்ந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். காரணம், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு, கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு என்ன தெரியுமா? வேதத்திலே அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்புமாயிருந்தால், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் நினைவுகளை பார்க்கிலும் அவற்றுக்கு மேலாய் செய்ய வல்லமையுள்ளவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவரை நம்பு, அவரை நம்புகிற பொழுது அவரை நம்புகிற யாவரையும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் நேசிக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கரிசனையாய் பார்க்கிறார். அவர் உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மையை கொடுக்க காத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற யாராயிருந்தாலும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து திட்டமுள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ, நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களுடைய சொந்தங்களுக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்கள் இருதயத்துல விரும்புகிற முடிவை அவர் உங்களுக்கு நன்மையாய் கொண்டு வந்து கொடுப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை செய்வார். காரணம், இந்த நாட்கள் கடைசி நாட்கள். இது தேவனை நாங்கள் சந்திக்கிற நாட்கள், தேவனுக்காய் காத்திருக்கிற நாட்கள், தேவனுடைய பட்சத்துல அமர்ந்திருக்கிற நாட்கள். எங்களுக்கென்றல்ல, நாங்கள் கர்த்தருக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற நாட்களில நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த சொற்ப இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடுவோமாயிருந்தால், அவருடைய வருகையை நாங்கள் தவற விடுவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகவே நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு, தேவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் முடிவு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோட கூட அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லுகிறது போல, இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்காய் கொடுக்க அவர் ஆயத்தமாய், அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காய் நாங்கள் ஆயத்தமாவோம், நம்மோடு கூட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம், நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். எனக்கு அருமையான அன்புதனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே மற்றவர்களுடைய நண்பர்களுடைய உறவினர்களுடைய ரட்சிப்புக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார், அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் உங்கள் மீது அவர் கரிசனையாயிருக்கிறார், உங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான அன்பு உறவுகளை, அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்காக செபிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். விசேஷமாய் இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆறுதலை அல்லது சமாதானத்தை அல்லது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படத்தக்கதான ஒரு ஊந்துதலை உங்களுக்கு கொடுத்திருக்கமாயிருந்தால், என்னோடு கூட இந்த செபத்திலே ஒருமனப்படுங்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற பரம தந்தையாகிய பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு பரிசுத்தமும் துதியும் கனமும் உண்டாவதாக. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழில்நுட்பங்கள், இந்த வானொலி மூலமாய் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எந்த இடத்திலே அன்புரே உம்முடைய பிள்ளைகள் இந்த வானொலி மூலமா இந்த செய்தியை கேட்கிறார்களோ, அத்தனை பேரும் தேவனுடைய வருகைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த ரகசிய வருகையில பங்கு கொள்ளத்தக்கதாய், அவர்கள் ஆயத்தப்படத்தக்கதாய், புத்தியுள்ள கன்னிகளை போல அவர்கள் இந்த கல்யாண வீட்டுக்குள்ள எஜமானோடு கூட, அந்த மணவாளனோடு கூட பிரவேசிக்கத்தக்கதான அந்த அனுபவத்தை கொடுக்கும்படி காய்ச்சபிக்கிறேன் பிதாவே. எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய ஆவியானவர் மூலமா எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்க. எங்களிடத்துல இருக்கிற குறைவுகளை மாற்றுங்க. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய திருக்கரம் எங்களை தாங்கும்படி காய். இந்த வானொலியை நடத்துகிறது பிள்ளைகளுக்காக, அவருடைய சுகத்துக்காக, அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்த நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி காய் ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், இந்த நாளிலும் எங்களுடைய அன்றைய செய்திக்கு ஆதாரமாய் நாங்கள் வாசித்த வசனங்களை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆண்டவருடைய கரத்திலே பாரப்படுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி, இந்த வார்த்தையை கேட்டு அத்தனை பேரும் இந்த வசனங்களின் அடிப்படையில மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெப பாரம், ஜெப ஆவி இவர்களை நிரப்பும்படிக்காய்
1: ஜெபிக்கிறேன்.
3: இதாவே உங்களுடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான செய்தியாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். அதன்படி நிச்சயமாக கீழ்ப்படிந்து பிறருக்காக ஜெபிக்க அவர்கள் முன் வருவார்கள் என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாமே உங்கள் கூட பேசின வார்த்தைக்கு ஆண்டவருக்கு துதி கனம் செலுத்தினோம். உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை கர்த்தருடைய வார்த்தை கூட எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி ஐயா.
3: தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ.
4: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 1:36 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்யலாம். ஒவ்வொரு நாளும் ஜெப வேலை இருக்கின்றது. இன்றைய நாளும் 2:30 ஜெபம் இருக்கின்றது. நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் பெயர்கள் கூட விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் தெரிவிக்காமல் விடலாம். ஆனால் உங்களுடைய ஜெபத்தின் குறிப்புகளை மாத்திரம் அனுப்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து நாங்கள் 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: பிரைஸ் லார்ட். சௌரி, இப்ப கேக்குது? ஓகே ஓகே. நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இன்றைய நாளும் வேத வாசிப்பு பகுதியை திரும்பமாக சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 3 ஏசையா 49, வெளிப்படுத்தல் 7-9 ஆகிய புஸ்தகங்களை ஆண்டவருக்கு மகிமையாக எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக வாசிக்க இருக்கிறேன். வாசிங்களம்மா.
1: ஸ்தோத்ரம் தாப்பண்ணே. அப்பா, தன்மலையிலும் 1 சாமுவேல் 3 வாசிக்க கேட்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3 சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தர் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவது இல்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பேயர் சேபா மற்றுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 49 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பாரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பெலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பெலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பெலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி வரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன், நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய்கிடக்கிற இடங்களை சுத்திகரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போக்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதில்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், அவர்கள் சீனிம் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாய் இருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டா இருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மெனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஜோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பெஞ்சமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக மோங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் தன்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அடுத்ததாக வெளிப்படுத்த 9வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். 5 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியினேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 அவர்களை வேதனைப்படுத்தும் படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகள் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட இரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர். 1 ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. 6 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி இக்காலத்தை பிடித்திருந்த 6 தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றிலொரு பங்கு கொல்லப்பட்ட

0: நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூன்யங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சகோதரி, மிக கருத்தோடு வேதத்தை வாசித்தீர்கள். ஆசீர்வாதமா இருந்தது. கேட்ட மக்களுக்கும் இது ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களோட ஊழிய பணிகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோமா. நேரம் கலையத்திலே 2:10. இது பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்துக்கான நேரம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபர் டிரம்ப் அறிவித்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம். 2 மணி நேரத்திற்குள் ஈரான் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டும் இஸ்ரேல். கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கிய ஈரான். அமெரிக்க தாக்குதலுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கை என அறிவிப்பு. நேட்டோ பாதுகாப்பு கூட்டணி நாடுகளின் ஆண்டு கூட்டம். பாதுகாப்பு செலவினத்தின் முக்கிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரிய மைக்கேல். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து மத்திய கிழக்கில் குழப்பம் நிலவுகிறது. இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே சிக்கலில் இருப்பதாக தோன்றுகிறது. அதிபர் டிரம்ப் அறிவித்த இந்த ஒப்பந்தம் 12 நாட்கள் நீடித்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையை அதிகரித்தது. குறிப்பாக போர் நிறுத்தம் இப்போது அமலில் உள்ளது, தயவு செய்து அதை யாரும் மீற வேண்டாம் என்று டிரம்ப் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். ஆனால் சில மணி நேரத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இதனை ஈரான் மறுத்துவிட்டது. இந்நிலையில் இருதரப்பினரும் ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டிய அதிபர் டிரம்ப் இரு நாடுகள் மீதும் தான் அதிருப்தியில் இருப்பதாக கூறினார். ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
3: The skies went quiet and it did seem like things
4: வான்பரப்பு அமைதியாகி விட்டதால் அனைத்தும் தணிந்து வருவதாக தோன்றியது. இஸ்ரேல் ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டதை உறுதிப்படுத்தியதும் எப்போது நடைமுறைக்கு வரும் என்கிற கேள்வி இருந்தது. ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் கடந்த 12 நாட்களாக இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்களை ஒழிப்பதில் இலக்குகளை அடைந்துவிட்டதாக இஸ்ரேல் கூறியது. இருப்பினும் 1 மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலின் வடக்கில் ஹைஃபாவை சுற்றி மீண்டும் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒழித்தன. அப்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் ஏவுகணையால் தாக்கியதாக இஸ்ரேல் கூறியது. ஆனால் ஈரான் இதனை மறுத்துள்ளதால் தவறான தாக்குதலா அல்லது திட்டமிட்ட நடவடிக்கையா என்கிற கேள்விகள் எழுகின்றன. இந்நிலையில் ஈரான் திட்டத்தை மீறியதாக கூறி வலுவான பதிலடி வழங்கப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. எனவே போர் நிறுத்தத்தின் எதிர்காலம் இஸ்ரேல் எடுக்கும் அடுத்த நடவடிக்கையை சார்ந்துள்ளது.
2: கடந்த சனிக்கிழமை ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானது. திங்கட்கிழமை நடந்த தாக்குதலை நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை என்று கண்டித்த கத்தார் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றது. அதிபர் டிரம்பும் அதனை உறுதிப்படுத்தினார். இதுகுறித்து பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு செய்தியாளர் பிராங்க் கார்ட்னர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
4: கத்தாரில் ஒரு வழக்கமான இரவு, ஆனால் இது இயல்பானதல்ல. ஈரானில் அமெரிக்கா நடத்திய சமீபத்திய தாக்குதலுக்கான பதிலடியாக ஈரானின் 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அமெரிக்க விமான தளத்தை நோக்கி ஏவப்பட்டன. உயிரிழப்புகள் ஏதுமில்லை, அனைத்தும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டன. தோஹாவில் உள்ள இந்த பிரிட்டனின் ஆசிரியரை போல வெளிநாட்டினருக்கு இது இன்னும் அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்வு.
5: இது வசீகரிக்கும் மற்றும் திகிலூட்டுவதாக இருந்தது என்று மட்டுமே என்னால் விவரிக்க முடியும். வானத்தில் பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தோம், பின்பு திடீரென அவை எதையோ நோக்கி மோதும், அங்கு ஒரு வெடிப்பு ஏற்படும்.
4: ஆபரேஷன் ஹெரால்ட்ஸ் ஆப் கான்குவெஸ்ட் என்று தெரிவித்து ஏவுகணைகள் ஏவப்படுவதாக கூறும் இந்த காணொலிகளை ஈரான் வெளியிட்டது. மிக முக்கியமாக குடியிருப்பு வாசிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஈரான் கத்தாருக்கு முன்னதாகவே தகவல் வழங்கியிருந்தது. இது திடீரென ஆனால் கவனமாக நடத்தப்பட்ட தாக்குதலாகும். மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவுக்கு சுமார் 17 விமான தளங்கள் உள்ளன. மேலும் ஈராக்கில் கடற்படை மற்றும் தரைப்படை தளங்கள் உள்ளன. அவற்றில் கத்தாரில் உள்ளதுதான்

0: மிக முக்கியமான விமானதளம். கத்தாரின் தலைநகரான தோஹாவிற்கு அருகே உள்ள அல் உடைட் விமானதளம் இந்த செயற்கைக்கோள் படங்கள் காட்டுவதை போல ஈரானுக்கும் அருகே உள்ளது. ஜூன் மாத தொடக்கத்தில் அங்கு போர் விமானங்கள் இருந்தன. 2 வாரங்களுக்கு பின்பு அவை அகற்றப்பட்டன. பொதுவாக அல் உடைட்டில் போர் விமானங்கள் அதிகமாக இருக்கும். மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கான மத்திய கட்டளை மையத்தின் முன்கள தலைமையகமாக இது உள்ளது. 10,000 துருப்புக்கள் தங்கும் வசதியுடைய இங்கிருந்துதான் அமெரிக்கா மற்றும் கூட்டணி நாடுகளின் வான்வழி நடவடிக்கைகள் செயல்படுகின்றன. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரானின் உறுதியான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் அதனை இன்னும் மேற்கொள்ளாது என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. ஆனால் ஹோர்முஸ் நீரினை மூடப்படும் அச்சுறுத்தல் இன்னமும் தொடர்கிறது. அதனை மூடுவதற்கு ஆதரவாக ஈரான் நாடாளுமன்றம் வாக்களித்திருந்தது. அதனால் உலகின் 20% எண்ணெய் விநியோகம் பாதிக்கும். அந்த நடவடிக்கை ஈரான் மற்றும் சீனாவையும் கூட பாதிக்கும். ஆனால் இப்போதைக்கு பதற்றங்கள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டுள்ளன.
1: நேட்டோ பாதுகாப்பு கூட்டணி நாடுகளின் தலைவர்கள் 2 நாட்கள் நடைபெறும் உச்சி மாநாட்டிற்காக தி ஹேக்கில் இன்று கூடுகின்றனர். மத்திய கிழக்கு நெருக்கடி, யுக்ரைன் போர் ஆகியவை விவாதிக்கப்படும் தலைப்புகளில் அடங்கும். இந்த உச்சி மாநாட்டை முன்னிட்டு தி ஃபினான்சியல் டைம்ஸில் எழுதியுள்ள பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மக்ரோன் மற்றும் ஜெர்மனியின் ஆட்சித்துறை தலைவர் ஃபிரெட்ரிக் மர்ஸ் கொந்தளிப்பான நிலைமை நம்மை சுற்றி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அங்கு அதிபர் டிரம்பை சந்திப்பது உறுதியாகியுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் நேட்டோ கூட்டணி பாதுகாப்பு செலவினங்களை பெருமளவில் அதிகரிக்க உறுதியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% முக்கிய பாதுகாப்பு மற்றும் பரந்த பாதுகாப்பு முதலீடுகளுக்கு செலவிட ஒப்புக்கொள்ள வேண்டும் என நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே கூறியுள்ளார். ஹேக்கில் உள்ள பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு செய்தியாளர் ஜோனத்தன் பீல் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
2: 5% ராணுவ செலவினம் என்கிற நோக்கத்தை அடைய 3.5% முக்கிய பாதுகாப்பு செலவினமாகவும் எஞ்சிய 1.5% பாதுகாப்பு தொடர்பான செலவினங்களுக்கும் பயன்படுத்த நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டா எண்ணுகிறார். உண்மையாகவே 2035 ஆண்டுக்குள் 5% செலவினம் செய்யும் நோக்கத்தை அடைய முடியாமல் இருக்கும் தெளிவற்ற வரையறை இது. அவ்வாறு இருந்தாலும் சில நாடுகள் இந்த இலக்கை பற்றி விவாதித்தாலும் மற்றவை சற்று நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என விரும்புகின்றன. ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் ஸ்லோவாக்கியா போன்ற பிற நாடுகள் இது குறித்து கவலை தெரிவித்துள்ளன. ஆனால் இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முயற்சிக்கும் மார்க் ரூட்டாவின் குறிக்கோள் அதிபர் டிரம்ப் கோரியதை வழங்குவதாகும். இதன் மூலம் அந்த கூட்டணியை அவர் வலுவாக வைத்திருப்பார்.
1: நேபாளத்தில் காண்டாமிருகங்களை பாதுகாக்கும் திட்டம் இப்போது எதிர்பாராத சவாலை எதிர்கொள்கிறது. பாதுகாவலர்களால் வளர்க்கப்படும் தாயை பிரிந்த காண்டாமிருக குட்டிகள் மக்களுடன் வாழ விரும்புவதால் காட்டுக்கு திரும்ப மறுக்கின்றன. கிட்டத்தட்ட வளர்ந்த காண்டாமிருக குட்டி ஒன்று பெருநகர பகுதியில் சுற்றித் திரிந்து சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. ஆனால் பயிர்களை அழிப்பதால் விவசாயிகள் கோபமடைந்துள்ளனர். இதுகுறித்து தெற்கு நேபாளத்தில் உள்ள சிட்வான் தேசிய பூங்காவிலிருந்து பிபிசி செய்தியாளர் நவீன் சிங் கட்கா வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
0: மேகோலி என்ற இந்த காண்டாமிருகம் இங்கு மிகவும் பிரபலமானது. தெற்கு நேபாளத்தின் சிட்வான் தேசிய பூங்காவிற்கு வெளியே உள்ள இந்த தெருக்கள் தான் இதன் 2வது இருப்பிடம். இந்த காண்டாமிருகத்தின் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பார்த்த பிறகு உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் இதனுடன் செல்ஃபி எடுக்க இங்கு வருகிறார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளத்தின் போது இது தனது தாயிடம் இருந்து பிரிந்தது. ஒரு பாதுகாப்பு அமைப்பு இதனை மீட்டு வளர்த்தது. மீண்டும் இதனை காட்டுக்குள் விடுவிக்க முயன்றனர். ஆனால் இந்த காண்டாமிருக குட்டி தொடர்ந்து திரும்பி வந்து விடுகிறது. இந்த காண்டாமிருக குட்டிகளும் மெகோலியை போலத்தான். புலிகளால் தாக்கப்பட்ட பிறகு அவை தாயிடமிருந்து பிரிந்தன. 700க்கும் மேற்பட்ட காண்டாமிருகங்கள் இருக்கும் சிட்வான் தேசிய பூங்காவிற்கு வெளியே உள்ள இந்த பாதுகாப்பு மையத்தில் அவை பராமரிக்கப்படுகின்றன. அவை பெரும் கவனிப்பும் அன்பும் மனிதர்களுடன் ஓர் உறுதியான பிணைப்பை வளர்த்து கொண்டுள்ளன என்பதை இது காட்டுகிறது. மேலும் சுற்றுலா வரும் மக்களுடன் பழகுவதை இவைகள் விரும்புவதோடு தங்களை தொடவும் அனுமதிக்கின்றன.
3: மக்கள் அவற்றை மிகவும் நேசிக்கிறார்கள். அவற்றுக்கு உணவு மிக எளிதாக கிடைக்கிறது. அதனால்தான் அவை ஈர்க்கப்படுகின்றன. அவற்றை காட்டுக்குள் அனுப்புவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். ஆனால் வெற்றி விகிதம் மிகவும் குறைவாகவே உள்ளது.
0: காண்டாமிருகங்கள் காட்டுக்குள் திரும்ப மறுத்து மனிதர்களுடன் மிக நெருக்கமாக பழகும் போது நிலைமை மோசமாகலாம். மெகோலியின் விஷயத்திலும் இதுதான் நடந்துள்ளது. இவை வெளியே நடமாடவும் விவசாய பயிர்களை உண்ணவும் விரும்புகின்றன. இது ஷர்மிளா தாராய் போன்ற சில உள்ளூர் வாசிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது.
4: நாம் கடினமாக உழைத்து வளர்க்கும் பயிர்களை காண்டா மிருகம் தின்று விடுகிறது. பகல் இரவு என எல்லா நேரங்களிலும் வந்து விடுகிறது.
0: காட்டு காண்டா மிருகங்களும் சில நேரங்களில் தேசிய பூங்காவில் இருந்து வெளியே வருகின்றன. இதனால் மனிதர்களுடன் மோதல் ஏற்படுகிறது. விலங்கு நல ஆர்வலர்கள் அதிக எண்ணிக்கையிலான காண்டா மிருக குட்டிகளை வளர்க்கின்றனர். ஆனால் எதிர்காலத்தில் மெகோலி போன்ற காண்டா மிருகங்கள் அதிகமானால் என்ன செய்வது என்பதுதான் எஞ்சியிருக்கும் கேள்வி.
1: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.
5: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் செய்தி அரங்கம். நேரம் கலையத்திலே 2:20, 2:30 திறப்பின் வாசல் ஜபத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் டொரண்டோவிலிருந்து சௌரி எஸ்தர் அவர்கள்.

நேரம் கலையத்திலே 2:27, 2:30 வருகிறது. திறப்பின் வாசலில் ஜபம், ஜபத்தை அருமையான சௌரி எஸ்தர் அவர்கள் டொரண்டோவிலிருந்து வழி நடத்துவார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: திறப்பின் வாசலே ஜபத்தில் இணைந்திருக்கிறோம். எங்களோடு ஜபத்தை வழிநடத்த அருமையான சௌரி எஸ்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குதுங்க.
0: சரி, உங்களுக்கு ஜப
1: குறிப்புகள் உங்களுடைய எனக்கு எக்கோ ஆகுது.
0: எனக்கு அப்படி ஒண்ணும் இல்ல.
1: சரி,
0: இப்ப சரியா இருக்குது. இன்றைய நாள் தேவை செய்தி உங்களுக்கு எல்லாமே குறிப்புகள் அனுப்பி இருக்கிறேன். ஒரு ஜப குறிப்பும் இருக்கிறது, அதுக்காக ஜபங்கள். அடுத்து இலங்கை மண்ணிலே அந்த தீபம் சக்திவசன நிகழ்ச்சி வர இருக்கிறது, அதுக்காக ஜபியுங்கள். மற்றும் உங்களுக்கு ஜப குறிப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது, ஜபியுங்களம்மா. நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: ஹல்லேலூயா. உங்கள் பரலோக தந்தையே, ஜீவனின் அதிபதியே, உடைய பரிசுத்த ரத்தத்தினால இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தால நான் மூடி மறைக்கிறேன் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு எங்களுக்கு இந்த நேரத்தை நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உம்மிடத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் யார் ஆண்டவரே உமக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்று சொல்வதற்கு? கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் இடத்துல வைக்கிறோம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 17 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10 மணி. தொடர்ந்து நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்துள்ள இணைய போகிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ அவர்களை நாங்கள் வரவேற்க இருக்கிறோம். நேரில் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க இன்றைக்கு?
1: நல்ல சுகபலத்தோடு இருக்கிறோம் கர்த்தருடைய மேலான கிருபையினால. ஆமென்.
0: ஆமென். நன்றி பாஸ்டர், மிக மகிழ்ச்சி உங்களோட வார வாரம் இணைந்து கொள்வது. உண்மையிலே ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. வேதத்தை அழகாக நீங்கள் சொல்வதிலிருந்து கற்றுக்கொள்ளும் போது எனக்கு இன்னுமாக ஆண்டோடைய வார்த்தையை அறிய ஆவலா இருக்கிறது. தொடர்ந்து இன்றைய நாளுக்கான ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வாருங்கள் ஐயா.
1: கடந்த கிழமையில ஒரு இது சொல்லியிருந்தேன், பேர் வந்து நோக்சன்.
0: நோக்சன்,
1: நோக்சன், நோக்சன். அதாவது இந்தியாவில வந்து வடகிழக்கு இதுல வந்து அஸ்ஸாம், முன்னால வந்து அஸ்ஸாம், இப்ப அது பிரிஞ்சு மேகாலயா வந்ததுனால மேகாலயா பகுதி தான் இருந்த பகுதி. முன்னால வந்து அஸ்ஸாம், இப்பொழுது மேகாலயா.
0: ஓகே ஓகே ஓகே. மேகாலயா. ஓகே. அவர் தான் இந்த பாட்டை எழுதினது.
1: அது விக்கிபீடியா அந்த இதுகள் எல்லாம் இருக்குன்னு
0: நாங்க
1: விக்கிபீடியா அந்த இதுகளை நெட்ல எல்லாம் பார்த்தா அது குறிச்சும் வரும் சொன்னாங்க. இவர் பாடினது, அதாவது எழுதுனதுன்னு இல்ல, இவருடைய இது, அதாவது இந்த இயேசுவின் பின்னே போக இயேசுவே பின்ன, அதனால நான் பின்னால வரமாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு, அதன் பிறகு இது இந்த வார்த்தையை இந்த இதை கேள்விப்பட்டுதான் நம்ம சாது சுந்தர் சிங் இவங்க எல்லாம் வந்து அவங்க மூலமா அந்த இது எழுதப்பட்டு பிறகு வந்து பாடலாக வந்தது. அந்த வசனம்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. மிக அருமையான ஒரு வார்த்தை ஐயா. அது உண்மையில பாடலாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. நான் கடந்த வாரம் அந்த பாடலை ஒளிபரப்பினு இங்க கேட்டீர்களோ தெரியல.
1: ஆமா ஆமா, கேட்டேன்.
0: நல்ல ரெண்டு வரி
1: பாடல்,
0: ஆழமான வரிகள், பல பல வரிகளில் அது இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். உண்மையில அருமையான வார்த்தைகள்.
1: ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் நிறைய அதிகமான லாங்குவேஜ்ல பாடப்பட்ட பாடல் இதுதான்.
0: ஓ அப்படியா.
1: ஆமா.
0: ஓகே ஓகே. நான் தேடி பாக்குறேன், இன்னும் அநேக தகவல் கிடைத்திருந்தா நான் வானொலியில அதை ஒளிபரப்புறேன். உண்மையில இப்படிப்பட்ட
1: அந்த இதுகள விக்கிபீடியா அந்த இதுகள போய் பார்த்தா அந்த இதுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க.
0: சரி, நன்றி பாச தந்ததுக்கு. இன்றைய நாள் ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து.
1: ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மீண்டுமாய் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். நிச்சயமாக உங்கள் அனைவரையும் நிறைவாக கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கு பிலிப்பியர் 3 அதிகாரத்துல, பிலிப்பியர் 3:7-8 வசனத்துல நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ. அதற்கு முந்தின வசனங்கள்ல நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது பவுல் நிறைய காரியங்களை சொல்லுகிறான். மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்குமென்றால் மற்றவனை விட நான் அதிகம் வைக்கலாம் என்று. 8 விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பென்யமின் கோத்திரத்தான், இதெல்லாம் எழுதுகிற பொழுது கடைசியில ஏறத்தால அவன் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது, இவை எல்லாம் எனக்கு லாபமாக இருந்தது, ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான்? அவனை பொறுத்தவரை லாபமாக இருந்தவை என்று சொல்லுகிற பொழுது, மாமிச காரியங்கள், அதாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி பணம் சொத்து மற்றவரை விட அதிகம் அப்படின்னா, நிச்சயமா அவன் பெரிய பணக்காரனாக இருந்தவன் அந்த நாட்கள்ல. அதுலயும் அவன் ஏறத்தால அதிகாரிகள் மத்தியில செல்வாக்குள்ளவனாக இருந்ததுனாலதான், அந்த நிலையில இருந்ததுனாலதான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக அவன் ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு அவன் செல்லுகிற போதுதான் அவன் ஆண்டவரால சந்திக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பவுல் சொன்ன அந்த காரியத்துல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிற மூன்று வகையான காரியங்கள் இன்னும் சோதனைகள் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து வந்த சோதனைகள் மூன்று வகையான காரியங்கள். முதலாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி பணம் சொத்து சுகம். இரண்டாவதாக சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம். மூன்றாவதாக அதிகாரம் பவர். இன்னும் வேலை வாய்ப்பு எல்லா காரியமும் சொல்லப்படுகிறது. இந்த மூன்று வகையான சோதனை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. முதல்ல மாமிசத்துக்கு அடுத்து கற்களை அப்பமாகி சாப்பிடும், மேலிருந்து கீழே கொதியின் தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள், அவர் இன்னார் என்பதை காண்பிக்க முடியும், தான் எப்படிப்பட்டவர் என்பதை கௌரவத்துக்கு அடுத்தது. மூன்றாவதாக எல்லாவற்றையும் காண்பித்து இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்படுது, எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த அதிகாரம் பவர், இன்னும் வேலை வாய்ப்பு. இந்த மூன்று வகையான காரியங்களில் தான் இன்றைக்கு நமக்கு சோதனைகள் வரும். ஒரு மனிதருக்கு இந்த வருகிற எல்லா காரியத்திலும் இந்த மூன்று காரியத்துக்குள்ளாக அடக்கிவிட முடியும். எனக்கு அருமையானவர்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தினுடைய பணத்துக்காக எதையும் இன்றைக்கு செய்ய ரெடியாக இருக்கிறார். பணம் கிடைக்கணும், அதனாலதான் இன்றைக்கு நிறைய கட்டின மனைவியை கூட கொலை செய்கிற ஒரு சமுதாயம். எதை வேணாலும் செய்வாங்க பணத்துக்காக. இன்னைக்கு நிறைய இடங்களே இன்னைக்கு ஒரு சில டிவியில இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டிலே கடந்த நாட்கள்ல வருகிற பொழுது பணத்துக்காக சொத்துக்காக தன்னுடைய சொந்த தகப்பனையே தாயையே கொலை செய்கிறார். இந்த கிழமையில நடந்த சம்பவம் பணத்துக்காக எதையும் செய்கிற சமுதாயம். இரண்டாவதாக அந்தஸ்து கௌரவம். அந்த கௌரவம் குறைந்து போய்விடும் என்று தன்னுடைய பெத்த மகளை கூட என்றால் இன்னொரு ஜாதியில திருமணம் பண்ணிவிட்டால் என்று அவர் நினைக்கிறபடி அந்த கௌரவத்துக்காக பெத்த பிள்ளையே கொலை செய்கிற சமுதாயத்தில் இருக்கிறோம். மூன்றாவதா பார்க்கிறோம் அந்தஸ்து, அதாவது அதிகாரம் பவர். என்னிடத்துல நான் ஒரு பங்குல இருக்கிற பொழுது மூன்று வாலிபர்கள் வந்து கேட்டாங்க, எனக்கு இந்துன்னு சர்டிபிகேட் கொடு ஏன்னு கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை இந்துனா தான் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக ப்ரமோஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, அதனால இந்துன்னு சர்டிஃபிகேட் கொடு. நீ கிறிஸ்தவன் என்று ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இல்லை இல்லை இப்போ எனக்கு வந்து வேலை வாய்ப்பு தான் முக்கியம், அதுதான் முக்கியம், எனக்கு ஆண்டவர் முக்கியம் இல்லை என்றவர்கள் சொல்லுகிற பொழுது பணத்துக்காக பதவிக்காக பதவி அதிகாரத்துக்காக எதையும் இழப்பதற்கு ஆண்டவரையே விற்பதற்கு தயாராகிற இந்த சமுதாயத்தில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்று வகையான காரியமும் எங்களுக்கும் இருந்தது. நான் ஒரு காலத்துல ரோமன் கத்தோலிக்கத்துல குருவாக இருக்கிற பொழுது பணத்துக்கு கவலையே இல்லை, எதை பற்றி கவலை இல்லை, யார் எக்கேடு கெட்டு போனாலும் எவன் குடி கெட்டாலும் எங்களுக்கு சாப்பாடு இருக்கும், எதை பற்றி கவலை இல்லை, ஒரு ஆளுக்கு பெரிய பங்களா, எல்லா வசதியும் உண்டு. இரண்டாவது பார்க்கிறோம் சமுதாயத்துல நடந்து போனால் எல்லாரும் எழுந்து நிற்பார்கள், எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எந்த ஆபீஸுக்கோ போனாலும் அன்றைக்கு எல்லாரும் முதல் மரியாதை கொடுப்பார். ஏன்னா அந்தஸ்து கௌரவம் இருந்தது, பணம் இருக்கிறது, பதவி இருந்தது, அந்தஸ்து கௌரவம் இருந்தது. நிச்சயமாக இந்த மூன்று காரியங்களும் எங்களுக்கும் இருந்தது, ஆனாலும் இருதயத்துல சமாதானம் இல்லாமல் இருந்த காலத்துலதான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். இத்தனுடைய சாட்சியில் நிறைய காரியங்கள் எழுதி இருக்கிறேன் எப்படி எல்லாம் சந்தித்தார் என்று. இனக்கருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு லாபமாயிருந்த இவைகள் அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அவனை பொறுத்தவரையில் லாபமா இருந்த அத்தனையும் ஏனென்றால் எதற்காக நஷ்டம் அப்படின்னா அதை இழக்கிறான், எதற்காக என்று பார்க்கிற பொழுதுதான் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுக்காக எதற்காக நாம் இழக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு 1000 ரூபாய் வேலை இருக்கிறது என்றால் 2000 தருகிறேன் என்றால் உடனே இதை இழந்து விட்டு அங்கே போவோம் என்ற மேலான ஒரு லாபத்திற்காக, இந்த உலகத்துக்குரிய லாபத்திற்காக நாம் இழக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற பொழுது கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுக்காக நான் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசுவை ஆதாயம் பண்ணும்படிக்கு அதனால்தான் ஒரு சில இடங்களை நாம் பார்க்கிறோம், எனக்கு சாவு கூட ஆதாயமே என்று எழுதுகிறார், மரணம் கூட ஆதாயமே. காரணம் என்னவென்றால், இந்த பூமியிலே நாம் ஆண்டவருக்காக மரிக்க வேண்டியது, ஒரு மரணம் என்பது பெரிய இழப்பு தான், ஆனால் ஆண்டவருக்காக, அதைத்தான் கடந்த கிழமையில கூட உங்களுக்கு சொன்னேன், அதாவது அந்த நோக்சன் என்ற அந்த வாலிபர் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் இரண்டு பேர் அத்தனை பேரோடும் ஆண்டவராகி அவரை மறுதளித்து விட சொல்லுவர், இல்லை இல்லை, ஆண்டவராய் நான் பின்பற்றுகிறேன், அவர் பின்னால் போக துணிந்தேன், இனி நான் உலகத்தை பார்க்க மாட்டேன், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டேன், ஒருவேளை எனக்கு மரணம் வந்தாலும் அதுவும் எனக்கு ஆதாயமே. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அவன் மரித்தான், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அந்த மரணம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அங்கே இங்கே இந்த சரீரத்தை அவன் இழக்கிறான், ஆனால் அவன் பரலோகத்தில் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாயத்தை, அதாவது இழிவான ஆதாயம் அல்ல, மேலான ஒரு ஆதாயத்துக்காக இந்த உலகத்திலே அவன் இழந்தான், ஆனால் மேலான ஒரு ஆதாயம் நித்திய ஜீவன். அதற்கான் பவுல் சொல்லுகிறான், இந்த பூமியில மரணம் கூட எனக்கு ஆதாயம் தான் என்று. நான் சீக்கிரத்துல மரிக்கவே விரும்புகிறேன் என்று. ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து நித்திய நித்தியமான ஒரு ஆதாயத்திற்காக, பரலோகத்தினுடைய ஆதாயத்துக்கு. அதனால்தான் பல இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில நீங்கள் இழக்கிற பொழுது அது பரலோகத்துக்கு, பரலோகத்துக்கு சொந்தமாக இருக்கும். இந்த பூமியில நாம் இழக்கிற ஒவ்வொன்றும் நன்றாக கவனியுங்கள். உதாரணமாக ஒருவேளை நாம வீட்டுல வச்சிருக்கிற 1000 ரூபாயை எடுத்து கொண்டு போய் பேங்க்ல போடுகிற பொழுது வீட்டுல அதை இழக்கிறோம், ஆனால் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் கூடி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பூமியிலே ஆண்டவருக்காக நாம் இழக்கிற ஒவ்வொன்றுக்கும் பரலோகத்துல நமக்கு கைமாறு கூடி கொண்டிருக்கிறது. அதனால் தான் இங்கே பவுல் சொல்லுகிறான், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. இந்த பூமியில 3 காரியத்தை சொல்லுகிறான், அதாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, பணம், சொத்து, சுகம், சமுதாயத்தினுடைய அந்தஸ்து, கௌரவம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகாரம், அதிகாரத்துக்காக பவர், அதிகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில நமக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு வருகின்றால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அந்த அதிகார மேன்மையை கூட ஆண்டவருக்காக துறந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று மாத்திரமல்ல, குப்பை என்று சொல்லுகிறார். குப்பை என்றால் வீட்டிலே வைக்க மாட்டோம், பெருக்கி வெளியிலே போட்டு விடுவோம். அங்கு குப்பை என்று சொல்லுகிறார், எல்லாமே குப்பை. இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே நமக்கு குப்பையாக இருக்கிறது. ஆக கர்த்தருக்கு முன்பதாக, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது அதனை தொடர்ந்து அவன் சொல்லுகிறான். 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், இவ்வளவு இருந்தாலும் எல்லாம் எனக்கு தெரியும், இல்ல எல்லாம் எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், இன்னும் நான் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால்தான் அவர் அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக இன்னும் நாம் அறிய வேண்டி இருக்கிறது, இன்னும் நாம் ஆண்டவருக்குள்ளாக. அதனால வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்துற விசேஷத்துல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பரிசுத்தம் நோக்கி போக வேண்டியிருக்கு. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன், எல்லாவற்றிலும் எனக்கு தேறியாச்சு, எல்லாம் இன்னைக்கு போனாலும் நான் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்தேன், அப்படி அல்ல. கடைசி வர ஓமில் இறுதி வர நமக்கு போராட்டம் இருக்கிறது, இறுதி வர நமக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது, இறுதி வரை நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதால் தான் சொல்லுகிறான், நான் முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தாரோ, எதற்காக ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரோ என்றால், கிறிஸ்தவர்களை பிடிப்பதற்காக அவன் போய் கொண்டிருக்கிறான். நீங்கள் அப்போ சில 9 அதிகாரத்தில் வாசித்தால் தெரியும், அவன் போய்கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறான். கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து கொண்டு வருவதற்காக அவன் போகிறான், அப்பொழுது கர்த்தர் தரிசனமாகிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேள்வியை கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற அந்த இயேசு வேறு யாருமல்ல, நான் தான் என்று இந்த இயேசுவின் பெயரை சொன்னாலே அவன் மிகுந்த கோபப்பட்டவன். அப்படிப்பட்டவர்களை கட்டி இழுத்து கொண்டு வர அவன் போய்க் கொண்டிருக்கிறான். ஏற்கனவே சேவான் முதல் கொண்டு சேவானுடைய கொலைக்கும் அவன் பாத்திரனாக இருந்தான். அவன் அவர்கள் மத்தியில அந்த கொலைக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான் சேவானை. அப்படிப்பட்ட இந்த பவுல் இப்பொழுது அவர்களை கட்டி இழுத்து கொண்டு வர அவர்கள் போகிற பொழுது, அதே ஆண்டவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசுவே, நான் எப்பொழுது உம்மை துன்பப்படுத்தினேன் என்று ஒருவேளை கேட்டிருக்கலாம் என்றால், ஆண்டவர் அநேக இடங்களை சொல்ல, சின்னஞ்சிறி இவர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதை நீ எனக்கே செய்தாய் என்று. ஆக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று, அந்த இயேசு நான் தான் என்று எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த இடத்திலேயே அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். அதனால தான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நீர் ஆண்டவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பத அந்த இடத்திலேயே நீர்தான் ஆண்டவர் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பவுல் எழுதுகிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, இயேசு எதற்காக பவுலை பிடித்தாரோ, எதற்காக அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தாரோ, எந்த தரிசனத்தின் மூலமாக அவனை ஆண்டவர் பிடித்து கொண்டாரோ, அந்த இலக்கை நோக்கி அவன் எப்படி தொடர்ந்தான், எப்படி அந்த இலக்கை நோக்கி அவன் பயணப்படுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த இலக்கை, அந்த இலக்கு கடைசி வரை முடியும் வரை அவன் இலக்கை நோக்கி பயணம் செய்கிறவனாக, அந்த இலக்குக்காக இந்த பூமியில தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி வரை. அதனால்தான் அவனை தெரிந்து கொள்ளும் பொழுதே அவன் எனக்காய் உபத்திரவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவத்தின் மத்தியில தெரிந்து கொண்டார். பவுலை போல உபத்திரவப்பட்டவன் வேறு யாரும் அல்ல. அவ்வளவு உபத்திரவங்களை தாங்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்காக பயணப்பட்டவன் இன்னும் எதற்காக பிடிக்கப்பட்டானோ என்ற காரியங்களை ஒரு சிலவற்றை நம் அடுத்த கிழமையில தொடர்ந்து பார்ப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் நிறைவான கிருபையை கொடுத்து நம்மை எதற்காக ஆண்டவர் பிடித்தாரோ அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து பயணம் செய்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துல கடைசி வரை நாம் நிலைத்து நிற்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்த கிழமை நிச்சயமாக நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமான செய்தி. தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் இதை குறித்து இன்னுமாக பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜீவநேயத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா.
1: ஆமே, நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
3: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமையின் அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களுடைய

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13 Scarrow, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நேரம் கலையத்திலே 10:23. அருமையான ஆண்டோட வார்த்தையை நாங்கள் காலையில் கேட்டோம். மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அதனோட தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வாரம் இதே செவ்வாய்க்கிழமை காலையில் கேட்கலாம். எங்களோட இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நான் உங்களை சந்தித்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை நாங்கள் கொடுத்து வருகிறோம். இது எங்களுடைய வார்த்தை அல்ல, வேதாகமத்தின் வார்த்தை, தேவாதி தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு வசனமும் வாக்கு தத்தமும் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய மனசில் இருக்கிற சோர்வுகளை மாற்றவும் எல்லா கலக்கங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பதற்கும் இந்த வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனங்களை நாம் தேடி தேடி வாசிக்கும் போது அந்த வசனங்களின் ஊடாக நமக்கு ஒரு புது ஜீவனை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த நாளிலும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு கூட உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய சத்துருக்கள் எழும்புகிறார்கள், நமக்கு விரோதமாக, நம்மை அழித்து போடுவதற்காக, நம்மை நிர்மூலம் பண்ணி போடுவதற்காக அநேக சத்துருக்கள் எழும்புகிறார்கள், நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை செய்து விடுவதற்கு துடியாய் துடிக்கிறார்கள் அம்மக்கள். அன்பானவர்களே, ஒரு காரியத்திலே மாத்திரம் அல்ல, பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். சில எதிரிகள் பாருங்களேன், நேரடியாக மோதிடுவாங்க. அது ரொம்ப எளிது அவங்களை நம்ம சமாளிக்கிறது. ஏன்னா கண்ணுக்கு எதிராக தெரியுது, அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம எதிராளியா இருக்கிறாங்க, சத்துருவா இருக்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா நல்லா பழகிக்கிட்டே சில சத்துருவா இருப்பாங்க பாருங்க, நல்லா கை கொடுத்துக்குவாங்க, பிரதர் பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல உங்களுக்கு விரோதமான அந்த மனநிலையோடு இருப்பாங்க, சத்துருக்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களுடைய ஜீவிதத்தில் சத்துரு அவர்களை வழி நடத்துகிறான், பிசாசு அவர்களை வழி நடத்துகிறான். நாம் தேவனால் வழி நடத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட மறைமுகமாக வெளியிலே காட்டிக்கொள்ள முடியாத சில சத்துருக்கள் இருக்கிறார்கள். அதே போல நாம் வேலை செய்யற இடத்துல சில எனிமீஸ் நமக்கு எதிராக வேலை செய்யலாம். நல்லா பேசுவாங்க, எல்லா ஃபைல்ஸ்லையும் கையொப்பம் இடுவாங்க, எல்லா கோப்புகளையும் பார்வையிடுவார்கள், நல்லா வேலை செஞ்சிருக்கீங்கன்னு அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு விரோதமான மனப்பாங்கோடு இருப்பார்கள். சில நேரங்களில் ஜாதி ஜனத்துக்கு நடுவில் முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான விசேட நிகழ்ச்சிகளுக்கு நாம் செல்லுகிற போது அநேகரை பார்க்கிறோம், அநேக உறவினர்களை, ரத்து சம்பந்தம் உடையவர்களை பார்க்கிறோம். எல்லாரும் நல்ல மனசோட தான் பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதுலேயும் ஒரு கூட்ட மக்கள் நமக்கு எதிரான மனநிலை இருக்கலாம். நம்முடைய வளர்ச்சி பொறுக்க முடியாதவங்களா, காயமகாரத்தோடு பார்க்கக்கூடியவங்களா, பிறகு நம்முடைய பிரச்சனை என்னதுன்னு தெரியாம நாம அவங்கள விட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்மள பொறாமைய பாக்குறது, இப்படி பல்வேறு எண்ணங்களின் ஊடாக மனதளவிலே சத்துருக்களாய் மாறி போன உறவினர்களை நாம பார்க்கலாம். சர்ச்சில் கூட எல்லா நேரங்களிலேயும் நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்லா வேண்டிக் கொள்கிறவர்கள் தான், நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க தான். ஆனா மனசுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு காயமகாரம் இருக்கும், ஒரு விதமான மாமிச வைராக்கியத்திற்கு இடம் கொடுத்து நம்மிடத்துல சரியா பேச மாட்டாங்க, ஒரு தோத்திரம் போட மாட்டாங்க, பலவிதமான மன கசப்புகள் இருக்கிறதுனால அவங்களால ஃப்ரீயா அவங்க செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்களும் இந்த பூமியிலே வாழத்தான் செய்கிறார்கள், குறிப்பா சபைகளுக்குள்ளே. எல்லா சபையிலையும் அப்படி நிலைமைன்னு சொல்ல முடியாது. சில சபைகளில ஆவியானவர் நல்ல ஆளுகை செய்கிறதுனால எல்லாரும் அந்யோன்யத்தோடு, நல்ல அன்போடு, பற்றுதலோடு, பாசத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அங்க சத்துருக்கள் எங்கிருந்து வருவாங்க, எப்படி வருவாங்க, அவங்களுடைய அப்ரோச், அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம விளங்கிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பலாம். சில நேரங்கள்ல பாருங்க, கடைசி நிமிடம் வரைக்குமே இவங்க வந்து நமக்கு எதிரான கருத்துடையவங்க தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா கடைசி நேரத்துல திடீர்னு ஒரு நாள் நமக்கு விரோதமா எழும்புவாங்க பாருங்க, அப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சமீப நாட்களில் நாம இந்திய அரசியலை கவனிச்சு பார்ப்போம்னு சொன்னா, சில அரசியல் கட்சிகள்ல அந்த தலைவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க, அந்த தலைவருக்கு, அரசியல் கட்சி நடத்துகிற தலைவருக்கு ரொம்ப உண்மையுத்தமா இருந்தவங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள் மாற்று கட்சிக்கு போயிடுறாங்க. ஆச்சரியம், அதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்தது. ஆனா அவங்க ரகசியமா இந்த தலைவருக்கு விரோதமான காரியங்களை, எதிரான விஷயங்களை முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தலைவருக்கே தெரியல. அப்படி அநேக பெரும் கட்சிகளில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்களுடைய தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டு, தலைமைக்கு விரோதமான

0: ஆபத்தை வருவிக்கக்கூடிய முடிவை எடுத்ததையும் நம்ம இந்திய அரசியல்ல நம்ம பார்க்க முடியும். தமிழக அரசியலும் கூட அவ்வப்பொழுது நடக்கிறது. அன்றாடம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நடக்குது. என்னுடைய ஊழிய காலங்களில ஒரு குறிப்பிட்ட சர்ச், அந்த சர்ச்ச நான் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு தேவ மனிதர், நான் இங்கே அவனுடைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, மிகவும் பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய ஆலயத்தில் ஏறத்தால ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உன்னோடு நான் இருக்க விரும்புகிறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஐயா என்னுடைய சர்ச்சில் ஒரு 60 பேர் தான் இருப்பாங்க, அதில் வந்து குட் சர்ச்சு, அதில் வந்து நீங்கள் பேசணும், நீங்கள் வந்து உங்கள் சர்ச்சில் நம்முடைய சபையில 3000 பேர் இருக்கிறாங்க, அதை சபை விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌட் இருக்காது, சின்ன கூட்டம் தானே என்று நான் தயக்கம் காண்பித்தேன். ஆனால் அருமையான தேவ மனிதர் சொன்னார், இல்லை இல்லை, ஆண்டவர் உன்ட்ட போக சொல்லியிருக்கிறார், நான் வரேன், அதனால் நான் வரது யாருக்கு தெரிய வேண்டாம், நான் வந்து உன்னுடைய உன்னோடு இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையை ஆசீர்வதித்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷம், கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு மாதிரி. ஏனென்றால் அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம், ஆனால் ஒரு எளியவன் ஏதோ ஒரு மூலையில ஊழியம் செய்கிறேன் என்னை நேசித்து அவர் வருவதாய் சொன்னது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து பிரசங்கித்தார். பிரசங்கித்து கொண்டிருந்த போது அவர் பிரசங்கத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த செய்தியை இந்த சபையில் இருக்கிற 4 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த 4 பேரும் இன்னும் 15 நாள்ல இந்த சபைக்கு விரோதமாக கருத்துக்களை தெரிவித்து விட்டு சபை விட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னார். எனக்கு மிகவும் ஆச்சரியம், எப்படி இவரால் அதை சொல்ல முடிகிறது? ஏனென்றால் அதற்கான வாய்ப்பே இல்லை. என்னிடத்தில் யாரும் வம்பெடுக்கல, யாரும் சண்டை போடல, யாருக்கு எதிரிகளும் இல்லை. ஆனால் அந்த தேவ மனிதர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் உறுதியாய் சொன்ன போது என்னால் நம்பாம இருக்க முடியல. சரி நடக்கட்டும், பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, சரியா ஒரு 15 நாள் இருக்கும், ஒரு 4 பேர் மிகவும் நான் நேசிக்கிற பிள்ளைகள் தான், என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்னை அறியாமல் சில குறைவுகளை என்னிடத்தில் அவர்கள் பார்த்திருக்க கூடும் என்று நான் பிறகு யோசித்தேன். அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. இது ஒரு சத்துருடைய போராட்டம் தான். அதை உப்புச்சப்பில்லாத ஒரு காரணங்களை சொல்லிவிட்டு சபை விட்டு வெளியே சென்று விட்டார். நல்ல வேளை அந்த தேவ மனிதர் வந்து அதை சொன்னதுனால நான் அதை தாங்கிக் கொண்டேன், சகித்துக் கொண்டேன், பொறுத்து கொண்டேன். ஆனால் அந்த அருமையான தேவ மனிதர் சொன்னார், அவங்க போனதை பற்றி கவலைப்படாத, அதுக்கு பிறகு சபை வளரும் என்று சொன்னார். அப்படியே கத்தர் வளரும்படி கிரியை செய்தார், அற்புதம் நடந்தது. இதை ஏன் சொல்றேன்னா, சில நேரங்களில் சத்துருக்கள் வந்து இவங்க நமக்கு சத்ருக்களா மாறுவாங்க நமக்கு தெரியாது. ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, நல்ல அன்யூன்யமா இருப்பாங்க, நல்ல அன்பு காட்டுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, நல்ல உதவி கூட செஞ்சிருப்பாங்க, திடீர்னு அவங்க நமக்கு விரோதமா எழும்புவாங்க பாருங்க. அதனால சத்துருக்கள் பலவிதம், பல்வேறு விதங்களிலே சத்துருக்கள் எழும்பலாம். நம்முடைய உறவுகளுக்கு நடுவில், சபைக்கு நடுவில், வேலை செய்யற ஸ்தலத்துல நிறைய சத்துருக்கள் எழும்பலாம். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர், உங்களுக்கு வாக்கு தத்துவம் சொல்றாருன்னா, உன்னுடைய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பம்பா, கவலைப்படாது, போ, யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்வேன், ரட்சித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேவனுடைய மனநிலை பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு சத்துருடைய கையில நீங்க மாட்டிட்டு சத்துருக்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால், முதல்ல உங்களுக்காக பரிதாபப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒரு சத்துருக்கிட்ட நீங்க மாட்டிட்டீங்க, ஒருவேளை அவன் கடன் கொடுத்தவனா இருக்கலாம், வட்டிக்கு கடன் கொடுத்த ஆளா இருக்கலாம், வட்டிக்காரனா இருக்கலாம், ஐயோ நெருக்கிறானே, என்னுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சில உறவுகள் கொஞ்சம் தீய நோக்கத்தோடு கூட, செய்வினை, மாந்திரீகம், இப்படி பெல்லி சூனி இப்படி போகலாம். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக இந்த மாதிரி மாந்திரியங்களை செஞ்சிருவாங்களோன்னு நீங்க ஐயப்பாடோடு இருக்கலாம். அப்படி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழல்ல உங்களுக்காக தேவன் மனஸ்தாபப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. எழுத்தின்படி எபிரேய மக்கள் சத்துருக்கள் அகப்பட்ட போது தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2:18 வசனம், கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்பு பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்கிற நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். ஒருவேளை நீங்க சத்துருக்களினால மிகவும் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு கூட இருந்தா, ஆண்டவர் சொல்றாரு, என கண்பானவர்களே, உங்களுடைய ஜீவிய காலங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இந்த உலோக வாழ்க்கையில வரக்கூடிய சத்துருக்களின் நிமித்தம், உங்களை நெருக்குகிற சத்துருக்களின் நிமித்தம் நீங்க படுகிற வேதனைகளை உற்றார உறவினர் கவனிக்க தவறலாம், மற்றவங்களை ஆறுதல் சொல்ல தவறலாம், உங்களுக்கு உண்மையாக மனஸ்தாபப்படுகிற ஒரு சக்தி உண்டானால் அது நம்முடைய தேவனாய் கர்த்தர் தான். அவர் உங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார். ஐயோ என் பிள்ளைகள் இப்படி சத்துருக்களில் கையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, வேதனையோடு கூட வாழ்கிறார் என்று உங்களுக்காக எனக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்படுறது மாத்திரம் அல்ல, அவர் வாக்கு கொடுக்கிறார், சத்துருக்களுடைய கையிலிருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ரெண்டு சாமுவேல் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் 18 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினாலே என் ஜனமாகி இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே. தாவீதை குறித்து சொன்ன வாக்கு சொன்னபடியே தேவன் எல்லா சத்துருடைய கையிலிருந்தும் கர்த்தர் ரட்சித்தார். முதலாவது மனஸ்தாபப்படுகிறார், இரண்டாவது வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவது, பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நாம் குடியிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் குடியிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 1 சாமுவேல் புத்தகம் 12 அதிகாரம் 11 வசனம், அப்பொழுது கர்த்தர் யெருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயம் இல்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். பயமில்லாமல் குடியிருப்பதற்கு, பயப்படாம வாழ்றதுக்கு, கலக்கம் இல்லாம வாழ்றதுக்கு அவர் உதவி செய்வார். முதலாவது நம்ம மனஸ்தாபப்படுகிறார், இரண்டாவது வாக்கு பண்ணுகிறார், மூணாவது பயமில்லாமல் குடியிருக்க செய்கிறார். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து அஞ்ச வேண்டாம், எந்த ஒரு பய உணர்வு நமக்கு வர வேண்டாம். பயமில்லாமல் தேசத்திலே குடியிருக்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஏன் பயப்படணும், ஏன் கலங்கணும், ஆண்டவர் நம்ம மனஸ்தாபப்படுகிறவர், வாக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படியே பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நீங்கள் வாழ தேவன் அருள் புரிவார். இப்போ நான் இந்த இடத்துல இப்படி தேவன் நம்மை சத்துருக்களுடைய கையிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி நம்ம மனஸ்தாபப்படவும் நமக்கு அவர் உதவி செய்யவும் பயம் இல்லாமல் திகில் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் வாழவும் செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்யணும், அதாவது எல்லா சத்துருக்களுடைய கையில் இருந்தும் கர்த்தனை ரட்சித்துக் கொள்வதற்கு, நான் காப்பாற்றப்படுவதற்கு, நான் பாதுகாக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நிபந்தனை ஒரு மூன்று விஷயம்தான். நம்பர் ஒன், தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள். நான் காண்பித்த முதல் வசனம், இந்த வாக்குத்த வசனத்தை நீங்க பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17 அதிகாரம் 39 முதற் பகுதியை பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்போ சத்துருக்களுடைய கையிலிருந்து ஆண்டவர்களின் ரட்சித்து நீங்களாக்கி மீட்பார். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடங்க, ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் ஜீவியுங்க. கர்த்தருக்கு அஞ்சி நீங்கள் வாழ்கிற போது உங்களை காப்பாற்றுகிறது, உங்களை பாதுகாக்கிறது, கலக்கம் இல்லாம திகழ் இல்லாம வாழச் செய்கிறது அவருடைய கையில இருக்கு. உங்களை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை நடத்துவார். எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் காணப்படக்கூடிய எல்லா விதமான சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா கிரிகளையும் அவர் அழித்தொழித்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். Almighty God will do this. ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி வாழ்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு சரியான உதாரணத்தை சொன்னா தாவீது சொல்லலாம். தாவீது 3 சங்கீதம் 1 வசனத்துல பாடும்போது, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறான், என்ன செய்யட்டும், சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்களே, பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக, எப்படி நான் சமாளிப்பது, எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற தாவீது அந்த சங்கீதத்தினுடைய 6 வசனத்துல, எவ்வளவு பெரியதா இருந்தா நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா, இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்தவன். தன்னுடைய சங்கீதத்துல பல இடங்களில தெய்வ பயத்தை பத்தி பேசுறான். 33 சங்கீதம் 18-19 வசனங்கள், 31-19, 34-9, 34-7 இப்படி பல இடங்களில தெய்வ பயத்தை குறித்து தாவீது சொல்கிறான். ஆம், நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நம்மை காக்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி அவர் தம்முடைய தூதர்களை கூட அனுப்புவார், நம்மை காப்பாற்றுவார். சத்துருக்கள் எழும்பி வரலாம், அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக, நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தால் சத்துருக்களுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து காப்பாற்றுவார், மீட்டுக் கொள்வார். ஒரு முறை ஒரு கிராமத்தில் இலவசமாய் கொடுக்கப்பட்ட நிலத்தில் ஒரு செட்டை நான் போட்டு முடித்தேன். அதை போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய பங்களா கட்டின மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு வயது மிக குறைவு தான், ஒரு 23 வயது இருக்கும் ஒரு கிராமத்தில். என்ன பிரச்சனைனா, அந்த இடத்தை ஓனர் கொடுத்துட்டாரு, மீதி நிலங்களை விற்பதற்கு வேறொரு நபரிடத்துல பவர் கொடுத்திருந்தாங்க. அந்த பவரை வாங்கினவர் அவர் இடத்து ஓனர் நிலத்தை கொடுத்தா ஒன்னும் சொல்ல முடியாது, பட் நீங்க எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்றாரு. பணம் தரலைன்னா இன்னைக்கு நைட்டே நாங்க இந்த செட்டெல்லாம் பிரிச்சுட்டு இந்த இடத்த இன்னொருத்தர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. மிகுந்த மனசு கஷ்டமா போச்சு. அன்னைக்கு என்ன செய்ய தெரியல, காவல் நிலையத்திற்கு போய் அன்று இரவு இன்ஸ்பெக்டரை பார்த்து, ஆய்வாளரை பார்த்து, ஐயா எனக்கும் நான் செய்து வைத்திருக்கிற அந்த பிரேயர் செட்டுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் ஒரு பாதுகாப்பை கொடுங்கள் என்று கேட்டபோது அவர் பரிகாசித்தார். ஒரு சீரியஸ் அதை எடுத்துக்கல. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பாரமா இருந்தது. நான் மிகுந்த வேதனையோடு திரும்பினேன். எரிச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார் அவர். ஒரே ஒரு முடிவு பண்ணினேன், ஒரு மூலையில போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே சத்துருக்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த இரவு இந்த ஜெப கூடாரத்தை பிரிக்க போறதா சொல்றாங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அந்த சமயத்தில் ஒரு சகோதரன், அவர் சர்ச்சுக்கு வந்ததில்லை ஆனா என்னை பற்றி கேள்விப்பட்டவர், இது போல ஒரு பிரச்சனை அவருக்கு வருதுன்னு சொன்ன உடனே சில வாலிபர்களை கூட்டி கொண்டு வந்து, நாங்க இருக்கிறோம் பிரதர், கவலைப்படாதீங்க, வந்தா என்ன நடக்குன்னு பாருங்க, நாங்க இருக்கும் போது யாரும் வரமாட்டாங்க என்று சொல்லி அன்றைக்கு இரவு முழுதும் என்னோடு இருந்தார்கள். அந்த இரவு திட்டமிட்டபடி அவர்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள். வேறு ஒரு குரூப் வந்து உட்கார்ந்த உடனே கொஞ்சம் பயந்து பின்வாங்கி போனார். அந்த ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்தது. அதன் பிறகு எனக்கு உதவி செய்ய வந்த சகோதரன் ஆண்டருடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து சுந்தரட்சராக ஏற்றுக்கொண்டார். இப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருக்களுடைய கையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கணும், ரட்சிக்கணும்னு சொன்னா நாம தேவனுக்கு பயந்து அவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தீர்மானியுங்கள். என்ன தீர்மானிக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டுவிட தீர்மானிக்கணும். 1 சாமுவேல் 12:10 ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம், இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம். சத்துருக்களுடைய கையிலிருந்து மீட்கப்படுவதற்கு ரெண்டாவது ஒரு நல்ல தீர்மானம் தேவை. விட வேண்டியதை விட்டுவிட்டு பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், அப்போ சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். இரண்டாவது தேவனுக்கு பயந்து வாழ்வதோடு கூட அவருக்கு இஷ்டமில்லாத அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை நீங்கள் விட்டு ஓய்ந்து விட வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் இதை குறித்து அடிக்கடி பார்க்கலாம். எப்போதெல்லாம் விக்கிரகங்களை தொழுது கொண்டார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எபிரேய மக்கள் செய்தார்களோ, அப்போதெல்லாம் தேவன் அவர்களை சத்துருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்களாக்கி மீட்கப்படுவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று, அன்பிற்குரியவர்களே, அவருக்கு இஷ்டமில்லாததை செய்வதை விட்டுவிடுவது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, யோசுவா தன்னுடைய மக்களுக்கு சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 24:14-15 ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கப்புறத்துள்ள அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசமனுகிற தேசத்து குடிகளாகிய மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ரொம்ப தெளிவா சொன்னார். நியாயாதிபதிகள் காலத்துக்கு முன்னாடி மக்களை பார்த்து யோசுவா சொன்னார், எகிப்தின் விக்கிரகங்களை மாத்திரம் இல்ல, இங்க வந்திருக்கீங்களே, இங்க உள்ள விக்கிரகங்களை தொழுது கொள்ளுன்றாதீங்க, நாங்களும் எங்கள் வீட்டாரும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், நீங்க கர்த்தரை சேவிக்கணும்னு சொன்னார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை மக்கள் நியாயாதிபதி புஸ்தகத்துல செய்யும் போதுதான் கர்த்தர் அவர்களை சத்துருடைய கையில ஒப்புக் கொடுக்கிறார். இப்ப நீங்க தீர்மானம் பண்ணுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத எதை நான் செய்யறேன், அதை விட்டுவிட தீர்மானியுங்கள், அதை வெறுத்துவிட தீர்மானியுங்கள். அப்பொழுது தேவநாயகத்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவது சத்துருக்களுடைய கையிலிருந்து தேவன் நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அன்பான தெய்வ மக்களே, அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஜபம் என்பது மிக மிக முக்கியம். ஜெபிக்கிற போது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார், ரட்சிக்கிறார். சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவனின் கைக்கும் என்னை தப்புவியும்.
1: ஜெபம் பண்ணுவது, தேவனை நோக்கி மன்றாடுவது, Lord, help me, save me Lord from all my enemies,
0: என்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து நீ என்னை விடுவிச்சுக்கங்க, என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்பது, ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பது. ஒரு முறை யோசபாத்துக்கு விரோதமா 3-4 ராஜாக்கள் சேர்ந்து வந்துட்டாங்க, அவன் பயந்தான். 2:4:3 பாருங்கள், 1:3 பாருங்க, 3வது வசனத்துல அவன் பயந்து கர்த்தரை தேடுக்கு ஒருமுகப்பட்டான்னு இருக்கு. ஆண்டவர் நோக்கி பார்த்தான். அந்த அதிகாரத்தில் 22 வசனம் சொல்லுது, சத்துருக்கள் ஒருவரோடொருவர் சண்டையிட்டு வெட்டுண்டு மடிந்து போனார்கள். சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டுமானால் தேவனை நோக்கி கூப்பிடுவது, தேவனை நோக்கி நான் மன்றாடுவது, ஆண்டவரை நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீதான் எனக்கு தய பாராட்ட வேண்டும், நீதானுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி நாம் ஜெபிப்பது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்துட்டாங்க, பாரோ மன்னன் பெரிய ராணுவத்தோடு பின்தொடர்ந்து வந்துட்டான், லட்சோபலட்சக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தில் நிற்கிறார்கள், தப்பித்து ஓடுவதற்கு வழி இல்லை. பின்னே மிகப்பெரிய ராணுவம், எகிப்திய ராணுவம் பார்வோன் தலைமையிலே வருகிறது. முன்னே பார்த்தால் பிரமிக்கத்தக்க மிகப்பெரிய கடல், செங்கடல் இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? சத்துருக்கள் நிச்சயமாக நம்மை பிடித்துக் கொள்வார்கள். மக்கள் எல்லாம் அலறினாங்க, மோசே பார்த்து அரோனை பார்த்து சொன்னாங்க, ஐயா எகிப்தில பிரேத குடிகள் இல்லை என்று சொன்னா இங்க வந்து எங்களை சேர்த்துட்டீங்க, வனாந்திரத்துல சாக போறமே, எகிப்தில இருந்தா நல்லா இருந்திருக்குமே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க, அவ்வளவு கோபம். இப்பொழுது தேவ மனுஷன் மோசே தேவனை நோக்கி பார்த்தான், கர்த்தர் பேசினார், செங்கடல் 2 பிளந்தது, அதன் ஊடாக அவர்கள் சென்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்து போன அந்த பாரோ மன்னனும் பாருங்கள், அப்படி போய்கொண்டிருக்கிற போது, அவர்களை பின்தொடர்ந்து போகிற போது, அவர்கள் தான் செங்கடல போகிறாண்டால் நாமும் போவோண்டு போனார்கள். என்னாச்சு? செங்கடல் தானாய் மூடிக்கொண்டது. ஒருபுறம் அவர்கள் போய் கரையை கடக்கும் பொழுது பின்பதாகவே ஃபாலோ பண்ணி வந்து கொண்டிருந்த எதிரிகள் அப்படியே கடலிலே மூழ்கி மறித்து போனார்கள். ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரரோடு திரளான எகிப்திய ராணுவம் செங்கடலே மூழ்கி மாண்டு போனது. மிகப்பெரிய ஒரு அதிசயம், செங்கடலை பிளந்து ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். ஒருவேளை சத்துருக்கள் நெருக்குகிறார்களா? திரளாய் பெருகி இருக்கிறார்கள் என்று தாவீது சொன்னது போல திரளாய் பெருகி இருக்கிறார்களா உங்க வாழ்க்கையில? எங்க திரும்பினாலும் சத்துருக்கள் பிரதர், எல்லாரும் எங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, எங்களுக்கு எதிராக பேசுறாங்க, எங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? எங்கு திரும்பினாலும் அவச்சொல்கள், எங்களுக்கு விரோதமான வார்த்தைகள், வாட் கேன் வி டூ என்ற கலக்கத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவரை நோக்கி கூப்பிடு, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு. நீங்க தான்ப்பா இந்த சத்துருக்களை கையிலிருந்து நீங்க தான் விடுவிக்கணும்னு சொல்லுங்க. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். திரும்ப ஞாபகம் ஊற்ற, நீங்க சத்துருக்களுடைய கையில இருந்து கஷ்டப்படுறத ஆண்டவர் பார்க்கும்போது உங்களுக்கு அவர் மனஸ்தாபப்படுவார். நிச்சயம் நான் உங்களை இருந்து தூக்கிடுவேன் சொல்லி வாக்கும் கொடுக்கிறார், அப்படியே செய்கிறார். பயம் இல்லாம கலக்கம் இல்லாம குடியிருக்க பண்றார். இப்படி தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வதற்கு நீங்க என்ன செய்யணும், நாம என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுக்கு பயந்து வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும். 2வது, அவருக்கு இஷ்டம் இல்லாதத விட்டுறணும், அவர் விரும்புறத செய்யணும், அவருக்கு விரும்பாததை விட்டுறணும். 3வது, அவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே நீ தான் சொல்லி அவரை நோக்கி கூப்பிடணும். அதை செய்யுங்க, ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க, கர்த்தருடைய வல்லமை விளங்கும். ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பிளஸ் தம் லார்ட், ஹாலலூயா. தேவனே, கர்த்தாவை துதிக்கிறோம். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், அவளை பிடியிலிருந்து என்னை காப்பாற்றி விடுவித்தருளும் என்று ஜெபிக்கவும், உமக்கு பயப்படவும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததை செய்யாம ஜாக்கிரதையா இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்தும் கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயமான மாற்றங்களை செய்து நீர் ஆசீர்வத்து உயர்த்தும். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய மகிமை பெரிதாய் விளங்குவதாக, ஆண்டுடைய ஆசீர்வாதம் உடைய அடியார்களை நிரப்புவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
2: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் கைவல்யம் டேவிட்ர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியே இன்றைய நாளும் பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
3: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் வேர்ட்லைசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள் பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர் Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: நேரம் கலையத்திலே 10:58. செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது வேதாம் பாடம். இன்றைய நாளும் வேதாம் பாடத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன் அவர்கள்.
4: இன்று நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் சங்கீதம் முதலாம் பகுதி எங்கள் எல்லாருக்கும் மிகவும் விருப்பமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 103. இதை நாங்கள் ஒரு பாடத்தில் கற்று முடிக்க முடியாது. அதனால் 2-3 பகுதிகளாக இதை நாங்கள் பிரித்து ஆழமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது நாங்கள் ஸ்லைடில் பவர்பாயிண்ட் காண்பிக்கப் போகிறோம். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு சங்கீதம் 103 அதிகாரம் முதலாம் பகுதி. இதற்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு மறக்கவே மறக்க மாட்டேன். அது 2 எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது தாவீது தனக்காக எடுத்து கூறிய புத்திமதி. இது நாங்களும் எங்களுக்கு எடுத்து கூற வேண்டிய புத்திமதி. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறக்கவே மறக்க கூடாது. நமக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். நான் ஒரு நாள் என் மகனுக்கு சொன்னேன், மகன், இந்த நபர்களை நீ ஒருபோதும் மறக்க கூடாது. இவர்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறார்கள். எங்கட காலம் முடிவடைந்த பிறகும் நீ இவர்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு தொடர்ச்சியாக நீ நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் என் மகனுக்கு ஒரு பெயர் பட்டியலை கொடுத்தேன். எங்களுக்கு உதவி செய்த அருமையானவர்களை குறித்து. இப்படிப்பட்ட எங்களுக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக கணம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். அவர்களை எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக வைத்திருப்போம். அவர்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் துண்டிக்கப்பட மாட்டார்கள். அது எங்களுடைய உலக உறவுகள், எங்களுடைய மனித உறவுகள். ஆண்டவரோடு நாங்கள் வைத்திருக்கும் உறவில் ஒருபோதும் அவர் எங்களுக்கு செய்திருக்கும் நன்மைகளை நாங்கள் மறக்கவே மறக்க கூடாது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் தேவ கட்டளை, தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து கொடுத்த கட்டளை உபாகமம் புத்தகத்தில் 8 அதிகாரத்தில் 2 முறை கொடுக்கப்பட்டுள்ளது. 11 வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்க கூடாது. மோசே மூலமாக ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. 16 வசனத்தில் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்த வருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். இந்த தேவன் உன்னை போஷித்தார். வனாந்திர பிரயாணத்தில் உனக்கு வேண்டிய எல்லா உணவையும் கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். அதனால் இந்த தேவனை நீ மறக்கவே மறக்க கூடாதென்று மோசே ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார், தேவ கட்டளை. ஆனால் துக்கமான காரியம் தேவ குற்றச்சாட்டு. தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து எடுத்து கூறிய குற்றச்சாட்டு. சங்கீதம் 106 அதிகாரத்தில் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 13 வசனத்தில் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இது தேவ குற்றச்சாட்டு. ஆண்டவர் செய்த கிரியைகளை வெகு சீக்கிரமாக மறந்து விட்டார்கள். ஷார்ட் மெமரி என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். ஆண்டவருடைய ஆலோசனைக்காகவும் காத்திருக்கவில்லை. இது எங்களிடத்திலும் காணப்படக்கூடிய ஒரு மிக பெரிய அபாயம். தேவ கிரியைகளை மறந்து விடுவது ஒரு பக்கத்தில், மற்ற பக்கத்தில் நாங்கள் தேவ ஆலோசனைக்காக காத்திருக்காமல் இருப்பது, அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுத்து அதன் மூலமாக வரும் மிக பெரிய பயங்கர விளைவுகள். அதே சங்கீதம் 106:21 எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக செய்த போதிலும் இந்த மக்கள் மிக எளிதில் விரைவாக இந்த அருமையான தேவனை மறந்து விட்டார்கள். பாருங்கள் பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் 21 வசனத்தில். உங்களுடைய வேதத்தில் இதை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம். பெரிய கிரியைகள், அதிசயங்கள், பயங்கரமானவைகள் என்று 3 வித்தியாசமான வார்த்தைகள் பாவிக்கப்பட்டு தேவனுடைய செயல்கள் விபரிக்கப்பட்டுள்ளது. தேவன் கொடுத்த மாபெரும் விடுதலை தம்முடைய மக்களுக்கு. ஆனாலும் இந்த இரட்சகரான தேவனை மறந்து விட்டார்கள். அது தேவ குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை தேவன் இன்றும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாங்களும் எங்கள் மனித தன்மையின் காரணமாக தேவ செயல்களை மிக எளிதில் மறந்து விடலாம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் மறக்க வேண்டிய 10 காரியங்களை குறித்து சுருக்கமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். தேவ செயல்களை மறக்கவே மறக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் மறக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. ஸோ நாங்கள் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பெட்டிக்குள் 10 காரியங்களை போட்டிருக்கிறோம். நான் வேதத்தை கற்பித்து கொடுக்கும் பொழுது இது எனக்கு ஒரு மிகவும் பிரியமான மெத்தட், முறைமை என்று சொல்லலாம். ஆண்டவர் எனக்கு இதை காண்பித்தார், இந்த விதமாக வேதத்தை கற்றுக் கொடுப்பது. மறக்க வேண்டியவை, முதலாவது மன்னிக்கப்பட்ட பாவங்கள். நான் பாவங்கள் என்ற வார்த்தையை பாவித்திருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொழுதுதான் நாங்கள் அதை மறக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த பாவங்கள் எங்களை எப்பொழுதும் குத்திக்கொண்டே இருக்கும். குத்திக்கொண்டே இருக்கும், எங்களை எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. நாங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது மாத்திரம்தான் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்பட்ட பாவங்களை நாங்கள் மறந்து விட வேண்டும். பிசாசு வந்து எப்பொழுதும் அதை தோண்டி எங்கள் கண்களுக்கு முன்பாக அதை வைக்க முயற்சி எடுப்பான். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. They are all under the blood என்ற வார்த்தைகளை பாவித்து, பிசாசே நீ காண்பிக்கும் இந்த பாவங்கள் உண்மை, அது நடந்தது, ஆனால் அவை எல்லாம் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் கீழ் மறைக்கப்பட்டுள்ளது. அதனால் நீ என் வாழ்க்கையில் இந்த விதத்தில் அதிகாரம் செலுத்த முடியாது என்று நாங்கள் பிசாசின் குரலுக்கு பதில் கொடுக்க முடியும். இரண்டாவதாக நாங்கள் மறக்க வேண்டிய காரியம் எங்களுடைய தோல்விகள். எங்கள் எல்லாருக்கும் தோல்விகள் வாழ்க்கையில் ஏற்படுவது நிச்சயம். தோல்விகள் அடையாத யாரும் இந்த உலகத்தில் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் தோல்வி அடைகிறோம். தோல்விகள் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது? என்னுடைய கவலை ஈனமாக இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். அதனால் தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடித்து திரும்பவும் நான் அந்த காரியங்களை செய்யாமல் நான் பாடங்களை கற்றுக்கொண்டு நான் முன் செல்ல வேண்டும். ஸோ பழைய தோல்விகளை திரும்ப திரும்ப திரும்ப நாங்கள் ஞாபகப்படுத்தி அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரிடம் அவையும் மன்னிக்கப்பட்டிருந்தால் அவற்றை விட்டு விடுங்கள், அவற்றை விட்டு விடுங்கள். பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள், தோல்விகளை விட்டு விடுங்கள். மூன்றாவது, வாழ்க்கையில் வரும் ஏமாற்றங்கள், the disappointments of life. நாங்கள் யாரையோ நம்பியிருந்தோ அவர்கள் எங்களை கைவிட்டார்கள், அது ஒரு பெரிய ஏமாற்றம். எங்களுக்கு ஊழிய ஏமாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. ஊழியத்தில் இப்படி இப்படி இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு கண்டோம், அது ஒன்றும் நடக்க இல்லை. அதனால் அது ஒரு பெரிய ஏமாற்றமாக வந்து எங்கள் உள்ளத்தில் கசப்பு கூட வரலாம். ஸோ ஏமாற்றங்களையும் நாங்கள் மறக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு புது புது சந்தர்ப்பங்களை கொடுப்பார். ஸோ ஏமாற்றங்களை நாங்கள் மையமாக வைத்து எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியாது, விட்டுவிடுங்கள். அதையும் நாங்கள் மறக்க வேண்டும். நான்காவதாக, வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள், the losses of life. வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்படும். ஒன்று வந்து உறவு இழப்புகள். உறவு இழப்புகள் என்று சொன்னால் மரணத்தின் மூலமாக ஏற்படும் உறவு இழப்பு. 5 வருடங்களுக்கு முன் நான் அந்த அனுபவத்திற்கூடாக கடந்து சென்றேன். என் அருமையான மனைவியை எதிர்பாராத விதத்தில் ஒரு வியாதியின் மூலமாக இழந்தேன். அந்த தாக்கம் இன்று கூட என் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் அந்த இழப்புகளை தேவ கிருபையினால் நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் முன்னோக்கி பிரயாணிக்க வேண்டும். மரணத்தின் மூலமாக ஏற்படும் உறவு இழப்புகள், மரணம் மாத்திரமல்ல முறியடிக்கப்பட்ட உறவுகள், முறியடிக்கப்பட்ட உறவுகள். ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுடைய உறவுகள் முறியடிக்கப்படுவது, துண்டிக்கப்படுவது. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படிப்பட்ட இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த உறவு இழப்புகளையும் நாங்கள் மறக்க வேண்டும். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், some people coming to our life, they are seasonal. எங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு சிலர் வருவார்கள், ஆனால் அது ஒரு காலத்துக்கு மாத்திரம். அவங்க வந்த மாதிரியே எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவாங்க. அதை நான் என் வாழ்க்கையில் அநேக முறை கண்டிருக்கிறேன். வருவாங்க, ஒரு காலத்துக்கு எங்களோடே கூட இருப்பாங்க, எங்கள் ஊழியங்களிலும் ஈடுபடுவாங்க, எங்களுக்கு உதவி செய்வாங்க, ஆனால் வந்த விதத்தில் அவங்கள் வெளியேறுவாங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட உறவுகளும் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்பு, உறவு இழப்புகள். ஸோ நாங்கள் அதை குறித்தும் கவலைப்படுவோம் தான், ஆனால் அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இன்னும் புது நபர்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவார். சீசனல் என்று சொல்வோம். இழப்புகளை பற்றி நாங்கள் சிந்திக்கும் பொழுது பண இழப்புகளையும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் சரியான விதத்தில் செயல்படாவிட்டால் பண இழப்புகள் ஏற்படும். வரவு செலவு திட்டங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்காவிட்டால் பணம் மிக எளிதில் எங்கள் வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போகும். அடுத்த மாதத்தில் நான் இலங்கைக்கு வரும் பொழுது நாங்கள் ஒரு வாலிப பாசறையை நடத்த போகிறோம். நேற்று எனக்கு ஒரு இமெயில் வந்தது, கிட்டத்தட்ட 300 வாலிபர்கள் அதில் கலந்து கொள்ள போகிறார்கள். அதில் நான் கற்பித்துக் கொடுக்க போகும் ஒரு முக்கிய பாடம் பணம் சம்பந்தமான ஒரு பாடம். அதிலும் இந்த வரவு செலவு திட்டம், அதை எப்படி நாங்கள் எங்கள் வாலிப நாட்களில் இருந்தே கடைபிடித்து அதன் மூலமாக பிரயோஜனம் பெறுவது, இல்லாவிட்டால் பண இழப்புகள் ஏற்படும். எனக்கு என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் என்னிடமிருந்த பணம் திருடப்பட்டது. அதுவும் ஒரு பெரிய தொகை பணம். அதை குறித்து நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். மிக கஷ்டமாக நான் உழைத்த பணம், அதை என் கவலை ஈனமாக நான் அதை இழந்து விட்டேன். ஆனால் நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், பணம் போனாலும் அதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். கடின உழைப்பின் மூலமாக அந்த இழந்து போன பணத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை நாங்கள் எங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அது எங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்க நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஸோ நான்காவது, எங்களுடைய இழப்புகளை நாங்கள் மறக்க வேண்டும். ஐந்தாவது, எங்கள் கவலைகளை மறக்க வேண்டும். ஒரு பழைய கண்ணதாசன் பாடல் அந்த வரிகளை பாவித்து இருக்கின்றது. கவலைகள் பிறக்கட்டும் மறந்துவிடு என்று மிக சுலபமாக பாட்டில் பாடிவிட்டார். கவலைகள் பிறக்கட்டும் மறந்துவிடு, அதை எப்படி மறக்கலாம்? சோ ஆங்கிலத்தில் பாவிக்கும் வார்த்தை வொரி, கவலைப்படுவது. மத்தேயு 6 ஆண்டவர் எடுத்து சொன்னார், உடையை பற்றி கவலைப்படாதே, உணவை குறித்து கவலைப்படாதே, தங்கும் இல்லத்தை குறித்து கவலைப்படாதே. உன் பரம பிதாவுக்கு இந்த தேவைகள் இருக்கின்றன என்று தெரியும், அவர் அதை பூர்த்தி செய்வார். நாங்கள் தேவ ராஜ்யத்தை முதலாவதாக தேடும் பொழுது, இந்த ஆண்டவர் மேல் எங்கள் முழு நம்பிக்கையை வைத்திருக்கும் பொழுது இந்த கவலைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வார். அதனால் கவலைகள் எங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ள நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அது ஒரு எங்கள் உடல் ஆரோக்கியத்தை கூட பாதிக்கும். ஸோ கவலைகளை நாங்கள் மறந்துவிட வேண்டும். 6, துயரங்கள் கண்ணீர். இதை ஒரு விதத்தில் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள், துயரங்கள் நிச்சயமாக வரும். நாங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் அவற்றையும் நாங்கள் மறக்க வேண்டும். அந்த துயர நேரத்தில் கண்ணீர் சிந்துவது மிக அவசியம். எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். திரும்பவும் எடுத்து கூற விருப்பப்படுகிறேன், எங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது மிக முக்கியம், மிக அவசியம். அப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாவிட்டால் வியாதிகள் வரும், டிப்ரெஷன் போன்ற வியாதிகள் வரும். ஸோ நாங்கள் அந்த காரணம் காரியத்தை குறித்து துயரப்பட்ட பிறகு நாங்கள் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்று முன்னோக்கி பிரயாணிக்க வேண்டும். ஸோ துயரங்கள் கண்ணீரை நாங்கள் மறக்க வேண்டும். 7, நாங்கள் பின்வாங்கிய காலங்கள். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் பின்வாங்கியிருக்கிறோம். ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவை வைக்காமல், ஐக்கியத்தை வைக்காமல் நாங்கள் உலகத்தால் கவரப்பட்டு பிழையான தீர்மானங்களை எடுத்து நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து தூர பிரயாணித்தோம். அதை நாங்கள் எங்கள் மார்க் 14 அதிகாரத்தில் இன்னும் சில மணித்தியாலங்களில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவரோடு வைத்திருந்த நெருங்கிய ஐக்கியத்தை இழப்பது. ஸோ பின்வாங்கிய காலங்கள் இருக்கு. இதுக்கு ஆங்கிலத்தில் பேக்ஸ்லைடிங் என்று சொல்வோம். ஆனால் அதுவும் ஒரு குறுகிய காலமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பின்வாங்குதல் நீடித்து கொண்டிருந்தால் நாங்கள் எங்கள் ரட்சிப்பை குறித்தே கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். பின்வாங்கிய காலங்களை அதை குறித்து துயரப்பட்டு நாங்கள் அவற்றையும் மறந்துவிட வேண்டும். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு 8வது, எங்கள் வாழ்க்கையில் காயங்கள் ஏற்படும், புண்கள் ஏற்படும். காயங்கள், புண்கள், we will be wounded. வாழ்க்கையில் ஏற்படும் சூழ்நிலைகளின் காரணமாக, மக்கள் மூலமாக எங்களுக்கு வரும் காயங்கள், புண்கள். ஐயோ, இப்படி பேசிவிட்டாங்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவித்தாங்களே என்றெல்லாம் நாங்கள் மிகவும் துக்கப்பட்டு அவதிப்பட்டு காயங்கள் ஏற்படுகிறது. எங்கள் உள்ளத்தில் காயங்கள் ஏற்படுகிறது. அந்த காயங்கள், புண்களில் இருந்தும் நாங்கள் சுகம் பெற்று அவற்றை நாங்கள் மறந்துவிட வேண்டும். எங்களை காயப்படுத்திய நபர் எங்கள் மனதிற்குள் வரும் பொழுது கோபமடையாமல் அவருக்காக நாங்கள் ஜெபித்து அவரை ஆண்டவர் கையில் விட்டுவிடும். காயங்கள், புண்கள். 9வதாக நாங்கள் மறக்க வேண்டியது, 9வதாக வீணாக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள். ஆண்டவர் அருமையான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. உதாரணம் ஒன்று எடுத்து சொன்னால், அதை நாங்கள் வீணாக்குவது, அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் அதை நாங்கள் விட்டு விடுவது. நான் உங்களை பாராட்டுகிறேன். உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த இணைப்பின் மூலமாக வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்வதற்கு. நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வருகிறீர்கள், அதனால் நான் உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் துக்கமான காரியம், இன்னும் அநேகர் இதில் கலந்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு நாங்கள் அழைப்பை கொடுத்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இந்த சந்தர்ப்பங்களை வீணாக்குகிறார்கள். வீட்டில் இருந்தே வேதாமத்தை கற்றுக்கொள்வது, அப்படிப்பட்ட தொழில்நுட்ப வசதிகளை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் நாங்கள் சந்தர்ப்பத்தை இழந்துவிட்டோம், வீணாக்கி இருக்கிறோம். ஸோ அதை குறித்தும் நாங்கள் மன்னிப்பு கேட்டு நாங்கள் அதை மறந்துவிட வேண்டும். ஆண்டவர் கொடுக்கும் புது புது சந்தர்ப்பங்களை நாங்கள் இரு கைகளோடும் பிடித்து கொண்டு அதை முழுமையாக பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப 10வது ஒரு ஆச்சரியமான காரியம், இது பிலிப்பியர் 3 பவுல் தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றார். கடந்த கால வெற்றிகள், நாங்கள் பெற்றெடுத்த விருதுகள், பாராட்டுக்கள், அவற்றையும் நாங்கள் மறந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் எங்கள் உள்ளத்தில் பெருமை வளர ஆரம்பிக்கும், பெருமை வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் அந்த வெற்றியை பெற்றெடுக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், அதை கொண்டாடுகிறோம், அதில் தவறில்லை. ஆனால் அதில் தொடர்ச்சியாக நாங்கள் வாழ முடியாது, தொடர்ச்சியாக வாழ முடியாது. இன்று ஒரு வெற்றி வரும், நாளைக்கு ஒரு பயங்கர தோல்வி வரும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. ஸோ தோல்வியையும் மறந்துவிட வேண்டும், வெற்றிகளையும் மறந்துவிட வேண்டும், விருதுகளையும் மறந்துவிட வேண்டும். மக்கள் கொடுக்கும் கைத்தட்டுதல், பாராட்டுக்களையும் நாங்கள் மறந்துவிட வேண்டும். அந்த நேரத்துக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆனால் வெகு சீக்கிரமாக அதிலிருந்து நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஸோ இந்த பட்டியலை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் கண்கள் முன்பாக வைத்திருக்க வேண்டும். நான் என்னுடைய கண்கள் முன்பாக இந்த பட்டியலை வைத்திருக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் இன்னும் காரியங்களை கூட்டலாம், ஆனால் இதுதான் 10 பிரதான காரியங்கள், மறக்க வேண்டிய 10 பிரதான காரணங்கள் இவற்றை மறக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் பவுல் ஒரு ஆச்சரிய பவுல் இல்ல தாவீது ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்ய நாங்கள் எல்லாரும் விருப்பப்படுகிறோம். எங்களில் அநேகர் மற்றவர்களுக்கு, நான் உட்பட, மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்ய நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதுல தவறு இல்லை. ஆனால் நாம் நமக்கே பிரசங்கம் செய்ய தயங்குகிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறோமா? இல்லை, கொடுத்திருப்பது மிக மிக மிக அரிது, குறைவு. சோ இங்கே தாவீது எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். தாவீது தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். இதை நாங்கள் சுய பேச்சு என்று அழைக்கலாம். சுய சம்பாஷணையின் அவசியம், செல்ஃப் டாக் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். செல்ஃப் டாக், எங்களுடைய சுயத்தை பார்த்து, ஆத்மாவை பார்த்து, அந்த ஆத்மாவுக்கு, சுயத்துக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு பிரசங்கம். தாவீது தனக்கே பிரசங்கம் செய்கிறார். இந்த சங்கீதம் 103 தாவீது மற்றவர்களுக்கு கொடுத்த பிரசங்கம் அல்ல, அவர் தனக்கே கொடுத்த பிரசங்கம். இதை மிக சுலபமாக 2 கண்டுகொள்ள முடியும். 2 என்ற வார்த்தையை உங்கள் பேனாவை எடுத்து ஒரு ஒரு வட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேதத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 3 என்ற வார்த்தையை தாவீது பாவிக்கிறார். தன்னுடைய சொந்த ஆத்மாவுக்கு, உள்ளத்திற்கு அவர் கொடுக்கும் பிரசங்கம். இது ஒரு அருமையான காரியம். இதை நாங்கள் மேன்மேலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். மேன்மேலும் நாங்கள் இதை செய்ய வேண்டும். நான் என் மனைவியை பார்த்து மனைவிக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, மனைவி என்னை பார்த்து எனக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, நான் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, பிள்ளைகள் என்னை பார்த்து கொடுக்கும் பிரசங்கம் அல்ல. இது நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுக்கும் பிரசங்கம். அதன் முக்கியத்துவம் இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் அதில் இதன் நான் கேள்வியை கேட்டு திரும்பவும் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறேன். 10 உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். நான் ஏன் எனக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும்? அது ஒரு மிக நல்ல கேள்வி. அதற்கான 10 உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். என்னை என்ற வார்த்தைகளை நான் பாவித்திருக்கிறேன். அதை நாங்கள் போல்ட் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கிறோம். அதை நாங்கள் கோடிட்டிருக்கிறோம். ஏனென்றால் அதுதான் முக்கிய காரணம். 1, என் மனதை எப்பொழுதும் தேவ வசனத்தினால் அறிவூட்டுவதற்காக. அது 1 காரணம். நான் என்னை பார்த்து, ஆத்மாவை பார்த்து பிரசங்கம் செய்யும் பொழுது என்ன நடக்குது? நானே தேவ வசனத்தின் மூலமாக என் மனதை அறிவூட்டுகிறேன். செல்ஃப் எடியூகேஷன் என்று சொல்லலாம். இது சுய அறிவு. 2, இப்படி நான் எனக்கே பிரசங்கங்கள் கொடுத்தால் எனக்கு அது எச்சரிக்கைகளை கொடுக்கும். சிவப்பு விளக்கு எரிய ஆரம்பிக்கும். சிவப்பு விளக்குகள், பச்சை விளக்குகள் என்பதை வைத்து நான் வாலிபர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அநேக பச்சை விளக்குகள் எரிய வேண்டும். குறைவான விதத்தில் தான் சிவப்பு விளக்குகள் எரிய வேண்டும். சிவப்பு விளக்குகள் இருக்கும், அது இருப்பது அவசியம். அது எங்கள் மனித தன்மையை, பாவு சுபாவத்தை எடுத்து காண்பிக்கும். ஆனால் முன்னேறுவதற்கு எங்களுக்கு மேலதிகமான பச்சை விளக்குகள் காணப்பட வேண்டும், கிரீன் லைட். சோ இரண்டாம் காரணம், நான் எனக்கே பிரசங்கம் கொடுக்கும் பொழுது நான் எனக்கு எச்சரிக்கைகளை கொடுக்கிறேன். அதற்கு ஒரு சின்ன உதாரணம், உன் நேரத்தை வீணாக்காது. நான் எவ்வளவு முறை அந்த பிரசங்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன், ஐயோ நீ 10 நிமிஷத்தை வீணாக்குறேன், ஏன் அந்த 10 நிமிஷத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான் என்று நான் எனக்கே பிரசங்கங்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த தொலைபேசியில் ஏன் நீ அரை மணி தியானமா கதைச்சு கொண்டிருக்கிறா? டைம் வேஸ்ட், நேரத்தை வீணாக்குறா என்று எனக்குள்ளே நான் அந்த பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறேன். சோ எச்சரிக்கை கொடுப்பதற்காக. மூன்றாவது, என் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக. எதிலிருந்து பாதுகாப்பதற்காக? ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பெருமையில் இருந்து. பெருமை ஒரு பயங்கர வியாதி, பாவ வியாதி. எல்லா பாவங்களுக்கும் தாய் பாவம் பெருமை, அதை மறந்துவிட வேண்டாம். லூசிஃபர் பிசாசாக மாறுவதற்கு முக்கிய காரணம் பெருமை. சோ என் ஆத்துமா பெருமை என்னும் இந்த கொடிய வியாதியினால் பாதிக்கப்படாமல், ஆண்டவர் முன்னிலையில் நான் எப்பொழுதும் தாழ்மையாக காணப்படுவதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும், என் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக. நான் சில நேரம் என்னை பார்த்து பாவித்திருக்கும் வார்த்தைகள், நீ ஒரு பெரிய முட்டாள், நீ இப்படி நடக்கலாமா என்றெல்லாம் நான் என் ஆத்மாவுக்கு அந்த விதத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. தாழ்மையின் பாதையில் நடப்பதற்கு அது என் ஆத்மாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நான்காவது, என்னை உற்சாகப்படுத்துவதற்காக. நாங்கள் எல்லாம் மிக எளிதில் அதைரியப்படுகிறோம். ஊழியம் என்று சொன்னாலே அதை ஒரு வார்த்தையில் விபரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதைரியப்படுதல். இங்காங்கு ஆண்டவர் எங்களுக்கு சில வெற்றிகளை கொடுத்து நாங்கள் உற்சாகம் அடைகிறோம். ஆனால் பொதுவாக பார்க்க போனால், ஊழியம் என்று சொன்னால் எவ்வளவோ அதைரியப்படும் காரியங்கள் நடக்கும். நாங்கள் எதிர்பார்த்தபடி விசுவாசிகள் நடக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் அதைரியப்படுகிறோம். ஸோ நாங்களே எங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கொடுத்தால் அதன் மூலமாக நாங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது எவ்வளவு அவசியம், இல்லாவிட்டால் தலை குனிந்த நிலைமையில் தான் நாங்கள் எப்பொழுதும் காணப்படுவோம். ஐந்தாவது, இது எனக்கு ஒரு மிகவும் விருப்பமான காரியம், இந்த ஐந்தாவது, என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நாங்கள் சிந்திக்கும் மக்களாக காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வானொலி நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த வானொலி நிகழ்ச்சிக்கு அவர் கொடுத்த தலைப்பு, லெட் மை பீப்பிள் திங்க், என்னுடைய ஜனம் சிந்தனை செய்வார்களாக. எங்களுடைய அநேக சபைகளில் நாங்கள் எதை காண்கிறோம்? உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுவது. சிந்தனை செய்வது மிக மிக மிக குறைவு.

0: என்ற கேள்வியை கேட்டு, எனக்குள்ளே கேட்டு, நான் அதை குறித்து ஆழமாக சிந்தனை செய்து திட்டங்களை போட்டு அதன்படி செயல்படுவது.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: நேரம் கிரயத்திலே 11:32. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன் அவருடைய செய்தியை மாலையிலே அதனுடைய தொடர்ச்சியை கேட்கலாம். இது உங்களுக்கான நேரம், ஆரம்பமான வேளை. இன்றைய நாள் உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் அழைத்து பாட வேண்டிய இலக்கம் 6473855962 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்து பாடலாம். பாடலே பதிவு செய்யலாம். உங்கள் விருப்ப பாடலில் நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட்.
1: வணக்கம் பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க ஜேக்கப்?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி?
0: சாரி,
1: பரவாயில்ல,
0: கொஞ்சம் சுகமா இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் நினைப்பில் இருங்க. வணக்கம். பவளம்மா பாட போறீங்களா? ஜேக்கப் ஒரு நிமிஷம் நிப்பீங்களா லைன்ல?
2: பரவாயில்லையம்மா,
0: ஆண்டவர் கிருபையால
2: இருக்கிறோம்.

எல்லாமே இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நெடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசுராஜா சோஸ்திரம், சோஸ்திரமே.

0: உமக்கே செலுத்துகிறோம். அவள்வுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகள்வுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். கூப்பிடு யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையை கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசுராயா சோஸ்திரம், சோஸ்திரமே சோஸ்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, உயிருள்ள நாள் எல்லாமே. ஆண்டவரே கோடி சோத்திரம் செய்கிறேன் இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி ஐயா.
1: ஆமென். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அம்மா. அழைங்கள் 6473385519 வாட்ஸ்அப் இருக்கிறது அழைக்கலாம். அல்லது 4462 5 0 0 7 8 7 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். மற்றும் பாடல் விருப்ப பாடலை கேட்கிறவர்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடல்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.
2: தாங்கி தப்புவித்து சுமந்து ஏந்தி வாக்கினால் சொன்னதை தன் கரங்களினால் நிறைவேற்றுவார். இயேசுவின் அன்புக்கு அகலமும் இல்லை, ஆழமும் இல்லை, உயரமும் இல்லை. அளவிட முடியாதது அவர் அன்பு. அவரை போல ஒரு தெய்வம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் பிரதர் மல்லிகா. அம்மா
1: எப்படி இருக்கீங்க மல்லிகா சிஸ்டர்?
3: நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன். ஓகேயா, நீங்க எப்படி இருக்கிறீயா? கொஞ்சம் மிதுமல் இருக்கு.
1: பரவாயில்ல, கொஞ்சம் இருக்குது.
3: ஓகேயா, ஓகே. சௌத்ரி எப்படி இருக்கிறாங்க?
1: மிதுமல் விட இல்லையம்மா.
3: விட இல்லையா? கொஞ்சம் நாளடைவு செல்லுதான் சொல்லி நம் பிரதர் என்னன்னு தெரியலையே. ஓகேயா, மருந்துகள் எடுக்கிறீர்கள்? ஓகேயா, நான் பாடுறேன். நான் பாடுறேன். ஓகே. தோற்றம் தகப்பனே குத்திரம் மகமே, மகிமையின் மகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகமே, மகிமையின் மகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மகமே, மகிமையின் மகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகமே, மகிமையின் மகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகனன்று நித்தம் சொல்லணும், நேச மகளன்று நித்தம் சொல்லணும். மகமே, மகிமையின் மகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகமே, மகிமையின் மகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஆமென். நன்றி பிரதர்,
1: நன்றி அம்மா,
3: நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. பிறந்த நாள் வாழ்த்துகள் பிரதர்.
1: நன்றி அம்மா, மறக்காம சொல்லிட்டேங்க. ஓகே, குட், தேங்க்யூ.

0: ஆமென். சொல்லுங்க பிரதர் ஜேக்கப்.
1: ஓ, நீங்க எல்லாம் ஓகேயா?
0: எல்லாம் ஓகே.
1: நான் பாட்டு படிக்கிறேன்.
0: ஆ, பாடுங்க.
1: தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே அதற்கிணையில்லை உலகிலே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, கூனரை நிமிரச் செய்யும் குருடரை பார்க்க செய்யும், கூனரை நிமிரச் செய்யும் குருடரை பார்க்க செய்யும், இழாத செவிடரை கேட்க

0: நல்ல நாமம் இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. காண கிடைக்காததங்கம் அவர் உண்மையும் சிவப்பும் ஆன தேவன். காண கிடைக்காததங்கம் அவர் உண்மையும் சிவப்பும் ஆன தேவன். கலை தங்கமயமான் தேவன், கலை தங்கமயமான தேவன். இந்த தரணியில் இணையில்லா இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. ஆகாரம் தரும் அதி மதுரம், சர்ம வியாதிகளை தீர்க்கும் நல்லுதிரம். ஆகாரம் தரும் அதி மதுரம், சர்ம வியாதிகளை தீர்க்கும் நல்லுதிரம். கலங்கின உள்ளங்களை ஏற்றோ, கலங்கின உள்ளங்களை தேற்றும். ஜீவக்கானம் பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்கும் தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. தெளி தேனிலும் மதுரமே, அதற்கிணையில்லை உலகிலே. தேனிலும் இனிமையே, இயேசுவின் நாமமே. ஆமென்,
1: ஆமென். அருமையா பாடினீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா. இப்படி உங்களை போல பாடுற மக்கள் அங்க இருந்தா அவங்களே ஒரு அறிவித்தல் விடுங்க.
0: கட்டாயம் கட்டாயம், சீக்கிரமா.
1: நல்லா பாடுறீங்க. இவ்வளவு ஆழமா உங்களுக்கு இந்த பாடல் தாளந்தாண்ட கொடுத்துக்கிறேன். இவ்வளவு ஆழமா
0: ரசிக்கப்பட்டு 29 வருஷம் ஆண்டவருக்காக ரசிக்கப்பட்டு எட்டு மாத்தாலே ஒரு பாஸ்டர் ஒரு கிட்டாரை தந்து, சிவசஞ்சன பாஸ்டர் கிட்டாரை தந்து நீ பாட்டு படிக்கணும்னு ஒரு கல்வாரி பாட்டை படிக்க விட்டார். ஒரு திரு இந்த ஈஸ்டருக்குள்ள வழங்கணும் என்ன நீ தீரோ என்ன சீராளி பாட்டு அது படிச்ச உடனே பாஸ்டர் நீ அப்படியே ஒரு நல்லா அப்படியே ஆண்டவருக்காண்டி பாட்டு படிங்க. அப்புறம் நாம இங்க சபையில வேர்ஷிப்ச்சுக்கிறது, பிரசங்கம் பண்றது, எல்லாம் தான் வீட்டு கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள் சகலம் நடத்தி இன்றைக்கு நான் 12 வருஷம் ஆஸ்மால இருந்து மூச்சு முட்டு வருத்தம் ஒரு மீட்டர் நடக்க மாட்டேன். அப்படியான ஒரு கஷ்டத்துல ஒரு கதை பாதிர கதைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன ஆண்டவனை அந்த ஒரு நாள் முதல் சுவிசேஷத்தை சொல்லி நான் போய் சும்மா அங்க போய் சேர்த்துல இழுப்பால போய் விழுந்தாரு, விழுந்தேன். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஒரு மகன் வியாதி நிமித்தம் தற்கொலை செய்தார் மாதிரி ஒரு கட்டத்துல வந்திருக்கேன். உடனே வைஃப் வந்து கத்தோலிக்கப்பா, நான் இந்து, என்ன தள்ளி விட்டு அவங்கள தான் குரு போங்க. முதல் நான் முதல் நாள் அண்டு போய் விழுந்தேன். அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு ஒரு சீக்கிரமாக 3 மாதம் ஞானஸ்தானம் எடுத்து அண்டு படிக்க தொடங்கினான். இன்று வரைக்கும் ஆண்டவரை படிக்கிறேன். ஏன்னா முட்டு வருத்தத்தை படிக்கல,
1: படிக்கல.
0: ஆண்டவருக்காண்டி எவ்வளவு தூரம் இந்த கண்டு இதுலயும் படிக்கக்கூடிய ஆண்டவர் வச்சுக்கிறாரு. அதான் ஆண்டவர் என்ன கொடுத்த ஒரு வரம்.
1: ஆமேன், ஆமேன். மிக மகிழ்ச்சி, கூட நல்ல ஒரு சாட்சி.
0: எங்கட வைஃபும் கத்தோலிக்கா, ரோம கத்தோலிக்கா, பெரிய பாவின் பரம்பை ஃபாதர் சிஸ்டர் எல்லாம் நிறைய பேர் இவங்களை தெரியும் நினைக்கிறேன். இவர் இந்த இயக்கத்தோ இல்லை இது கொஞ்சம் இந்த ஜெயில இல்ல சிங்கரா ஃபாதர்
1: கேள்விப்பட்டிருந்தது.
0: ஓ, அவருடைய மருமகள்லாம் எங்களை வாய்ப்பு அப்ப கத்தோலிக்க வைராக்கியம் இல்லை. அவாக்கும் ஒரு மார்பில் கட்டி இருந்தது, கேன்சர் கட்டியது மேதா சன். ஆனால் அது ஒன்றுமே இல்லாம போச்சு அந்த ஜெப. அதுக்கு பிறகு நாங்கள் குடும்பமா ஊழியங்கிறோம்.
1: ஆமீன். அவங்கள சாட்சியம் ஒரு நாளைக்கு சொல்லி சொல்லுங்க.
0: சரி, நான் நேரம் சொல்ல கட்டாயம் நான் ஏற்படுத்துறேன்.
1: ஏற்படுத்துங்க. இரண்டு ஆண்டோட நாம மயப்படணும். இந்த பாடல் நிகழ்ச்சியும் ஒரு நல்ல ஒரு சுவிசேஷ அறிவிக்கிற நிகழ்ச்சியாக தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அநேக மக்களுக்கு இந்த பாடல் மூலமாக கேட்கிற மக்கள் என்ற இது இன்டர்நெட் வானொலி தானே, அநேக மக்கள் கேட்பார்கள். எல்லாருமே கிறிஸ்தவ மக்கள் கேட்பார்கள் இல்லை, பலவிதமான மக்கள் கேட்கக்கூடும். அவருடைய இதயத்தில் இந்த
0: ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில போத்தான் வேணும். அதுக்காகத்தானே எங்களை வச்சிருக்காரு கடைசி காலத்தில் சாட்சியா.
1: கண்டிப்பா,
0: அது மாதிரி அநேக சாட்சி சொல்லுவேன். அப்பப்ப வரைக்கும் சொல்றேன்,
1: அப்பப்ப வரைக்கும் சொல்லுங்க. இது ஒரு நல்ல நேரம். இடையிடையே சின்ன சின்ன சாட்சியில நீங்க ஒரு முறையும் சொல்லுங்க. உங்களோட மனைவியோட சாட்சியம் எடுத்துவாங்க. மற்றவங்க பாடுற மக்களை உற்சாகப்படுத்துங்க.
0: சரி பாஸ்டர், ஓகே,
1: நன்றி ஐயா, மிகவும் சந்தோஷம், வாழ்த்துக்கள்,
0: பாய்.
1: நேரம் கலையத்திலே 11:47.

0: வணக்கம் ரீட்டாமா.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: பரவாயில்லையம்மா, இருக்கிறோம்.
1: என்ன இத்தனை நாளா இருக்கு? என்ன இப்ப என்ன செய்யுது அவளுக்கு?
0: அவருக்கு இது மாதிரி நிக்கிறது இல்ல. மருந்து எடுத்துக்கிட்டு இது மாதிரி நிக்க இல்ல. உடம்பு வருத்தமா போயிட்டது, அதனால நேற்றும் வரையில.
1: என்ன
0: செய்யறமா? நாங்கள் ரெண்டு பேரும்
1: ஒன்றும் செய்யல. ரெண்டு பேருக்கு மேல அடி என்ன செய்யற? ஒன்றும் செய்யல.
0: ஒரு தரம் இங்க உதவிக்கு வரவும் மாட்டோம், பக்கத்திலேயும் இல்ல. ஒரு தரம் இந்த பாட கூப்பிடுறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம். இலவசமா வந்து பாடுங்கன்னாலே பாட மக்கள் வர இல்ல. விருப்ப பாடல் என்ன செய்யறது? அப்படியே போயிட்டுது. இப்படியே ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிக்கொண்டு பேர் பேரா கிறிஸ்தவ பேர்களையும் வச்சுக்கொண்டு இருக்கலாம். ஆனா கத்திருக்கண்டு தங்களை அர்ப்பணிக்கிற மக்கள் மிக மிக குறைவு. உங்களுக்கு என்ன விருப்ப பாட்டு வேணும்? இன்றைக்கு
1: உந்தனாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும்.
0: உந்தனாவி
1: உந்தனாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும்.
0: பாடலும் கூட உங்களுக்கு வருவோமா?
1: ஆமா, என்ன கொடுப்பே இல்லாதயா
0: பாடுறது.
1: ஓ மையா, சரி வைக்கிறேன்.

0: வணக்கம்.
1: வணக்கம். நன்மையரே,
0: எப்படி இருக்கீங்க?
1: ஆண்டவரே இருக்கத்தால நல்ல சுகமா இருக்கிறோம். சகோதரியும் சுகமா இருக்க, நீங்களும் சுகமா இருக்க ஆண்டவரை வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன்.
0: ஆமீன், ஆமீன். என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் இருந்த இந்த பிறந்த நாள் நேற்று?
1: என்னுடைய பிறந்த நாள் உங்களோட பிறந்த நாள் நல்லபடியா ஞாபகம் இருக்கு?
0: அதுதானே பார்த்தேன். அது நிசுந்தாதான் வந்து சொல்லுவேன். நான் சொல்றேன், இல்லைனாலும் அந்த நாளில அநேக மக்களுக்கு தெரியும் எங்களுடைய பிறந்த நாள். அதுவும் அவன் கொஞ்சம் கூர்மையானது. அவன் வந்து யாருடைய பிறந்த நாள்னாலும் எடுத்து வாழ்த்திடுவான், எழுதி வச்சிருக்க.
1: கணக்க வருஷ அனுபவம் இல்லை ஆளுக்கு.
0: ஆனா இப்ப பிறந்த நாள் வாழ்த்தினாலும் வாழ்த்தினவர்கள் வர மாட்டார்கள். ஒன்று எல்லாம் கூடுதலான மக்கள் அப்படியே எங்களை மறந்துட்டு போயிட்டு நம்ம பரவாயில்ல. கத்தர் நல்லவர், அவரோடு நல்ல இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம்.
1: இந்த பெரிய ஊழியத்தை ஆண்டவர் வருஷ கணக்கா தொடர்ந்து செயல்படுத்துறாரு. அவர் உங்களை மறக்க மாட்டார், ஆசீர்வதிப்பார்.
0: 21 வருஷம் இந்த அடுத்த மாசத்தோட முடியுது. 21 வருஷம். அதோட டிவி, யூடியூப், பேஸ்புக், இந்த கனடால டிவி 2 சேனல் இப்படி எல்லாம் நடத்துறோம். ஆனால் ஒரு தரம் எங்களை பற்றி புகழ தேவையில்லை. இப்படி எல்லாம் இதுக்குதாண்டு கிறிஸ்தவ மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அதான் பெரும் கவலை. ஆண்டவர் சொல்றீங்க, அறிவிக்காவிட்டால் எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: ஆ, சரி, பிரசங்கிக்கிறவன் இல்லாட்டா என்னன்னு ஜனங்கள் அறியும். ஆமென்.
0: சொல்ல இல்ல வேணும். அவங்க கேட்கிறாங்களோ கேட்க இல்லையோ, என்னுடைய கடமைக்கு ஒரு 10 பேர் கண்டால் சொல்ல இல்ல வேணும்.
1: உலகம் பிஸியில ஓடுது. கனடா பொறுத்தமொழியில பிஸி. ஏனண்டா எல்லாரும் வேலை பார்த்தா தான் மோர்கேஜ் கட்ட வேணும். அப்படி எனக்கு அறியம். ஆனாலும் இன்னும் வீடுல இருக்கிற வயோதிபராவது இல்ல வந்து வாழ்த்தின செயல்பட்டா நல்லம் தானே? எதனையோ ஆலந்துள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க.
0: ஆமா, இல்ல நீங்க சொன்னது உண்மை, பிஸி தான். ஆனால் கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு போக மட்டும் பிஸியா தான் இருப்பேன். அங்க ஒரு கடைசி கட்டம் வந்த அப்புறம் கத்திர தீர்றதுக்கு திரும்பவும் ஆயத்தப்படுத்தணும். எங்களுக்கு ப்ரே பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்லி. ஆனால் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சொல்லிக்கொண்டு வர்றதானே, ஒரு குணமாவது அவரை நினைக்கல. நீங்க இதுவும் போலும் தியானிக்க வேணாம். கிடைக்கிற நேரங்கள்லயாவது ஆண்டவரை பற்றி தியானிங்க. தியானிக்கிற மக்களோடு இணைந்து கொள்ளுங்க. ஒருவர் ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, தட்டி கொடுங்க. இதை தவிர வேற உங்களை குசிப்பா பேசிட்டு இருந்தேன். எத்தனையாயிரம் மக்களோட நான் பழகிறேன். ஒரு நாளும் நான் போன்ல எடுத்து இந்த கோசிப் பண்ற வேலை
1: செய்கிறேன்.
0: ஆண்டவரை பற்றி நாங்கள் சொல்லுவோம், அவங்களை எடுத்தா பேசுவோம், அவங்களுக்கு தொந்தரவே கொடுக்கறையில.
1: எனக்கு தெரியும், குற்றம் இருந்தாலும் அதை மறைச்சு அதை விட்டுட்டு கடந்து போய் திரும்பவும் அந்த ஊழியனை தட்டி கொடுத்து செயல்படுத்துறத நான் பார்த்திருக்கேன்.
0: ஆமா ஆமா. எங்களுக்கு எனக்கு நேற்று சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, நீண்ட நாளைக்கு பின்பதாக நான் ஃபேஸ்புக்கில் ஸ்ரீனிவாசகம் என்ற ஒரு அருமையான சகோதரனுடைய சந்தித்தேன். அவர் நீண்ட நாட்களாக வரவில்லை. அவர் எங்களோட இசையமுதம் ஃபேஸ்புக்கில் ப்ரைஸ் லோட்டன் எழுதியிருந்தார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஜெசிந்தாட சொன்னோன்னு அவருக்கும் சரியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி விட்டு போனவர்கள் திரும்பவும் எங்களோட அவர் இணைகிறார்கள். நாங்கள் அந்த நாட்களில் அவர்களோட வைத்த அன்பு தான். எந்த விதத்திலுமே அவர்கள் எங்களை விட்டு போன என்பதாக புறம் சொல்கிறதே கிடையாது. அது மக்களுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அழைச்ச மக்கள். அவர்களை எப்பொழுதுமே உங்களுக்கே தெரியும், உங்களை கூட நான் இடையில விட்டு போனாலும் உங்களோட அன்பு எங்களை விட்டுட்டு போவையில.
1: சரி, நான் அந்த நாட்கள்ல கொஞ்சம் கூட சேர்ச்சிட ஊழியங்களை செய்து சரியான பிஸியா தான் இருந்த நாங்கள். ஆனா திரும்பவுமாக உங்களுக்கு நான் வாழ்த்து சொன்ன போது, கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூட திருப்பி வந்து பாடுங்கன்னு கூப்பிட்டீங்க. அப்ப அது நல்லதா போச்சு, அதை நான் பாடுறேன். அடுத்ததாக அநேகம் தடையில் இருந்தாலும் கூட திரும்பவும் என்ன இதுல பாட வைக்கிறீங்க, இடம் கொடுக்கறீங்க, அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்றேன்.
0: அதோட நேற்று மறக்காம பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லிட்டீங்க, குட். உங்களோட பிறந்த நாள்படியா ஞாபகமா இருக்குது.
1: கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். சகோதரிய, நான் மிக அன்பா கேட்டுக்கொள்றேன். அவருக்கு சீக்கிரமா பூரண சுகம் கொடுத்து இதுல வந்து செயல்பட வேணும் என்று இயேசப்பா வேண்டுகிறேன். இன்னுமாக பீட்டர் அவர்களுடைய செய்ய அந்த சாட்சியை சரியா இதயத்தை தொட்டது. அப்படியான உயிருள்ள சாட்சிகளை கேட்க வாஞ்சிக்கிறோம்.
0: ஜேக்கப் அவற்ற பேர்
1: ஓ சாரி சாரி
0: அவர்
1: ஜெய்கப்.
0: எந்த இடம்? ஜெர்மன். அவர்
1: வெளிநாட்டில
0: ஆமா, இடையிடையே இந்த இடத்துல சாட்சின்னு சொல்லலாம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி தானே, சின்ன சின்ன சாட்சி கண்டு அழைத்த வரமாட்டார்கள் இந்த இடத்துல வந்து சாட்சியன்னு சொல்லுவோம். என்ன எங்களுக்கு அம்மா ஒவ்வொரு நாளும் சாட்சி தானம்மா, காலையில எழுப்புறதே
1: இருந்த பின்னேரம் உயிருள்ள சாட்சி என்று கூப்பிடுறவ. சௌதரி அந்த இருந்தால் பின்னர ஊழியம் நடக்கும். ஆனா உங்களுக்கு வசதி இல்லையாக்கும், இயலாம இருக்க.
0: சரி,
1: அனுபவம் கூட.
0: ஆமா, அவ நல்ல பிடிச்சிட்டா, கப்பன்னு பிடிச்சிட்டா
1: ஊழியத்தை. அவ பெயர் சொல்லி அழைச்ச
0: தேவன். வேலையை விட்டுட்டு வந்துட்டு அந்த மேனேஜர் வீட்டை வந்துட்டேன், ஸ்டுடியோக்கு வந்து வா வேலைக்கு வா, நான் வரமாட்டேன். இது உனக்கு பேயா பண்றாங்கன்னு இல்ல, நாங்கள் பே பண்ற, நீ ஏன் பே பண்ற இடத்துக்கு வேற இல்ல, பே பண்ணாத இந்த ரேடியோல இருக்கிறாய் என்று கேட்டு
1: போனேன். எல்லா மகிமையும் அவருக்கு தன்றது.
0: ஆமீன். அப்படி ஆண்டவர் கொண்டு வாழ்ற மக்களை கத்தர் கடைசி வரையும் கைவிட மாட்டார்.
1: ஆமென்,
0: ஆமென். நன்றிமா. பாடு
1: 24 மனதியாலமும் உங்க விட்ட ஜெயசுநாமம் ஜெயசுநாமம். இனி சௌதரி சொல்லுவா, எனக்கு ஒரு பிடித்தமானதுன்றா, ஒவ்வொரு பாட்டுக்கும் இடையில கதர்நாமம் மயப்பட்டது, ஒவ்வொரு செய்திக்கும் இடையில கதர்நாமம் மயப்பட்டது. அந்த கதர்நாமம் கதர்நாமம்ன்றே சொல்லி சொல்லி மயமப்படுத்துவா. அது எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயம்.
0: வீட்டு அப்படித்தான், டீச்சர் தானே. ஐயோ, கிச்சனுக்கு போனா அதை அப்படித்தான் வைக்கணும், கரண்ட் எப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும். ஐயோ, தாங்காதம்மா தாங்காது.
1: அவ சரியா எல்லாத்தையும் சரியான விதத்துல நடப்பிக்க ஒண்ணுமெண்டு ஒரு வாஞ்ச உள்ள உள்ள
0: 15 நிமிஷம் தான் செய்தி ஊழியருக்கு கொடுத்துருக்கு. சரியில்லைன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட எடுத்துருவேன்,
1: வேற
0: சொல்லிடுவா. பாஸ்டர், அடுத்த நிகழ்ச்சி இருக்கு, நீங்க 15 நிமிஷமே செய்யுங்க, அதுக்கு கூட போயிடாங்க. ஏண்டா அவ அப்படி நெருக்கமா வச்சிருக்கிறேன், ஓவரால் பண்ணிடும்.
1: நன்றி.
0: இடையிட நீங்க வந்து பேசுறது மக்களுக்கு தெரியாதுதானே, புதிய மக்களுக்கு இதை பற்றி தெரியாது. அப்ப நீங்க பழைய ஆக்கள் சொல்லும் போது அவர்களும் அறிந்து கொள்றதுக்கு உதவியா இருக்கும்.
1: வயது போன தாய் தாய்மார கனம் பண்ணி செயல்படுத்துறது, மண்டாடுறது, அவளுக்கு அவன் ஆலோசனை சொல்றது எல்லாம் அவ கூடத்தானே.
0: இன்றைய பாருங்க, நோவா அம்மாவுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தயாருக்கு ஹோமில் இருக்கிறாங்க, ஃபோன் எடுக்க வசதி இல்லை, ஆனால் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
1: குஞ்சம்மன் சொல்லுவன் குணாம்மா, அவ அப்படித்தான் வருத்தமாத்தான் இருக்கிறா. ஆனா இருக்கிறா, அவ மண்டாடுறவா. முதலாவது குணாம்மான்னு சொல்லிதான் மண்டாடுவா. அவ இருக்கிறா, இப்ப உயிரோட இருக்கிறா, ஆனால் வருத்தமா தான் இருக்கிறா. இல்லாம நடக்க இல்லாம தான் இருக்கிறா.
0: நாங்க அவங்கள வீட்டு போனாங்கல்ல இருக்கா, இப்ப ஞாபகம் வருது.
1: அப்படியா,
0: மிஸ் ஆக்கா இல்லையா?
1: அவை இருந்த மிஸ் ஆக்கா இல்ல.
0: அப்ப எத்தோபிக்கோ தான், நாங்க எத்தோபிக்கெல்லாம் இருந்தாங்க.
1: நீங்க போயிருக்கலாம், எனக்கு தெரியாது. அவவும் எனக்கு சொல்லுவா, நடந்தால் எனக்கு ஞாபகம் இல்ல பிரதர்.
0: அவ ஜெசிந்தா போனோம்னா ஜெசிந்தாவோட மடியில படுத்துட்டா. அவ்வளோ ஒரு அன்பு தாய், சரியான சந்தோஷம். ஆனா அவங்க கொஞ்ச நாள வானொலிக்கு வராம போயிட்டாங்க.
1: அடிக்கடி அவவும் விசாரிப்பா உங்களை பத்தி. ஜசந்தாவோட சரியான நேசம் அவ, ஏனண்டா சரியா பாரப்பட்டு மண்டாடுறா அவக்கு தெரியும்.
0: ஓமாமா, அதான் எங்களை வர சொல்லி கூப்பிட்டேன், வாங்க வாங்க ஜசந்தா வா வான்னு கூப்பிட்டு அங்க போனோம்னா ஜசந்தா மடியில படுத்துட்டா.
1: நன்றி ஆண்டவர்,
0: சந்தோஷம். அந்த நாள் நினைவுகள் எப்பொழுதுமே மறக்க இல்லாது, ஆண்டவர் ஞாபகத்தில் வச்சிருப்பார். நாங்கள் மறந்தோம். என்ன பிரதர் என்ன செய்யற, ஆயத்தமா இருக்கிற? சரி, பாடுங்கம்மா.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எங்களுக்கும் உங்களுக்குமாக வாழ்நாள் எல்லாம் கழிவுந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையில கிருபியால் திருப்தியாக்குமென்ற ஒரு பாடலை எடுத்து வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. நீர் இம்மட்டுமா எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வாழ்நாள் எல்லாம் களி கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூந்து மகிழும்படி

செய்யும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும்

0: நாள் முழுதும் வாழ்நாள் எல்லாம் களிகூண்டு மதிலும் படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களிகூண்டு மகிழும் படி திருப்தியாக்கும் கிருபையினால்.
1: ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அப்பா தோத்ரா.
2: நன்றி நன்றி
1: நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: ஆமென். வணக்கம். சோத்ரம் எப்படியா இருக்கிறீங்க? வெரி குட். அப்படியா? சும்மா
3: இருக்கலாம்.
2: அடிக்கடி நேற்று உங்களோட பேச இல்லையா? அதான் இப்படி எப்படி என்று கேட்டேன். என்ன ஒவ்வொரு நிமிடம் என்ன நடக்குன்னு தெரியாதானே யாருக்கும். ஓ அப்படியா? சரி சரி. ஆமா, பெரியண்ணா ஒரு நாளைக்கு வராட்டி கேட்பார்கள். இங்க பெரியண்ணா காண
3: இல்லையா?
2: என்ன பாட்டு பாட போறீங்க?
3: நான் குஷ்டரோகியை கையினால் கூசாமல் தொட்டார் ஐயா, கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தார் ஐயா.
2: ஓ அருமையான பாடல் பாடுங்க ஐயா.
3: குஷ்டரோகி அவரை கையினால் கூசாமல் தொட்டார்

0: படித்தீங்களா பெரியண்ணா? பெரியண்ணா வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இணைப்பில் இருக்கிறீர்கள்?
1: இருந்தீங்க நீங்க? நான் பிரேயர்ல இருந்தேன், அதை ஆன்சர் பண்ண இல்ல.
0: ஓ,
1: நான் சிஸ்டர் கவிதா கதைக்கிறேன்.
0: ஓ, கவிதா பேசுறீங்களா? இங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பரந்தன், கிளிநொச்சி பரந்தன்.
0: ஓகே ஓகே ஓகே அம்மா. இப்ப நீங்க ரேடியோல இணைஞ்சிருக்கிறீங்க? ஆமா, இல்ல, இது கனடாவில் ரேடியோவில் இணைஞ்சு பேசிக்கொண்டிருக்கிறீங்க எங்களோடு. யார் உங்களுக்கு இந்த அறிமுகப்படுத்துறாங்க எங்களை?
1: நீங்க கோல் எடுக்க தான் நான் திருப்பி எடுத்தேன்.
0: ஆ, கோல் எடுத்தானா? இப்ப இன்றைக்கா?
1: ஓ, நீங்க எடுத்திருந்தீங்க, இப்போ எடுத்திருந்தீங்க, ப்ரைஸ் அலாட் போட்டிருந்தீங்க, அப்போ பார்த்துட்டு நான் திருப்பி அடிச்சேன் உங்களுக்கு.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. எந்த இடத்துல இருக்கிறீங்களா இலங்கையில?
1: நான் பறந்தேன்.
0: ஓ, பறந்தேன். எனக்கு இந்த நம்பரை யாரோ பாஸ்டர் அனுப்பியிருந்தார். நேரடியாக பாடலாம். அது மாத்திரமில்ல, உங்கள் விருப்ப பாடலில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு கூட செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். நேரம் கலையத்திலே 12:08 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம். சோத்ரம் என்ன நடந்தது? இடையில நின்றுட்டீங்க. ஓ, லைன் நின்றுட்டுது. திரும்ப பாடுங்க சுருக்கமா அந்த பாட்டு, இடையில கேட்க முடியாம போயிட்டு.
1: என்ன
0: சரி, என்னோ ஆண்டாட்ட திட்டம் இல்லை. ஒன்ஸ் அகைன் கேட்போம், பாடுங்க.

0: ஆட்டோ ரேடியோல ஆமா இப்ப ஓகே வந்துச்சு. நல்லா நல்லா இருந்தது, அருமையா பாடினீங்கள், வாழ்த்துக்கள். இந்த இடத்தை பிடிச்சிருங்க, விட்டுறாங்க.
1: இது என்னன்னா 5-1-4
0: சொல்லுங்க.
1: 4-4-7
0: அவங்களுக்கு ஒரு நட்டம் இல்ல, கர்த்தரோட நாமத்தை துதிக்கிறதானே. இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுக்கப்பட்டது. நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ,
1: நடக்கிறது.
0: வெறுத்து கைவிட்டு போன கட்டம், ஆனாலும் கத்தர் நெருங்கி வர்றாருன்ற ஒரு உண்மையை சொல்லிருக்கீங்க. நல்ல சாட்சி ஐயா.
1: இப்ப பரலோகத்துல ஒரு ஆத்மா போகக்கூடிய ஒரு வழியை எங்களுடாக இருக்குமா இருந்தால் பரலோகத்துல என்ன
0: நடக்குது? சந்தோஷம் பொங்கும்,
1: சந்தோஷம் அதிகமா அங்க ஹெவன்ல பரலோக ராஜ்யத்துல அங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அப்ப நாங்கள் ஒரு ஆத்துமா தானும் பரலோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஊழியம் செய்யறோமான்றதை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு செய்தாதான் தாகம் வரும்.
0: ஆமா,
1: சில பேர் வருவணும், சில பேர் எங்களுடைய இதற்கு வருவணும் பாடுவணும் சொல்லி யோசிக்கிறதும் நல்லதுதான்.
0: இல்ல இல்ல இல்ல, கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருக்குதான். பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கண் நிறைந்தது. ஆண்டவரும் அதான் குவாண்டிட்டிய விரும்புற இல்ல, குவாலிட்டி. அவருடைய அந்த வார்த்தைய, குவாலிட்டியான அந்த வார்த்தையை தான் அவர் விரும்புற அப்படிப்பட்ட மக்களை. அதனுடைய நானும் இந்த ஒரு மணி நேரம் தானே கூப்பிடுறேன் பாட வாங்கன்னு சொல்லி, மற்றபடி வேறு நேரத்தில் நான் கூப்பிடுறேன். மற்ற அதோட நான் காணிக்க தாங்க காணிக்க தாங்கன்னு சொல்லி கேட்கறதும் இல்லை இந்த வானொலி.
1: அதுல என்னன்னா காணிக்க திறவண்டு மனதில குடுக்கத்தான் போகணும், வேற இருந்தா
0: அது மக்கள்கிட்ட உள்ளதிலேயே பேசணும், நாங்கள் கேட்டா வாங்கணும். இந்த பெரிய ஊடகத்தை இலவசமா நடத்தலமா, சம்மன் ஹேஸ் டு பே, யாராவது பே பண்ணணுமே. இல்ல
1: அத உணர்ந்து உதவி செய்தா தான்.
0: இப்ப குரோஸ் கண்ட்ரியா டிவிலயுமே இல்ல இருக்கு சேனல் ஆனபடியால இப்ப நீங்கள் பேசுறதெல்லாம் டிவிலயும் போகுது. ஆனபடியா ஆண்டோட வார்த்தையை முடிந்த அளவுக்கு என்னென்ன வசதி இருக்குமோ அதன் மூலம் நாங்கள் அறிவிக்க கத்திரங்களுக்கு ஒரு வெல்லனை தந்துக்கிறேன். அதுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். முடிந்த அளவு
1: நன்றி
0: ஐயா, மிக சந்தோஷம்.
1: நன்றி
0: பெரியண்ணா, இப்படி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவ பக்தரோட பேசுறது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா.
1: ஆமா,
0: நீங்க உங்களுக்கு இல்லை எனக்கு தெரியும், ஆனால் நான் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையே கொடுக்க இல்ல வேணும்.
1: ஆண்டவர் கொடுக்கிற மரியாதையே மக்கள் கொடுக்கறோம்ன்றதுக்காக நாங்கள் முன்னுக்கு முன்னுக்கு இந்த பேர் அப்பா தான் இருக்கு.
0: ஆமா,
1: அதுக்கு முன்னாடி நான் வேற பேர் வச்சா அப்ப அப்பா இல்லாத இல்லாம பிறந்தாலும் போயிடும்.
0: ஆமேன்.
1: நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி சௌரன். இந்த நம்பர் இலவச நம்பர் மறந்துட்டாங்க, கொடுங்க. ஒன்றிய இல்லையா
1: என்ன
0: கிளியர் பண்ணிடணும்,
1: என்னோட
0: கிளியர் பண்ணணும்.
1: ஒன்று
0: கூட நடத்தீங்க
1: எல்லாரும் கம்பி பின்னு இடம் தெரியாத
0: யார்? இந்த தம்பி டைட்டஸ்
1: பெஞ்சமின். ஆண்டவர் சொல்றாரு இந்த காரியம் செய்ய சில சம்பவங்கள் நெகட்டிவா
0: மாறுறாரு.
1: ஜோதி அவங்கள காட்டி கொடுக்க போறாங்க. அதே மாதிரி பேதுரு பெரிய அற்புதங்கள் செய்வாருன்னு மற்ற யோசிச்சு வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்துட்டு போறேன். ஆனா நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த தனாந்திரத்துல சர்ப்பத்தை உயர்த்தி வச்சாரு மோசே. அதே மாதிரி எங்களுக்காக உயர்த்தப்பட்டவர் பிதாவினால் உயர்த்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து திருவாயிலு. என்ன சொல்றார்? பிதா உங்களை அழைக்காவிட்டால் நான் ஒண்ணும் செய்ய முடியாது சொல்றேன்.
0: கண்டிப்பா
1: இந்த சத்தியத்துக்குள்ள நாங்கள் வழிநடந்த பராட்டிக்கு சத்தியம் அங்கேயே போகுது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொன்னா சத்தியம் இல்ல. ஏது சொன்னதே செய்யற சொல்ற குழந்தை பிள்ளை கூட வேறென்று வாசிப்பானா? தமிழ்
0: தமிழ் வாசிக்க பேசுவார்
1: பேசுவார். அப்ப நீங்கள கொஞ்ச நாள் பிறகு இங்கிலீஷ்ல வந்தா வாசிக்க கொடுங்க, ஒரு சரி ஒரு ஒரு வார்த்தையே கொடுங்க, யோவான் 3 நட கொடுங்க வாரிக சொல்லி வாக்கு சொல்லி போட்டு அதுல என்ன எது எழுதி கண்டு கேட்டா அதைத்தான் சொல்லுவார். வேற ஒண்ணும் சொல்ல
0: மாட்டான்.
1: உங்களுக்கு சொல்ற
0: விளங்குது.
1: நீங்கள் தம்பி பேர நீங்க வா, நீ வாசின்னு சொல்லி போட்டு இதே இருக்கா டிஸ்கிரைப் பண்ணன்னு சொன்னா அவன் வாசிச்சதான் சொல்லுவான்.
0: ஏன்னா
1: அவன் டிஸ்கிரைப் பண்றதுக்கு அவன் குழந்தை. குழந்தையில போல ஆகணும் நாங்கள். இந்த ஜனங்களை தான் திரும்ப அவன் வகம் போயிரு. அப்ப அதுக்கு பிறகுதான் ஆண்டு வலது பக்கம் இடது பக்கம் போயிரு வைக்க
0: போறேன்.
1: பனிஷ்மெண்ட் பிறகுதான். நன்றி விவின்.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. நேரம் கலையத்திலே 12:21. உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். அலைங்கள் 6473385569 என்ற இலக்கத்திலே. அதே விதமாக பெரிய நான் சொன்ன மாதிரி மொன்றியல் இலவச இலக்கம் இருக்கிறது, அதிலே அழைத்து நீங்கள் ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமையின் அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: வணக்கம் மகேசம்மா, என்ன வச்சுட்டீங்க போற?
3: ஓ, இப்படி சுகமா இருக்கிறீங்களா? நான் எடுக்கல, சுகம் இல்ல ஆயிருந்த நீங்க?
2: இல்ல இல்ல, நேற்று தானே அப்படி இருந்தது. பரவாயில்ல, இன்றைக்கு பரவாயில்லையம்மா.
3: நேற்று எனக்கு இந்த காலுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் போய் காலம் போய் பின்னிருந்தான் வந்தேன். அவங்க ஒப்புறையும் செய்யணுமா காலுக்கு?
2: அப்படியா?
3: இல்ல, கால் துப்புரவ அசைக்க நடக்கிறான் கிடக்கு, உருக்கி வச்ச வழிகள் நடக்குது. என்ன செய்யறது?
2: என்ன செய்யறது? அவர் கூட இருந்து உதவி செய்வார். நீங்க 3 மாசத்துக்குள்ளே சுகம் பெற்று வந்துருவீங்க.
3: எனக்கு டேப்லெட்டை தாருங்கோ, குளிசிய தாரும் கொண்டு போட்டு
2: வாழ்ந்து
3: செய்தவ சரியா எங்களை பில்டிங்ல சரியா கஷ்டப்படுகளும். நல்ல இந்தியாவில இருந்து நல்ல பாச்சன்மாரும் நல்ல வசனங்களும் நல்ல புரியரும் செய்து கொண்டிருக்கணும். அதுதான் அதுதான் ஒரு ஆறுதல். ஆண்டவரே, நந்தி ராஜா, நன்றி. கத்தர் மேற்பார தவை தேவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், நீதி மண்டலாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நீதி மண்டலாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கத்தர் மேல் பார தவைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கதமில் பாரத்தவை தேவிடு, கலங்கி தவிக்காரே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தாப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்து கொள்வார், தாப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம் அணைத்து கொள்வார். கத்தர் மேல் பாரத்தவை தேவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆமென்.
2: ஆமென். நன்றி அம்மா.
3: ஆமென். தேங்க்யூ.

நிறம் கலையத்திலே 12:42 ஒரு மணிக்கு ஆண்டுடைய செய்தியே தர இருக்கிறார்கள். டொரண்டோலிருந்து பாஸ்டர் கிறிஸ்டி மெரினாயம் அவர்கள். அதுக்கு முன்பதாக 2 விருப்ப பாடல்களை நாங்கள் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். அருமையான சௌரி கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். அவருடைய விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ கொன்சிக்காக இந்த பாடல்.

வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நான் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று. எந்த வாதையோ கொள்ளை நோயோ

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைதல 12:49. கேட்ட பாடல் சௌரி குன்சி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து தாயார் ரீட்டாமா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். தாயார் ரீட்டாமாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடலை அருமையான தாயார் ரீட்டாம் அவருடைய விருப்ப பாடலை நாங்கள் கேட்டோம். ஆண்டோட நாமம் ஒன்றே மாயப்பட்டது. தொடர்ந்து எங்களோட இணைந்தவர்கள் ஒரு மணிக்கு ஆண்டோடைய செய்தியை பாஸ்டர் கிறிஸ்தி மரியநாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் காலையத்தில் 12:55 நிமிடம்.

0: பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க?
1: பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: பரவாயில்ல பாஸ்டர்.
1: ஆமென், ஆமென்.
0: கொஞ்சம் உடம்பு நலம் குறைவுதான், இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை பண்ணட்டும். அவருடைய வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார்.
1: ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களோட கூட இருப்பார்.
0: ஆமென். இன்றைய நாளும்
1: எப்படி இருக்கிறார்?
0: அவருக்கு இன்னும் இந்த இருமல் விடையில பாஸ்டர்.
1: சரி,
0: ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டுனது ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கணும். முடிய விட்டு தான் சோமா பெறும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து அவருக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க ஐயா.
1: சரி,
0: ஆண்டோட வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்றைக்கு.
1: ஆமேன், ஆமேன். அப்போ நானே ரீட் பண்ணுறேன். ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்களை அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக அவரை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த வல்லமையில் ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை நடத்தும்படியாக ஆண்டவரே தெரிந்து கொண்ட குடும்பத்தார் அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற, பொன்சபண்ணுகிற, உதவி செய்கிற, ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசிர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஊழியம் தடைபடாதபடி தொடர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சுகம்பெல் ஆரோக்கியத்தோடு இந்த குடும்பத்தாரை பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்துங்கப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கும் மத்தேயு 6 9 13 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளும் நம்முடைய பரலோக தகப்பனை அப்பா என்று சொல்லி நாம் அழைக்க இயேசப்பா நமக்கு கற்றுத்தருகிறார் ஜெபம், எங்கள் பிதாவே. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினத்தை நாம் எல்லாரும் கொண்டாடினோம். அந்த நாளிலே தந்தையர் தினத்துக்குரிய செய்தியையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அதோடு கூட இன்னும் ஒரு ஆழமாக அதை நினைவு கூர்ந்து இன்னும் ஒரு வித வித்தியாசமான கண்ணோட்டத்திலே இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலம் ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அது தந்தையர் மாத்திரமல்ல, தாய்மாருக்கும் சேர்த்து இந்த செய்தி, எல்லாருக்கும் சேர்த்து, தாய்மார், தந்தையர், பெற்றோர், பிள்ளைகள் எல்லாருக்குமாக சேர்த்து இந்த செய்தி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை. இன்றைக்கு அநேகர் உலகத்திலே தகப்பன்மார் இல்லாமலேயே இருக்கிறார்கள். கலாச்சாரம் மாறி சிலர், சில பிள்ளைகளுக்கு தகப்பனே தெரியாத அளவுக்கு இந்த கலாச்சார மாற்றங்கள் வந்துவிட்டது. சில குடும்பங்களிலே கணவன் மனைவியாக ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறார்கள். அவர்கள் பிரிந்து போய் கணவனோடு கொஞ்ச காலம், தகப்பனோடு கொஞ்ச காலம், தாயோடு கொஞ்ச காலம் பிள்ளைகள் வாழுகிற சூழ்நிலை. அங்கே அந்த பிள்ளைகள் தகப்பன் தன்னை அன்பு செய்யட்டும் என்று பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். தாய் தன்னை அன்பு செய்யட்டும் என்று தகப்பனையோட கூட இவர்கள் அன்பு செய்கிறதைப் போல காட்டுகிறார்கள். அதனால் பிள்ளைகள் சில வேளைகளிலே சில தவறான பழக்க வழக்கத்திலே போய்விடுகிறது. ஆனால் அன்பு சகோதரங்களே, நம்முடைய கனடாவிலும் சரி, பல தேசங்களிலும் சரி, தந்தையர் தினம், தாயார் தினம் என்று 2 மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே என்று வைத்திருக்கிறார்கள். அன்றைய நாளிலே தான் நாம் மதர்ஸை நினைவு கூறுவது, ஃபாதர்ஸை நினைவு கூறுவது என்று அல்ல. தாய்மார்கள், தந்தையர்மார்களை கர்த்தருடைய கட்டளையை பாருங்கள். உன் பெற்றோரை, உன் பிதாவையும், உன்னுடைய உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணு, அப்பொழுது உனக்கு நீடித்த நாயுள் ஆயுள் கிடைக்கப்படும். அங்கே ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் பெற்றோரை நாம், நம்முடைய தாயை, நம்முடைய தகப்பனை, தாய் தந்தையை கனம் பண்ண வேண்டும், அவர்களை உணவு பண்ண வேண்டும். இன்றைக்கு அநேகர்கள் வயது முதிர்ந்த தாயும் தகப்பன்மாரை பற்றியே சிந்திப்பதில்லை. அது சில போலே அவர்கள் திருமணமாகி பல பாரங்கள், பல குடும்ப, தங்களுக்கே குடும்ப பாரங்கள் அதிகமாகி, தங்களுடைய பிள்ளைகள் பாரங்கள் அதிகமாகிற வேளையிலே சில வேளைகளில் சூழ்நிலைகள் அப்படியா இருக்கலாம். ஆனாலும் நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தின தாய் தகப்பனை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை உணவு பண்ண வேண்டும். சில பிள்ளைகளை இப்படி கூட நடக்கும், நம்முடைய கலாச்சாரத்திலே சில நேரம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், தாய் தகப்பன்மார் அவர்கள் பொய் பக்தியிலும் மாயிலும் அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையான மதத்திலே அவர்கள் இருக்கலாம், அதனால் நாம் அவர்களை உதாசீனம் செய்யலாம் என்று சொல்ல முடியாது. அவர்கள் சிலவுகளை நம்முடைய ஆராதனைக்கு தடையாக இருந்தால் அந்த விதத்திலே நாம் அன்பாக சொல்லலாம், தயவு செய்து நீங்கள் இதிலே தடையிட வேண்டாம், இது எனக்கும் ஆண்டவருக்கும் உரியது, ஆகவே நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை மதிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் உங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார் என்று அன்பாக அவர்களோடு ஹேண்டில் பண்ண வேண்டுமே ஒழிய அவர்கள் கும்பிடுகிற எல்லாவற்றையும் நாங்கள் கேலி பண்ணுகிற பாகமாகவோ பகுடி பண்ணுகிற பிரகாரமாகவோ நாம் கதைத்து விட்டோம் என்றால் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் போய் சீசர்கள் ஜெபிக்க கற்றுத்தரும்படியாய் கேட்கிறார்கள். அப்போ அந்த இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்திலே பல செய்திகள் இருந்தாலும் நாம் அந்த முதலாவது வசனத்திலே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை என்னுடைய தகப்பன் என்று, இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய தெய்வம், அல்லது இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை இஸ்ரவேல் ஜனங்களுடைய யூதர்களுடைய தெய்வம், எங்கள் பிதாவை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய புத்திரராகிற பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு அப்பா பிள்ளை உறவு மிக மிக முக்கியம். எவ்வளவுக்கு நாம் அப்பாவோடு நெருங்கி வருகிறோமோ அப்போதான் நாம் நல்ல அப்பாவா இருப்போம், நல்ல அம்மாவா இருப்போம், நல்ல பிள்ளைகளா இருப்போம். அப்ப இன்றைக்கு அப்பா மாருக்கு மாத்திரம் செய்து நினைக்க வேண்டாம், நான் பொதுவாக கொடுக்கிறேன் இதை. அதாவது இயேசுவை நாம நம்முடைய அப்பாவாக சுவைக்க வேண்டும். இன்றைக்கு உலக தகப்பன்மார் சிலவளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து போயிருக்கலாம், அவர்களோடு சரியான ஐக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் சிலவளை நாங்கள் எதிர்பார்க்கிற விதமாக நம்மை அன்பு செய்யாமல் கூட இருக்கலாம், அவர்கள் மீது நாம் கோபத்தை வைத்திருந்து எந்த பிரயோசனம் இல்லை, அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய காலத்திலே அப்படி நடந்து விட்டார்கள். ஆயிரத்தில் ஒரு தகப்பன் தாய் அவர்கள் தான் இப்படி பிள்ளையான காரியங்களை செய்கிறார்கள், பிள்ளைகளை நேசிப்பதில்லை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லை, அவர்கள் வேறு சில தவறான உறவுகளை வேறு சிலரோடு வைத்து கொண்டு குடும்பத்தை கவனிப்பதில்லை, இப்படி காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அன்பு சகோதரங்களே, இந்த கடைசி நாட்களிலே பாவம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது, அன்பு தணிந்து போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் நம்மை தன்னுடைய மகனாய் மாற்றியிருக்கிறார், மகளாய் மாற்றியிருக்கிறார். அப்போ முதலாவதாக நல்ல தகப்பனாக தாயாக பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அப்பாவை தகப்பனாக அறிந்து கொள்ள வேண்டும், அந்த உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். மாற்கு 14 அதிகாரத்திலே வசனம் 36 இப்படி சொல்லுகிறது, அப்பா பிதாவே எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரம் என்னால் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அப்பா பிதாவே, பாருங்கள் நம்முடைய இயேசப்பா நமக்கு மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். நமக்கு உலக தகப்பன்மார் இல்லாவிட்டால் நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் அப்பா தான், நமக்கும் அப்பா, நம்முடைய பிள்ளைக்கும் அப்பா, நம்முடைய பிள்ளையின் பிள்ளைக்கும் அப்பா, நம்முடைய சந்ததிக்கும் அவர் அப்பாவாகவே இருக்கிறார். அப்ப நம்முடைய அப்பாவை நாம் எப்படி சுவைக்கிறோம், அவரோடு எப்படி உறவு வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம். ஏனென்றால் நமக்கு பின்வருகிற சந்ததி, நம்முடைய உறவுகள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அப்பாவை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய உறவு மிக மிக முக்கியம். அப்ப பாருங்கள், அப்பாவோடு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும், அந்த அப்பாவோடு நாம் உறவாடுகளாக இருக்க வேண்டும், அப்பா எழுதி கொடுத்த வேதத்தை அனுதினமும் தியானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அப்பா எழுதி கொடுத்த இந்த வேதத்திலே நமக்கு என்னெல்லாம் உரிமை சொத்தாய் கொடுத்திருக்கிறது, மகனுக்கு எது சொந்தம் என்பதை தேடி வாசிக்க வேண்டும். அப்ப பாருங்கள், ரோமர் 8 அதிகாரத்திலே 14-16 வரை வாசிக்கிறேன், மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இன்றைக்கு நாம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று கூப்பிட வேண்டும் என்றால் முதலாவது நாம தேவ ஆவியால் நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானவருக்கு நமக்கும் நெருங்கின தொடர்பு இருக்க வேண்டும். அப்ப அவரோடு நாம் கூட நடந்தால்தான் அவருடைய புத்திரராயிருப்போம். அந்த உரிமையிலே ஜபிப்போம். ஜபிக்கிற ஊழலிலே கிருபாசன தண்டையிலே தைரியமாக போக கடவீர்கள் என்று எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் ஒரு அடிமை என்றோ, நான் பயந்து கொண்டோ, நான் நடுங்கிக் கொண்டோ போக தேவையில்லை, தைரியமாய் போக முடியும். அந்த வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கிறேன். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடனே ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அப்ப நாம தேவன் சொல்லுகிறார், நீ என்ற மகன். தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகள். தேவன் சொல்லுகிறார், நீங்களின் பிள்ளைகள். நான் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தினேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சொல்லுகிற போலே தம் குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? இதே ரோமர் புத்தகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தை. அப்ப நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர் மற்றவைகளை கொடுக்காதிருப்பாரா? அப்ப அவர் அப்பாவா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்ப தேவ ஆவியால் நாம் நடத்தப்படுவோம் என்றால் நமக்கு நிச்சயம் இருக்கும், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நமக்கு நல்ல அப்பாவா இருக்க முடியும், அம்மாவா இருக்க முடியும், பிள்ளைகளா இருக்க முடியும். இப்ப நாம தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள். அப்ப தேவ ஆவியானவர் நமக்கு நம்மை நடத்துவாராக. இன்றைக்கும் ஒன்று கொரிந்தியர் 4:15 ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 15 கிறிஸ்துவுக்குள் 10,000 வாத்தியாயர் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் பவுல் இந்த நேரத்திலே கொரிந்து மக்களுக்கு எழுதுகிறார். திமேத்தியுவுக்கு சொல்லுகிறார், அவன் எனக்கு ஆவிக்குரிய மகன், நான் பெற்றெடுத்த மகன் என்று சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர்களை கிறிஸ்துவுக்களை நடத்தி பாருங்கள், வாத்தியாய அது இப்ப இன்றைய மொழியில் என்றால் அநேக டீச்சர்கள் அல்லது படிப்பிக்கிறவர்கள் அல்லது கற்றுக் கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பது ஒரு சிலராய்த்தான் இருக்கிறோம். அன்பான சகோதரங்களே, நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நல்ல தகப்பன்மாராய் தாய்மாராய் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரி ஜீவியம் ஜீவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய உறவுகளுக்கு கூட ஒரு தகப்பனுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், தாயினுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம். பெற்றோருடைய அன்பு கிடைக்காதவர்களை நேசிக்க, அவர்களை அன்பு செய்ய, அவர்களை கிறிஸ்துவுக்களை நடத்த, அவர்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் தாயாக நாம் மாற, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நல்ல ஆலோசனைகளை கேட்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கு அநேக வாத்தியார்கள் இருக்கலாம், ஆனால் தகப்பன்மார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே வைத்து கதைக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:1 பார்க்கிற போலே, கலாத்தியர் 4:1 நான் வாசிக்கிறேன். பின்னும் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளி அவன் எல்லாவற்றிலும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இது என்னத்தை வைத்து எழுதுகிறார் என்றால், அங்கே இருக்கிற வேலைக்காரர்களுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் அந்த பிள்ளையை பராமரிக்கிற, பிள்ளையை நடத்துகிற காரியத்தை அந்த வேலைக்காரனும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப வேலைக்காரன் சொல்லுகிறதே அந்த பிள்ளை கேட்கிறது. ஆனால் 2, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்ப வீட்டு விசாரணைக்காரன் அவன் ஒரு உரிமை உள்ளவனாக இருந்தால் கூட, அவன்தான் வருங்காலத்து அந்த வீட்டுக்கு அதிபதி என்றால் கூட, அங்கே அவனை அவர்கள் நடத்துவார்கள். இதை செய்யாத தம்பி, இதை செய், இப்படி இரு, இங்கே போகாதே, இதை விளையாடாதே, எல்லா காரியத்தையுமே அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நாம சிலவளை ஆண்டவரை அறியும் முன்பதாக நாம் இப்படி ஒரு காரியத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் பவுல் இதை விளங்கப்படுத்த எழுதுகிறார், நாம் புத்திரராக அப்படியே நாமும் சிறுபிள்ளையாய் இருக்கிற காலத்திலே இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையாயிருந்தோம், அநேக காரியங்களுக்கு அடிமையாயிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்கு கிடைத்ததனால் நாம இப்ப புத்திரர் என்ற வெளிச்சம் வந்துவிட்டது. அந்த மகனும் வளர்ந்து, ஓ இவர்கள் எல்லாம் எனக்கு கீழே தான் வேலை செய்ய வேண்டியவர்கள், ஆனால் என்னை நடத்தினார்களே என்று சொல்லி தெளிவு வருகிறது. அதே போல நமக்கும் இந்த உலகம் எல்லாம் நம்மை ஆட்கொள்ள பார்த்தது, ஆனால் நான் தேவனுடைய புத்திரனாய் புத்திரியாய் இருக்கிறபடியால் அவை என்னை மேற்கொள்ளாது. நான் பாவத்துக்கு நோ சொல்ல முடியும், பரிசுத்தத்துக்கு ஜெஸ் சொல்ல முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், என்றால் நான் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரன் என்று சொல்லி. அப்ப பாருங்கள், தொடர்ந்து இந்த வசனத்தை நான் குயிக்காக வாசிட்டு ஜெபிக்கலாம். நாம் புத்திர சுகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரிகளில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழமாகிய தம்முடைய குமாரனாகிய தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகவே நாம் அடிமை அல்ல, தேவனுடைய புத்திரர். தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியும். பழையற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற புதிய பாட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தார். அப்ப முதலாவது நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், நல்ல பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அப்பாவை நல்ல அப்பாவாக, அவரோடு நெருங்கின தொடர்புள்ளவர்களாக, அவரோடு நடக்கிறவர்களாக நாம் நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அதை சுவைத்தவர்கள் மற்ற காரியத்தை நாம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பன் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பாவோடு, நல்ல பரலோக அப்பாவோடு, எங்களுக்கு ஜீவனையை கொடுத்த இயேசு கிறிஸ்துவோடு நல்ல தொடர்புள்ளவர்களாக இருந்து பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு குமாரனுடைய ஆவி ஓ அவர்களை நடத்தி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்கு எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார் என்ற விசுவாச வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்துமாய் பிரதர் வின்சனுக்காய், சகோதரி ஜசிந்தாவுக்காய், அவருடைய குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தொட்டு சுகமாக்கி ஆசீர்வதித்து அவர்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் அவர்கள் வாயை திருப்தியாக்கி கழுவுக்கு வாழவை திரும்ப பண்ணுங்க. ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஒரு ஆழமான சத்தியம் இன்றைக்கு சொன்னீங்கள். அது மாதிரி கருத்தோடு ஜெபித்தீர்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
1: தேங்க் யூ சோ மச். God bless you. ஆமென்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையத்திலே 1:20 செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இனிய பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அந்த வரிசையில் அடுத்த ஒரு அழகான இனிமையான ஒரு பாடலை கேட்கலாமா?

நேரம் கலையத்திலே 1:44. அடுத்து நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த வானொலியில வேதாமத்தை அருமையான அன்பு சகோதர சகோதரிகள் வாசிக்கிறார்கள். இதை வாசிப்பதனுடைய முக்கியமான நோக்கம், இன்றைய நாட்களில் அநேகருக்கு ஒரு வீகம், அநேகர் நாங்கள் வீகமான ஒரு வாழ்க்கை ஓட்டத்தில் இருக்கின்றோம். யாரை கேட்டாலும் பிஸி, நேரம் இல்லை. ஈவன் குழந்தையில கேட்டால் கூட ஐம் பிஸி டேட், பிஸி மாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் அப்படிப்பட்ட பரிமாண வளர்ச்சிகளே வந்திருக்கிறோம். அது நல்லதோ கெட்டதோ ஆனாலும் வீகமான ஒரு வாழ்க்கை முறை. ஆனபடியால் அநேக மக்களுக்கு இந்த வேதாமத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் கிடைப்பதில்லை. அதோடு அவர்களுடைய நேரங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது தூங்கி கொண்டிருக்கலாம், அல்லது வருத்தத்தோடு வைத்தியசாலையில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் அதில் கண் தெரியாத மக்களுக்கு கூட வேதத்தை வாசிக்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அறந்தபடியால் தான் இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் 3 அதிகாரங்களையும் இந்த இப்படியாவது வேதத்தை இரவும் பேரும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் பதிவு செய்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த வேதாமத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அதை கேட்கிற மக்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். எங்களோடு இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து அருமையான சோரி பிரின் ரோஸ் அவர்கள் வேதாமத்தை வாசிக்க இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் சிறிது நேரத்துக்கு பின்பதாக. அதுக்கு முன்பதாக ஒரு இன்னும் ஒரு இனிய பாடலை நாங்கள் கேட்போம்.

0: நேரம் கலையத்திலே 1:51. இது வேதம் வாசிக்க கேட்பதற்கான நேரம். உங்களோடு வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஜெர்மனியிலிருந்து அருமையான சோரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் அம்மா. எப்படி இருக்கிறீங்க?
1: நான் தேவனுடைய கிருபையில நல்ல சுகமா இருக்கிறேன் பிரதர். நீங்களும் சிஸ்டர் எப்படி சுகமா இருக்கிறீங்களா? உங்களுடைய சுகங்கள் என்ன மாதிரி?
0: இன்னும் கூடிய சுகம் கிடைக்கல சிஸ்டருக்கு.
1: கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றபடி கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க பிரதர். எனவே கர்த்தர் சீக்கிரமா நல்ல சுகம் தந்து தொடர்ந்து நீங்கள் ஓர்வத்துக்கு பலன் தருவார் பிரதர்.
0: ஆமென். நன்றி அம்மா, உங்களோட ஜெபத்துக்கு நன்றி. மன்னிக்கோணும். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் வாசியுங்கள்.
1: இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 19 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவிலில் உள்ள பெத்லகேம் ஊராலாகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமனையாட்டி ஆக கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 வரைக்கும் இருந்தாள். அவள் புருஷன் அவளோடே நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டி கொண்டு அவளிடத்திற்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். இஸ்திரியின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு இஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் 3 அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து இரா தங்கினார்கள். 4 காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரியாணப்படுகையில் இஸ்திரியின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். இஸ்திரியின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சியடைய இராத்திரிக்கும் இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கேட்டு கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். 5 அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது இஸ்திரியின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்த நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது இஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்க போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மயங்குகிற வேளை ஆயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோடே எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அந்த மனுஷனோ இராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டி கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாய் இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ரா தங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் இரா தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்துக்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பெஞ்சமின் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து ராத்தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள் போன போது இரா தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வார் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தான். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராஹிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பெஞ்சமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரியாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவிலுள்ள ஊராகிய பெத்லகேமிலிருந்து வந்து எப்ராஹிம் மலைத்தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவிலுள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வர் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியேனோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு. ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ரா தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிற போது, இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷர்கள் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும் படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக. இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு இரா முழுதும் விடியங்காலம் மட்டும் அவளை இலட்சியாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டியாகிய இஸ்திரி வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோட சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரியாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லோரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலொத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 41 அதிகாரம் வாசிப்போம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கில் இருந்து நீதிமானை எழுப்பி தமது பாத படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படவும் பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும். அவர்கள் தேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆப்ரஹாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சி அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூஜியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கிருமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேது மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் உண்ண மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும், அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும் படிக்கும், பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும் படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும், வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவிங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவெறுப்பானவன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் வருவான், சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே. முதல் முதல் நானே சீயோனை நோக்கி, இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதித்திரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும் அவர்களில் இல்லை. இதோ அவர்கள் எல்லோரும் மாயை, அவர்கள் கிரியைகள் விருதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. ஆமேன். அடுத்ததாக நாங்கள் 1 யோவான் 3:4 வாசிப்போம். இப்பொழுது நான் 3 அதிகாரத்தை வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகளை பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திருந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமேன். 4 அதிகாரம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு ஊர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்திருந்தால் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலகரட்சராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிறைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். நன்றி சோதரி புரின்ரோஸ், அருமையாக அழகாக கருத்தோடு வேதத்தை வாசித்தீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. நன்றி அம்மா, நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 2:16 செவ்வாய்க்கிழமைக்கான பிற்பகல் ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில இனிய பாடல்களை நாங்கள் கேட்கிறோம்.

0: நேரம் கலையத்திலே 2:21. செவ்வாய்க்கிழமைக்கான பிற்பகல் ஒலிபரப்போடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டோம். அந்த வரிசையில் இன்னும் ஒரு பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக
1: இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நேரம் கலையத்திலே 2:27 செவ்வாய்க்கிழமைக்கான பிற்பகல் ஒலிபரப்போடு நடந்துக்கிறோம். இப்பொழுது நாங்கள் காலையில் நடைபெற்ற வேதாம பாடத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். சங்கீதம் 103. இந்த பாடத்தை வழங்குவது டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன் அவர்கள். காலையின் தொடர்ச்சியை இப்பொழுது மீண்டுமாக நாங்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஊழியம் என்று சொன்னாலே அதை ஒரு வார்த்தையில் விபரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதைரியப்படுது. இங்காங்கு ஆண்டவர் எங்களுக்கு சில வெற்றிகளை கொடுத்து நாங்கள் உற்சாகம் அடைகிறோம். ஆனால் பொதுவாக பார்க்க போனால் ஊழியம் என்று சொன்னால் எவ்வளவோ அதைரியப்படும் காரியங்கள் நடக்கும். நாங்கள் எதிர்பார்த்தபடி விசுவாசிகள் நடக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் அதைரியப்படுகிறோம். ஸோ நாங்களே எங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கொடுத்தால் அதன் மூலமாக நாங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது எவ்வளவு அவசியம், இல்லாவிட்டால் தலை குனிந்த நிலைமையில் தான் நாங்கள் எப்பொழுதும் காணப்படுவோம். 5வது, இது எனக்கு ஒரு மிகவும் விருப்பமான காரியம். இந்த 5வது, என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நாங்கள் சிந்திக்கும் மக்களாக காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வானொலி நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த வானொலி நிகழ்ச்சிக்கு அவர் கொடுத்த தலைப்பு, லெட் மை பீப்பிள் திங்க், என்னுடைய ஜனம் சிந்தனை செய்வார்களாக. எங்களுடைய அநேக சபைகளில் நாங்கள் எதை காண்கிறோம், உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுவது. சிந்தனை செய்வது மிக மிக மிக குறை. சோ நான் ஏன் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும், என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நான் தேவ சித்தத்தின்படி செயல்படுத்துவதற்காக 6வது காரணம், என்னை தேவ சித்தத்தை செய்ய ஊக்குவிப்பதற்காக. சுயசித்தம் அல்ல, தேவ சித்தம். நானே எனக்கு பிரசங்கங்களை கொடுப்பேன். தேவ சித்தம் என்ன இந்த கட்டத்தில், இந்த நேரத்தில், இந்த வயதில் என்ற கேள்வியை கேட்டு, எனக்குள்ளே கேட்டு, நான் அதை குறித்து ஆழமாக சிந்தனை செய்து திட்டங்களை போட்டு அதன்படி செயல்படுவது. நான் எனக்கு கொடுக்கும் பிரசங்கங்கள். 7வது, என்னை பலப்படுத்துவதற்காக, தைரியப்படுத்துவதற்காக, எனக்கு துணிவை கொடுப்பதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் பயப்படுகிறோம். நான் பயப்பட்டிருக்கிறேன், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இதை என்னால் சாதிக்க முடியாது என்று நான் பயப்படுவேன், நடுங்க ஆரம்பிப்பேன். அந்த சமயத்தில் நான் எனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்து நான் என்னை பலப்படுத்துவேன், தைரியப்படுத்துவேன், துணிவை வரவழைப்பேன். ஸோ அது 7வது காரணம். நாங்கள் மிகவும் எளிதில் பலவீனம் அடைகிறோம், பயப்படுகிறோம். அதை மேற்கொள்வதற்காக நாங்கள் எங்களுக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுப்பது. 8வது, என்னை ஆறுதல் படுத்த எனக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக, ஆறுதல் கொடுப்பதற்காக. நாங்கள் எல்லாரும் கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். அதனால் மற்றவர்களிடமிருந்து நாங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்வது கஷ்டம். ஏனென்றால் அநேக முறை அவங்களுக்கு தெரியாது நான் துக்கத்தில் இருக்கிறேன் என்று. ஸோ நானே எனக்கு பிரசங்கங்கள் மூலமாக, நான் கொடுக்கும் பிரசங்கங்கள் மூலமாக நான் என்னை ஆறுதல் படுத்துவது. இன்று நான் ஒரு வசனத்தை வாசித்தேன் காலை தியான நேரத்தில், ஏசாயா 46வது அதிகாரத்தில் இருந்து.

செயல்படு என்று நான் என் ஆத்மாவுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்தேன். தேவ வசனத்தில் இருந்து நம்பிக்கை கொடுப்பதற்காக, நம்பிக்கை கொடுப்பதற்காக. ஒன்பதாவது, ஏன் நான் எனக்கு பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும்? கீழ்ப்படிதலின் பாதையில் என்னை நடத்துவதற்காக. மிக மிக எளிதில் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கீழ்படியாமை காணப்படும். என்னத்தை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், வேதத்திலிருந்து எங்களுக்கு தெளிவாக தெரியும், ஆனால் அதற்கு முரண்பாடாக செயல்படுவது, அதற்கு விரோதமாக செயல்படுவது. அதனால் நான் எப்பொழுதும் கீழ்ப்படிதலின் பாதையில் நடப்பதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுப்பது. பத்தாவது, என்னை பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக சவால் கொடுப்பதற்காக. நாங்கள் ஒரு மிக அசுத்தமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நான் கொடுத்த ஒரு பிரசங்கம் தேவ பயம், தேவ பயத்தை குறித்து நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நான் ஒரு பிரசங்கத்தை கொடுத்தேன். எவ்வளவோ காரியங்களை எடுத்து காண்பித்தேன். அதில் ஒரு அருமையான சத்தியம், தேவ பயம் இருந்தால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகுவோம், பாவத்தை வெறுப்போம், பாவத்தை கைவிடுவோம். ஸோ அதை நான் எனக்கு ஒரு பிரசங்கமாக எடுத்து சொல்வேன். பாவத்தோடு விளையாடாது என்று நான் எனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுப்பேன். பாவத்தோடு விளையாடாது, இந்த நபரோட நெருங்கிய முறையில் பழகாது, அது அவர் உனக்கு மோசத்தை கொண்டு வருவார், தீமையின் பாதையில் உன்னை எடுத்து செல்வார் என்று நான் எனக்கே அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கொடுப்பது. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நான் என் ஆத்துமாவை பார்த்து கொடுக்கும் சவால். இப்படிப்பட்ட சிந்தனைகள் உன்னுடைய மனதுக்குள்ள வரலாமா? இந்த சிந்தனைகள் ஆண்டவருக்கு பிரியமான சிந்தனைகள் அல்ல. இந்த சிந்தனைகள் என் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக நீங்க வேண்டும். இந்த சிந்தனைகள் எல்லாம் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அடியில் அதை நான் அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். Bringing every thought captive to the obedience of Christ என்று 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை நான் எனக்கே ஞாபகப்படுத்தி இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காத, அதை அப்புறப்படுத்து, அது விளக்கு, உன் மனதை நீ பாதுகாத்துக்கொள் என்று நான் எனக்கே கொடுக்கும் பிரசங்கம். ஸோ இந்த 10 காரணங்களுக்காக தாவீது செய்த அருமையான காரியத்தை நீங்களும் நானும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னது? என் ஆத்துமாவை பார்த்து நான் எனக்கு கொடுக்கும் பிரசங்கங்கள், அது எனக்கு மிக அவசியம், அதன் மூலமாக நான் பாதுகாக்கப்படுவேன், அதன் மூலமாக நான் நீதியின் பாதைகளில் நடக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இப்போ அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் இந்த முதல் ரெண்டு வசனங்களிலிருந்து தாவீது தனக்கு கொடுத்த செய்தி என்ன, பிரசங்கம் என்ன? 2 முறை தாவீது தன் ஆத்துமாவுக்கு கூறுகிறார், கர்த்தரை ஸ்தோத்தரி. 2 முறை, 2 வசனங்கள்ல. இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் தன் ஆத்துமாவுக்கு சொல்றார், மௌனமாக இருக்காது, மௌனமாக இருக்காது. ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார், ஆத்துமாவே நீ ஏன் மௌனமா இருக்கிறார், நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறார், ஆத்துமாவே நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தாவீது தன் ஆத்துமாவை அதட்டுகிறார். தாவீது தன் ஆத்துமாவுக்கு சவால் கொடுக்கிறார், கர்த்தரை ஸ்தோத்தரி, மௌனமாக இருக்காத. அவர் கொடுத்த, தனக்காக கொடுத்த அந்த பிரசங்கத்தின் 2வது அம்சம், கர்த்தர் செய்த உபகாரங்களை, கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து ஆச்சரியப்படு, அதிசயப்படு.

கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணிப்பார். பட்டியல் போடு, ஒரு பேப்பரை எடுத்து ஒரு பட்டியல் போடு. உனக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி வரப்போகுது, ஒரு பெரிய ஆச்சரியம் வரப்போகுது. ஆண்டவர் எனக்கு செய்திருக்கும் காரியங்கள், நான் இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை, நான் இதற்கு பாத்திரன் அல்ல, ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் கொடுத்திருக்கிறாரே என்று நான் என் ஆத்துமாவுக்கு கொடுக்கும் செய்தி. மூன்றாவது, இந்த கொடுக்கப்பட்ட செய்தியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய வார்த்தைகள், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே. இது நாங்கள் அரைக்குறையாக செய்ய முடியாது. தாவீது சொல்றார் தனக்கு, இதை நான் அரைக்குறையாக செய்ய முடியாது, என் முழு மனிதனோடு நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருடைய உபகாரங்களை எண்ணி பார்த்து நான் ஆச்சரியப்பட வேண்டும். என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, என் முழு மனிதனே, நீ இந்த விதத்தில் செயல்பட வேண்டும் என்று தாவீது தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த ஸ்லைடில் எப்படி முழு மனதோடு முழு மனிதனோடு நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும்? எப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க கேள்வியல் கேட்குவேன், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி சாத்தியமாகும். சும்மா ஒரு கிளிப்புல வாசிக்கிற மாதிரி வாசித்து விட வேதத்தை மூன்றதுல பிரயோஜனம் இல்லை. கேள்வியல் கேட்க வேண்டும், மனதை சிந்திக்க வைக்க வேண்டும். சோ நான் திரும்பவும் ஒரு பெட்டியை நாங்கள் திறந்து உங்களுக்கு இன்னும் 10 காரியங்களை எடுத்து சொல்ல போகிறோம். எப்படி எங்கள் முழு மனிதனோடு நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும்? இது சுலபமான ஒரு பட்டியல், ஆனால் கடைபிடிப்பது சுலபம் அல்ல. இந்த பேப்பர்ல போடுவது சுலபம், பவர் பாயிண்ட்ல போடுவது சுலபம், கடைபிடிப்பது கஷ்டம், பயங்கர கஷ்டம். முதலாவது, என் சிந்தனைகளை பாவனை செய்து இந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதில் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியம், நீங்கள் இந்த பட்டியலை பார்த்தால் 9வது காரியத்தை பாருங்கள், என் உணர்ச்சிகள். நான் வேண்டும் என்று உணர்ச்சிகளை கடைசி கட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அநேக இடங்களில் நாங்கள் உணர்ச்சிகளுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம். சிந்தனைகளை ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி வைத்து உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படுகிறோம். அது மிக பயங்கரமான காரியம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு மிக பெரிய அன்பளிப்பு எங்களுடைய சிந்தனை செய்யும் திறன். சிந்தனை செய்யும் திறன் மூலமாக உணர்ச்சிகள் தூண்டி விடப்படும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் சிந்தனை செய்யாமல் உணர்ச்சிகள் தூண்டி விடப்படுவது ஒரு பயங்கர காரியம். சோ முழு மனிதனோடு என்று சொல்லும் பொழுது என் சிந்தனைகளோடு, நான் சிந்தனை செய்யும் ஒரு விசுவாசியாக காணப்பட வேண்டும். இரண்டாவது, முழு மனிதன் என்று சொன்னால் என் மனப்பான்மை, மை அட்டிடியூட்ஸ், ஆங்கிலத்தில் அட்டிடியூட்ஸ் என்ற வார்த்தை, என் மனப்பான்மை. எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் மனப்பான்மையை கொடுத்திருக்கிறார். சில சமயங்களில் அந்த மனப்பான்மை நல்ல விதத்தில் செயல்படும், சில சமயங்களில் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விதத்தில் செயல்படும். பிலிப்பியர் 2 வாசிக்கின்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட மனப்பான்மை எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அது ஒரு தாழ்மையின் மனப்பான்மை. சோ நாங்கள் எப்படி எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவர் செய்த உபகாரங்களை மறவாமல் இருக்க முடியும், எங்கள் மனப்பான்மை மூலமாக, attitudes. மூன்றாவது, என்னுடைய பாசங்கள், மை லவ், மை அஃபெக்ஷன். என்னுடைய பாசங்கள் மூலமாக நான் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்,
ஆழமாக நேசிக்கிறேன், முழு மனதோடு நேசிக்கிறேன். அது பாசங்கள். அந்த விதத்தில் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான்காவது, என் செயல்கள் மூலமாக, என் நடைமுறை செயல்கள் மூலமாக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும். செயல்கள் முக்கியம். நான் செய்யும் காரியங்கள், நான் செய்யும் காரியங்கள், அதில் ஊழியங்கள் உள்ளடங்கும். செயல்களின் அடியில் ஊழியங்கள் உள்ளடங்கும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுதுதான் நான் ஊழியத்தில் ஈடுபட முடியும், உற்சாகமாக ஊழியத்தில் ஈடுபட முடியும். ஐந்தாவது, என் முழு மனிதன் என்று சொன்னால் என் வார்த்தைகள் மூலமாக. சங்கீதம் 19 தாவீது அதை ஜெபமாக செய்தார். என் மனதில் வரும் சிந்தனைகள், தியானங்கள், என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகள் எப்பொழுதும் உமக்கு பிரீதியாயிருப்பதாக என்று சங்கீதம் 19:14 தாவீது ஜெபமாக சொல்லிவிட்டார். சோ ஐந்தாவது, என் வார்த்தைகள் மூலமாக நான் என் தேவனை ஸ்தோத்தரிப்பது. வார்த்தைகளின் முக்கியத்துவம். ஆறாவது, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு தலை சிறந்த திறன், பாட்டு பாடுவர். இசை கருவிகளை வாசித்து பாட்டுக்கள் பாடுவர். சோ என் முழு மனதோடு என்று சொன்னால் அது பாட்டுக்களை உள்ளடக்கும். உங்களில் அநேகருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட திறனை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். இந்த வேத பாடத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிப்பதற்காக பாடக்கூடிய ஒரு பாடல். சோ யாரும் பாடலாம். நாங்கள் எவரையும் தெரிந்தெடுத்து பாட்டு பாட சொல்வதில்லை. அதனால் நீங்கள் ஒரு பாட்டை பாட விருப்பப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் கிருஷாந்தனுக்கு ஒரு செய்தியை அனுப்பினால் அவர் மிக சந்தோஷமாக உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பார். என் பாட்டுக்கள் மூலமாக முழு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. ஏழாவது, என் எழுத்துக்கள் மூலமாக, ரைட்டிங்ஸ். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் ஒரு திறன் எழுத்துக்கள். எழுத்துக்களோடு நான் விளையாடலாம். எழுத்துக்களோடு விளையாட எனக்கு சரியான விருப்பம். அதுவும் ஆங்கிலத்தில் இந்த அலிட்டரேஷன் என்றெல்லாம் சொல்லி அவற்றை பாவித்து திறமையாக செயல்பட முடியும். சோ என் எழுத்துக்கள் மூலமாக, அதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் கடிதங்கள். உங்களுக்கு தெரியும், புதிய பாட்டில் இருக்கும் அநேக புத்தகங்கள் கடிதங்கள். பவுல் 13 கடிதங்களை எழுதினார். சோ எங்கள் எழுத்துக்கள் மூலமாக நாங்கள் எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் முழு மனிதனே ஆண்டவரை ஸ்தோத்தரி. அது எங்கள் எழுத்துக்களை உள்ளடக்கும். எட்டாவது, என் கொடுத்தல். ரெண்டு கைகள் இருக்கு. மனதை பற்றி நாங்கள் பேசினோம், வாயை பற்றி பேசினோம், இப்பொழுது ரெண்டு கைகளை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும், உள்ளத்தை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும். நான் ஆண்டவருக்கு கொடுப்பது. அதுல முதலாவதாக பணம் அல்ல கொடுப்பது என்று சொன்னால், முதலாவதாக நான் என்னுடைய உள்ளத்தை முழுமையாக ஆண்டவருக்கு கொடுப்பது. ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்தை, மனதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது, அதுதான் முதலாவது பிரதான காரியம். கொடுத்தல், என் நேரத்தை கொடுப்பது. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்காக என் நேரத்தை ஆண்டவருக்காக கொடுப்பது. நேரத்தை வீணாக்காமல் ஆண்டவருக்காக அதை கொடுப்பது. நிச்சயமாக இதுல பணமும் உள்ளடங்கும், பணமும் உள்ளடங்கும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடி அவருக்கு நான் கொடுக்கும் காணிக்கைகள். கொடுத்தல் என்ற வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் என் காணிக்கை. அதன் மூலமாக நான் என் ஆண்டவரை முழுமையாக முழு மனிதனோடு ஸ்தோத்தரிப்பது. ஒன்பதாவது, உணர்ச்சிகள். அதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். சிந்தனைகள் முதல் வரும், அதற்கு பிறகுதான் உணர்ச்சிகள். பத்தாவதாக, என் பெலன், என் சரீர பெலனோடு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், முழு மனிதனோடு ஸ்தோத்தரிப்பேன். அது என்னுடைய சரீரத்தை, என்னுடைய பெலத்தை
உள்ளடக்கும். ஸோ இந்த பத்து விதத்தில் நாங்கள் எங்களுக்கே கொடுத்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. ஸோ இந்த பத்தையும் நீங்கள் மனதில் வைத்திருங்கள். இதை ஒரு சோதனை பட்டியலாக நீங்கள் பாவிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க நீங்கள் இதை உங்களுடைய சபையாருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இந்த விதத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு எங்களுடைய துதிகளை ஏறெடுப்பது. இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். இப்பொழுது தேவ உபகாரங்களை தாவீது பட்டியலாக எடுத்து சொல்ல போகிறார். தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்த பிறகு என் முழு மனிதனோடு நான் இந்த தேவனோடு இடைப்பட வேண்டும். இப்பொழுது அவர் ஒரு பட்டியல் கொடுக்க போகிறார் தேவ உபகாரங்களை குறித்து. முதலாவது இந்த பட்டியலில் வரும் முதலாவது காரியம் மூன்றாம் வசனத்தின் அடிப்படையில் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரே. நான் இந்த பகுதியை சங்கீதம் 103 எவ்வளவோ முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு புதிய விதத்தில் ஆண்டவர் சில காரியங்களை காண்பித்தார். இப்ப தாவீதை பற்றி நாங்கள் சிந்தனை செய்யும் பொழுது என்ன சொல்றோம்? அவர் ஒரு மேய்ப்பர், அவர் கோலியாத்தை தோற்கடித்தார், அவருக்கு நன்றாக இந்த போர் செய்யக்கூடிய திறமைகள் இருந்தது, பாட்டுக்கள் பாடக்கூடிய திறமைகள் இருந்தது, பாட்டுக்களை எழுதக்கூடிய திறமைகள் இருந்தது, இசைக்கருவிகளை வாசிப்பதில் திறமை இருந்தது, அவர் ஒரு நல்ல ராஜா என்றெல்லாம் நாங்கள் அவரை பாராட்டுகிறோம். ஆனால் நீங்கள் மிகவும் அதிசயப்பட போறீங்க, தாவீதின் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் என்று தாவீது சொல்லும் பொழுது சுலபமாக ஒரு வாக்கியத்தில் எடுத்து சொல்றார். ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்பட போறீர்கள். தாவீதின் பாவ பட்டியல். நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்க போகிறேன். எனக்கும் அந்த சவாலை நான் கொடுத்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் எழுதக்கூடிய பாவ பட்டியல். ஒரு முழு எக்ஸசைஸ் புத்தகத்தை கையில வச்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. நீங்கள் மறந்துவிட்ட காரியங்களை பரிசுத்தாவியானவர் உணர்த்துவார். மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த புத்தகத்தில் இருக்கும் பக்கங்களை நிரப்புவதற்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. என்னுடைய தனிப்பட்ட பாவ பட்டியல் புத்தகம், அது உங்கள் கண்களுக்கு மாத்திரம்தான். இதை நீங்க அச்சிட்டு எல்லாருக்கும் விநியோகிக்க மாட்டீர்கள். அப்படி செய்வது முட்டாள்தனம். ஆனால் நீங்களே உங்களை விளங்கிக் கொள்வதற்கு, நீங்களே உங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எழுத வேண்டிய உங்கள் பாவ பட்டியல். உங்கள் மனைவியிடம் கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. பிள்ளையரிடம் கதைச்சு கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நண்பர்களிடம், உற்றார் உறவினரிடம் கேளுங்கள், அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏனென்றால் ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் என்று. பிளைண்ட் ஸ்பாட்ஸ், நாங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுது நாங்கள் ஒரு பாதையிலிருந்து இன்னொரு பாதைக்கு அந்த வாகனத்தை எடுத்து செல்வதற்கு முன் எங்கள் தோளுக்கு மேலாக பின்னுக்கு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த முன்னுக்கு இருக்கிற கண்ணாடியில் பார்க்க முடியாத ஒரு காரியம் இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியும். அதுதான் பிளைண்ட் ஸ்பாட். அந்த கண்ணாடியில் வராத காரியம் எங்கள் தோளுக்கு பின்பாக பார்க்கும் பொழுது, அப்படியே ஒரு வாகனம் இருக்கே, நான் இவ்வளவு முறை ஆண்டவர் ஒரு விபத்து நடக்காதபடிக்கு என்னை காத்திருக்கிறார். அந்த பிளைண்ட் ஸ்பாட் செக் செய்தபடியா. அதே போல் எங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய விதத்தில் பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்காமல் இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை குறித்து.
மற்றவங்களுக்கு திட்ட தெளிவா தெரியுது, எனக்கு அது தெரியவில்லை. என் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பாவ பட்டியல் முக்கியம். ஏனென்றால் நீங்கள் இந்த பாவ பட்டியலை உருவாக்கிய பிறகு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருந்த வார்த்தைகளை அந்த புத்தகத்துக்கு மேலாக எழுதலாம். அது உண்மை. ஆனால் உங்களையும் என்னையும் மேலதிகமாக பாவ குழிக்குள் எடுத்து செல்லாதபடிக்கு இந்த பாவ பட்டியல் பெரிய விதத்தில் உதவி செய்யும். சோ ஒருவர் என்றும் ஒரு கேள்வி கேட்டார், பைபிள் தேவனுடைய வசனமா, ஏன் இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள், பாவங்கள், யுத்தங்கள் எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அது எப்படி தேவ வசனமா இருக்கலாம்? தேவ வசனமா இருப்பதற்கு காரணம் என்ன? தேவன் நேர்மையாக மனிதனை விபரிக்கிறார். மனிதனை விபரிக்கும் பொழுது தேவன் உங்களை விபரிக்கிறார், என்னை விபரிக்கிறார். அதனால்தான் இப்படிப்பட்ட கேள்வியில கேட்கிறோம், இது எப்படி தேவ வசனமா இருக்கலாம்? எல்லாம் மனிதர்களுடைய தவறு தான் எடுத்து சொல்லு. அது எங்களை எங்கள் பாவங்களை பார்ப்பதற்காக ஊக்குவிக்கும் சம்பவங்கள், கதைகள். நான் உண்மையா சந்தோஷப்படுகிறேன் தாவீதின் வாழ்க்கையை குறித்து இந்த ஒரு காரணத்திற்காக, தேவனுடைய இருதயத்திற்கு ஒப்பான இருதயம் படைத்தவன் என்று தாவீது பாராட்டு பெற்றவன். ஆனாலும் தாவீதின் வாழ்க்கையை பார்த்தால் பயங்கர பாவங்கள். சோ இவற்றிற்கெல்லாம் நான் வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கவில்லை, ஏனென்றால் நீங்களே இதை மிக எளிதில் கண்டு கொள்ள முடியும். சோ நான் மிக சீக்கிரமாக இந்த பட்டியலை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விருப்பப்படுகிறேன். நீங்களும் இதை வைத்து உங்கள் பாவ பட்டியலை நீங்கள் உருவாக்க வேண்டும். முதலாவது விபசாரம். இது ஒரு ஒழுங்கில் நான் எழுதவில்லை, என் மனதிற்குள் வந்த காரியங்களை வைத்து நான் நம்பர் போட்டு எழுதியிருக்கிறேன். ஆனா இது சரியான ஒழுங்கு இல்லை. இட்ஸ் நாட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். முதலாவது விபசார். நம்ப முடியாத ஒரு காரியம், தேவ மனிதன் விபசாரத்தில் விழுவது. அது போதாதென்றால் இரண்டாவது கொலை. கொலை அந்த இரண்டாவது அந்த அது ஒரு டைப்போ மிஸ்டேக், கொலை என்ற வார்த்தை வருவார். யூரியாவை கொலை செய்தார் தாவீது. அது மோசமா இருக்காவிட்டால் மூன்றாவது பாருங்கள், மூடுதல். தான் செய்த விபசாரம், தான் செய்த கொலையை மூடி விடுகிறார். பேப்பரில் அது வரவில்லை, அது தினகரன் பேப்பரில் வரவில்லை, வீரகேசரி பத்திரிகையில் அது வரவில்லை, மூடப்பட்டது. கவரம், கவரம், கவரம். அதன் காரணமாக நான்காவது பாவம் மாய்மான. கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக தாவீது நடிக்கிறான், பரிசுத்தவானாக நடிக்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்று பாட்டெல்லாம் பாடுறார். மாய்மாலம் ஒரு வருஷ காலத்திற்கு. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? நாத்தான் என்னும் தேவ தீர்க்கதரிசியை பாவித்து தாவீதின் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுதுதான் தாவீது மனம் நொந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய மன்னிப்பை தேடி வருகிறார். அது வரைக்கும் மூடுதல், மாய்மாலம், நடிப்பு. சமீபத்திலும் ஒருவர் எனக்கு சொன்னார், எங்களுடைய சபைகளில் திறமையான நடிப்பு நடைபெறுகிறது. அங்கெல்லாம் சந்தோஷ முகத்தோடு வாரோம், சிரிக்கிறோம், பாட்டு பாடுறோம், காணிக்க கொடுக்கிறோம். ஆனால் ஒரு முகமூடியை போட்டு சபைக்கு வருகிறோம். மாய்மாலம். ஐந்தாவது பெருமை. தாவீது தன் இராணுவத்தை எண்ணி பார்க்க போகிறார். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இராணுவம் இருக்கே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற பெருமை உள்ளத்திற்குள் வந்து நாட்டின் ஜனத்தொகை ஜனத்தொகையை குறித்து கணக்கெடுக்கிறார். ஆண்டவர் அதை குறித்து பிரியப்படவே இல்லை. தண்டனை அனுப்பப்பட்டது. தாவீதின் அந்த பெருமையின் காரணமாக
அப்பாவி 70,000 மரணங்கள் ஏற்பட்டது. 70,000 அப்பாவிகள் மரணம் அடைந்தார் தாவீதின் பெருமையின் காரணமாக. சோ இதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எல்லா பாவங்களுக்கும் தாய் பாவம் பெருமை. அந்த தாய் பாவத்தில் இருந்துதான் மற்ற பாவங்கள் வேறெடுத்து வளர்ச்சி அடைந்து அது எங்களை இன்னும் ஆழமான மோசத்திற்குள் எடுத்து செல்கிறது. ஆறாவது, பொய் சொல்லுதல். எவ்வளவோ இடங்களில் தாவீது பொய் சொன்னார் தன்னுடைய உயிரை காப்பதற்காக. ஓரிடத்தில் பொய் சொன்னபடியால் ஆசாரிகள் இருந்த நோபு பட்டணம் முழுமையாக தாவீதினால் அழிக்கப்பட்டது. 70 ஆசாரியர்கள், அப்பாவி ஆசாரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தாவீது செய்த சொன்ன பொய்யின் காரணமாக. 7வது, வஞ்சகம். சவுலிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எதிரியிடம் சென்று பைத்தியக்காரனை போல் நடிக்கிறார், வஞ்சிக்கிறார். அந்த எதிரி அரசனை வஞ்சித்து அவரிடம் அவர் தஞ்சம் பெறுகிறார். வஞ்சகம், தேவனை விசுவாசிக்காமல் அந்த கட்டத்தில் வஞ்சகத்தில் ஈடுபடுகிறார். அதனால் தான் சங்கீதம் 19 நீங்கள் கவனமாக வாசித்தால் தாவீது 4 விதமான பாவங்களை சுட்டி காட்டுகிறார். சங்கீதம் 19 நாங்கள் படிக்கும் பொழுது இதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். ஆனால் உங்களில் அநேகர் அந்த காலகட்டத்தில் அந்த வேத பாடத்தில் ஈடுபடவில்லை, அதனால் இதை திரும்பவும் உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். 8வதாக சொல்லப்பட்டுள்ள வார்த்தை பிழைகள், தவறுகள். சோ எங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் இருக்கு, பிழைகள் இருக்கு, பிளவீனங்கள் இருக்கு, அதெல்லாம் பாவத்தின் அம்சங்கள். அதை 12 வசனத்தில் அவர் சுட்டி காட்டுகிறார். ஐயோ ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கும் இந்த பிழைகள், தவறுகள், பிளவீனங்களை சுட்டி காட்டும், அதை நான் மேற்கொள்ள வேண்டும். 9வது, இதன் பக்கத்தில் ஒரு நட்சத்திரத்தை போட்டுக் கொள்ளுங்கள், ரகசிய குற்றங்கள். யாருக்கும் தெரியாத ரகசிய பாவங்கள். தாவீதின் காலத்தில் இன்டர்நெட் இருக்கவில்லை, ஆவேச படங்கள் இன்று இருப்பதை போல் இருக்கவில்லை. இன்று விசுவாசிகள் பாவத்தில் ஈடுபடும் பொழுது அவர்கள் செய்யும் ரகசிய பாவங்கள், ஆவேச படங்களை பார்ப்பது, அது ஒரு சின்ன உதாரணம். அது இன்னும் ஒரு பிரிவினை என்று சொல்லலாம், பிரிவு என்று சொல்லலாம். ரகசிய பாவங்கள் யாருக்கும் தெரியாது, ஒளித்து வைத்து செய்யும் பாவங்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அதை முழு உலகத்துக்கும் எடுத்து காண்பிக்க போகிறார். அதுதான் அதுல இருக்கிற பயங்கரம். ஒரு நாள் அந்த ரகசிய பாவங்கள் எல்லாம் முழு உலகத்திற்கு அம்பலமாகும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 20-20 ஆண்டில் ஒரு பிரபல ஊழியக்காரர் மரணம் அடைந்தார் புற்றுநோயின் காரணமாக. அவருடைய பெயர் ஒவ்வொரு வீட்டிலும் மிகவும் அன்போடு பாவிக்கப்பட்ட ஒரு பெயர். நாங்கள் எல்லாம் பயங்கர அதிர்ச்சி அடைந்தோம். அவருடைய மரணத்தின் பிறகு அவருடைய வாழ்க்கையில் இருந்த ரகசிய பாவங்கள் எல்லாம் அம்பலமாகிவிட்டு, அது அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, முழு கிறிஸ்தவ உலகத்திற்கும் ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வந்து, பயங்கர அவமானத்தை கொண்டு வந்து. ரகசிய பாவங்கள். 10வது, இதை குறித்தும் நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை போட்டுக்கொள்ள வேண்டும், துணிகர பாவங்கள். கண்களை திறந்து வைத்து பாவம் செய்வது. சில சமயங்களில் நாங்கள் கண்களை மூடி பாவம் செய்கிறோம். This is not sinning with closed eyes. This is sinning with the eyes wide open. துணிகரமான பாவங்கள். நான் செய்யறது பாவம் என்று எனக்கு தெரியும், நான் செய்தே ஆவேன், அப்படிப்பட்ட மனப்பான்மை. ஐயோ ஆண்டவரே, இந்த துணிகரமான பாவங்களிலிருந்து என்னை காத்துக்கொள்.
பதினோராவது, இதுவும் அதே சங்கீத 19 வருது, 2 வசனங்கள்ல இந்த 4 பாவங்களையும் சுட்டி காட்டுகிறார் தாவீது. பெரும் பாதகம் என்று சொல்றார். அதன் அர்த்தம் என்ன? தேவனை மறுத்தளித்த. அதுதான் கடைசி கட்டம், அதுதான் கடைசி கட்டம். இப்படிப்பட்ட பாவங்கள்ல ஈடுபட்ட பிறகு இன்னும் ஒரே ஒரு பாவத்தை தான் செய்ய முடியும், தேவனை மறுத்தளித்து, தேவனே இல்லை என்று சொல்லி தேவனுக்கு எங்களுடைய முதுகை காண்பித்து இன்னும் ஒரு திசையில் நடப்பது. தேவனுக்கு, தாவீதுக்கு போதிய அளவு ஞானம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் அகப்படக்கூடாது, என் தேவனை நான் மறுத்தளிக்க கூடாது என்று நடுக்கத்தோடு அவர் அந்த ஜெபத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஐயோ காத்தருளும் ஆண்டவரே, உம்மை நான் ஒரு பொழுதும் மறுத்தளிக்க கூடாது. பெரும் பாதகம், கிரேட் அப்போஸ்டசி ஆங்கிலத்தில். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் 12வது, பெரிய அக்கிரமம் என்று சங்கீதம் 25 சொல்லுகிறார். இந்த பெரிய அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது இதை நாங்கள் வித்தியாசமான முறையிலும் பார்க்கலாம். மல்டிபிள் சின்ஸ், மல்டிபிள் சின்ஸ் என்றால் எண்ணிக்கையற்ற பாவங்கள், எண்ணிக்கையற்ற பாவங்கள். 13வது, அதே சங்கீதம் 25:7, இள வயது பாவங்கள் மீறுதல், முட்டாள்தனமாக எங்கள் வாலிப காலத்தில் சிந்தனை இல்லாமல் துணிகரமாக நாங்கள் செய்யும் பாவங்கள். அதை தாவீது குறிப்பிடுகிறார் சங்கீதம் 25 தன்னை குறித்து. இது தாவீதின் பாவ பட்டியல், மறந்துவிட வேண்டாம். இது உங்களுடைய பட்டியலாக அமையலாம், என்னுடைய பட்டியலாக அமையலாம். அதுதான் இதில் இருக்கிற நடுக்கம். சங்கீதம் 51 தாவீது சொல்றார், 14வதாக, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, அதை என் மனத்திரையிலிருந்து என்னால் அப்புறப்படுத்த முடியாது. அந்த ரேடால அது அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கு. என் மனத்திரையிலிருந்து இந்த பாவங்களை நான் அப்புறப்படுத்த முடியாது. அதுதான் பாவத்தில் இருக்கும் பயங்கரம். குற்ற மனசாட்சி வரும், ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நாங்கள் கொண்டு வரப்படுகிறோம். அதனால்தான் அதன் அடிப்படையில் தாவீது பாவத்தை குறித்து செய்யும் உருக்கமான ஜெபங்கள். இந்த ஜெபங்களை நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்கலாம். நிச்சயமாக நான் எனக்காக இந்த ஜெபங்களை ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். என் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில், ஐயோ ஆண்டவரே, நான் தடுமாறி விழக்கூடாது, தடுமாறி விழக்கூடாது, உம்முடைய நாமத்திற்கு நான் அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. இப்ப பாருங்கள் அவர் செய்த ஜெபங்கள். சங்கீதம் 25, என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரணும். ஐயோ பெரிய பட்டியல் ஆண்டவரே, பெரிய பட்டியல், பயங்கர பட்டியல் ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரணும், என்னை சுத்திகரியும். சங்கீதம் 51, என்னை சுத்திகரியும், என்னை கழுவி அருளும். நாங்கள் எப்படி எங்களுடைய சரீரத்தை சோப் போட்டு ஷாம்பு போட்டு கழுவுகிறோமோ, எங்களை சுத்தம் செய்கிறோமோ வெளியரங்கமாக, தாவீது சொல்றார் என்னுடைய உள்ளத்தை அதே விதத்தில் கழுவி அருளும். சங்கீதம் 51 திரும்ப சொல்றார், என் அக்கிரமங்களை நீக்கி அருளும், அது என் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அது என் வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது. இந்த பாவங்கள் என் வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது, இந்த அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். அது எப்படி சாத்தியமாகும்? அடுத்த ஜெபம் சங்கீதம் 51:17, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தார். ஐயோ அந்த பெருமையான இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஆடம்பரமான அந்த இருதயம் எனக்கு வேணாம். ஒரு நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை தாரும், தாழ்மையான இருதயத்தை தாரும். இங்கிலீஷ்ல சொல்லலாம், கிவ் மீ அ ஹார்ட் தட் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு சின், பாவத்திற்கு மிகவும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். பாவத்தோடு நான் விளையாடக்கூடாது ஆண்டவரே, அது சரியா ஒரு நாகப்பாம்போடு விளையாடுறதுக்கு ஒப்பாகும், அந்த பாம்பு என்னை கொத்திவிடும்.
அநேக முறை குத்திவிடும், நான் மரணம் அடைய போதும். அது நடைபெறுவதற்கு முன்னால் நீர் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதே சங்கீதம் 51 சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். இதில் இருக்கும் அற்புதம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 2 ஆண்டவர் எப்படி உலகத்தை படைத்தாரோ சிருஷ்டித்தாரோ அதே வார்த்தை, அதே வார்த்தையை தாவீது பாவிக்கிறார். எப்படி ஆண்டவரே நீர் எதையும் பாவிக்காமல் வெறும் வார்த்தைகள் மூலமாக இந்த உலகத்தை நீர் சிருஷ்டித்தீரோ அதே போல் எனக்குள் ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியும். பழைய இருதயம் ஒத்து போகாது, எனக்கு ஒரு புத்தம் புதிய இருதயம் வேணும், புதிய மனப்பான்மை வேண்டும், புதிய சிந்தனை திறன் வேண்டும். சங்கீதம் 51 தொடர்ச்சியாக ஜெபிக்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். அதை நான் இழந்து விட்டேன் பாவத்தின் காரணமாக, இந்த பயங்கர பட்டியல் ஆண்டவரே. அதனால் தான் சங்கீதம் 32 இவ்விதமாக வாசிக்கின்றோம், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்றான். அனுபவத்தின் மூலமாக இந்த பாவ பட்டியலை ஆண்டவரிடம் எடுத்து சென்று சுத்திகரிக்கப்பட்டு இப்பொழுது அவர் சந்தோஷத்தில் இருக்கிறார், ஆண்டவர் கிருபையாக மன்னித்து விட்டார். அடுத்த ஸ்லைட், இது இறுதி ஸ்லைட். ஒரு தமிழ் பாட்டு எனக்கு ஞாபகத்திற்குள் வந்தது. எனக்கு பொதுவாக தமிழ் பாட்டுகளை பார்க்கிலும் இந்த ஆங்கில ஹிம்புக்ல இருந்து தான் அநேக பாட்டுகள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இது இந்த பாடத்தை தயார் செய்யும் பொழுது இந்த பாட்டு என் மனதிற்குள் வந்தது. பாவங்கள் எத்தனையோ.

0: அகற்றிக் குணமாக்கி பாரீனில் வைத்த மாதயவை எண்ணி பாவங்கள் எத்தனையோ. இந்த பாவப்பட்டியல் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பாவங்கள் எத்தனையோ. ஆனாலும் கிருபையாக எங்களை மன்னிக்கும் தேவன் நாங்கள் மனம் திரும்பும் பொழுது முதலாவது உபகாரம் பாருங்கள். எவ்வளவு நேரத்தை எடுத்து நாங்கள் அதை படித்தோம். ஆண்டவர் என் கண்களை திறந்தார் இந்த காரியங்களை கண்டு கொள்வதற்காக. சோ நாங்கள் ஜெபிக்க போறோம், அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கேள்விகள் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். சங்கீதம் 103-க்காக நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ முறை வாசித்திருக்கிறோம், ஆனால் இன்று அதை ஒரு புதிய முறையில் காண ஆரம்பித்தோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பாவிகள். ஆண்டவரே, நாங்கள் நேர்மையாக ஒரு பாவ பட்டியலை உருவாக்க எங்கள் எல்லாருக்கும் தைரியத்தை தாரும், உணர்வை தாரும். அதன் மூலமாக நாங்கள் அறிவூட்டப்பட்டு நாங்கள் தேவ பயத்தில் செயல்பட்டு இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று தாவீது எப்படி கூறினாரோ, அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் கிருபையாக மன்னித்தார், பாவங்கள் எத்தனையோ எல்லாம் மன்னிக்கப்பட்டன, எண்ணிக்கையற்ற பாவங்கள் எல்லாம் கிருபையாக மன்னிக்கப்பட்டது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். எங்களை பிளப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேளும் பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன். நன்றி பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன், அருமையான ஒரு வேத பாடத்தை கொடுத்தீர்கள். அநேக காரியங்களை இந்த பாடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான்மலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், வொர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: நேரம் கலையத்திலே 3:20 செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில பாடல்கள் பின்பதாக இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை நாங்கள் கேட்க இருக்கிறோம். நீங்களே எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையதிலே 3:30. தொடர்ந்து நாங்கள் சிறிய ஜபத்தோடு திறப்பின் வாசல் ஜபத்தோடு இணைய இருக்கிறோம். எங்களோடு ஜபத்தை வழிநடத்த சௌரி எஸ்தர் அவர்கள் இணைய இருக்கிறார்கள்.

ப்ரைஸ் தி லார்ட். வணக்கம் அம்மா. ஆமா, முந்தைய நாள்ல மூன்று ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ, அடுத்தது பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன், டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன், அதுக்கு பின்பதாக பாஸ்டர் கிறிஸ்டி மரிநாயம், டொரண்டோவிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அதன் பின்பதாக உங்களுக்கான நேரத்தில் பாடல் பாடி பாடல் விருப்ப பாடல் கேட்டிருந்தார்கள் ஏழு சௌர சௌரிகள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். தொடர்ந்து உலகெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இப்போ சிறு சிறு யுத்தங்களாக இருந்தாலும் போர் பதட்டங்களில் இருக்கிற நாடுகளே ஐரோப்பாவில் பார்க்கலாம், ஆசியாவில் அந்த நாடுகளுக்காக சமாதானத்துக்காக இஸ்ரேல் நாட்டுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். இலங்கை இந்தியா நாட்டில் உள்ள சபை

0: அவங்களுக்கும் சுயினமாக தான் இருக்கிறார்கள், மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். அவருக்காக ஜெபிங்கள் அம்மா, மற்றும் உங்களுக்குள்ள ஜப குறிப்புகளையும் எடுத்து வாருங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: சரி. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஜப வேளைக்காக நன்றி அப்பா. இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற எத்தனை பேரும் கல்வாரி ரத்தத்தால மூடுகிறோம் ஆண்டவரே. ஜபம் பிரவேசிக்க கூடாதபடி தடையாயிருக்கிற காரியங்களை நீக்கி போடும் அப்பா. உங்கள் ஜபத்துக்கு தடையாய் வந்திருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு எங்கள் ஜபங்கள் உங்களுடைய சன்னிதானத்திலே வந்து எட்ட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிற எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சுவாசிக்கும் காற்றுக்கும் உட்கொள்ளும் தண்ணீருக்கும் ஆண்டவரே உண்ட உணவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த எத்தனையோ தரேன் மறந்து போகிறோம் ஆண்டவரே. அதிலெல்லாம் நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு வாழ்க்கையில வாய்த்ததாக நினைத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவை. நீர் கொடுத்தவை அவை எல்லாம், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. எத்தனையோ பேர் உணவில்லாமல் உடையில்லாமல் வீடு இல்லாமல் இருக்கிறவர்கள் பார்க்கும்போது கர்த்தாவை நீர் எங்களை எம்மட்டுமாய் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணராமல் இருக்கிறோம் அப்பா. எங்களுக்கெல்லான இருதயத்தில் அந்த உணர்ச்சியை நீர் கொண்டு வரும்படியாக அநேக மக்கள் கர்த்தாவே சுவாமி உமை அறியாத தெரியாத மக்கள் எல்லாம் உலகத்தாலே கொடுக்கப்பட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் இருதயத்தை நீர் தொடும்படியாக கேட்கிறேன். கல்லான அந்த இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை அந்த இடத்துல நீர் வைக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. உணர்ச்சிகள் உள்ள மனிதனை நீர் படைத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு உலகத்திலே உணர்ச்சிகள் இல்லாமல் மற்றவர்களுக்காக பாடுபடும் எண்ணம் இல்லாமல் உதவி செய்யும் எண்ணம் இல்லாமல் அநேகர் வாழ்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவரே எங்கள் பரலோக தந்தையே, உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் உயர்ந்தவை, உங்கள் நினைவுகளை பார்க்கலும் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள் அப்பா. உம்முடைய உயர்ந்த நினைவுகளுக்கு நாங்கள் எங்கள் சிந்தனைகளை செயல்படுத்த எங்களுக்கு நேர் வழிகளை திறந்து தாரும் ஆண்டவரே. எங்கள் சொந்த வழியிலே செல்லாதபடி கர்த்தாவை உம்மை பின்பற்றி செல்கிற வழியிலே செல்லத்தக்கதாக எங்களின் மனங்களை நீர் பொறுமைப்படுத்தும்படியாக கேட்கிறோம் அப்பா. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் ஆவியை இருதயத்தில் உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியை உடையவர்களிடம் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி இந்த நேரத்திலே அப்பா. எங்களுக்குரிய எல்லா பெருமை, எல்லா ஜீவனத்தின் பெருமை, எங்களுக்குரிய அடுத்தவர்களை பற்றி பேசுங்கிற அந்த பெருமைகள் இவைகளை எல்லாம் விட்டு எங்களை தாழ்த்தி கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம். இந்த ஜெப வேளைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்காக ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்த செய்தி பரப்பப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இதை தொடர்ந்து இவர்கள் செய்து வரும்படியாக அந்த சகோதரிக்கு தொடர்ந்து நல்ல சுகமளிக்கும் உம்முடைய வல்லமை அந்த இடத்துல இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அவர் படுத்திருக்கிற அந்த இடத்திலோ, அவர் அமர்ந்திருக்கிற இடத்திலோ கர்த்தாவை அசைக்கப்பட்டு அவரை சுற்றி உம்முடைய தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்ய போவதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த இடத்திலே உபாதை உள்ளதோ, எந்த இடத்துல வலி உள்ளதோ, பிரச்சனை உள்ள இடத்தை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே நீர் தொட்டும் போது அந்த இடத்திலே சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து வருவதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு சுகமளித்து, அவர்களுக்கு சுகமளித்து மீண்டும் இந்த ரேடியோலே வந்து எங்களோடு பங்கெடுத்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு நன்மையான காரியத்தை நீர் செய்ய போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அம்மா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை ஆவியிலே உம்மை பணிகிறோம் ஆண்டவரே. வெறும் வாயின் வார்த்தையோ இல்லாமல் இருதயம் நொறுங்குண்டவர்களாக எங்களை பார் ஆண்டவரே. தேவரீர் மகிமைப்படும்படியான காரியங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையில் இருக்கிறீர் கர்த்தாவே. கன்மலையின் மேல் வீட்டை கட்டினவர்கள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்று நாங்கள் எங்கள் வீடுகளை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை, எங்கள் சகோதர சகோதரர்கள் வாழ்க்கையை கண்மலையின் மேலே கட்டத்தக்கதாக ஆண்டவரே, அவர்களுக்கு நாங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லத்தக்கதாக எங்களை வாயில வார்த்தைகளை நீர் போடும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் அவர்களுக்கு பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே, அவர்களுக்கு பரிச்சயப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றும் இந்த நேரத்திலே பாடல் கேட்டவர்கள் ஏழு பேரையும் உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள்

0: தொடர்ந்து இந்த காரியத்தை செய்ய அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. பாடல்களை பாடியவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதவினாவில் பங்கு பெற்றவர்கள், பிரசங்கம் செய்த கிறிஸ்டி மரியநாயகம் பாஸ்டர் அவர்களுக்காகவும், ராபர்ட் லங்கோவுக்காகவும், பெஞ்சமின் தேவதாசன் பாஸ்டருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீர் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். அடியார்களை மறைத்து அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நாங்கள் கேட்கிறவர்களாகும். அவர்களுக்கும் கர்த்தாவே வேதத்திலிருந்து புறம்பான எந்த காரியம் அவர்களை மாற்றிவிடாதபடி கர்த்தாவே வேதத்திலிருந்து மாத்திரம் அவர்கள் பிரசங்கிக்கிற காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதம் உம்முடையது அப்பா, வேதம் உம்முடையது, நீர் எழுதி கொடுத்தது ஆண்டவரே. அதிலிருந்து அவர்கள் செய்கிற காரியத்தை நீர் ஆசீர்வதிப்பீர். அவர்கள் குடும்பத்தாரையும் அவர்கள் தேவைகளையும் இந்த வேளையிலே நீர் சந்திப்பீர். அவர்கள் வீட்டிலே வயது போனவர்கள் இருந்தால் அவர்களையும் நீ சந்திப்பீர் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவைகளை தாரும். வயது போன காலத்திலே உடல் உபாயங்கள் வரும், உடல் தளர்ந்து போகும் ஆண்டவரே. அந்த நேரத்தில் அவர்களை நீர் பலப்படுத்தும். உம்முடைய பலம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா யுத்தமும் யுத்த செய்திகளையும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் யுத்தத்தையும் யுத்த செய்திகளையும் கேட்பீர், ஆனால் முடிவு உடனே வராது என்று சொல்லி ஆண்டவரே. யுத்தம் பயங்கரமானது கர்த்தாவே. எத்தனையோ மக்கள் சொந்த பந்தங்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, வீடு வாசல் இழந்து, உடைமைகளை இழந்து, மனவியாதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை நீர் பாரும் கர்த்தாவே. அந்த இடத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தை எவ்வளவு நாங்கள் எந்த மாதிரி அவர்களுக்கு சமாதானம் சொன்னாலும் அவர்கள் சமாதானம் அடைய முடியாதபடி இழப்புகள் கர்த்தாவே, இழப்புகள் காண்டவரே. எத்தனையோ வருஷங்களாக சேர்த்து வைத்த பொருட்கள், எத்தனையோ பொருட்களை அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வைத்த எல்லாம் அவர்கள் யுத்தத்திலே இழந்து போகிறார்கள் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற மக்களுக்காக பரிதவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு என்ன சொன்னாலும் அந்த மனம் ஆறாது ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய மெய் சமாதானம் ஒன்றுதான் அவர்களுக்கு ஆறுதல் தரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உம்மை பற்றி கொண்டிருக்கிற பற்றிலே அவர்கள் விட்டு போகாதபடி, அவர்கள் தொடர்ந்து அவர்கள் உண்மை பற்றி கொண்டிருக்கும்படியான காரியங்களை நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை, இந்தியா, கனடா நடைபெறுகிற ஊழியங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடங்களிலே ஊழியங்கள் ஜெபிக்க நடத்தப்படுகிறது ஆண்டவரே. சுவாமி அதில் ஜெபிக்கப்படும் ஜெபங்கள் எல்லாம் இறடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எத்தனையோ சபைகள் மூடப்பட்டும் இருக்கிறது, அவைகள் எல்லாம் மீண்டும் திறக்கப்படத்தக்கதாக எத்தனையோ ஆலயங்கள் நாங்கள் இந்த இடத்திலே கனடா தேசத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடத்திலே அவர்கள் அந்த இடத்தை வாடகைக்கு விடுகிறார்கள் கர்த்தாவே. அந்த இடத்திலே ஜெபம் நடைபெறுவதில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறுவதில்லை ஆண்டவரே. அந்த கதவுகள் எல்லாம் நீர் திறக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. கிறிஸ்தவ நாடு என்று சொல்லப்பட்ட இந்த நாட்டிலே ஆண்டவரே உம்முடைய நாமம் எல்லாரும் பரிசுத்தப்படுத்துவதில்லை கர்த்தாவே. அப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்பதை நம்பிக்கையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் மறித்து உயிர்த்தார் என்பதை அவர்கள் வருதளிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே பிளேன் கிராஷ்ல இறந்து போன அந்த குடும்ப மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏர் இந்தியாவிலே நடந்து போன அந்த காரியம் கர்த்தாவே உமக்கு பிரியமானது அல்ல சுவாமி ஆண்டவரே, ஆனாலும் நீர் அதை அனுமதித்திருக்கிறீர் சுவாமி. எதனால எங்களுக்கு தெரியாது. அதிலே உயிர் பிழைத்த மக்களுக்காகவும், உயிர் பிழைத்த ஒரே ஒருவருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்கள் ஆண்டவரே உயிரை இழந்து போன மக்கள் அந்த குடும்பத்தாருக்காக பரிதவிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக உம்மிடத்துல சமாதானத்துக்காக சந்தோஷம் மீண்டும் அந்த இடத்துல வரும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த முதியோர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துல வரும் நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் கர்த்தாவே. உம்மோடு சேர்ந்து வாழுகிற அந்த நாட்கள் சமாதானத்துக்குரிய நாட்கள் என்று அவர்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் எண்ணும் போது சமாதானம் அவர்களுக்கு வரும்படியாக அவர்களை போஷித்து பாதுகாக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக கேட்கிறோம். எங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஒரு வீடுகளிலே ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்காமல் கர்த்தாவே தவறான வழியிலே போய்கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே, அந்த பெற்றோருடைய மனம் எந்த பாடுபடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உம்மிடத்துல வந்திருக்கிறோம் அப்பா, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வழி தவறி போன அந்த டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் உம்முடைய சன்னிதானத்தில் அவர்கள் வரும்படியாக ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரம் அவர்களை தொடட்டும் கர்த்தாவே. அந்த பெற்றோருக்கு அது ஆறுதலை தடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த நேரத்தும் சுகவீனமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் மக்களுக்காகவும் பிரசவ என்ற வேதனையில படுகிற பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் இந்த இடத்திலே ஜெப குறிப்புகளை கொண்டு வர முடியாமல் போயிருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது மலர்ச்சி உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் பிஆர் கார்டுக்காகவும் எத்தனையோ பேர் சிட்டிசன்ஷிப்புக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நெற்கிரியை செய்யும். உம்மை பற்றி கொண்டு உம்முடைய உம்முடைய காரியத்திலே அவர்கள் தலையிடும் போது நீர் அவர்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த மக்கள் உம்மை அறிந்து உமக்காக ஊழியம் செய்ய எல்லா ஒவ்வொருவர் மனதிலும் நாங்கள் விதைக்கிற விதைகள் ஒன்றும் பத்தும் நூறும் அறுபதுமாக பலன் தரத்தக்கதாக கிருபியாய் இறங்குங்க சுவாமி, கிருபியாய் இறங்குங்க. பரிசுத்த ஆவியானவரே காற்று புக முடியாத இடத்திலும் புகுந்து நீர் கிரியை செய்யக்கூடியவர் என்பதை அறிந்திருக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஒரே தேவனே கர்த்தாவே. எங்கள் ஊர் ஜனங்கள், எங்கள் நாட்டிலே நாங்கள் விட்டு வந்திருக்கிற மக்களோடு கூட, சகோதர சகோதரிமார்களோடு கூட இருக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. அவர் தேவைகள் சந்திக்கப்படட்டும். மீண்டும் ஒரு முறை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த ரேடியோ நிலையத்தை தொடர்ந்து நடத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கள். பைனான்சியல் உதவி தேவைப்பட்ட ஆண்டவரே, அதையும் நீர் எங்களுக்கு செய்து கொடுக்கும்படியாக கேட்க மட்டும் கிருபியாய் நீ நடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென். நன்றி சௌரி, கருத்தோடு ஜெபங்களை விண்ணப்பித்தீர்கள். எல்லா ஜெபங்களும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது நாங்கள் விசுவாசிப்போம். மனமார்ந்த நன்றிகள் அம்மா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. நன்றி,
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்தில் 3:52 செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து சிறிது நேரத்தாலே நாங்கள் மறு ஒலிபரப்பை கேட்க இருக்கின்றோம். இன்றைய நாளுக்கான மறு ஒலிபரப்பு

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை 14 காலை பொழுது 14 தேதி ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:01. இன்றைய சனிக்கிழமை நிகழ்ச்சி நேரிலே காலை தெளிதன் தொழிகள் நேரத்தில் எங்களோடு இணைந்து ஆராதனையை வழங்க இருக்கிறார்கள் சௌரி டானியா, சௌரன் தர்சன். அதனை தொடர்ந்து ஜீவ வெளிச்சம் நேரத்திலே 9:30 நச்சிலே பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் வழங்குகின்றார்கள். 10 வேதா பாடம் டாக்டர் தேவதாஸ் அவர்களுடைய பாடம் நடைபெறும். 11 இலங்கை நுவரலியால் சிறுவர் தோட்ட நிகழ்ச்சி இடம்பெறும். 12 எமது விசேட நிகழ்ச்சியான இசையமிதம் சிறப்பு பாடல் நிகழ்ச்சி சோரன் டேனி மற்றும் சௌதரி ஈவின் அவர்கள் நேரலையாக வழங்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 2 வேதாம் வாசித்தல், அதனைத் தொடர்ந்து 3 எமது மறு ஒலிபரப்பு இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஆராதனைக்குள்ளே செல்லலாம். காலை தெளிதன் தொழிகள் நேரத்திலே எங்களோடு ஆராதனையை இணைந்து வழங்குகின்றார்கள் சோதரன் டானியா மற்றும் சோதரன் சௌரி டானியா, சோதரன் தர்சன் அவர்கள்.

வல்லமையின் அலைகளின் காலை தெளித்தேன் துளிகள் ஆராதனையில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆண்டவரின் அன்பினாலே உங்கள் ஒவ்வொரு விரையும் வரவழைக்கின்றோம். நாங்கள் தூர தேசங்களிலே இடங்களில் இருந்தாலும் ஆண்டவரின் கிருபையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவரை துதிக்க தந்த தருணத்துக்காக சோஸ்திரம் செலுத்துகிறோம். ஏசாயா 58:9 தொடக்கம் 11 வசனம் வரை. ஏசாயா எழுதின நிருபம் 58:9 தொடக்கம் 11 வசனம் வரை. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சோஸ்திரம். ஆண்டவர் வாக்கு தத்தங்களின் படி அவற்றை பற்றி அவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வறட்சியிருந்த காலங்களிலே ஆண்டவர் உங்களை போஷித்து உங்களை வழிநடத்தி தந்த இன்னுமாக வருகின்ற இந்த காலங்களிலே உங்களுக்கு காலங்கள் எப்படி இருக்குமோ என்று எங்களுக்கு தெரியாத வேளைகளிலும் ஆனால் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பற்றுகின்ற விசுவாசத்தோடு முன்னோக்கி போகின்ற பிள்ளைகளாக ஆண்டவர் எங்களுக்கு அந்த உதவியை ஆண்டவர் எங்களுக்கு தருவாராக என்று ஜெபிக்கிறோம். இந்த விசுவாசத்தை இன்னுமாக பெருகவும் இன்னுமாக ஆண்டவர் மேல் வேதத்தை இன்னுமாக வாசிக்கவும் அந்த ஆசையை கொடுப்பதற்காகவும் ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா கிருபையும் கனமும் ஆண்டவருக்கு எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவரின் இரத்தத்தாலே நாங்கள் மூடிக்கொள்கிறோம். இன்று வருகின்ற ஆராதனை ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் நாமம் பிரஸ்தாபித்து சமாதான ஷலோம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த வசனங்களை பற்றி பிடித்து மனதிலே வைத்து அதன்படி நடக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த வாரம் முழுதும் நடக்கின்ற ஊழியங்களுக்காக, வானொலியில் நடக்கின்ற ஊழியங்களுக்காகவும், வருடங்கள் ஒவ்வொன்றுக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆண்டவரே கரம் இருப்பதாக. ஆமென்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13, Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.
4: நிறம் கலையத்திலே 9:26 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 9:30 வருகிறது தேவ செய்தி. ஆண்டுடைய செய்தியை இன்றைய நாளும் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் வழங்குகின்றார்கள். அது வரைக்கும் நாங்கள் ஒரு சில இனிய பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com. இதோ
1: நேரம் கலையத்திலே 9:31. சனிக்கிழமை காண காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கும் தொடர்வது ஆண்டுடைய செய்தியை எங்களோடு இணைந்து வழங்குகிறார் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.

0: கருணை கண்ட நேரம் கிடையாது. 9:45 தாமதத்துக்கு மன்னிக்கவும். இப்பொழுது எங்களோடு பாஸ்டர் கைவல்யம் டேவிட்டர் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய நிபந்தனையோடு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். தேவனுடைய அளப்பெரிய அந்த தெய்வீக நன்மை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. இந்த அருமையான நாளில உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் வாக்கு தத்தம் என்பது உபாகம புத்தகம் 28:6 நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அதே அதிகாரத்துல 19 கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ, போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ. கீழ்ப்படியாவிட்டா வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்றாரு. இதுல நான் இந்த போகையில் அப்படின்ற அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். நாம் எங்காவது ஒரு காரியமாக அலுவலாக போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய உயர்வை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதம் நாம் போகும்போதே இந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட வரணும். அதுக்கு நாம் என்ன பண்றதுதான் இந்த நாள் வார்த்தை. நம்ம ஒரு நல்ல காரியத்திற்காக சந்தோஷமா புறப்பட்டு போறோம், அந்த காரியம் சக்சஸ் ஆயிட்டா நம்முடைய மனசுல அவ்வளவு சந்தோஷம். இந்த குறிப்பிட்ட வசனம் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் போகும்போதே அந்த காரியம் ஆசீர்வாதமாக அமைந்து விட்டால் வரும்போது மகிழ்ச்சியோடு வருவீங்க. இப்போ நம்ம போகும்போது, நாம் பிரயாணப்பட்டு போகும்போது, ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது, ஒரு காரியத்தை நிறைவேற்ற போகிற சமயத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், நமக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது, நாம் என்ன செய்ய வேண்டும், வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? அன்பானவர்களே, நிறைய நேரங்களிலே நாம் எதிர்பார்த்து போறோம், இந்த காரியம் நடந்துரும், இது என் வாழ்க்கையில நிறைவேறும் சொல்லி எதிர்பார்த்து போறோம். ஆனா நம்முடைய அந்த பிரயாசம், நாம் போகிறது எல்லாம் வீணா போயிடுது. ஒரு பெரிய வெற்றிய நாம பார்க்க முடியறது இல்ல, ஒரு பெரிய ஜெயத்தை நம்முடைய கண்கள் பார்க்க முடியறது இல்ல. அன்பானவர்களே, நாம் போகும் பொழுது அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் இனி ஒரு காரியத்தை முன்னெடுத்து செல்லும் போது அதுல வெற்றி இருக்கணும், அதுல ஜெயம் இருக்கணும். நான் தோற்று போயிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில நேரங்கள்ல நான் புறப்பட்டு போகும்போது பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அங்க போய் பார்த்தா ஏமாற்றமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் காணல் நீரை போல போயிடுது. காணல் நீர் பாத்தீங்கன்னா பாலைவனத்துல நடந்து போகும்போது காணல் நீர், அதாவது அந்த வெயில், அதனுடைய தோற்றம் ஒரு நீர்நிலை இருப்பது போல நம்முடைய கண்ணுக்கு தெரியும், ஆனா போக போக அது போயிட்டே இருக்கும், பக்கத்திலே வராது. அது மாதிரி தான் இன்னும் கூட குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு கொம்பு கிடையாது, கொம்பு இருப்பது போல தோணும், ஆனா கொம்பு இல்லை. நமக்கான நன்மைகள் அப்படியே குதிரை கொம்பா நமக்கு போயிடுது, கடைசி வரைக்கும் நம்ம அதை பார்க்க முடியாமல போயிடும். சில நன்மைகளை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போகுது. அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம், உங்க காரியம் எதுவும் வாய்க்காம இருக்கலாம், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியாத நிலையில இருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ போகையில உனக்கு ஆசீர்வாதம் வருப்பா, நீ புறப்பட்டு போகும்போது என் ஆசீர்வாதத்தை உனக்கு நான் வைப்பேன், நீ ஆசீர்வதிக்கப்படுவ என்று கர்த்தர் சொல்றாரு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நான் போகும்போது ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும் பிரதர்? 1, வேத வசனத்தின் மேல பிரிய வச்சு அந்த வேத வசனத்தை நம்முடைய இதயத்துல நிறுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம போகும் போதே அவருடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். எதை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்கள், எதை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இதயத்தில் விழுந்த உடனே அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிடும், அந்த துக்கமெல்லாம் மகிழ்ச்சியா மாறிடும். நீங்கள் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 24:14 போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். அவர்கள் துக்கத்தோடு போனாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து, அவருடைய இழப்பை குறித்து அவளுக்கு ஒரு துக்கம் இருந்தது, துக்கத்தோடு தான் அவருடைய பிரயாணம் இருந்துச்சு. அவர்கள் போகும்போது மிகப்பெரிய துக்கம், இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் பேசி கொண்டு போனார்கள். அவருடைய அந்த பிரயாணத்தில் அவர் போகையில அவளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. என்ன ஆசீர்வாதம்? எதை நினைச்சு துக்கப்பட்டாங்களோ அதை நினைச்சு சந்தோஷப்படும்படி கர்த்தர் செய்தார். பைபிள்ல இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது துவக்கத்தில் துக்கத்தோடு தன்னுடைய பிரயாணத்தை துவக்கின இந்த எம்மாவூஸ் சீஷர்கள் முடியும் போது மகிழ்ச்சியாய் முடித்தார்கள். 24 லூக்கா 39:40-41 வசனங்கள். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அவங்க சந்தோஷப்பட்டாங்க, அவங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு. அப்பா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், நம்முடைய மெசியா உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நம்பினார்கள். அவர்கள் போகையில் அவர்களுக்கு இருந்த துக்கம் மாறி அவர்கள் உயிர்த்தெழுந்து இயேசுவை தரிசிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா நற்செய்தி நூல் 24:32 வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 ஒருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமா நின்றவர்களுக்கு அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவர்களையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவர் எரிந்து கொண்டதையும் விருத்தி சொன்னார்கள். இயேசுவை அறிந்தார்கள். வேத வசனுடைய இருதயத்தில் வந்தவுடனே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்துவிட்டது. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த வார்த்தையாயிருக்கிறவர் பேச துவங்கின போது அவருடைய கண்கள் திறவுண்டது. அவர்கள் அவரை அறிந்தார்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல கேட்கும் போது, தேவனுடைய வசனத்தை சொல்ல கேட்கும் போது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ், மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், நம்முடைய சூழல்களை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றார். வேத வசனங்கள் ஒவ்வொன்றிலும் உயிர் இருக்கிறது. நீங்கள் முதல் சங்கீதத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலையும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் காரியம் நான் போகும்போது வாய்க்கணும்னா வேத வசனத்தின் மேல எனக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது அல்லது தியானம் செய்யும் போது அந்த வார்த்தை என் மனசில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் மாற்றும். தாயினுடைய இறப்பினால் வந்த துக்கத்தோடு வாழ்ந்தான் ஈசாக்கு. ஆனால் அவன் தியானம் செய்கிறவனாக இருந்தான் என்று ஆதியாகமம் 24:63 சொல்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய இறுதியில் பாருங்கள், ரெபேக்காள் அவன் கண்டபோது அவன் தாயினுடைய கூடாரத்துக்குள்ளே தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு போனான். தாய்க்காய் கொண்ட துக்கத்தை அவன் மறந்துவிடும்படி கர்த்தர் செய்தார். அங்கே அவனுடைய துக்கம் மாறுகிறது. காரணம், அவன் ஒரு தியான புருஷனாய் இருந்ததுனால. ஆகவே நீங்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வேத வசனத்தை நன்கு தியானம் செய்யுங்கள், வேத வசனத்திலும் பிரிய வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய போக்கிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நான் வாசித்த திறவு வசனம் உபாகமம் 28:6 நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின் கர்த்தர் சொல்றாரு. என்ன செய்த ஆசீர்வதிக்கப்படுவோன்றத மேலுள்ள வசனம் சொல்லுது. அதாவது 28:1 நான் வாசிக்கின்றோம். கட்டளையின்படி செய்ய முதலாவது கவனம் தேவை. கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அந்த கட்டளையின்படி செய்ய நாம் கவனமாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எத்தனை அற்புதமானவைகள். அந்த கட்டளையின்படி வாழ்வதற்கு, கட்டளையின்படி ஜீவிப்பதற்கு நாம் மிகுந்த கவனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளை என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தப்பட வேண்டும். அதே வசனம் சொல்கிறது, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பது. அவருடைய சத்தத்திற்கு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் அன்பானவர்களே, ஒரு பெரிய பிளஸிங் நமக்கு வரும். உண்மையாய், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால், உண்மையாய் செவி கொடுத்து வாழ்வீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை முழுவதிலும், உங்களுடைய ஜீவிதம் முழுவதிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவருடைய மகிமையை உங்களுடைய கண்கள் காணும். தேவனுடைய வாழ்க்கையை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை மிகுந்த மேன்மை கொடுத்து அவர் உயர்த்துவார். உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த அற்புதமான நாளிலே நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவர் நம்மை பலப்படுத்தட்டும், அவர் நமக்கு சகாயம் பண்ணட்டும். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் நீங்கள் போகும் போதே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போகும் போது, நீங்கள் கடந்து செல்கிற போது, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாகி கொடுப்பார். நிறைய நேரங்களிலே அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை நாம் கவனிப்பதில், நாம் அவைகளிலே கவனம் செலுத்துவதில்லை. தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனை நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று, மிக மிக அவசியமான ஒன்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் மிக அற்புதமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷனை நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எப்போதுமே கர்த்தர் ஃபேவரா இருப்பார். கர்த்தருடைய கட்டளைய, அவருடைய பிரமாணத்தை தன்னுடைய இதயத்தில் வைத்து அதன்படி செய்ய ஒரு மனிதன் கவனமாக இருந்தா போதும், அவன் காரியம், அவனுடைய வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் ஜெயமா மாறும். அவனுக்கு எல்லாவற்றையும் ஜெயத்தா ஜெயமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நீதிமொழிகள் புத்தகம் 3:3-4 வசனங்களை பாருங்கள். கிருபையும் சத்தியம் ஒன்று விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு உன் இருதயமாகிய பலகை எழுதிக்கொள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையின் அற்புதத்தையும் பெறுவாய் என்று அந்த வேத வசனம் சொல்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் மகிமையானவைகளை செய்கிறார், அற்புதமானவைகளை செய்கிறார், ஆசீர்வாதமானவைகளை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் தலைகளாய் மாற்றி கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மிகுந்த மேன்மையுள்ளதாக மாற்ற விரும்புகிறார். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அவருடைய கற்பனையின்படி வாழ நம்மை விட்டுக் கொடுப்போம். அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். 3வதாக, தேவனுடைய வார்த்தைக்கு இமீடியட்டா அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்கள் அவர்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு முறை இயேசு 10 குஷ்டரோகிகளை சந்தித்தார். 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னார், லூக்கா 17:14 இது இருக்கிறது, அவர்கள் போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னு கர்த்தர் சொன்னோன்ன அவங்க போகையில் அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி போகும் போதே அவர்கள் ஆசாரியனுக்கு தங்களை காண்பிக்கும்படி போய்கொண்டிருக்கிற போதே ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஆசாரியனுக்கு காண்பின்னு சொன்ன உடனே அவங்க வேற எதையும் யோசிக்கல, 10 பேரும் உடனே போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும் போதே அவர்களுக்கு சுகம் கிடைச்சது. யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்புறாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் போகும்போதே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவங்க போய் இன்னும் ரீச் ஆகல, அந்த ஆசாரியனிடத்துல போய் தங்களுடைய குஷ்டரோகத்தை அல்லது குசரோகம் உள்ள அந்த தேகத்தை காமிக்கல, ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். இயேசு சொல்லிட்டாரு நம்பிக்கையோட போவோம்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு பயணித்தார்கள். அப்படி நம்பிக்கையோடு போகும்போது அவர்கள் போகும்பொழுதே சுகமடைந்து விட்டார்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியான நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நீங்க போகும்போதே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பார். உங்களுடைய பிரயாசம் வீணாயிராது, உங்களுடைய பிரயாசம் வீண் போகாது. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க நான் புறப்பட்டு போறேன், கர்த்தர் சொல்லிட்டார் நான் புறப்பட்டு போறேன், போகும்போதே ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் நடந்தது. ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவன் போகிற இடம் என்னதுன்னு தெரியாம புறப்பட்டு போனா, இம்மீடியட்டா அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த மனுஷன் புறப்பட்டு போனதுனால கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். அவன் போகும்போதெல்லாம் ஆசீர்வாதம், எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் பிளஸிங், எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் அந்த மனுஷனை மூடியது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை நிரப்பும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை, தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம் என்றால் நிச்சயமா இது நடக்கும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை உங்களுக்கு ஆதரவாய் வைப்பார். உங்களுக்கு உதவிகரமாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அப்படியே விசுவாசியுங்கள். அந்த குசுரவிகள் அந்த வார்த்தையை விசுவாசித்து போகும்போதே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முதலாவது நாம் வேத வசனத்தை தியானிக்கணும்னு பார்த்தோம். 2வது அந்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு பார்த்தோம். 3வது அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். 4வதாக, வேறு பிரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். அதாவது ஒரு லேவியன் போகையில் அவனுக்கு ஒரு புகலிடம் கிடைத்தது, மீகாவனுடைய வீடு கிடைத்தது. அவன் போகையில் நியாயாதிபதிகள் 17:8 அவன் போகையில் அவனுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் காண்பித்தார். லேவியனை ஒரு நாளும் தேவன் கைவிடுவதில்லை. ஏனென்றால் அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். தனக்கு ஊழியம் செய்யும்படி, தனக்கு சேவகம் பண்ணும்படி தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் லேவியன். இந்த லேவியனுடைய லைஃப்ல, லேவியனுடைய வாழ்க்கையில ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுனால, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம் இருக்கிறதுனால அவனை கர்த்தர் கைவிடுறதே இல்லை. எங்கிருந்தோ புறப்பட்டு வர்றான், ஆனா அவன் போகையில மீகா என்பவருடைய வீட்டுக்கு அவன் சென்று அந்த வீட்டிலே ஆசாரியனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த லேவியின் நிமித்தம் மீகாவனுடைய வீடும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்க இயலும். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் தேவன் மகத்துவமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்து உங்களை உயர்த்துவார், கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அன்பானவர்களே, தெய்வத்தினுடைய மகிமை, தெய்வத்தினுடைய வல்லமை நிச்சயமாய் உங்களை மூடும், பாதுகாக்கும். பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். கர்த்தருடைய மக்களாய் இருக்கிற நாம் தைரியமாய் வாழ்வோம். என்னை ஆண்டவர் பிரத்யேகமாக அழைத்திருக்கிறார், நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாய் மாறும். உடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். நீங்கள் பரிபூர்ண நன்மையினாலே நிரப்பப்படுவீர்கள். உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். தெய்வத்தினுடைய மகிமை உங்களை மூடி மறைக்கும். நீங்கள் ஆண்டவருடைய மக்களாக, தேவ மக்களாக இந்த பூமியிலே சுகித்திருப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறேன், கூடவே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன். நான் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருந்தால் எனக்காக நான் எங்கே சென்றாலும் எங்கே போனாலும் அங்கே அவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார். எனக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு அனுகூலமாய் அனுப்பி கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். லேவியனை கர்த்தர் கைவிடாதது போல அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் தேவன் கைவிடாமல் காப்பார், தேவன் கைவிடாமல் பாதுகாப்பார். நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வார். நாம் ஒருவரையும் தேவன் கைவிட மாட்டார். தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வத்து உயர்த்துவார். கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி மன்றாடுவோம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக மற்றொரு குறிப்பு, தேவன் நம்முடைய பிரயாணத்திலே நாம் போகும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டுவது என்ன? தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். உபாகமம் 20:1 சொல்கிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்படாயாக, பயப்பட வேண்டாம், தைரியமாயிரு. யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், இந்த யுத்த காலத்துக்கு போகும்போதும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவர் நம்போடு இருந்து, நம் பட்சத்திலிருந்து நமக்கு யுத்தம் பண்ணுகிறார். பல இடங்களிலே வாசிக்கிறோம், கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அதிகமான பேரை கொண்டாகிலும் ஜெயத்தை கொடுக்கிற அவருடைய கையில் இருக்குது. அவர் ஜெயத்தை கொடுப்பார். நீ சும்மாயிரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்றார். ஒரு இடத்துல உன்னோடு போராடினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள், அவர்களை தேடியும் காணாது இருப்பாய் என்று சொல்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், ஆனால் நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்றான் தாவீது. யுத்தம் செய்ய போகும்போது நம்மை விட பலசாலிகளாக, திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமாயிருங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களை ஓவர்டேக் பண்ண முடியாது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க யுத்தம் செய்ய போகையில் நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய யுத்தம் செய்ய போகின்ற அந்த பாதையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். தேவன் கூட இருப்பாரானால் நாம் போகிற பாதையில் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யுங்கள், தேவனுக்கு இஷ்டமானதை செய்யுங்கள், ஆண்டவருக்கு உகந்ததை செய்யுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை வரும். நீங்கள் போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை உணர்வீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறானோ, தேவன் என் கூட இருக்கிறாரா என்பதை அடிக்கடி யோசித்து பாருங்க. அவருக்கு பிரியமானதை செய்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் தேவன் அவனை விட்டு பிரியறதே இல்லை, அவனுக்கு துணையாக இருக்கிறார். 8:29 யோவானிலே இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை, அவர் என் கூடவே இருக்கிறார். எனக்கு உதவியாக இருக்கிறார், எனக்கு அனுசரணையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பதோடு, நமக்கு நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுப்பதோடு, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்படுகிற எல்லா யுத்தம் பொல்லாத மனிதர்கள் எல்லாரையும் அவர் ஜெயிக்கிறார். கர்த்தரையும் கூட இருக்கணும்னு நீங்கள் வேண்டுவதோடு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள் அர்ப்பணம் செய்யுங்க. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் கண்மலையும் என் மீட்பருமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக என்று ஜெபிக்கின்றான். தேவன் நம்மோடு கூட இருப்பாரனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த தோல்வியும் வந்துடாது. அவர் கூட இருக்கும்போது நம்ம போற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க போகும்போது எங்க போனாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்க சம்டைம்ஸ் ஒரு நெருக்கடியான பாதையில போறது போல நீங்க ஃபீல் பண்ணலாம், கடினமான பாதையில நீங்க பயணம் செய்வது போல தோணலாம். நீங்க எந்த நிலையில போனாலும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு உதவியா இருக்கிறார், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு உங்களுக்கு துணை செய்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். 143 சங்கீத 10 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு போதிங்க, உங்களுக்கு பிரியமானதை செய்ய, ஏனென்றால் நான் உங்களுக்கு பிரியமானதை செஞ்சுட்டா நீங்க என் கூட இருப்பீங்கன்றதான் தாவீதினுடைய நம்பிக்கை. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் தீர்மானிக்கிறேன்ப்பா, என் கூடவே நீங்க இருக்கணும், உங்க பிரசன்னை எனக்கு துணையாக இருக்கணும், உங்களுடைய உதவி எனக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களை ஒரு அர்ப்பணித்து நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்லுகிற போது அவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். சோ அந்த 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும். நீ எங்க போனாலும் சரி, நீங்க போகிற இடத்துல ஒரு பெரிய பிளெஸிங் வேணும், நீங்க போகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய உயர்வு வேணும்னு சொன்னா இந்த 5 காரியங்களை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய சகல பிரயாணத்திலும் சகல முயற்சியிலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்வார். இந்த 28 அதிகார உபாகமத்தில் 6 வசனம் சொல்லுது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நாம் அவர் வைத்திருக்கிற நிபந்தனைபடி நடக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பருகிறோம். அவர் வைச்சிருக்கிற நிபந்தனைகளை நம்ம மறந்துட்டு அதை விட்டு விலகும் போது அதே அதிகாரம் சொல்லுது 19 வசனத்துல, நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். எனக்கு சாபம் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு உயர்வு வேணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த வார்த்தைகளை கவனிங்க. அன்பானவர்களே, நான் போகிற இடமெல்லாம் எனக்கு அனுகூலம் இல்லை, நான் தோற்று போகிறேன், நீ எதிர்பார்க்கிறது எதுவுமே எனக்கு நடக்கிறது இல்லை, நான் பல நேரங்களில மனம் அடிவாகி விடுகிறேன், நான் நினைச்சது நடக்கலையே, நான் விரும்பினது நடக்கலையே என்று வருத்தப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அவருடைய கட்டளையின் படி செய்ய கவனமாயிருங்கள். அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய போக்கிலே உங்களுடைய வரத்திலே தம்முடைய ஆசீர்வாதத்தை வைப்பார். நீங்கள் எங்கு சென்றாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட வரும். தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குங்கள், சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். God bless you. நேசிக்கிறங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய அன்பு மக்கள் ஒவ்வொருவருடைய பொற்கரத்துல கொடுக்கின்றோம். தகப்பனே, விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாக. ஆம் தகப்பனே, பல நேரங்களிலே நாங்கள் முயற்சித்த காரியங்களில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல, நாங்கள் முயற்சித்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கல, நாங்கள் சோர்ந்து போறோம். பல பலகீனங்கள் அன்றுவரை, பல தோல்விகள், அவமானங்கள், பரிகாசங்கள் இவளுக்கு நடுவில் சிக்குண்டு தவிக்கின்றோம். அது எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்கப்பா, எங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறட்டும். இது முதல் நாங்கள் போகிற காரியம் ஆசீர்வாதமாயிருக்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். அப்படி நடக்க போறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
0: ஆமென். நன்றி பாஸ்டர் கைவில்லியம் டேவிட் அவர்களே, மிகவும் ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி, வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கலையத்திலே 10:11 நிமிடம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கிடைத்தது 10:20. சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். தொடர்ந்து வருவது டாக்டர் தாசையா வழங்குகின்ற வேதாம் பாடம்.
2: எங்கள் அருமையான நல்ல தாப்பினை, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
3: ஆமாண்டவரே,
2: எத்தனையோ நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களையும் நீர் ஆசீர்வதித்திருளும்.
3: ஆமென்.
2: இனிமேல் இதை கேட்க போகின்றவர்களும் இதோ யூடியூப் மூலமாக கேட்கின்றவர்களையும் நீர் ஆசீர்வதித்திருளும்.
3: ஆமாண்டவரே,
2: ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய கண் பார்வை மிகவும் தெளிவாக எவ்வாறு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் காண வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்தும்.
3: ஆமா ஐயா.
2: ஆண்டவரே, இப்பொழுதும் கூட எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய அணைப்பிலே கொண்டு வந்து சொல்லிக் கொடுத்தரலாம். எல்லாவற்றிற்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஐயா, இன்றைக்கு நாம் படிக்க போவது வந்து எப்படி நாம் ஒவ்வொருவரையும் ட்ரீட் பண்ண வேண்டும். இது குறித்து பவுல் மிகவும் அழகாக எழுதி இருக்கின்றார். சாதாரணமாக உலகத்திலே ஏற்படுகின்ற சட்ட திட்டங்கள் அவைகளெல்லாம் நாம் வந்து மற்றவர்களுக்கு எந்த விதமான தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு தீங்கு செய்தாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது.
3: ஆமென்.
2: அந்த முறையில தான் சட்டங்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு வேதாமத்துல புது கண்ணோட்டத்தை பவுலார் கொடுக்க போகின்றார். இதை நாம மிகவும் ஆழமாக படிக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் எபேசியர் 5 அதிலே 21 நாம பார்த்தோம். அதிலிருந்து பவுல் வந்து பலவிதமான உறவினைகளை அவர் தெளிவாக்குகின்றார். நீங்க அதை வாசியுங்க.
3: எபேசியர் 5:21. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்.
2: ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆங்கிலத்தில் சப்மிட் டு ஒன் அனதர். இது வந்து ரொம்ப கஷ்டமான வார்த்தை, கடினமான வார்த்தை. இது சபைகளுக்கு உள்ள மாத்திரமல்ல, எங்கேயும் பொதுவாக தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இத பிறகு அவர் விளக்கம் கொடுக்கின்றார். முதலாவது மனைவியிலையும், இரண்டாவது புருஷர்கள், பிறகு பெற்றோர்கள், பிறகு பிள்ளைகள், பிறகு வேலைக்காரர்கள். இத்தனை 5 குறித்து அவர் பேச போகின்றார். 6 மாஸ்டர்ஸ், எஜமான்களையும். அதனால இப்ப கொஞ்சம் ஏன்னா எப்படி நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதுல முதல்ல அவர் துவங்குகின்றார் மனைவிகள். நீங்க அது 5:12 அதை வாசியுங்கள்.
3: 5:12 ஐயா,
2: இல்ல 22
3: மன்னிக்கணும், 22 மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள்.
2: பாருங்கள், நம்முடைய பேட்டர்ன் வந்து கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள். இதுல ஆண்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க சந்தோஷமா இந்த வசனத்தை அவங்க கோட் பண்ணுவாங்க. ஆனா அங்கேயே அவங்க நிறுத்திக்கிறாங்க. அதுக்கு மேல நீங்க வாசியுங்க, தொடர்ந்து வாசியுங்க. 23
3: கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது
2: இருங்க வர, சரி தொடர்ந்து வாசிங்க,
3: தொடர்ந்து வாசிக்க வேண்டாம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயுமே கீழ்படிந்திருக்க வேண்டும்.
2: இந்த வசனங்களை எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆண்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு விரோதமாகவும் இதை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டது, மனைவிகளே எவ்வாறு எல்லாவற்றிலும் என உங்களுடைய புருஷனுக்கு காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதோட ஆட்கள் நிறுத்திடுறாங்க. இது வந்து அன்பாலன்ஸ் ஒரு பக்கத்துல. ஆனா புருஷர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கிறாரு பாருங்க, அது ரொம்ப பயங்கரமான அட்வைஸ். அத நான் உங்களுக்கு, நீங்க அதை வாசியுங்க, 25 வாசியுங்க.
3: புருஷர்களே, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கியிருக்கிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
2: பாருங்க பாருங்க, இன்னும் கிளாரிஃபை பண்றாரு. நீங்க 29 வசனம்,
3: தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே, கர்த்தர் சபையை போசித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போசித்து காப்பாற்றுகிறான்.
2: நிறைய கொடுக்கிறாரையா, இத கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வாசிக்க வேண்டும். இத வாசிக்கிறது கிடையாது புருஷர்மார்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள். பாருங்க, முழுக்கினால் என்ன, இதுல புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அங்கே நிறுத்தக்கூடாது, இன்னும் கண்டினியூஸா வாசிக்கணும். அப்படியே புருஷர்களும் எப்படியா, எப்படி இயேசு கிறிஸ்து சபையை கரை திரை முதலானவைகள் அல்லாமல் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி தமக்கு முன்னே நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே சபைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஒரு தமாஷையா ஒரு கதை நடந்தது. நான் ஒரு பிரேயர் மீட்டிங் எங்கேயோ அட்டன் பண்ண போயிருந்தேன். அங்க ஒருவர் என்னிடத்துல வந்தாரு, ஐயா நீங்க எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கறீங்களா, ஆலோசனை தரீங்களா? எதை குறித்துன்னு கேட்டேன். என் மனைவி என்னை விட்டு ஓடி போயிட்டாள்
3: அப்படின்னு.
2: நான் சொன்னேன், நான் சாதாரணமாக இந்த மேரிட்டல் அதாவது கல்யாணத்து குறித்து நான் ஆலோசனை தருவது கிடையாது. அவர் என்ன சொன்னார், இல்ல நீங்க சொல்லுங்க. அவர் கேட்டாரு நான் என்ன செய்யணும். நான் இந்த வசனத்தை கோட் பண்ணேன், நீர் உண்மையிலேயே கிறிஸ்துவை போல் உம்முடைய மனைவியை நேசித்தார், அவர் செய்த சகல குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து அன்பாக இணைத்து கொள்ள வேண்டும். உடனே அவர் சொன்னாரு, இல்ல அவள் என்ன விட்டு ஓடி போயிட்டாள, ஓடி இன்னொரு புருஷனோட எல்லாம் இருந்துட்டாரு, அது தப்பு இல்லையான்னு. நான் சொன்னேன், இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சபை ஆகிய மக்கள் நாம் எத்தனையோ குறைகள் குற்றங்கள் செய்தாலும் ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாக நம்மை அனுசரித்து தமக்குள்ளே வைத்து தம்முடைய உயிரை கொடுத்தார். நீர் உம்முடைய மனைவிக்கு உயிர் கொடுக்க ஆயத்தம்மா. அவருக்கு இது சகிக்க முடியல, ஓடியே போயிட்டாரு. அவர் இந்த அட்வைஸ் அவர் யாருக்கிட்டையும் கேட்டதும் கிடையாது. நான் என்னத்தை சொல்லுகின்றேன் என்றா, அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. எப்படி கேசு கிறிஸ்து சபையை நேசித்து அந்த சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல என் மனைவியும் ஆண்டவருக்கும் என பிழையற்றவர்களாகவும் முழுக்க அவர்கள் பிழைத்தவர்களாகவும் என அவர்களை கட்டுகின்றவர்களாகவும் அந்த மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உயிரையே தர வேண்டும். அப்படி ஒருவன் தன்னுடைய மனைவியை நேசித்தால் தன்னையே மனைவிக்கு முழுவதுமாக உயிரை தரம் அர்ப்பணம் செய்துவிட்டால் அந்த புருஷனுக்கு எந்த மனைவியும் கீழ்ப்படியாமல் இருக்க போறது கிடையாது. யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப கஷ்டமானது. இது புருஷர்கள் யோசிச்சதே கிடையாது. நான் இதை யோசிச்சு பார்த்து பார்த்தேன். சொல்றாரு, நீ எப்படிடா உன் மனைவிய நேசிக்கணும்னு. இது மூவில பார்த்த மாதிரி நீங்க நேசிக்க கூடாது, அல்லது வீடியோல பார்த்த மாதிரி நீங்க நேசிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், தம்மை தாமே எனது சபைக்கு முழுவதுமாக கொடுத்தார். அப்படிப்பட்ட தியாகம் நம்முடைய உள்ளத்துல இருக்கின்றதா கேள்வி. அதைத்தான் பவுல் சொல்றார், பாருங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன்னுடைய மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். இந்த வசனங்களை நாம ஆலோசிக்க வேண்டும். இயேசு அதாவது பவுல் என்ன என்றால், ஒவ்வொரு உறவையும் சிலுவையில வைத்துதான் பார்த்தார். இத நான் இன்னொரு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். இந்த மலப்பிரசங்கத்துல ரொம்ப கஷ்டமான வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய விரோதியை நேசியுங்கள், உங்களை கொடுமைப்படுத்துவதற்காக ஜெபியுங்கள். கேள்வி கேக்குறாங்க, அதை எப்படி என்னால செய்ய முடியும்? நம்ம வீடுகளை நம்ம சொந்தக்காரருக்குள்ள எவ்வளவு சண்டை வருது. அவன் அன்னைக்கு பொய் சொல்லிட்டு இப்படி போயிட்டான, அவனை நான் எப்படி நேசிக்கிறதுன்னு சொல்றான். ஆனா பவுல் வந்து என்னதென்றால், நாம் ஒவ்வொரு மனிதனையும் எப்படி நேசிக்க வேண்டும் என்றால், சிலுவையில் தொங்கி இருக்கின்ற கிறிஸ்துவை கண்ணோட்டமாய் பார்க்க வேண்டும்.
3: ஆமென்.
2: அப்படி அவரை பார்த்தால் நமக்குள்ளே இன வேறுபாடு இருக்காது, ஜாதி வேறுபாடு இருக்காது. இந்த கண்ணோட்டம் நமக்கு தேவை. இதை நீங்க வாசியுங்கள், 30 முப்பதாவது வசனத்தை வாசியுங்கள்.

0: நிமித்தம் மனுஷனுக்கு தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள்.
1: பாருங்க, இது எங்க இருந்து அவர் கோட் பண்றாரு என்றால், ஆதியாகமம் 2 கடைசி வசனத்துல ஆண்டவர் முதல் மேரேஜ் கல்யாணம் செய்யும் போது மனிதர் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவோ மனைவியோட இசைந்து இருவரும் ஒரே ஆவியாயிருப்பார்கள் என்று வேதம் அமைச்சது அல்ல, ஒரே மாம்சமாய்.
0: ஆமென்.
1: ஐயா, நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை குறித்து இப்ப பேச போகின்றேன். இன்றைக்கு ஐயா தமிழர்கள் மத்தியில பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், அந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இங்க இருக்கு, மனிதன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள், அதை விட்டுப்பட்டு மாமியாரும் என்ன கூட பிறந்தவர்களும் கல்யாணத்தை குழப்பி விடுறாங்க. இது நான் சொல்லவில்ல, இது வேதாமம் சொல்லுது. என்னுடைய அட்வைஸ், யாரா இருந்தாலும் சரி, என்ன என் மகளா இருந்தாலும் சரி, உங்க மகளா இருந்தாலும் சரி, என் மகனா இருந்தாலும் சரி, உங்க மகனா இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டியா, வீட்டை விட்டு வெளியே போ. ஐயோ, எங்க பொருளாதாரம் முடியாது, எங்களுக்கு பணம் அவ்வளவு வரலையே, சம்பாதிக்கலாம், கல்யாணம் பண்ணாருங்க. கல்யாணம் பண்ணின மகனும் மகளும் வீட்டை விட்டு வெளியே போகணும். போகவில்லை என்றால் அவர்களுடைய வளர்ச்சியை நாம தடுக்கின்றோம், நாம் பெரிய குழப்படி ஆக்குகின்றோம். நீங்க இதை ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த கட்டளை, இத அவர் என்ன பண்றாரு, இத பவுலார் மீண்டும் அதை வலியுறுத்துகின்றார். வாசியங்களையா 32-33
0: சொல்லுங்க.
1: எபேசியர் 5:32-33.
0: இந்த இரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியா இருக்க கடவள்.
1: பாருங்க, இத்தனை வசனங்கள் அவர் புருஷனுக்கு தான் எழுதியிருக்கிறார். இப்போ மனைவியை குறித்து எழுதினார், புருஷனை குறித்து எழுதுகிறார். இப்ப 6 போங்க. இப்ப பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் குறித்து எழுத போகின்றார். இதை நீங்க வாசியுங்கள், 6:1 வாசியுங்கள்.
0: பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது.
1: இது எங்க இருந்து இவர் கோட் பண்றாரையா, இந்த கட்டளை
0: யாத்ரா
1: ஆயையும் தாவப்பனையும் கணம் பண்ணுவாயன்னு
0: யாத்ராமத்தில் இருந்த
1: யாத்ராமும் 20:10. அந்த 10 இதான் முதல் கட்டளை, எது வாக்கு தத்தத்தோட கொடுக்கப்பட்டிருக்க. இப்ப எத்தனையோ பேர் என்கிட்டயும் உங்ககிட்டயும் ஆர்கியூ பண்ணியிருக்க.

0: நமக்கு பத்து கட்டளைகளுக்கு தேவையில்லை. அத நம்ம பவுலுக்கு சொல்லணும் ஐயா, அவருக்கு அவருக்கு தெரியல போல. அவரை அங்க போய் அவரு என்ன, அவரு ஒரு பரிசேயன் பாத்தீங்களா, அவரு தன்னுடைய அவர் பாட்டுல இதுக்கு போயிட்டாரு, எங்க நியாயப்பிரமாணத்துல இருந்து போய் கோட் பண்றாரு, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க அடுத்தது ஆறு நாலாவது வசனம், இப்போ பிதாக்களுக்கு என்ன சொல்றாங்க,
1: பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தலுக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
0: என்ன பிதாக்களை என்ன சொல்றாங்க, நீங்க கோபப்படுத்தாதீங்க, கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உங்கள் பெற்றோருக்கு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்க பெற்றோர்கள் வந்து சில காரியங்களை செய்ய சொல்றாங்க, அது உன்னுடைய பார்வையில தப்பா இருந்தால் அதுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம். எத்தனையோ பெண்மணிகள் என்ன, சில நேரத்துல பெண்மணிகள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அங்கிள் என்ன எங்க அம்மா இப்படி செய்ய சொல்றாங்க, அவனை போய் கல்யாணம் பண்ண சொல்றாங்க, அவன் வந்து அவ்வளவு விசுவாசத்துல இல்லைன்னு. நான் சொன்னது இந்த பாரு, நீ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கும் நீங்க கீழ்ப்படிய வேண்டாம், உங்களுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு விரோதமாக போனால் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லல, இங்க சொல்லுது எபேசியர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு
1: கர்த்தருக்குள்
0: கீழ்ப்படியுங்கள். பிதாக்களையும் பார்த்து அவர் சொல்றாரு, என்ன நீங்க கோபப்படுத்தாதீங்க, அப்படி அவர்களுக்கு டிசிப்ளின் கொடுத்தால் உலகத்தார் கொடுத்த மாதிரி அவங்களை வச்சு சாட்டையில வச்சு வாங்கு வாங்கணும் வாங்க கூடாது. கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஐயா ஆண்டவர் நம்மளை அடிக்க மாட்டார், நீங்க இப்போ பேசிட்டே இருக்கும் போது பொய் சொன்ன உடனே ஆண்டவர் உங்களை பசக்குன்னு அடிப்பாரா?
1: இல்ல,
0: சில நேரத்துல அவரை அடிக்கிறது நாம யோசிக்கிறது உண்டு, அடிக்கிறது கிடையாது. நாம ஒரு பிழை செய்தானா பட்டுன்னு அடிக்கிறாரா? கிடையாது. அதே குணம் நமக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பல தடவை அவர்கள் என்ன செய்யலாம், குற்றங்கள் குறைகள் செய்யலாம், அவர்களை நாம பொறுமையோட ஆண்டவருடைய சிச்சையில் போதனையில் நாம வளர்க்க வேண்டும். பாருங்கள் அடுத்த வசனம், வேலைக்காரர் குறித்து அவர் பேசுறார்.
1: வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களுக்காக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தன்னுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள்.
0: ஐயா இதுல நிறைய இருக்கு, இத பாருங்க, இத தொடர்ந்து வாசியங்கள், நான் பிறகு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம்.
1: ஆமா, அடிமையானவனானாலும் சுயாதீனமுள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கத்தடத்தலில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள்.
0: என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்ப கேள்வி கேட்கலாம், நான் ஒரு வேலைக்காரன் இல்ல, என்ன நீங்களும் சொல்லலாம், நாங்கள் அடிமைகளும் அல்ல, உண்மைதான். இந்த காலத்துல நாம யாரும் யாருக்கும் வேலை செய்யறது கிடையாது, வேலைக்கா அடிமைகளும் கிடையாது. ஆனால் நாம பொதுவாக எல்லாரும் என்ன பண்றோம், பிழைக்கிறதுக்காக எங்கேயாவது வேலை செய்யறோம். நீங்க உங்களுடைய ஆபீஸ்ல போய் வேலை செய்யறீங்க, நான் போய் என்னுடைய மாணவர்களுக்கு டீச் பண்ணேன்னு கிடையாது. என்ன ஆனால் இவர் என்ன சொல்றாரு, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி நம்முடைய மேனேஜர்ஸுக்கு அவர்களுக்கு பயத்தோடையும் நடுக்கத்தோடும் கபடம் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐயா. ஒரு சூப்பர்வைசர் வராருன்னா உடனே மாயஜாலம் போட்டு ஏதோ ரொம்ப சீரியஸா நம்ம வேலையில செய்யறோம், அந்த மாதிரி நீங்க செய்யாம கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முழுக்க முழுக்க தன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். பாருங்க, அடிமையானவனானாலும் சரி சுவாதீனம் முள்ளவனானாலும் சரி, அவன் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனவோட ஊழியம் செய்யுங்கள். அதாவது இப்ப நான் வந்து உங்களை ஒரு காரியத்துக்கு அழைத்து இந்த வேலை செய்யுங்க, நான் இவ்வளவு பணம் தர்றேன்னு, நீங்க வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு பிறகு நீங்க வேலை சரியா செய்யாம கேட்டீங்கன்னா, நீங்க என்ன உங்க ஊதியம் வந்து ரொம்ப குறைச்சல். பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ எப்பொழுது பாருங்க, நீ அடிமையா இருந்தாலும் சரி சுயாதீனமா இருந்தாலும் சரி, நீ ஒரு வேலையை செய்வதற்கு ஒத்துக்கொள்ளுவாயானா மனுஷருக்கென்று நீ ஊழியம் செய்யாம கருத்துக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்ய வேண்டாம்.
1: ஆமென்.
0: அது பிளைன் சொல்றேன் ஐயா, நீங்க வந்து யாருக்கும் வேலை செய்யலாம், வேலை செய்யாமலும் இருக்கலாம், அது உங்களுடைய சுயாதீனம். ஆனா நான் உங்க வீட்டுல வந்து வெள்ளை அடிக்க போறேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு ஒரு பணத்துக்கு ஒப்பு கொடுத்தா அதை நான் முழுவதும் கடவுளுக்கென்று செய்ய வேண்டும். ஏன்னா ஐயோ நீங்க குறைச்சு இப்ப எனக்கு சம்பளம் தர்றீங்கன்னு சொல்லி நாம குறைந்த வேலையை தரக்கூடாது. ஏனென்றால் நமக்கு அதனுடைய பலன் ஆண்டவரிடத்துல பெற போயிட்டோம்.
1: ஆமென்.
0: இப்ப இதுவும் இந்த மாதிரி நாம யோசித்தா கிறிஸ்தவர்கள் எங்க இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி அவர்களை மக்கள் விரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு வேணும்.
1: ஆமென்.
0: என்ன பவுல் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவு கிறிஸ்து பாருங்க, அதை ஒப்பிட்டு இது பண்றாரு. அடுத்தது பாருங்க, எஜமான்களை குறித்து அவர் என்ன பேசுறாங்க, 6:9.
1: எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பச்ச பாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள்.
0: பாருங்க ஐயா, எஜமானங்களை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க உங்க வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியது அவர்களுக்கு உரித்த சலுகைகள் எதுவும் உண்டா அது எல்லாவற்றையும் செய்யணும். ஏன் தெரியும்னா, எல்லாருக்கும் எஜமானா இருக்கிறவர் பரலோகத்துல இருக்கிறார்.
2: ஆமென்.
0: அவரிடத்துல பச்சபாதம் இல்லை. அதனால யாரையும் நீங்க அதட்ட வேண்டியது இல்ல. கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். பாருங்களையா, இது எப்படி பாருங்க, ஆறு பேருக்கு அவர் அட்வைஸ் கொடுக்கிறார். முதல்ல மனைவியா, புருஷர், பிள்ளைகள், பெற்றோர், அடுத்தது யாரு, அவர் வந்து வேலைக்காரர்,
2: எஜமான்கள்.
0: ஆறு பேருக்கு இது ரொம்ப பிராக்டிக்கல். இதுல புரிந்து கொள்றதுக்கு எதுவும் கஷ்டமான வார்த்தைகள் அல்ல. ஐயா, நாம ஆயா பைபிள குழப்படி பண்றோம் இல்ல இல்ல, அது இப்படி சொல்லல, அது அப்படி சொல்லுதுன்னு. இது நாம தான் இத என்ன பண்ண போறோம், குழப்படி செய்து வைக்கிறோம். எபேசியர்ல 4-ஆம் அதிகாரம், 5-ஆம் அதிகாரம், 6-ஆம் அதிகாரம் இந்த 3 அதிகாரங்கள் நீங்க வாசிச்சிருந்தா யாரும் புரிந்து கொள்ளலாம். இதுக்கு போதகர் தேவையில்லை. ரொம்ப பிளெயின் அண்ட் ரொம்ப சிம்பிள். இது நாம இது பண்ண வேண்டும். ஐயா, நாம இனி கடைசி பாகத்துக்கு வருகின்றோம். அதை அடுத்த வாரத்துல டீல் பண்ண போறோம். அதாவது அவரு என்ன 10-ஆம் வசனத்துல சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது அவர் எடுத்து பேச போயிருந்தாரு. இதை குறித்து அடுத்த வாரம் பேச போயின்றோம். இது கடைசியா பேச போயின்றோம். என்ன சொல்றார் என்றால், நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் அல்லது கவசத்தையும் நாம போட்டுக்கொள்ள வேண்டும். சர்வ ஆயுதங்களையும் போட வேண்டும். அதுல 7 ஆயுதங்களை சொல்றாரு. அத நீங்க முதல்ல வாசித்தீங்களா, 6 தான் கவுண்ட் பண்ணுவீங்க. 7வது என்னதுன்னு கொஞ்சம் அறிய வேண்டும் என்றால் ரொம்ப கூர்மையா படிக்கணும். அந்த 7 அவர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த எபேசியருக்கு முடிக்கிறார் கம்ப்ளீட்டா. பாருங்க எங்க இருந்து ஆரம்பித்தாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எபேசியர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஆரம்பிச்சார். 7 ஆசீர்வாதங்களை குறித்து அவர் பேசினார். பிறகு அவர் சொன்னாரு, நீங்கள் கிருபையினால விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடைய, இது உங்களுக்கு ஈவு அங்க சொல்லிப்பட்டு. அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் உங்களை நற்கிரியை செய்யும்படி அழைத்திருக்கிறார் சொல்லிப்பட்டு, பிறகு எந்த நோக்கத்திற்காக இந்த சபையை அவர் அழைத்தார். அதோட அவர் ஸ்டாப் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு, 6 மனைவி, புருஷன், தாய், அதாவது பெற்றோர், பிள்ளைகள், பிறகு வந்து வேலை செய்யறவங்க, எஜமான்கள், இவர்களுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக அட்வைஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கடைசியில நாம எப்படி இந்த உலகத்துல ஆண்டவருடைய போராட்டத்தை நாம் போராட வேண்டும், அதற்குறித்து அடுத்த வாரத்துல பேச போகின்றோம். இல்ல எபிசியர் வந்து ரொம்ப அழகான நல்ல புத்தகம், அந்த நல்ல லெட்டர் நிருபம், அது எங்க இருந்து எழுதுறாருன்னா ஜெயில இருந்தா எழுதுறாரு. இல்ல ஒரு சபைய அவர் பரலோகத்துல முதல்ல கொண்டு போய் பூமியில கொண்டு வந்து விட்டுறார். ஆனா நம்முடைய மனப்பான்மை வந்து கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். இத பிலிப்பியர் 2 அதிகாரத்துல சொல்றாரு. நீங்க இந்த வசனத்தோட முடிப்போம். பிலிப்பியருக்கு 2:5 வாசியுங்கள். 2:5
1: கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார்.
0: ஐயா, இந்த உள்ளம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நீங்க எதை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, கிறிஸ்து நமக்கு வாழ்விலும் சாவிலும் பெரிய முன்மாதிரி. நம்மை நாமே நம்மை நாம் வெறுமையாக்கி அவரை போல அடிமையின் ரூபமாகி, அது மாத்திரமல்ல மரண பரியந்தமும் நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டாம், நம்மை தாமே தாழ்த்த வேண்டாம். ஐயா, இதுதான் நியூ டெஸ்டமெண்ட் டீச்சிங், புதிய ஏற்பாட்டின் என்ன சொல்றது நமக்கு போதனை. இது புதிய உடன்படிக்கையின் போதனை. நாம் இயேசு கிறிஸ்துவை போல் நம்மை நாமே தாழ்த்தி அவரை போல் மனைவியையும் பிள்ளைகளையும் அடிமைகளையும் எஜமான்களையும் ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். அதுதான் இதோட நான் ஸ்டாப் பண்றேன். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கட்டும்.
1: ஆமாம், நேரம் 4:44. கேள்விகளுக்கான நேரமாக 10 ஒதுக்கின்றோம். நேர்களே, அலையுங்கள். 4:12-3 0508 இலக்கத்திலே அழைத்து உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக இந்த பாடத்துக்கு ஏற்ற கேள்விகளை எடுத்து வாருங்கள். நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அது இன்னும் பிரியத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வார்.
3: நேரம் கலையத்திலே 11 கத்தருக்குள் அண்மையில் நித்திரடைந்த டாக்டர் தாசை அவர்களுடைய வேதா பாடத்தை கேட்டோம். நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அநேக புதிய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள். அடுத்து நாங்கள் இலங்கை மண்ணிலிருந்து, அதாவது நுவரலியாவிலிருந்து சிறுவர் தோட்ட பிள்ளைகள் ஒரு சில நிகழ்ச்சிகளே வழங்க இருக்கின்றார்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: வணக்கம். கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வாக்குத்தின்படி இன்றும் கூட இலங்கையின் மத்திய மலை நாட்டில் நுவரலியா பிரதேசத்திலிருந்து சிறுவர் பூங்கா குழுவினராகிய நாங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், எங்கள் நிகழ்ச்சியை கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள் என்று ஆவலுடன் அழைக்கிறோம். இன்றும் கூட என்னோடு பேரில் பெஞ்சமின், தபிதா, பாஸ்டர் பிலிப் மற்றும் ஸ்டெலா சிஸ்டர் ஆகியோர் இணைந்துள்ளார்கள். அன்பின் வல்லமை அலைகள் வானொலிக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும், அன்பின் வின்சன் அங்கலுக்கும், ஜெசிந்தா என்டிக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
2: இந்த டைம் பார்த்து நான் கொடையும் எடுத்துட்டு வரையே, என்ன செய்யறது? இப்போ நான் கடைக்கு போறதுக்காக வந்தேன், ஆனாலும் இப்படி உச்ச வெயிலா இருக்குது, என்ன செய்யறது? கொடையும் எடுத்துட்டு வரலாம். அதோ ஒரு மரம் தெரிகிறது, அங்க நிழலும் இருக்கிறது. நான் அங்க போயிட்டு நின்றுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்கிறேன் அங்கேயே. நிழலுக்கு வந்து பழுத்து நல்லா இருக்குது, இங்கேயே சற்று நின்றுட்டு போக வேண்டியதான்.
3: நேற்று தினத்தை விட இன்னைக்கு வெயில் அதிகமாகவே இருக்குதப்பா.
4: என்னப்பா, வெளியே கூட மனிதர்களால் நடமாடவே முடியல. இந்த பொதி ரெண்டும் விட எனக்கு அதிக பாரதி தருகிறது, என்ன செய்வது?
3: அவன் ஒரு மரம் தெரிகிறது அப்பா.
4: அது யாரு? நமக்கு தெரிந்த சிறுமி யாரோ அவனை நின்று கொண்டிருக்கிறாங்களே.
3: அது நம்ம மெரியல் தங்கச்சி தானே. இந்த பொதிகளை அங்கு வைத்து விட்டு அவர்களுடன் சற்று உரையாடுவோம்.
4: வணக்கம் மெரியல் தங்கச்சி.
2: வணக்கம் அக்கா. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க?
4: இல்ல, இந்த பொதிகளை எடுத்து விட்டு வீட்டுக்கு செல்ல வந்தேன். சரியான பாரமா இருக்கவும் என வைத்து விட்டேன் தங்கச்சி. அப்புறம் நேத்து உங்களை நான் தேவாலயத்திற்கு அங்கவே இல்லையே.
2: ஆமா அக்கா, நான் வந்து ரெபின் என்ன தேடிக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் காங்க முடியல. நான் அவர் தேடிக்கிட்டே இருந்தேன், ஆனா அவர் நான் காங்கல. ஒருவேளை அவர் நேற்று வரலாம இருக்கலாமோ? அவர் நேற்றுக்கு சேர்ச்சிக்கு வந்தாரா வரலையாக்கா?
4: மெரிய தங்கச்சி, நானும் அவர் நேற்று பார்க்கவே இல்லையே. நானும் அதை கேட்கணும் தான் நினைச்சேன். அவர் இந்த மாதத்தில் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் வரவில்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வரவில்லை, என்னவென்று தெரியவில்லை. சரி, நாம் ரெண்டு பேர் போயாவது கேட்டு பார்த்துட்டு வருவோமே. மெரியல் தங்கச்சி, மெரியல் தங்கச்சி, இந்த மரத்துக்கு பின்புறம் ஏதோ குரல் ஒன்று கேட்கிறதே.
2: ஆமா அக்கா, அது யாரோ ஒருத்தர் இருமுவது போல இருக்கிறது.
4: ஆமா ஆமா, வாருங்கள் போய் பார்ப்போம்.
2: வாருங்கள் வாருங்கள் போய் பார்ப்போம். அது ரோபின் என்ன தானே, அவருடன் கிறிஸ்தியாக்காவும் இருக்கிறார்களே.
4: ஆமா ஆமா மெரியல் தங்கச்சி.
5: வணக்கம் ரோபின், வணக்கம் கிறிஸ்டி. நீங்கள் இருவரும் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
4: ரோபின், உங்களை நான் மூன்று வாரங்களாக தேவாலயத்தில் காணவே இல்லையே. ஏன் நீங்கள் வரவில்லையா? உங்களுக்கு உடல் ஏதும் சுகவீனமா? உங்களுக்கு இருமல் போலயே.
6: ஆமா அக்கா, எனக்கு சற்று இருமல், என் கால் வேற அடிபட்டு விட்டது.
4: உங்கள் காலில் என்ன அடிபட்டு விட்டது?
6: அது வந்து
4: என்ன அது வந்து என் தடுமாறுகிறீர்கள். கிறிஸ்டி, ரோபினுக்கு என்ன நடந்து விட்டது? நீங்களும் இங்கு இருக்கிறீர்கள்.
3: நீங்கள் ஏதோ உரையாடி கொண்டிருந்தீர்கள் நாங்கள் வரும்போது, என்ன சம்பவம்?
7: அதை ஏக்கா கேட்குங்க, இவர் சேர்த்துக்கு வராமல் அன்னைக்கு போய் டிக்கெட்டில் இருந்து கால் கையை உடச்சிக்கிட்டு வந்துட்டாரு.
2: என்ன சர்ச்சுக்கு வருவதை விட உலக காரியம் அவ்வளவு முக்கியமோ? விளையாட்டெல்லாம் சாதாரணம் அண்ணா, நீங்க சர்ச்சுக்கு தான் வந்திருக்கணும்.
3: ஆமா ரோபின், மெரியல் தங்கச்சி சொல்ற சரிதானே. இந்த வாலிப நாள காலகட்டத்தில் நாம் அதிகப்படியாக தேவனை தான் தேடணும். நாம் மட்டும் இல்லை, நம்மளோட இருக்கிற அனைவரும். ஏரோபின், நீங்கள் வேதம் வாசிக்கவில்லையா? தாவீது சொல்றார் சங்கீதத்தில், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகுதுன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாம் தாவீதுக்கு. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது, நாம் எங்கே போனாலும் தேவ சமூகத்துக்கு செல்வதே நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ரோபின், உங்களோட சம்பவத்தை கேட்கவும் தான், இந்த வாலிப காலத்தில் நீங்கள் விளையாடுவதற்காக சென்று தேவாலயத்தை புறக்கணிச்சிட்டீங்க. ஆனால் உங்களுடைய வயசில் தான் 3 பேர் இருந்தாங்க. உங்களுக்கு அவர்கள் யாராவது தெரியுமா? நீங்கள் வேதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியலை, தாவீது, சாமுவேல், சவுல், அவங்க 3 பேருக்கும் சிறு வயதில் தான் கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார். முதல்ல நான் உங்களுக்கு தாவீதை பற்றி சொல்கிறேனே, கேளுங்களே. இஸ்ரவேலில் முதல் தீர்க்கதரிசி யாருன்னு தெரியுமா?
2: அக்கா, அது சாமுவேல் தானே?
3: வெரி குட், சரியாக சொன்னாய் மெரியல் குட்டி. இந்த சிறப்பிலை கூட தெரிஞ்சிருக்கு ரோபின். நீங்கள் நான் சொல்கிற இந்த இதை கேட்டே ஆகணும். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசா என்னும் ஒருவரிடம் செல்றாரு. அவர் போயிட்டு சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்று. அது மட்டும் இல்லாமல் ஈசாயும் அவர் குமாரரையும் சாமுவேல் அழைக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே தேவன் வந்து சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு, நான் வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஈசாய் குமாரத்தில் ஒருத்தனை தெரிந்து கொள்வேன், நீ போய் அவங்க ஒருத்தரை அபிஷேகம் பண்ண. அதுக்காகத்தான் சாமுவேல் வந்து இப்போ ஈசாயிட்ட பழி விருந்துக்கு வர சொல்லி பழியிட போகிற பழி விருந்துக்கு உங்கள் குமாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஈசாயும் எல்லா குமாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆனால் சாமுவேல் வந்து கத்தர் சொன்ன இவள் இல்லை இவள்லன்னு, இன்னும் உனக்கு குமாரன் எது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஈசாய் சொல்கிறாரு, இன்னும் இவங்க எல்லாத்துக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சாம்பதிக்கு சொல்லி சொன்னார், அவனை ஆள் அனுப்பி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அந்த தாவீது எப்படி இருந்தால் தெரியுமா? உங்களை மாதிரி இந்த சின்ன வயசு தான், ஆனால் சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அப்போது கர்த்தர் இவன்தான் என்று சொல்லி அவனை சாம்பேல் திருக்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. பார்த்தீங்களா ரோபின், அவன் வந்து அந்த உங்களோட சின்ன வயசில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அது நேரம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இப்படி அவன் சில நாட்கள் சென்ற பிறகு ஒரு நாள் அவன் கோலியாத்தையே முறியடிக்கிறான். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தானே? அந்த கோலியாத் வந்து இஸ்ரவேலை நிந்திச்சுக்கிட்டு எந்த நேரமும் இருந்தான். நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் அப்படின்னு இருந்தனாலும் இஸ்ரவேலை பார்த்து அந்த கோலியாத் வந்து நக்கல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த சம்பவம் இப்படி நடக்குது, இதை வந்து தாவீது கேள்விப்பட்டு சவுல் ராஜாட்ட போய் சொல்கிறாரு, நான் போய் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ சவுல் ராஜாவும் கர்த்தர் உன்னோட கூட இருப்பா நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பட்டயங்கள்லாம் எதுவும் எடுக்காம தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றிருக்கிற 5 குலாங்களை எடுத்துக்கிட்டு அவன் அந்த கோலியாத்து முன்னுக்கு போய் நிற்கிறாரு. தாவீது அந்த பெலிஸ்தன் கோலியை சுற்றி பார்த்து தாவீதை கண்ட உடனே சிரிச்சு, சிவந்த மேனியும் சுந்தரியமானவனே அப்படின்னு அசட்டி பண்ணுறாரு. தாவீது அந்த பெலிஸ்தனை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நிந்தித்து வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகள் கர்த்தர் நாமத்தில் நிந்தித்து வருகிறேன்னு சொல்லி கூலாங்களை இழுத்தடிச்சாரு. அப்பயே அந்த கோலியாத் இறந்து போயிட்டான். இந்த சிறு வயதிலே
4: இந்த வாலிப பிரயாயத்தில் தாவீதோடு தேவன் இடைப்பட்டு வந்தான். அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்கே தாவீது ராஜாவானா. ஜனங்களும் அவர்களை சிநேகித்தார்கள். பார்த்தீங்களா ரோபின், தாவீது கத்தரோடு கூட இருந்தனால்தான் இவ்வளோ பெரிய அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவன் உத்தமனா தன் சகோதரி பார்க்கிலும் ஆடுகளை மேய்த்துக்கிருந்தாலும் அவன்கிட்ட ஏதோ இருந்தனால்தான் கத்தர் அவனை தெரிந்து கொண்டார்.
3: அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சாமுவேல் தீர்க்கதர்சி சொன்னேனே, அவரோட கதை கேட்டிங்கன்னா, அவன் சிறிய வயது முதல் ஏலிக்கு முன்பாக கத்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான், அந்த சிறிய வயதில் தான் கத்தர் அவனோடு இடைப்பட்டு, சாமுவேல் கத்தரை நோக்கி கூப்பிடலை, கத்தர் சாமுவேலை நோக்கி கூப்பிட்டார். கத்தர் சாமுவேலை நோக்கி, பார்த்தீங்கன்னா தேவன் சிறு வயதில் சாமுவேலையே நோக்கி கூப்பிட்றார். அப்படின்னா அவன் எவ்வளோ உத்தமனாக இருந்திருப்பான். அவன் தேவ சமூகத்தில் தான் சிறு வயது முதல் இருந்தான். அதனால தான் இஸ்ரவேலே அவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் சவுல் வந்து காணாம போன கழுதைகளை தேட தன் வேலைக்காரெலாம் கூட்டிக்கிட்டு அந்த கழுதையை தேட போனான். அந்த நேரத்தில் தான் சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவா சவுல் அபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் சாமுவேல் தாவீது மாதிரி சவுல் இல்லை. சவுல் வந்து கத்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவசத்துக்கு புறம்பாக இருந்தனால அவனுக்கு அந்த ராஜபாரம் இல்லாமல். என்ன நான் சொல்ல வரேன்னா, கத்தர் சவுல்கிட்ட சொல்வார், அமிலேக்கரை கொண்டுட்டு அவற்றையும் அடித்துட்டு சங்கரிச்சுட்டு வானா, ஆனால் சவுல் அப்படி செய்யாமல் ஆடு மாடுகளையும் கொளுத்து கன்றுகளையும் ராஜாவையும் வைத்து விட்டு வந்துடுவார். அதனால் ராஜபாரம் அவருக்கு இல்லாமல் போயிடும். அது வந்து கீழ்ப்படியில, தேவனுக்கு வந்து கீழ்ப்படியில. ஆனால் தாவீது அப்படி இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படிங்க நடந்தான். இதுலேருந்து என்னென்னா, தாவீது சவுலை முன்முறமாக நீங்கள் வச்சுக்கோங்க ரோபின். ஏன்னா அவங்க சிறு வயதுலேருந்து தேவனுக்கு உத்தமாக இருந்ததுனால தான் தேவனிடமிருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்திய 6:33 சொல்லுதே ரொபின். நீங்கள் இனி தேவாலயத்தை புறக்கணிச்சுட்டு பரிசுத்த ஓய்வினால் குளச்சலாக்காதபடி தேவாலயத்துக்கு வர வேண்டும். மனிதர்களை நாம் எப்போதும் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கத்தரல் நம்பிக்கையாக இருந்து வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது அவர் நம்முடைய பாதைகளை செவ்விப்படுத்துவார். கிறிஸ்த ஓய்வு நாளை குளச்சலாக்காதபடி வாலிபர்களோ பெரியோர்களோ யாரோ இருந்தாலும் காரியங்களிலும் கத்தரின் காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் தாவீது சவுல் போல் நாமும் உயர்த்தப்படுவோம். இல்லாவிட்டால் தாவீது சாமுவேல் போல் உயர்த்தப்படுவோம். இல்லாவிட்டால் சவுல் போல் தாழ்த்தப்படுவோம். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அப்படின், கத்தரை சேவிக்கவும், கத்தரி நாமத்தை நேசிக்கவும், அவருடைய ஊழியக்காரராக இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அந்நிய புத்தர் அனைவரையும் நான் என் பரிசுத்த குலத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவரை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிப்பத்தின் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசிரியத்து ஒரு பொழப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனு புத்திரனும் பாக்கியவான். ஆகையால ரோபின், நீங்க இனி இந்த வாலிப நாட்கள்ல ஓய்வு நாளை குலைச்சலாக்காதபடி அனைத்து காரியங்களையும் விட்டு தேவாலயத்துக்கு முதலில் செல்லுங்க. இந்த காரியம் அனைவருக்கும் நீங்க தான் எடுத்து சொல்லணும், உங்க நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்க.
6: சரியாக்கா, நான் இனிமே இப்படி செய்யாம தேவாலயத்துக்கு வரேன். எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தக்கா, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதய உன்னை புரிக்கப்பட்டும். அதேபடி நான் நீ தேவன் கீழ்ப்படிந்து வாழ்கிறேன்.
3: சரி ரோபின், எனக்கும் நேரம் ஆகிடுச்சு. கிறிஸ்தியும் மெரியலும் கூட இருக்காங்க, அவங்களோட நானும் சென்று வருகிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம்.
8: கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பின் வல்லமேல்கை வானொலி உறவுகளுக்கு என் ஆண்டவர் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே இலங்கையின் மத்திய மலைநாட்டின் உரளியா பிரதேசத்திலிருந்து உள்ள அன்பு சகோதரன் பிலிப் என்னோடு இணைந்து அருமையான சோதரி ஸ்ரீலா இன்னுமாக சிறுவர் பொங்கா குழுவினர் உங்களை அன்போடு வாழ்த்தி வழிவேற்கின்றார்கள். என் அருமை சோதர் மின்சாரம் உடைய கரங்களோடு கடந்த பல வருடங்களாக இந்த வானிலைக்குள்ளே வளம் வந்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். நம்ம எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதமும் அபிஷேகமும் அவருடைய சித்தமே ஒரு வலைப்பின்னலுக்குள்ளே அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் சற்றே சறுக்கின்ற போது, சற்றே தளர்ந்து போகின்ற போது எங்களுக்கு புறமூட்டி தேவ சிந்தையிலே எங்களை மீண்டுமாக இணைத்து கொண்டு கடந்து செல்ல, உலகமெங்கிலும் வியாபித்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எங்கள் மூலமாக ஒரு சிறு காரியத்தை அங்கே வானொலியினூடாக காற்றலையின் ஊடாக உங்கள் மத்தியிலே கொண்டு வர இந்த வானொலி உதவி செய்து கொண்டிருக்கின்றது. அதற்காக நான் முதலில் என்னை திறம் தாழ்த்தி கத்துடைய சமூகத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வானொலியை கத்துடைய நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துகின்றோம். பல வருடங்கள் இந்த பிரயாணங்களிலே இணைந்திருக்கின்ற எங்களோடு நீங்களும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை அவ்வப்போது எப்படி செய்ய வேண்டும், எந்த நிலையில இதை நாம் வானொலிக்குள்ளே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல ஆலோசனைகளையும் உறுதுணையாகவும் அதற்கு உதவியாகவும் இருக்கேன். அருமை சோதரன் தவராஜா அவர்களையும் உடைய குடும்பங்களை நான் வாழ்த்துகின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்கின்றீர்கள், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். பெரியவர்கள் மாத்திரமும் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். சிறுவர்கள் நூடாக தேவன் பேசுகிறார் என்பதை நம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறுவ நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண சிறுவன் சாமுவேலின் நூடாக இஸ்ரேல் யூதர்களுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு அங்கே அன்று ஒரு திக்கு தசையாக அவனை வைத்து எலி என்கின்ற மனுஷனுக்கும் அந்த ஊழியங்களுக்கும் தேவன் ஒரு எச்சரிப்பை, நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார் அல்லவா. நாகமான் என்கின்ற அந்த படைத்தளபதியினுடைய சர்வத்தில் இருக்கின்ற அந்த குஷ்டரோகத்தை நீக்க ஒரு சிறுமியை தேவன் பாவித்தார் அல்லவா. இன்றும் கூட அவ்விதமாகவே நம் மத்தியிலே இருக்கின்ற சோர்வுகள், வேதனைகள், துக்கங்கள், சற்றே தளவுகளுக்கு மத்தியிலும் கூட நம்ம எல்லாம் தேவ சமூகத்துக்குள்ளே நினைப்பூட்டி கொண்டு செல்ல நம்மோடு இருக்கின்ற அருமையான சிறுவர்கள் கத்தர் பயன்படுத்துகிறார் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இன்னும் கூட முதலில் தேவனையும் தேவனோட ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு இணங்க, சோர்வுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி, விளையாட்டுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி, பெட்டி பேச்சுகளுக்கு மத்தியிலே தேவனை தேடாதபடி இருக்கின்றோம். வேலை பழுக்கள் நிமித்தமாக தேவனையும் மறந்தவர்களாக இருக்கின்றோம். இதை ஆதாரமாக கொண்டு ஒரு சிறுவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டி காட்ட விரும்புகின்றோம். ஆகவே கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே பெரியவர்களாகிய நமக்கும் கூட எதையதை எப்போது செய்து தேவசம் எதையதை எப்போது செய்ய வேண்டும், தேவனுக்கான முதலிடத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த உரையாடல் மூலமாக நாம் அறிந்திருப்போம் என்று நினைக்கின்றேன். ஆகவே எம்மை கர்த்தருக்குள்ளே நாங்கள் மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய இந்த நிகழ்ச்சி நமக்கு உறுதுணையாக இருக்கும் என நினைக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி எங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்கின்ற அருமை சோர் வின்சனையும் சோரிஸ்ட்டு ஜெசிந்தா அவர்களையும் கூட இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஆர்வத்தோடு எங்களை வாழ்த்தி எங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்களையும் நாங்கள் வாழ்த்தி உங்களை இந்த விடைபெறுவதற்கு முன்பாக முதலில் தேவனையும் தேவனோட ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை கூட சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், கர்த்தரை நம்பி நன்மை செய்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே நாம் அவரை நம்பி வாழ்கின்ற தேசங்களில் இருக்கிற இடப்புகளிலே கர்த்தருக்குள் நாங்கள் வாழ கர்த்தருக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரத்தில் அருமை சோதரர் வென்றவர்களோடு வல்லமைகள் வானொலியிலே சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு கலந்த வணக்கங்கள் கூறி கர்த்தர் தாமே உங்கள் யாவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சோதரன் பிலிப்.
9: ஆமேன். நன்றி பாஸ்டர் பிலிப். இலங்கை நிவர்டியாக இருந்து எங்களோடு இணைந்து இந்த அருமையான சிறுவர் பூங்காவை இணைத்து வழங்கினீர்கள். பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
10: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
11: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
9: நேரம் கலையத்திலே 11:22 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வர இருக்கிறது இசை அமுதம் சிறப்பு நேரலை பாடல் நிகழ்ச்சி. சரியாக 12 ஆரம்பமாயிருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில நீங்கள் பங்கு பற்றி சிறப்பிக்க எமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் நேரடியாக அழைக்கலாம். அழைத்து பாடல் விருப்பு பாடலை அந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற இசை வழங்கி கொண்டிருக்கிறவர்களிடமே நீங்கள் கூறலாம். அழைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 6437338 5596.

0: டானி
1: அங்கிள்,
0: நல்லா இருக்குது, குட் செட்டப்.
1: ஓகே,
0: டோன்ட் சேஞ்ச் எனிதிங்.
1: ஓகே அங்கிள்,
0: கீப் இட் அப். நான் சரியா இன்னும் ஒரு 8 நிமிடம் இருக்கு, ஸ்டாண்ட் பைல இருங்க, ஒன் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்.
1: ஓகே ஓகே ஓகே.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இசை முதன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி பல, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக நடைபெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி, இது ஒரு லைஃப் நேரலை நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஆதரவு அளிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்னும் கூட ஒரு அருமையான இன்னி சேவைகளை அவருடைய நாமத்தை மோகப்படுத்தி அவருடைய வார்த்தைகள் அடங்கிய பாடல்களில் உலகெங்கும் அறிவிக்க இன்றையும் கூட எமது இசைக்குழுவினர் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அருமையான சௌரி ஈவ்லின், சௌரன் டேனி, இவர்களை நாங்கள் சந்திக்கலாம், வாருங்கள். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் அங்கிள்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கும் அங்கிள், ஆண்டவருடைய கிருபையில. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். டேனி முழுக்க கா பண்ண கூடாது, ஹாஃப் ஹாஃப்.
2: ஓகே,
0: இன்னும் பாங்க கிட்ட தெரியல கூட முகம். இன்னும் இன்னும் ஓகே ஓகே, இன்னொரு கொஞ்சம் ஓகே. மிக மகிழ்ச்சி, மீண்டுமாக கோயம்புத்தூரில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அருமையான சௌரி ஈவிலின், சௌரன் டேனி, இஸ்ரேல் மேம்பாளர் காத்திருக்கிறார். இன்றைய நாளும் ஆண்டவருக்கு மகிமையாக நல்ல அருமையான விருப்ப பாடல்களை கத்திற்கு மகிமையாக பாட இசைக்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். முன்பதாக நாங்கள் சிறிய ஜபத்தோடு இந்த நிகழ்ச்சியை கத்திருக்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. கத்தாவே, நீர் ஆரம்பம் முதல் இறுதி வரை உமது கரம், உமது பிரசன்னம் அங்கும் இங்கும் இருக்கட்டும் தகப்பனே. எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. உண்மையே நாங்கள் உயர்த்துறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துறோம். அந்த பிள்ளைகளோட கரங்களில் உமது கத்தாவே பிரசன்னம் இருக்கட்டும். அவர்கள் பாடுகின்ற வாயில உமது பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா கணம் துதியும் மகமையும் உங்களுக்கே தந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன். எப்படி
2: வன்மீக்கு உடம்பு சரியில்லாம இருக்கீங்க போல இருக்கு அங்கிள்?
0: ஆமா, கொஞ்சம் ரீகவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஜெசிந்தா இன்னும் ரீகவர் பண்ணல, ஸ்டில் சி சிக். இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். ஏற்ற நேரத்தில் எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார்னு நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக அநேக மக்கள் ஜெபித்தார்கள், அவர்களுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஒரு 1 week பிரேக் எடுத்துட்டீங்க, எப்படி இருந்தீங்க?
2: ஆமா அங்கிள், பிரேக் வந்து அன்ஃபார்ச்சுனேட் ஆயிடுச்சு, அதனால இந்த வீக் பிரேக் எடுக்க கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது பிரயாசப்பட்டு ப்ரோக்ராம் தொடங்கிடணும்னு சொல்லி
0: சரி
2: வந்துட்டோம்.
0: பேசும்போது கிட்ட நீங்க கிட்ட வச்ச மேக்கப் பேசணும், பேசும்போது
2: மைக்கு நான் இன்னும் முழுங்கிடணும் அங்கிள், அவ்வளவு பக்கமா வச்சு பேசிட்டு இருக்கேன்.
0: சரி, மிக மகிழ்ச்சி, நல்ல ஒரு நாள், நல்ல ஒரு நேரம். இன்னும் கூட இங்கு நல்ல காலநிலையில இருக்கிறது, அதாவது 20 செல்சியஸாக நமது பட்டணம் இருக்கிறது. சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு அருமையான கத்தர் படைத்த நாள் அப்படி உங்களோட இடத்திலும் இருக்கும்போது நான் கத்தர்களை விசுவாசிக்கிறேன். சரி, முதல் பாடலாக பாடலே வழங்குங்கள். பின்புதாக அன்பு உறவுகள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் பாடல் பதிவுகளை இப்பொழுதே பதிவு செய்து கொள்ளுங்கள். யூடியூப்லும் ஃபேஸ்புக்கிலும், அது மாத்திரமில்ல வாட்ஸ்அப் இலக்கத்திலே நேரடியாக நீங்கள் இணைந்து சார் ஈவிலினோட சார் டேனியோட பேசிக்கொள்ளலாம். 6473385569 இலக்கத்திலே நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு அற்புதமான ஒரு நேரம், இது மக்களுடைய நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த விருப்ப பாடலை கேட்கிறீர்களோ அது அந்த தூரத்துக்கு இந்த நிகழ்ச்சி நீண்டதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். கடந்த முறை நிகழ்ச்சியிலும் கூட அநேக உறவுகள் எங்களை புது புதுதாக வந்து ஆதரவளித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். இன்றும் கூட அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொலைபேசியில், அதாவது வாட்ஸ்அப்பில் அழைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான வழிவகைகளை நாங்கள் அழகாக செய்திருக்கிறோம். வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் வரலாம். டேனி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கேமரா பிளாக். ஓகே, இடைக்கடை நிப்பாடக்கூடாது. நீங்கள் ஒரு வினாடி நிப்பாடினாலும் பார்த்து கொண்டு மக்கள் டேர்ன் ஆஃப் பண்ணிடுவார். அப்படியான ஒரு நாட்களில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஓகே ஓகே, ஆமாம், உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஜங் பீப்புள். சரி, நிகழ்ச்சிகளை போகலாம். அடுத்து முதல் பாடலாக அருமையான சௌரி ஒரு பாடலே ஆண்டவருக்கு மகிமையாக காணிக்கா இந்த பாடலே படைக்க இருக்கிறார். பாடுங்களம்மா.
2: பாடிடலாம் அங்கிள்.

0: அமேன். உச்சாமான் ஒரு பாடலோடு ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு பாடல் திரும்பி ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். டொரண்டோவிலிருந்து, இதக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை உண்மை ஆராதனை செய்கின்றோம்.
1: உங்களோட திருப்பி ரிட்டர்ன் வருது.
0: சரி, நான் பார்க்க
1: வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது.
0: இப்போ ஓகே இருக்கும். ஓகே இருக்குதுல்ல? சரி, ஒரு இணைப்பு எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: மொன்றியல் இருந்து சௌரன், அதாவது கனடா மொன்றியல் இருந்து சௌரன் தவராஜா இணைந்திருக்கின்றார். சொல்லுங்கள் தவராஜா.
2: பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள்.
3: பிரைஸ் லார்ட் அங்கிள், ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. எப்படி இருக்கீங்க அங்கிள்?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். இந்த நாள்ல உங்களோட பாட்டை கேட்க கொடுத்த ஆண்டவருக்கு நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றது பிரதர், நீங்க எடுக்கா மொபைல் நம்பரை எடுக்கா சொல்லி விடுங்க. இப்ப வேலை செய்யுதானே? 514 நம்பர்.
0: ஆமா, நீங்க எந்த நம்பர்ல எடுத்துக்கிறீங்க? மொன்றியல் நம்பர்
2: எடுத்துருக்கேன். மொன்றியல் நம்பர்ல தான் எடுத்துருக்கேன்.
0: ஆமா, மொன்றியல் நம்பர்ல நீங்கள் அழைக்கலாம். அதாவது மொன்றியல் வாழ் மக்கள் நீங்கள் இலவச இணைப்பு உங்களுக்கு 514-447-7599, அதாவது 514-447-7599 என்ற இலவச இணைப்பிலே நீங்கள் மொன்றியல்லிருந்து அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் விருப்பு பாடலே பதிவு செய்யலாம். அதாவது பாடுகின்ற சௌரி ஈவிலினோட பேசலாம், டேனியோட பேசலாம், இசையமைக்கின்ற டேனியோடு. அது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த இலக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிது காலமாக இந்த இலக்கம் வேலை செய்யாமல் இருந்தது, இப்போது அது வேலை செய்கிறது என்பதை இந்த இடத்துல சௌரன் தவராஜா நினைவுபடுத்தினார். நன்றி சௌரன் தவராஜா.
2: நன்றி ஐயா, நன்றி நன்றி. இன்றைக்கு நான் என்னுடைய விருப்ப பாடலாக தேவகுமாரா தேவகுமாரா அந்த பாடலை
0: விரும்புகிறேன்.
3: ஓகே,
0: என்னோட இணைப்பு எடுத்துக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்கள்?
4: பத்தருக்கு சோத்திரம்.
0: ஓ, மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க பெரியண்ணா?
4: இந்த நேரம் நான் மகிழ்ச்சியா தான் இருக்கும்.
0: இல்ல, இந்த நீங்க இலவச இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க.
4: இது தவராஜா, நீங்க சொன்ன நம்பர் தான்.
0: ஆ, ஓகே ஓகே. தவராஜா இணைஞ்சிருக்க பக்கத்துல, அவருக்கு ஒரு காய் சொல்லி விடுங்க. பக்கத்துல நிக்கிறேன் தவராஜா. பிரதர்,
4: ஓமம்.
0: உங்களோட விருப்ப பாடல்
2: என்ன? இன்டர்நெட் வேலை செய்யாத ஆக்கள் அதை பாவிக்கலாம். மும்பையில் இருக்கிறவர்கள் அதை பாவிக்கிறது இலகுவாயிருக்கும். சந்தோஷம் பிள்ளைகள், உங்களுக்கு அத்தனை நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய விருப்பம்
3: ரொம்ப நன்றி அங்கிள், தேங்க்யூ.
2: நான் கேட்டு ரசிக்கிறேன்.
3: கண்டிப்பா கண்டிப்பா பாடுறேன்.
2: நன்றி
0: அம்மா. நன்றி நன்றி நன்றி சோரன் தவராஜா, நன்றி. பெரியண்ணா, உங்களோட விருப்ப பாடல் என்ன?
4: எண்ணில் அடங்கா சூத்திரம் தேவா என்று நான் பாடுவேன்.
0: ஆமேன். சரி,
3: கண்டிப்பா பாடுறேன் அங்கிள்.
4: கட்டாயம் இது.
0: நாலு பேரி ரெண்டு ஸ்டாண்ட்.
3: நாலு ஸ்டாண்ட்ஸாவும் பாடணுமா?
0: இல்ல இல்ல இல்ல, அவர் நாலு பேரி ரெண்டு சொன்னார். முதல் முதல் சரணத்துல நாலு பேரி.
3: ஆமா ஆமா
0: ஆமா, ரெண்டு சரணம் பாடிருங்க. நேரம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். வேணும்
3: கண்டிப்பா. முழு பாடலும் பாடி முழு ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை
0: இல்லாமா.
3: ரொம்ப நன்றி அங்கிள், தேங்க்யூ.
0: ஆமா, விருப்ப பாடலை தெரிவித்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இலவச இணைப்பை நீங்க மறந்துடாங்க. மொன்றியல் வாழ் மக்களுக்காக இந்த இணைப்பை கொடுத்திருக்கின்றோம். 514-447-7599 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்தால் எங்களோடு இணைந்து, மாத்திரமல்ல கோயம்புத்தூரில் இருந்து இசையமைத்துக் கொண்டிருக்க இசையமைப்பாளர்களை நீங்கள் அவர்களோடும் பேசி உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். அது மாத்திரமல்ல 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே இன்டர்நேஷனல் லிசனர் சர்வதேச நமது அன்பு உறவுகள் நீங்கள் அழைக்கலாம், அழைத்தவர்கள் பேசுங்கள். அது ஒரு உற்சாகமாக இருக்கு. நீங்கள் பாடல் பதிவு செய்வது நல்லதுதான், பரவாயில்லை. இருந்தாலும் ஒரு நிமிடம் எடுத்து நீங்கள் அந்த இலக்கத்தில் அழைத்து அவர்களோடு பேசினால் நிகழ்ச்சி இன்னும் மெருகூட்டப்படும். அது மாத்திரமில்லை, நீங்கள் பேசும்போது அல்லது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் போது இந்த நாடு எந்த சிட்டியிலிருந்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் தெரிவித்தால் அது அவர்களுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சரி, அடுத்த பாடல் விருப்ப பாடலுக்கு செல்லலாம். யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்?
3: தவராஜா அங்கிள் ஒரு பாடல பாடிடலாம் அங்கிள்.
0: சரி,
3: தேவகுமாரா தேவகுமாரா அவங்களுக்காக பாடிடுவோம்.
0: ஓகே, பாடிடுவோம். சார், தவராஜா கனடா மோன்ட்ரியல் இருந்து இந்த விருப்ப பாடலை கேட்டிருந்தார்.

0: ஆமேன். அருமையான ஒரு பாடல். சிறப்பாக இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தியிருந்தீர்கள். சோரன் தவராஜா கனடா மொன்றியிலிருந்து பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். தொடர்ந்து அடுத்த விருப்ப பாடல் யாருடைய பாடலை நாங்கள் நீங்கள் பாட நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
1: பெரியண்ணாங்கிற்காக பாடிடலாம் அங்கிள்.
0: பெரியண்ணாவுக்காக பாடி.
1: ஸ்தோத்திரம் அந்த பாடி. ஆமாம்,
0: ஓகே.
1: அவங்க பாடல பாடிங்க.
0: பெரியண்ணாவுக்கு அடுத்தது சௌரி மேரி டொரண்டோலேருந்து கேட்ட பாடலே பாடிடுங்க. சொன்னா உங்களுக்கு
1: பாடல் அங்கிள் கேட்டிருந்தாங்க.
0: என்ன பாடல் கேட்டிருந்தார்கள்? சரி, நான் அடுத்த முறை சொல்கிறேன், பாடுங்க.
1: ஓகே.

0: பெரியண்ணாவின் விருப்ப பாடல். கனடா ஒன்றியிலிருந்து சௌரன் பெரியண்ணா இந்த விருப்ப பாடலை பாடும்படி கேட்டிருந்தார்கள். அன்னுடைய நாமம் மயம்பெற்றது. இந்த பாடலை மிக சிறப்பாக அழகாக சௌரி ஈவின் பாடியிருந்தார். அதுக்கு இனிமையான வின்சை கொடுத்திருந்தார் சௌரன் டேனி. தேங்க்யூ ஸோ மச். ஃபேஸ்புக்கில் பல பாடல்கள் பதிவாயிருக்கின்றன. அது மாத்திரம் நான் இன்னொரு பாடலை தெரிவிக்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சௌரி மேரி தொடர்ந்தவர்களிருந்து இந்த பாடலை கேட்டுக்கிறார்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உண்மை ஆராதனை செய்கிறோம். பாடல் அவங்களோட விருப்ப பாடல் வேறும். நாங்கள் திரும்பமாக நான் அறிவிக்கிறேன், இன்னொரு பாடலை தெரிவு செய்யும்படி.
1: ஆமா அங்கிள், வேற ஒரு பாடல் அவங்க கேட்பாங்க நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா பாடுறேன் அவங்களுக்காக. கோச்சிக்காதீங்க சிஸ்டர், இது ஒரு பாடல், வேற பாடல் ஒண்ணு தெரியும், சொல் செய்து கொடுக்கும்படி தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஆமா, அவங்க திரும்ப ஒரு பாடலை எங்களுக்கு தெரிவு செய்து அனுப்புவார்கள். அடுத்து யாருடைய பாடல்
1: அங்கிள்? யூடியூப்ல கிறிஸ்டபர் கனகரத்னம் அங்கிள் அவங்க ஒரு பாடல் கேட்டிருக்காங்க.
0: ஆமா,
1: அவங்களோட பாடல் பாடிடலாம்.
0: அது மாத்திரம் இல்ல, புதிதாக யூடியூப்ல ஒரு சௌரன் இலங்கையில இருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரன் புஷ்பராஜா, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சௌரன் புஷ்பராஜா, நீங்கள் இலங்கையில் எந்த பகுதியிலே இருந்து எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிவிங்கள். அது மாத்திரமில்லை, நீங்களும் ஒரு விருப்ப பாடலே யூடியூப்பில் பதிவு செய்யலாம், அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தில் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்ததாக யூடியூப்பில் ஒரு பாடல் கேட்டுக்கிறார். யார் கேட்டுக்கிறார்கள்? சௌரன் கனகரத்னம்.
1: கிறிஸ்டபர் கனகரத்னம்.
0: கிறிஸ்டபர் கனகரத்னம் அவருடைய விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள், இது உங்களுடைய நிகழ்ச்சி, நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள், இது மக்களுடைய நிகழ்ச்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை அறியாத மக்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நேரலையாக நாங்கள் தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து இசையமைப்பாளர்களை இணைத்து கனடிய மண்ணோடு இணைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி வருகிறோம். இது இன்டர்நேஷனலாக பல நாடுகளிலிருந்து நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். சர்வதேச நாடுகளிலிருந்து பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள், நீங்களும் உங்களுடைய பாடல் தெரிவுகளை பதிவு செய்யலாம். அதற்கான பல வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு இலவசமாக தந்திருக்கோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ங்கள். இந்த நிகழ்ச்சி முற்று முழுவதாக அன்றைய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி மாத்திரமே, எந்த விதமான டினாமினேஷனுடைய நிகழ்ச்சி இல்லை. இது முற்று முழுதாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மையப்படுத்துகின்ற நல்ல செய்தியை பாடல் மூலமாக நற்செய்தியாக சுவிசேஷமாக அறிவிக்கிற ஒரு நேரலை நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து யாருடைய பாடல்?
1: கிறிஸ்டபர் கனகரத்னம் அங்கிள் அவங்களுக்காக பாடலாம்.
0: ஆமாம், நீங்கள் பேசும்போது, சார் ஈவிலின் பேசும்போது நீங்க மைக்ரோஃபோனை கிட்ட வைங்க, எனக்கு தான் இங்க கூட வேலையா இருக்கிறது.
1: கிறிஸ்டபர் கனகரத்னம் அங்கிளுக்காக இப்ப அந்த பாடல பாடிடலாம் அங்கிள். அப்புறம் ஃபேஸ்புக்ல நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களோட பாடல் அடுத்தடுத்து நான் பாடுறேன்.
0: இந்த இன்னொரு பாட்டு தெரிவித்து இருக்கிறார்கள். சாரி மேரி, உமது அன்பு மறையவில்லை, உமது அன்பு மறையவில்லை, உயிரே உயிரே. இது ஒரு பழைய பாடல், மிக சிறப்பான ஒரு பாடல். இதெல்லாம் உள்ள வானொலியில நாங்கள் ஒலிபரப்புற பாடல்கள்.
1: தெரியல, வானொலியில வர பாடல் தெரியல. ஆமா அங்கிள், தெரியல, தயவு செய்து தவறாக நினைக்காம வேற ஒரு பாடல் இல்ல, தெரியல அங்கிள்.
0: அவங்க நிச்சயமாக
1: திரும்ப தெரியலன்னு சொல்ற கஷ்டமா இருக்கு.
0: அவர்கள் நிச்சயமா இன்னொரு பாடல் தெரிவித்து அனுப்புவார்கள். காத்திருப்போம். உங்களோட இணைந்திருங்கள் சோரி மேரி. இப்பொழுது சோரன் கிறிஸ்டோபர் பெனாரிடம் அவர்களுடைய விருப்ப பாடல்
1: பாடியிருக்கேன்.

0: நல்ல ஒரு பாடல், அவனுடைய நாமம் மயம்பட்டது. கிறிஸ்தோபர் கனர்டம் அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அழகாக பாடினீர்கள். தேங்க்யூ, நன்றி. சோரி ஈவ்லின் அண்ட் டேனி.
1: நன்றி அங்கிள்.
0: அடுத்த பாடலை பற்றி சொல்வதற்கு எங்களோடு இணைய இருக்கிறார்கள் மேரி. அவங்க பாடல் சொல்லுவாங்க அல்லது உங்களிடம் எந்த ஒரு பாடலை கேட்பார்கள் நான் நம்புறேன். சரி சௌரி மேரி. வணக்கம் சௌரி மேரி.
2: வணக்கம் சௌரன். வணக்கம் ஈவ்லின். எனக்கு நீங்கள் விரும்பின ஒரு பாடல், உங்களுக்கு ஏற்ற பாடல் உண்டு, எனக்காக பாடிவிடுங்க.
3: ஐயோ ரொம்ப ரொம்ப சாரி, நீங்க கேட்ட ரெண்டு பாடலும் நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். நிஜமாவே எனக்கு அந்த பாடல் தெரியல.
2: அது பிரச்சனை முடியாட்டி பிரச்சனை இல்ல. உங்களுக்கு விருப்பமான ஒரு தெரிஞ்ச பாடல் உண்டு, எனக்காக நீங்க பாடும்படியா கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையாக.
3: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக ஒரு பாடல பாடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர்.
0: நன்றி சார் மேரி. நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. அடுத்த விருப்ப பாடல் பேஸ்புக்கில் பல பதிவுகள் வந்திருக்கின்றன, அதையே நாங்கள் பார்க்க இருக்கிறோம்.
3: ஆமா அங்கிள், பாஸ்டர் ஆல்வின் ஜான் டேனியல் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ரோஷன் வந்திருக்காங்க.
0: ரோஷன் வந்திருக்காங்களா பாஸ்டர் ஆல்வின், உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டுமாக எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொள்கிறீர்கள். கனடிய மண்ணிலிருந்து வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து யார் இணைந்திருக்கிறார்கள் பேஸ்புக்கில்?
3: என் மம்மி வந்திருக்காங்க, அப்புறம் ஜோயல் வந்திருக்காங்க.
0: ஆமா ஜோயல் நீண்ட நாளே பிறகு.
3: ஆமா
0: ஜோயல் குவைத்தில இருந்து எங்களோட இணைந்திருக்கிறார். ஜோயல் வெல்கம் பேக்.
3: ஆமா அங்கிள், அவங்க அப்படியே ஒரு பிஸி ஷெட்யூல்ல ப்ரோக்ராம்க்கு வந்திருக்காங்க, வந்தது ரொம்ப சந்தோஷம். ஹாய் ஜோ. ஓகே
0: விருப்ப பாடல் இப்பொழுது சௌரி குறித்துக் கொள்ளுங்கள், மறந்துடாங்கள். சிறிலங்கா கம்பளை நகரில் இருந்து, கம்பளை என்ற சிட்டியில இருந்து சீதா என்பவர் ஒரு சீதா என்பவர் ஒரு பாடலே சௌரன் தவராஜா கூட கேட்டுக்கிறார்கள். என்னை ஆட்கொண்ட இயேசு, என்னை ஆட்கொண்ட இயேசு, பிக்ஸ் மன்னருடைய பாடல்.
3: ஆமா
0: குறித்துக் கொள்ளுங்கள்.
3: பாடிடலாம் அங்கிள் அவங்களுக்காக.
0: பாடிடலாமா? சரி, இன்றைய நாள் நம்ம பேஸ்புக்கில் இணைந்திருக்கிற மக்களுடைய பாடல்களை நாங்கள் தவறு விடாமல் எடுத்து வர இருக்கிறோம். ஜோயல் எங்களோட மீண்டும் குவைத்திலிருந்து நினைத்துக்கிறார். ஜோயல் கூட ஒரு பாடலை கேளுங்கள். ஜோயல் பாட்டு கேட்டால் ஈவிலிருந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. ஒரு கடினமான பாடலை கேட்கிறே ஒன்று. அப்படியா?
3: யார் அங்கிள்?
0: ஜோயல்.
3: இல்லை அப்படிலாம் இல்லை அங்கிள், அவங்க கேட்பாங்க. கடினமான பாடல் எல்லாம் தெரிஞ்ச பாடலாம் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்த்துக்கலாம் அங்கிள்.
0: சரி,
3: தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடலாம். அவ்வளோதான்.
0: அவ்வளோதான், அவ்வளோதான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாத என்றும் சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு வேதாமம் கற்பித்திருக்கிறது இல்லையா? ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல் இருக்கின்றன. எல்லா பாடலும் ஒரு ஹியூமன், அதாவது ஒரு மனிதரால் அவ்வளோத்தையுமே மெமரி பண்ணி வைத்திருக்க முடியாது. ஆனாலும் அநேகமாக 90 விதமான பாடல்களை நீங்கள் உடனடியாக பாடுங்கள். அதுதான் இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு. இது மறக்க முடியாத உண்மை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளதான் வேணும்.
3: ஆமா, அதுக்கு ஆண்டவருக்கு தான் அங்கிள் நன்றி சொல்றேன்.
0: ஆமென் ஆமென். சரி, அடுத்த
3: ராகம் மறக்காம இருக்கு.
0: கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட்டு எல்லா கனம் துதியும் அவருக்கே கொடுக்கலாம். அவர் கொடுத்த தாளந்துகளை நீங்கள் மண்ணிலே புதைக்காமல் மீண்டுமாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறீர்கள். அதுதான் இதுல விசேடமான ஒரு செய்தி. சரி, அடுத்த யாருடைய பாடல்?
3: பாஸ்டர் ஆல்வின்காக பாடிடலாம்.
0: ஆமா பாஸ்டருக்காக
3: பாடல் பாடிட்டு
0: இதோ பாடல் வருகிறது.

0: பாஸ்டர் அல்வினுக்காக இந்த பாடலை நீங்கள் பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி பாஸ்டர் அல்வின், எங்களோடு இணைந்து இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக பாடலை, நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி உங்களுக்கு மீண்டுமாக. அடுத்து ஃபேஸ்புக்கில் அருமையான உறவுகள் மீண்டுமாக இணைந்திருக்கிறார்கள். பேபி இணைந்திருக்கிறார்கள். ரோஷான், ரோஷான் இந்த பாடலே விருப்ப பாடலாக கேட்டிருக்கார். ஒரு பாடலே உங்களுக்கு தெரிந்த பாடல் தான், நல்ல ஒரு பாடல். எபினேசரே என்ற பாடலை கேட்டுக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, ஆனந்த துதி சத்தம், குளோரி விக்டோரியா,
1: ஆனந்த துதி,
0: அது
1: உங்களுடைய
0: உங்களுடைய அம்மா.
1: ஆமா,
0: பாடலை விரும்பி கேட்டுக்கிறார்கள்.
1: அவங்க அப்பவே எனக்கு சொல்லிட்டாங்க, இப்ப திரும்பவும் கேட்டிருக்காங்க.
0: பாடிடுவோம். நீங்க
1: கண்டிப்பா அங்கிள்,
0: அம்மா என்ன மறந்துடுவீங்க சில நேரம். குடும்ப உறவுல நாங்க கொஞ்சம்
1: இல்ல இல்ல
0: இன்னைக்கு வச்சிருவோம்.
1: அம்மா அப்பா வந்து இல்ல இல்ல, அவங்க கடைசி வரைக்கும் பாப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, அதனால பிரச்சனை இல்ல. மத்தவங்களுக்காக முன்னால பாடிட்டு அவங்களுக்காக கடைசி பாடலன்னு விடுறதெல்லாம் இல்ல அங்கிள். அடுத்த பாடலுக்கு போயிடலாம்,
0: போயிருவோம்.
1: ஓகே, இவங்க சிஸ்டர் மேரி அவங்களுக்காக பாடிடலாம்.
0: அவங்களுக்காக உங்களுடைய தெரிவிலே சிஸ்டர் மேரிக்காக, டொரண்டோல இருந்து கேட்ட சிஸ்டர் மேரிக்காக ஒரு பாடல் இதுவோ வருகிறது.
1: ஆமா அங்கிள்.

0: ஆமென்.
1: சாரி, இது சிஸ்டர் மேரிக்காக இல்ல.
0: அப்ப யாருக்கா?
1: அவங்க கேட்டிருந்த பாடல் அது.
0: யாருடைய பாடல்?
1: சிஸ்டர் சீதா அப்படின்னு சொல்லிருந்தீங்க.
0: ஆமா, சீதா இலங்கையில இருந்து. ஆமா, இலங்கை மலையம் இந்த இடம் அவங்க கம்பளை என்ற சிட்டியில இருந்து சீதா இந்த பாடலை கேட்டிருந்தார்கள். என்னை ஆட்கொண்ட இயேசு, அழகான பாடல். உண்மையில சீதாவை ஆட்கொண்ட இயேசு எங்களையும் ஆட்கொள்ளும்படி அழகாக நல்ல சிறப்பான ஒரு பாடல் தெரிவுகளை கொடுத்திருந்தார்கள். சீதா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இலங்கை தேசத்திலிருந்து எங்களோடு இணைந்து இந்த பாடலை கேட்டுக்கிறீர்கள். முடிந்த அளவுக்கு இந்த பாடலை நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ அல்லது யூடியூப்லையோ நேரலையாக பார்க்கலாம். கனடிய மக்கள், நீங்கள் எமது தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது எமது ஐபிடிவி தொலைக்காட்சி ரெண்டு சேனலில் இந்த நிகழ்ச்சியை நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். அதாவது ஸ்டார் பாக்ஸ் சேனல் 12 என்பதில் மற்றும் ஈகிள் பாக்ஸ் சேனல் 991 என்ற சேனலில் இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் இப்பொழுது நேரலையாக போய்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவில் இவ்வளவு நிகழ்ச்சியினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் டொரண்டோவிலிருந்து சபையிலிருந்து மக்கள் கலந்து கொள்வது மிக மிக குறைவு. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்க வேண்டாம் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொண்ட நிகழ்ச்சியில் கர்த்தரின் நாமத்தை எல்லோரும் இணைந்து உயர்த்துவோம். எங்களோடு இணைந்து செயல்பட வாருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்த யாருடைய பாடல் பாடிடுவோமா? மேரி அவருடைய பாடல்.
1: ஆமா, இப்போ சிஸ்டர் மேரிக்காகவே பாடிடலாம் அங்கிள். அப்புறம் யூடியூப்ல வந்து பிரதர் ஆண்டனி தாஸ்
0: சென்னையை சேர்ந்த அருமையான சோரம், ரெண்டு பேரும் ஒரே பாடல் கேட்டிருக்கணும். அப்படி
1: ஒரே பாடல் கேட்டிருக்கனால ரெண்டு பேரும் ஒன்னா பாடிடுறேன்.
0: யார் யாருக்கு?
1: ஆமா,
0: இருவருமே ஒரே பாடலை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சென்னையிலிருந்து கேட்டிருக்கிறார்கள், இவர்கள் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்கிறார்கள். அப்படியா? ஆமா,
1: சுஜாக்கா வந்து சுஜாதா லாய்டா அவங்களும் வந்திருக்காங்க. அக்காவும் எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் கேட்டிருக்காங்க, நான் ஆல்ரெடி அது பாடிட்டேன். அதனால அவங்க வேற ஒரு பாடலை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சிஸ்டர் மேரிக்காக நான் ஒரு பாடல் பாடுறேன். அந்த பாடல் அவங்களுக்கு பிடிக்கும்னு
0: நினைக்கிறேன். பாடுங்க, ஆண்டவருடைய பாட்டு தான் நிச்சயமாக பிடிக்கும். எல்லாமே நல்ல பாடல் தான். பாடுங்க சௌரி மேரிக்காக, அவர்களுக்காக சௌரி ஈவ்லின் வழங்குகின்ற ஒரு அருமையான பாடல் பார்ப்போமா?

0: சோரி மேரிக்காக இந்த பாடலே கொடுத்திருந்தீர்கள். ஒரு நல்ல ஒரு பாடல், கருத்து நிறைந்த ஒரு பாடல். நான் இந்த பாடலை இப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன். முதல் எனக்கு கேள்வி,
1: இது வந்து ஒரு கண் தெரியாத ஒரு பாஸ்டர், அவங்களும் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பாஸ்டரோட பொண்ணும் பாடியிருக்காங்க.
0: ஓ,
1: பிரேஸ்லன்னு சொல்லி அந்த பாஸ்டர் பேரு பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர், அவருக்கு கண்ணு தெரியாது. ரொம்ப அழகான பாடல்கள் எழுதியிருக்காங்க அங்கிள். ரெண்டு மூணு பாடல்கள் இருக்கு.
0: ஓ அப்படியா, நல்ல சிறப்பான பாடல். மேரி இணைந்திருக்கார்கள், சொல்லுங்க மேரி.
2: மிகவும் அதிசயமா இருந்தது பாடல். நான் ஒரு காலமும் கேட்டதாக இல்லை, ஆனதுபடியால் நல்ல ரசித்து ரசித்து கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவளினுக்கும் டேனிக்கும் நன்றி, பிரதர் உங்களுக்கு நன்றி. நல்ல பாடல், நல்ல பாடல்,
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: நல்ல பாடல், தேங்க்யூ. அருமையான பாடல். இந்த பாடலே கேட்ட மக்கள் அடிக்கடி விருப்ப பாடலா கேளுங்கள், அப்படிதான் எங்களுக்கு
1: ரொம்ப அருமையான வார்த்தைகள் அங்கிள். நல்ல வரிகள் உள்ள பாடல். அவர் ரெண்டு மூணு பாடல்கள் பாடியிருக்காங்க, அது எல்லா பாடலுமே ரொம்ப நல்லா இருக்கும். பாஸ்டர் பெஞ்சமின் சொல்லிட்டு,
0: ஆமா, பாஸ்டர் பெஞ்சமினுக்கு இந்த இடத்துல விசேடமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை அடிக்கடி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க உறவுகள், நீங்கள் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். அந்த ஊழியர் இவ்வளவு கருத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து இந்த பாடலே எழுதியிருப்பார். இந்த பாடல் அநேக மக்களுக்கு போய் சேர வேண்டும் இல்லையா? சோரி மேரி,
2: எங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பாடலாம் இருந்தது.
0: ஆமா, யார் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. இன்னொரு மாதத்தால திரும்ப கேளுங்க.
1: பாடல் தெரியலன்னு சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு அர்த்தமுள்ள பாடல் பண்ணதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பாடல் பாடுறது, அது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஏன்னா நான் பாடல் தெரியலன்னு சொன்னதுனால நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்காதீங்க.
0: ஆமா, அது மாத்திரமில்ல, சில உறவுகள் எங்களோட இணைந்திருந்தாலும் கூட விருப்ப பாடலே கேட்கறதுக்கு அவர்களுக்கு முடியாம இருக்குது. ஒருவேளை பாடல் அவர்களுக்கு எதை கேட்போம், என்னத்தை கேட்போம் என்ற ஒரு கேள்வி இருக்குமா இருந்தால், சௌரி எங்களுக்காக நீங்கள் தெரிவு செய்த ஒரு பாடலே பாடுங்கள் என்று நீங்கள் பதிவு செய்தாலே போதும். உங்களுக்காக ஒரு பாடல் அவர்கள் பாடுவார் என்பதை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நன்றி சௌரி மேரி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி, மிகவும் அருமை. ஆமென்,
0: ஆமென். சரி, அடுத்து யாருடைய பாடலுக்கு நாங்கள் செல்வோம்? அடுத்து யாருடைய பாடலை ஆயத்து வச்சிருக்கீர்கள்?
1: அங்கிள் ரோஷனுக்காக பாடி.
0: ரோஷனுக்காக, ரோஷன் ரோஷன். ஆமா, ரோஷன் எங்க இருந்து இணைந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஸ்ரீலங்காவா அல்லது தமிழ்நாடா அல்லது நீங்கள் வெளிநாடுல இருந்து
1: கேக்குறீங்க தெரியல. ரோஷன்,
0: வாழ்த்துக்கள்.
1: இலங்கை இருந்து தான் நினைக்கிறேன் அங்கிள். ஆமா, ரொம்ப நாள் முன்னாடி வந்தாங்க. இலங்கை இருந்து தான் நினைக்கிறேன்.
0: ஆமா,
1: இலங்கை. பிரவீனோட ஃப்ரெண்ட்னு சொல்லி வந்த மாதிரி ஞாபகம்.
0: தட்ஸ் ரைட், பிரவீனோட ஃப்ரெண்ட்.
1: ஆமா,
0: ரோஷன் உங்களுக்காக இந்த பாடல் வருகிறது. பிரவீனையும் நீண்ட நாளாக காணவில்லை, அவர் ஒரு ஞாபகப்படுத்தி விடுதுங்க.
1: வருவாங்க அங்கிள் இனி வர நாட்களில். ஓகே, இப்போ நான் ரோஷனுக்காக பாடிட்டு அடுத்து மம்மிக்காகவும் இன்னொரு பிரதருக்காக ஆண்டனி தாஸ் அவங்களுக்காக பாடல் பாடுறேன். இப்போ ரோஷனோட பாடலை பாடிட்டு வரேன் அங்கிள்.

0: ஆமென். அருமையான பாடல், விருப்ப பாடலாக ரொஷான் அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அழகாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள் சௌதரி. ரொஷான் அனைமாக நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கை மலையத்திலிருந்து தான் நடந்திருக்கிறார். யாருடைய ஃப்ரெண்ட்? பிரவீனுடைய ஃப்ரெண்ட். அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு லண்டன்லேருந்து சௌதரி கொன்சி ஒரு விருப்ப பாடலை கேட்டுக்கிறார்கள். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்ற பாடல் சௌதரி கொன்சி லண்டன்லேருந்து கேட்டுக்கிறார்கள். ஓகே. அதே நேரத்தில் நெதர்லாந்திலிருந்து நமது அருமை சௌரன் கிதியோன் ஒரு பாடலை பதிவு செய்து அனுப்பியிருக்க, கேட்போமா? அவர் என்ன பாட்டு
1: கேட்டுக்கிறான்? சிஸ்டர், கலையத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பாடலை பாடிக்கொண்டிருக்க சௌரி சேமிக்கிற சௌர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பில் வாழ்த்துக்கள். நான் வேலையில் நின்று தான் கேட்குறேன், அப்படி அவங்களோட கால் பண்ணி கதைக்கலாம், டக்குனு மெசேஜை போட்டு வர்றேன். உங்களுக்கு நான் ஒரு விருப்ப பாடலை தெரிவிக்கிறேன். அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்கள் அதை பாடுங்க. என் நெஞ்சில் நிறைந்தவரே, என் நெஞ்சில் நிறைந்த அந்த ராகம் உங்களுக்கு சில தெரிஞ்சிருக்கும். என் நெஞ்சில் நிறைந்தவரே நேசரையே சுராஜா, ஓ அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா தெரியுமென்று சொன்னால் அந்த சௌரி அந்த பாடலை பாடுங்க. இல்லாட்டா நான் வேறு ஏதாவது விருப்பப்படத்தாருன்னு, ஏன்னா அந்த பாடலுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பாடல் கனகாலம். அதை கேட்டு முடிந்தால் நீங்கள் அந்த பாடலை பாடுங்க. நன்றி.
0: நெஞ்சில் நிறைந்தவரே பாடிடுவீங்களா?
2: தெரியல அங்கிள், அதனால தான் திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன் அங்கிள், தெரியாம.
0: நல்ல பாடல், மிக விருப்பத்தோடு சௌர் இந்த பாடலை கேட்டுக்கிறார்கள்.
2: ஆமா, என்ன பாடல் அங்கிள் அது? நெஞ்சில் நிறைந்தவர்.
0: நெஞ்சில் நிறைந்த அவர் ராகத்தையும் பாடி காட்டியிருந்தாரு.
2: இல்ல எனக்கு அந்த பாடல் தெரியல அங்கிள்.
0: சரி, நான் கீதியோட கேட்டு அடுத்த முறை நிச்சயமா இந்த பாடலை பாடுறதுக்கு, அதாவது இப்ப என்ன பாடலன்னு சொல்லி அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்புறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அடுத்த முறை கிதியோனுக்காக பாடலாம். இப்பொழுது என்ன செய்வது? கிதியோன் அவருக்கு நேரம் இல்லை, வேலை செய்திருக்கிறார், டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கிறார். அது முடியல். அவருக்காக பின்பதாக ஒரு பாடலை நீங்கள் உங்களோட விருப்ப பாடலாக கொடுங்கள்.
2: கண்டிப்பா அங்கிள், கண்டிப்பா பாடுறேன். அவங்களுக்காக இன்னொரு பாடலை நான் பாடுறேன். ஓகே, இப்போ பிரதர் அஞ்சனிதாஸ் அவங்களுக்காகவும் மம்மிக்காகவும் இந்த பாடலை பாடிடலாம் அங்கிள். ஆனந்த துதி ஒலி கேட்கும்.
0: ஆமா, இருவருக்காக
2: அந்த பாடல் பாடிட்டு, ஆமா இருவருக்காகவும் பாடிடலாம், பாடிட்டு அப்புறம் வேற ஒரு இதுக்கு வரேன்.

0: இருவருக்குமாக சேர்த்து இந்த பாடல் ஒலித்தது. அடுத்து யாருடைய பாடல்? கிதியோன் ஒரு உங்களுக்கு ஒலி செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கிறார், கேட்போமா?
1: கேட்கலாம்.
2: ஓகே சௌரி, இந்த முறை இல்லாடி பரவாயில்ல, நீங்கள் அடுத்த கேளுங்க. அது யாருடைய பாடல்? சௌரி எசேக்கிய பிரான்சிஸினுடைய மச்சான், அதாவது சகோதரனுடைய கணவருடைய பேர் எனக்கு டக்குனு ஞாபகத்தில் வருதில்லை. சகோதரி எசேக்கிய பிரான்சிஸ் இந்தியாவில் ஒளிஞ்சு அவருடைய சகோதரனுடைய கணவர், அவர் நிறைய பாட்டு பாடியிருக்கிறார். இந்த நெஞ்சில் நிறைந்தவர் மற்றது வேறு கன பாடலில் பாடியிருக்கிறார், அதில் ஒரு பாடலான். ஓகே, அடுத்த முறை இந்த பாடலை நீங்கள் முடிஞ்சால் அதை சொல்லிக்கொடுங்க, நீங்கள் அதை கேட்டு அதை பாடுங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை நீங்கள் பாடுங்க. ஓகே.
0: ஆமாம், அவரும் உங்களுடைய விருப்ப பாடலுடைய தனக்காக பாடும்படி கேட்டிருக்கிறார்கள் சௌரன். இதையும் நெதர்லாந்திலிருந்து நிச்சயமாக அடுத்த முறை அந்த பாடல், அவர் கேட்ட பாடல் பாடப்படும்.
1: கண்டிப்பாக அங்கிள், கண்டிப்பாக பாடுறேன். ஆமாம், இங்கே இருக்கிற ஊழியக்காரர் அவரை தெரியும், எசேக்கியா பிரான்சிஸ்.
0: அநேக பாடலை பாடினாலும்
1: ஆமாம்
0: பல பேர் குறிப்பாக பெயர்களை குறிப்பிடுவதில்லை, காரணம் எல்லாமே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. நிச்சயமாக அடுத்த முறை அவர்களுடைய எசேக்கியல் பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த உறவினர் பாடின பாடலை பாடுங்கள். அவனுடைய நாமம் உண்டை மகிமைப்பட்டும். சரி, அடுத்த யாருடைய பாடல்?
1: சிஸ்டர் கான்சி அவங்களுக்காக அங்கிள், அவங்களோட பாடல் பாடிடலாம்.
0: ஆமா, லண்டன்லேருந்து சோரி கான்சி அவர்கள்,
1: லண்டன்லேருந்து.
0: சந்தோஷம் பொங்குதே, யாருக்கு பொங்குது?
1: அங்கிள்,
0: எல்லோருக்கும் பொங்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இந்த நிகழ்ச்சியில
1: கொஞ்சம் இந்த இந்தியால எல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் கம்மியா இருக்கு.
0: கம்மியா இருக்கு.
1: நேத்து ஒரு ஃளைட் கிராஷ். ஆமா
0: ஆமா,
1: நேத்து ஒரு ஃளைட் கிராஷ் ஆயிடுச்சு.
0: ஆமா, மிகவும் ஒரு துக்கமான சம்பவம். அதுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை அந்த மக்களுடைய குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமாக அது இடம்பெற்றது. உண்மையில் அது சில நேரம் மறக்கவே முடியாமல் இருக்கிறது. இதுதான் இந்த இடத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினீர்கள். மீண்டுமாக அந்த இழப்பின் கவலையால் இருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலாக நாங்கள் ஒரு நிமிடம் உண்டான உங்களை வீட்டு ஜபங்களில் ஜெபிக்க முடியும். உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்களும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து யாருடைய பாடல்?
1: ஆமா, சிஸ்டர் கான்சிக்காக பாடிடலாம் அங்கிள்.
0: ஆமா,
1: சந்தோஷம் பொங்குது.
0: சந்தோஷம் பொங்குது. கொன்சிக்கு லண்டன்ல மிக மகிழ்ச்சியாக சந்தோஷம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி நாங்களும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி சந்தோஷமாக நாங்கள் வாழ்த்தி பாடல்களை பாடலாம். பாடுங்கள் கொன்சியுடைய விருப்ப பாடல்.
1: ஓகே, பாடிடலாம் அங்கிள்.

0: சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை சாரி குன்சி அவர்கள் லண்டன் இருந்து கேட்டிருந்தார்கள். அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு இந்த பாடலை கேட்டு சந்தோஷத்தில் பொங்கினதாக மெசேஜ் போட்டுருக்காங்க.
1: இல்லை ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள், நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா பாடினேன். ஏன்னா இந்த பாடல் இப்ப இங்க யாருமே பாடுறது இல்லை அங்கிள்.
0: ஆமா, இது
1: பழைய பாடல்கள் நிறைய,
0: பழைய பாடல் சமையல்,
1: பழைய பாடல்
0: சபையில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாடல் மிக உற்சாகமாக பாடுவார். பாடுறதுக்கு பாட விட்டா தானே, இப்ப சோசியல் மீடியால எல்லாமே புது புது பாடல்கள் ட்ரெண்டாக போய்கொண்டிருக்கிறது. அதனால சபையிலும் காலத்துக்கேற்ற மாறிக்கொண்டார்கள். ஆனாலும் கர்த்தர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவன். அதனுடைய நாங்கள் பழையவர்களை மறக்கக்கூடாது, அதற்கு மிகவும் நன்றிகளை செலுத்திக் கொள்வோம். சாரி கொன்சி லண்டன்லேருந்து மீண்டுமாக எங்களை ஆண்டவருக்குள்ள மிக அற்புதமாக பாடல் மூலமாக வழி நடத்திருக்கார். வாழ்த்துக்கள் சகோதரி.
1: அடுத்த சிஸ்டர் கொன்சிக்கு நன்றி சொல்லணும். அடுத்த வந்து ஃபேபி ஷேரனுக்காக பாடலாம்.
0: ஃபேபிக்காக,
1: ஃபேபி ஷேரன் வந்து ஆமா ஃபேஸ்புக்ல இருக்காங்க. ஃபேபி ஷேரன்,
0: நான் நினைச்ச ஃபேபிய மறந்துட்டீங்களா? இருக்காங்க
1: பாடிடலாம் அங்கிள். பேபி ஷரனோட பாடல்

0: அருமையான பாட்டு, நல்ல பாடல், நல்ல மெலடி, நல்ல கருத்து நிறைந்த வார்த்தைகள், ஆசீர்வாதமாக இருந்தது.
1: அருமையான ஒரு பாடல் அது. ஆமாம்
0: ஆமாம், எல்லாருடைய பாடலும் பாடி முடித்து விட்டீர்களா?
1: இல்லை அங்கிள், இன்னும் ஒரு பாடல் இருக்கு. பிரதர் கான், இல்லை கிடியனுக்காக ஒரு பாட்டு பாடணும்.
0: ஆமாம்,
1: அப்புறம் இன்னொரு பாடல்
0: கிதியனுக்காக நீங்கள் கொடுக்கின்ற ஒரு பாடல்.
1: அவங்களுக்கு பிரதர் கிடியனுக்கு ஒரு பாடலும், சுஜாதா லாய்ட் அக்கா வந்து யூடியூப்ல ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களோட பாடல் ஒன்றும் பாடணும். ரெண்டு பாடல் இருக்கு, வேற யாரும் இப்போதைக்கே லைன்ல வரல, அதனால இருக்க அந்த பாடலை பாடுவோம். அதுக்குள்ள வேற யாரும் வராங்களான்னு பார்க்கலாம்.
0: சரி, பார்க்கலாம்.

0: சென்னையிலிருந்து சோகரன் ஆண்டனி இன்னும் ஒரு பாடலில் கேட்கவிடும் என்று ஆவலோடு இருக்கிறார். ஆனால் பாடலை எழுதவில்லை. கூடிய விரைவில் பாடுவார், அதாவது பாடலை தெரிவிப்பார் என்று நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் ஆண்டனி. அதுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்திருக்கலாம். யாருடைய பாடல்? சுஜாதா அவர்களுடைய.
1: சுஜாதா, ஆமா அங்கிள், அவங்க என்னையே நீ துதி செய்வாய் அந்த பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக அந்த பாடல் பாடலாம். ஓகே.
0: யூடியூப்ல இன்னொரு பாடல் தெரிவி இருக்கிறதா? யூடியூப்ல
1: இல்ல அங்கிள், ஆண்டனி தாசன் பிரதர் தான் மேலும் ஒரு பாடல் கேட்டிருக்காரு, இன்னொரு பாட்டு கேட்டிருக்காரு.
0: கண்டன கல்லூரியின் காட்சி, என்ன கல்லூரியின் காட்சி? கண்ணில் உதிரம் சந்தேக
1: கண்டன கல்வாரியின் காட்சி நினைக்கிறேன் அங்கிள், ஆனா அந்த பாட்டு எனக்கு தெரியல.
0: தெரியலையா?
1: ஆமா, கண்டேன் கல்வாரியின் காட்சி நினைக்கிறேன்.
0: அப்படித்தான்.
1: ஆமா, தெரியல அங்கிள் அந்த பாடல், வேற ஒரு பாடல் தெரிவி.
0: இன்னொரு பாடல் தெரிவி செய்யுங்கள் சௌரன் ஆண்டனி. அந்த பாடல் தெரியவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு பாடலை உடனடியாக தெரிவி செய்ய முடியும். உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் சுஜாதா அவர்களுடைய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.
1: பாடலாம் அங்கிள்.

0: அருமையான தெரிவு, பியூட்டிஃபுல் சாங், நல்ல மெலடி, அழகாக டேனி இசை அமைத்து வாசித்தார். வாழ்த்துக்கள் டேனி.
1: தேங்க்யூ.
0: சூப்பர், பியூட்டிஃபுல், நல்லா இருந்தது. மிக சௌரி, லண்டன்லேருந்து கொஞ்சம் சொன்ன மாதிரி உண்மையில் உள்ளம் பொங்குது. அவரை துதித்து பாடும்போது கேட்கிறதுக்கு மாத்திரமில்ல, கர்த்தருடைய நாமத்தை உள்ளத்தில் உயர்த்தி மகிழ்ச்சி கொடுக்கிறது. நன்றி. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையில் மிகவும் நன்றியோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ நேரம் நீங்கள் அழகாக பாடி கொண்டிருக்கிறீர்கள். இதோ இன்னொரு பாடலை கேட்டுக்கிறார்கள். வாக்கு மாறாத தேவன் நீரே, இளைய என் குரலை கேட்டு என்ற ஒரு பாடலை சென்னையிலேருந்து ஆண்டனி அவர்கள் கேட்டுக்கிறார்கள்.
2: அங்கிள், அவர் இலங்கையை சேர்ந்தவர் அங்கிள், நம்ம வானொலி பாடல்கள் நிறைய கேட்பார் போல இருக்கே.
0: இல்லை, இந்தியாவிலேருந்தும் இப்போ நிறைய வானொலியோடு இணைந்திருக்காரு சார் ஆண்டனி. அவருடைய குடும்பமே இந்த நிகழ்ச்சியை மிகவும் மகிழ்வோடு வரவேற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை சேர்ந்தவர் சார் ஆண்டனி.
2: ஓகே அண்ணா, ரொம்ப சாரி அங்கிள், எனக்கு இந்த பாடலும் தெரியல. ரொம்ப ரொம்ப சாரி. அதுக்கு பதில இல்ல, அதுவும் வாக்கு மாறாத தேவன் தான், அதனால வாக்கு மாறாத தேவன்லயே இன்னொரு வேற பாட்டு பாடிடலாமா அங்கிள்? இல்ல அவர் இன்னொரு ஏதாச்சும்?
0: இல்ல இல்ல, வாக்கு மாறாத தேவன் நிறைய, வாக்கு மாறாத தேவன் என்ற பாடல் நிறைய இருக்கிறது, ஒரு சில பாடல் இருக்கிறது, அதுல ஒரு பாடலை பாடுங்கள்.
2: ஓகே அங்கிள், அதே மாதிரி வாக்கு மாறாத மாதிரியே ஒரு பாடலை பாடிடுறேன் அங்கிள். அவர் கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமா கோச்சிக்க மாட்டார். அது நம்ம கத்தோடைய மகன் அல்லவா? இன்றைய நேரத்தில் நாங்கள் ஒரு சிறிய பிரேக் எடுக்க கேட்டிருக்கிறார் டேனி சிஸ்டத்தை பார்க்க போகிறான்னு சொல்லி. ஒன் மினிட் மட்டும் நாங்கள் ஆண்டோட வார்த்தையை கேட்போமா?
2: ஆமாம் அங்கிள், அதுக்குள்ளே நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க அங்கிள், அதுக்குள்ளே ஒரு சரி பண்ணிடுவாங்க.
0: சரி, அதுக்குள்ளே சரி பண்ணிடுவாங்களா? சரி சரி பண்ணுங்க.
2: ஒன் மினிட்.
0: அவர் நேரடியாகவே அழைச்சிருக்கார்.
2: வருது,
0: நீங்க இடப்பில் இருக்கிறீங்களா?
2: நான் இருக்கேன் அங்கிள்.
0: நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர் ஆண்டனி. ஐயோ, என்ன நடந்தது?
2: நான் லைன்ல தான் இருக்கேன் அங்கிள், நான் லைன்ல தான் இருக்கேன்.
0: நீங்க லைன்ல இருக்கீங்களா? அப்படியே லைன்ல இருங்க, அவரை நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம். ஆண்டனியை சென்னையிலிருந்து நாங்கள் இணைத்துக் கொள்வோம். என்ன பாடல், அவர் சரியான பாடலை கேட்கும்படியாக. பிரைஸ் லார்ட் பிரதர்.
3: பிரைஸ் லார்ட் பிரதர் வின்சன்.
0: எப்படி இருக்கீங்க?
3: நான் ஆண்டனி, ரோஷன் அப்பா, கனடாவில் படிச்சுட்டு இருந்தேன்.
0: தெரியும் தெரியும். என்ன உங்களோட மறக்க இல்லமா, உங்களோட மனைவி கூட வருவாங்களா?
3: சிஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு கேட்டிருந்தேன், கண்டேன் கல்வாரியின் காட்சி. கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்டின் உதிரம் சிந்துதே என்ற பாடல். பரவாயில்ல, அது இப்போ வாக்கு மாறாத
2: கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா சரியா எனக்கு ராகம் பிடிப்பாங்க.
3: வாக்கு மாறாத தேவ நீரே, என் குரலை கேட்டு அன்போ காத்து நடத்தும் நீசபாவி என்ற பாடுதா. அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பாடல். நான் பழகிட்டு வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நான் பாடுறேன்.
3: ஓகே, சாரி. தேங்க் யூ சிஸ்டர், நோ ப்ராப்ளம்.
0: ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள், நன்றி சோன் ஆண்டனி. ஆமாம், நேரடியாக வந்து பாடியும் காட்டிட்டார் டேனி. ஓகேயா?
2: ஆமா அங்கிள்.
0: ஓகேயா?
2: சொல்லுங்க.
0: பேசுங்க.
3: ஹலோ
0: கேக்குது பேசுங்க.
3: இதுக்கு முன்னாடி பாருங்க பாடல்ல எவலின் சிஸ்டர் மதரோ நானும் ஒண்ணா கேட்டிருந்தோம், ஆனந்த துதி ஒளி கேட்கும்.
2: ஆமா ஆமா பிரதர்,
3: நல்லா இருந்தது சிஸ்டர், ரொம்ப நல்லா இருந்தது.
2: தேங்க் யூ தேங்க் யூ.
0: ஓ அது கூட மகளா
2: பிரதர்? ஆமா இல்ல இல்ல என்னோட மம்மியும்
0: அவங்களோட மம்மி. ஓ ஓகே ஓகே.
2: ஆமா ஆமா அதே மாதிரி ஒரு பாடல் பாடிறேன்.
0: வாழ்த்துக்கள். பாடிடுவோமா?
2: பாடிலாங்கள்.

0: ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு பாடல் விருப்ப பாடலாக கேட்டுகிறார்கள். நூரலியாவிலிருந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நான்மையின் வீடும் அந்த பாடலை பாடும்படி கேட்டுக்கிறார்கள்.
1: பாடிட்டேனே அங்கிள்.
0: பாடிட்டீங்களா?
1: ஆமா.
0: இல்லையே, நானும் என் வீடும் என்
1: ஸ்ரீலங்காவிலிருந்து
0: அவர்கள் மிக ஆர்வத்தோடு நூரலியா இதிலிருந்து கேட்டுக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் மீண்டுமாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டோம். இது அவருடைய விருப்ப பாடலே. மீண்டுமாக இந்த பாடல் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது.
1: ஓகே அங்கிள், பாடிடலாம். எபினேசரே அந்த பாடல், அதுதான் நினைக்கிறேன். ஓகே.

0: அருமையான பாடல் மீண்டுமாக உயிர்ப்பு பாடலாக ஒலித்தது சகோதரன் ருபேஷ் அவர்களுக்காக இந்த பாடல். இலங்கை நூறிலே அவரிருந்து இந்த பாடலை விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சகோதரன் ருபேஷ். மீண்டுமாக நீங்கள் அடுத்த வாரமும் வந்து இணைந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து இணைந்து வாருங்கள். அப்படிதான் உங்களுடைய பேர் எங்களுக்கும் சார் ஈவிலினுக்கும் டேனிக்கும் பரிட்சயமாக இருக்கும் இல்லையா? வாழ்வி பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். அது மாத்திரமே இந்த நிகழ்ச்சியை நீங்களும் ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள், எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டுடைய நாம ஒன்றே மகிமைப்படட்டும். மிக இது இந்த நிகழ்ச்சி ஒரு இலகுவான நிகழ்ச்சி அல்ல, இது டெக்னிக்கல் வாய்ஸ். நீங்கள் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், இது இலகுவான ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய மக கிருபை இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு இலகுவாக தந்திருக்கிறார். அதன்படியால் நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தி தொடர்ந்து முடிந்த அளவுக்கு இந்த பாடல் கேட்கிற வார்த்தைகள் மூலமாக அநேக ஆண்டவர் அறியாத மக்களுக்கு இந்த வார்த்தைகள் பாடல் மூலமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான வார்த்தைகள் பாடல் மூலமாக அவர்கள் உள்ளங்களிலே பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிறுதியாக வந்திருக்கிறோம். இறுதி பகுதிக்குள்ள ஒரு கர்த்தருடைய வார்த்தையை மிக சுருக்கமாக கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாக இந்த இணைந்து கொண்ட அனைவருக்குமாக அருமையான பாஸ்டர் இம்மானுவேல் ஐயா அவர்கள் ஜெபிக்க இருக்கிறார்கள். அதோடு நீங்கள் இணைந்து கொள்ளும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடல் எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நான் நம்புறேன், அப்படியா?
1: ஆமா அங்கிள், எல்லா பாடலும் பாடிட்டு இன்னைக்கு நிறைய பேர் புதுசா வந்திருந்தாங்க. ஆமா, பழைய ஆட்கள் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்க. சில வேளை நான் பாடல் தெரியலன்னு சொல்றதுனால தயவா தவறா நினைச்சுக்க வேண்டாம். டியூன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே குழம்பிடும், அதனால தெரியாத பாடலை நான் தெரியாதுன்னு சொல்லிடுறேன். அதனால அதுக்கப்புறம் நான் கத்துட்டு அடுத்த வாரத்தில் அப்படி நான் பாடுறேன். ஓகே, தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஏன்னா இது எங்களுடைய தாளந்தம், எங்களுடைய திறமைகளை காமிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. இது வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மாத்திரம். இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ஒரு பாடலில் ஒரு வார்த்தை ஒரு வரிகள் வந்து ஆண்டவருக்கு தெரியாத யாராவது ஒருத்தர் அதை கேட்டாங்கனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் கிரியை செய்வாருன்ற ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அதனால யார் பாடலை கேட்டாலும் அவங்க ஆறுதல் அடைவாங்க. ஒருவேளை அவங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவங்க அந்த பாடலை கேட்கும்போது அதுக்கு ஒரு ஆறுதலா தேறுதலா அது இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அங்கிள். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால எல்லா வாரங்களும் வரும். ஒரு சில வாரங்கள் தொழில்நுட்ப கோளாறு இல்லை ஏதாவது ஒரு சில காரணங்கள்னால

0: தடைப்படுது. மற்றபடி நீங்க ரெகுலரா ரெகுலரா இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஒரு வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா வந்துருவோம் நாங்க எப்படி இருந்தாலும். அதனால தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ப்ரோக்ராம பாருங்க. லைவா பார்க்க முடியலன்னா கூட ரீட்டர்ல காஸ்ட் ஆகும், நீங்க எப்பனாலும் இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். அங்கிள் எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு வந்து போட்டுட்டே இருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, ப்ரோக்ராம பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன் அங்கிள்.
1: அழகான வார்த்தைகள், மிக அருமையாக பகிர்ந்து கொண்டீர்கள். வணக்கம். யார் இணைப்பில் இருக்கீங்க? சொல்லுங்கம்மா.
2: ஒரு பாட்டு,
1: தகப்பனே தந்தையே, அந்த பாடல்
0: மாமா பாட்டு.
1: ஆமா, சுயினமா இருக்கிறாங்க. அந்த நேரத்திலும் இந்த பாடலை பாடி அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மனதுக்கு ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கறது மாத்திரமில்லை, அவர் நல்ல அவருடைய ஆணி வாய்ந்த கரங்களால் தொட்டு சுகமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை நானும் கேட்கிறேன். இறுதி பாடலாம் இந்த பாடலை ஜெசுந்தாவுக்காக, அவருடைய விருப்பத்துக்காக பாடுங்களம்மா.
0: ஓ கண்டிப்பா அங்கிள், ஆண்டிக்கு ரொம்ப கோல்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த பாடலில் பாடுறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல சுகத்தோடு தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்வீங்க. அதனால் அவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்களில் நாங்கள் அவங்களை நினைவு கூறுறோம் அங்கிள். கண்டிப்பாக ஆண்டிக்காக இந்த பாடலை பாடுறேன். ஓகே.

0: ஆமேன். மிக அருமையான ஒரு பாடல். ஜெசிந்தாவுக்காக விருப்ப பாடலாக இந்த பாடல் ஒலித்தது. உண்மையிலே சூழ்நிலைகள் எங்களுக்கு சில நேரங்களிலே இல்லை பல வேடைகளிலே பாதகமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அந்த சூழ்நிலைகளை மாற்றி நல்ல நிலையில் கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவர் சொல்கிறார், என்னை விசுவாசித்தால் நீங்கள் மகிமையை காண்பீர்கள் என்று. அந்த விசுவாசத்தோடு நாங்களும் ஜெசிந்தாவை பயணிக்க கர்த்தர் இன்னும் எங்களுக்கு கிருபை தருவார் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைவுக்கு கொண்டிருந்தோம். இந்த பாடலை விரும்பி கேட்ட ஜெசிந்தாவுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் இம்மானுவேல் ஐயா அவர்களை இணைக்க இருக்கிறோம். உங்களுக்கு மீண்டுமாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கனடிய மண்ணிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருப்பாராக.
1: நன்றி, நன்றி அங்கிள், தேங்க்யூ.
0: தொடர்ந்து இணைந்தீர்கள். ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் சிறிதாக மிக சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இரவும் போதிலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் அங்கு பதிவு செய்கிறது. ஆனபடியான நாங்கள் இரவும் போதமாக எங்களால் தியானிக்க ஏற்ற வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் கிடைக்கிற நேரங்களில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் செவிகளையும் எங்கள் உள்ளங்களையும் திறந்து கொண்டு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வகையில் அருமையான ஊழியர்களோடு நடந்திருக்கிறார். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: ப்ரைஸ் லார்ட் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம், கர்த்தருடைய கிருபையினால்.
0: ஆமென். மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் பின்பதாக இந்த பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அல்ல இனிமேலும் கேட்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டு அவனுடைய நாமத்தை மையப்படுத்த இருக்கின்ற அந்த மக்களுக்காகவும் சிறிது கருத்தோடு ஜெபத்தையும் எடுத்து வரங்களை கூறிக்கொண்டு உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடருங்கள்.
2: ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, டிவி சேனல் வழியாக எங்களோடு கூட இணைந்து இவ்வளவு நேரமாய் பாடல்களை பாட கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் அவரை சந்திக்க முடியாக ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். அவர் வேத வசனத்திலே வாசிக்கிறோம், யோவான் 11:25-26 வாசிக்கிறோம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்தான் எல்லா உயிர்த்தெழுதலும், அவர்தான் ஜீவனுமாயிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே அவர் இந்த உயிர்த்தெழுந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட அவர் இருந்து வழிநடத்துகிறார். மனவாளனாகி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். இங்கே பார்த்தாலும் மரணங்கள், மரண ஓலங்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள், கடைசி நாட்களிலே ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் கலவரங்கள், போராட்டங்கள், கொள்ளை நோய்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அடையாளங்களும் இந்த நாட்களில் நடைபெற்று வருகிறது. ஆகவே அந்த யோவான் 11:25-26 வாசிக்கிறது போல அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யோவான் 14 வாசிக்கிறோம், அவரே ஜீவனாய் இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக அந்த ஜீவன் இருந்தது. ஆகவே ஒருவேளை எந்தெந்த காரியங்களிலே ஒரு செத்து போன ஒரு அனுபவம் போல இருக்கிறதோ, கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஜீவனை திரும்ப கொடுத்து உங்களை ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக, பலனை கொடுப்பாராக. வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தருவாராக. ஹல்லேலூயா. ஆக இந்த கடைசி நாட்களிலே அவருடைய ஆண்டவரை சந்திக்கும் முடியாக, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவருக்கு ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்க முடியாக. ஆண்டவரே, முழுவதுமாய் இனி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உலகமோ மாமிசமோ இனி தொடாதபடி எனக்கு ஆண்டவரை உம்மை பரிசுத்தமாய் நான் சந்திப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி என் சொன்னார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய மரணத்தின் நிமித்தமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் தான் அவருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆகவே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோம். ஆனா அவரை நோக்கி பார்ப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தருங்கள் இந்த நாளில் உங்களை ஒருவரையும் தொடும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக, சுகத்தை கொடுக்கும்படியாக. ஒருவேளை சோர்வோடு இருப்பீர்கள் என்று சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும்படியாக, சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தையும் தரும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வல்லமை நீங்கள் இருக்கிற இடங்களிலே இப்பொழுது இறங்கி வருவதாக, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மனத்தில் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோம். நாம் அவரை நோக்கி ஒருவரை பாடலை பாடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ்.

0: பரலோகத்தின் பிதாவே, இம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பல தேசங்களிலிருந்து இந்த பாடல்கள், உம்முடைய வார்த்தை ஆகிய இந்த பாடல்களை பாட கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய், தனித்தனியாய், குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை வழிநடத்தி கர்த்தர் தாங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆண்டவரே தலை நிமிர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால், ஆண்டவரே எத்தனை மனிதர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு போனார்களோ கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை சுகப்படுத்துங்க. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தர் ஒருவரையும் பலப்படுத்துங்க. தோல்விகளோடு, ஏமாற்றங்களோடு, அவலைகளோடு இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் உம்முடைய சந்தோஷ சமாதானத்தினால் ஆறுதலினால் நிரப்புங்க. ஆண்டவரே தேவைகளோடு இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவரே ப்ரொமோஷனுக்காக, பண தேவைகளுக்காக, வீடு கட்டுவதற்காக ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணத்திற்காக யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் ஒவ்வொருடைய தேவைகளை அவர்களுக்கு ஏற்ப கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு செய்தரல வேண்டுமானங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி அவர்கள் சாட்சி சொல்லுவார்களாக, சாட்சி எழுதுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஆறுதலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் அற்புத சாட்சிகளை எழும்பு பண்ண வேண்டுமானங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் விசேஷமாக வல்லமை நாளைகள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 24 மணி நேரம் உடைய வார்த்தையை சுமந்து செல்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் அநேக லட்சங்களுக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த உம்மை சந்திக்க முடியாக கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் ஏராளம் உண்டு. பணத்தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் அற்புத விதமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வழிநடத்த வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். விசேஷமாக பிரியமான ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் இரண்டு பேருக்கு உதவி செய்ய வேண்டுமான இவ்வளவு நேர பாடலை பாடின ஈவலினுக்காகவும், இசை வாசித்த டேனிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக சுருக்கமாக ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். அது மாத்திரமல்ல, கருத்தோடு ஜெபித்தீர்கள். நிச்சயமாக இந்த ஜெபம் ஆண்டவருடைய சிந்தனத்தில் கேட்கப்பட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் அதை நிறைவேற்றப்படும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அநேக மக்களுக்கு இந்த ஜெபம் ஒரு ஆறுதலையும் சாந்தியையும் சுகத்தையும் கொடுக்கும் என்று கர்த்தர்களை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. அதை வழிநடத்தின உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வேன். சார் டேனி, தேங்க்யூ ஸோ மச். சளைக்காமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைய நாளும் கூட சிறப்பான பல பாடலுக்கு இசையமைத்தீர்கள். நான் இடையிடையே மறந்துட்டவங்கள மன்னித்துக் கொள்ளுங்க. உங்களை நான் மறக்கையில் ஈவினிங் அவர்களுடைய சிறப்பான பங்களிப்பு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துறது எப்படி உங்களுக்கெல்லாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுதுன்னு தெரியல. எங்களுக்கு இடையிடையே ஒரு தடைகள், சூழ்நிலைகள், ஊழிய விடயங்கள், தொழில்நுட்ப கோளாறுகள் வந்தாலும் இதை தொடர்ந்து நாங்கள் நடத்த ஆண்டவர் கிருபையை உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக இந்த இடத்துல இந்த டெக்னீஷியன் டேனியல் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக அடுத்த வாரம் விசேஷத்தில் இன்னும் பலருக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஆயிரங்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை கொண்டு செல்லப்படும் என்ற ஒரு நல்ல விசுவாசத்திலே உங்களுக்கு மீண்டும் அன்போடு விடை கொடுத்து அடுத்த வாரம் உங்களோடு இணைந்து கொள்ளும் முறை அன்பு வணக்கத்தில் உங்களுக்கு விடை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேவ சமாதானம் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலைதில் 2:15. சனிக்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இதுவரை நாங்கள் இசையமுதம் நேரலை நிகழ்ச்சியிலே இணைந்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு வேதாமங்களை வாசிப்பதற்கு இணைந்திருக்கிற அருமையான சௌரி பீலா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட வேண்டிய வேத புஸ்தகங்கள் நியாயாதிபதிகள் 14:15, ஏசாயா 38 மற்றும் 2 பேதுரு 1:2 ஆகிய புஸ்தகங்களை சௌரி பீலா அவர்கள் இப்பொழுது வாசிப்பார்கள். நாங்கள் இந்த வேதாமத்தை வாசிப்பது ஒவ்வொரு நாளும் என்னத்துக்காக என்றால், அநேக மக்கள் இன்றைய நாட்களில் வயதானவர்கள் வாசிக்க முடியாத சூழ்நிலை, கண் பார்வை குறைவாக இருக்கும், அல்லது வைத்தியசாலையில் இருப்பார்கள், அல்லது வேலைக்கு போய்கொண்டிருப்பார்கள். நேரமின்மை, அவசரமான உலகத்திலே இந்த நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மக்களுக்கு ஆக இந்த வார்த்தைகளை இங்கிருந்து நாங்கள் வாசிக்கும் போது, சகோதரிமார்கள் வாசிக்கும் போது, ஆண்டுடைய வார்த்தையை அவர்கள் தியானிக்க ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை இக்னோர் பண்ணாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் திங்கள்லேருந்து வெள்ளி வரை 1:45 சனிக்கிழமையிலே 2 மணிக்கும் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இதை தவிர்க்காமல் உங்களுக்கு அப்படிப்பட்ட வசதிகள் இருந்தால், அப்படி வசதியற்ற மக்களுக்காக இந்த நிகழ்ச்சியை, இந்த வேத வாசிப்பை பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இதோ சாரி பீலா பிரைஸ் சொல்லட்டாமா?
2: பிரைஸ் சொல்லட்டாங்க.
1: ஓகே, வாசிக்கிறீங்களா?
2: ஓகேங்களா. நியாயாதிபதிகள் 14:00. சிம்சோன் திப்னாத்துக்கு போய் திப்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜன மனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயின் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழிவிலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனி சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோடு கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துண்ணுகிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதே எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் முடிவிக்க கூடாதே போயிட்டு. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம், எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழித்தீர்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்துங்கிற 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அதை அந்த விடுகதையை விடுவித்தாள். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனி பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். கத்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண் சாதியோவென்றால் அவனுடைய தோழரில் அவனோடைய சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். ஆமீன். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம். சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காண போய், நான் என் பெண் சாதியிடத்தில் அறை வீட்டுக்கு போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன், அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவன் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடைய வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்பங்களையும் சுட்டரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது, திம்நாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான், அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இல்லைப்பாரன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாலைமுறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதுக்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஒரு கண்மலை சந்திக்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா, பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடி எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடி எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடி எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடி எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்துக்கு ராமாத்லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எந்த கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஆமென். ஏசாயா 38 அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகி திரும்பிட்டு யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லை, இனி பூலோக குடிகளோடே இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை. என் ஆயுசு மேய்ப்பருடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நேகிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இந்த இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். உடைய காலம் மட்டும் நான் என்ன விட்டு கொண்டிருந்தேன், அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார். இந்த இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுத்தை போலும் தகைவிலான் குருவியைப் போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன். என் கண்கள் உயரப் பார்க்கிறதினால் பூத்து போயின. கட்டாவே, ஒதுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் என் உயிர்க்கு உயிராயிருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். பாதாள உம்மை துதியாது, மரண உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் என்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவநாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தான். அப்பொழுது இசைக்கியா, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டிருந்தான். ஆமீன். ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரம். ரெண்டு பேதரு முதலாம் அதிகாரம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்தது மன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோடைய தேவ பக்தியையும் தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க போட்டாது. இவைகள் இல்லாதவனவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவதே நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசுக்குமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அது உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமீன். ரெண்டு பேதரு இரண்டாம் அதிகாரம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். ஒரு லாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்புவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அபபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோ கோமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அபபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கியால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் இளைச்சிகளுமாய் இருந்து உங்களோடே விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனையில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்க தரிசனுடைய மதுகட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றின அடியுண்டோடுகிற மிருகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரர்களே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தியான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். இதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுதலாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று

0: ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்க்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவு அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நேரம் கலையத்திலே 2:42 சனிக்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கும். காலையிலிருந்து அநேக நிகழ்ச்சிகளை, அன்றைய வார்த்தைகளை, பாடல்களை எங்கள் இசையோடு கேட்டிருப்பீர்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது எங்களுக்கு. தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்து நாங்கள் பாடல் ஆண்டவருடைய பாடலே கேட்கலாம். நீங்கள் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நலைகள். அடுத்து சிறிது நேரத்தில் நாங்கள் இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை கேட்க இருக்கின்றோம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். waves of power.com

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வலிமையின் அலைகள் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். இன்று 24 ஐந்தாவது மாதம் 2021 திங்கட்கிழமை முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கிறிஸ்தவ வானொலி வலிமையின் அலைகளை நேரடி ஒலிபரப்பு காலை தெளிதே நேரம் ஆராதனையோடு ஆரம்பமாகிறது. இன்றைய நாளிலும் மாலை 6 இலங்கை மண்ணிலிருந்து வருகிற சத்திய வசனம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்து மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளை தந்த எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருக்கு அதிகமானவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர்தாமே நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிப்போம். அவர் நம்முடைய ஆண்டவர். இன்று வரைக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வருகிறார். வெளியிலே உலகத்திலே தேசங்கள் எங்கிலுமே கண்ணீரோடும் கவலையோடும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றும் எங்களை தன்னை துதிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனமாக முன்குறித்து தெரிந்தெடுத்து வழிநடத்தி வருகிறார். இந்த வேளை ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து அப்பேற்பட்ட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிப்போமா? பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வந்து அசைவாடி பரிசுத்தாவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் பரிசுத்தாவியானவரிடத்தில் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதை எங்களுடைய கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம் மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர், நம்மை காத்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை பாடல்களோடு இணைந்து அவரை நாங்கள் துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக பிதாவே, பராக்கிரமம் உள்ளவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே என்னாலே மகிமைப்படும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே, நான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடி
1: மாத்திரம் இருக்கிறேன்,
0: என்னை பார்த்துக் கொள்ளும்.
1: ஒருவரே மகிமைக்கு பாத்திரம்,
0: அல்லேலூயா.
1: ஒருவரே ஆராதனைக்குரியவர்,
0: ஆமென்.
1: உமக்கே மகிமை
0: ஆண்டவரே,
1: உமக்கே மகிமை.

நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மைத்து நிற்கிறோம். உங்களை ரட்சிப்பு தந்தவரே, பரலோகிலிருந்து இறங்கி வந்த எங்களுக்கு ரட்சிக்க தந்தவரே, அந்த ரட்சிப்பை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தவரே, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள செய்கிறவரே, மக்கு நன்றி ஐயா. எங்கள் பலவீனங்களை அறிந்தவர், எங்கள் மீறுதல்களை அறிந்தவர், மக்கே மகிமை, மக்கே மாட்சிமை, மக்கே அருகாதனை ஆண்டவரே, உமை நன்றியோ.

நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நீங்க இருக்கிறதுனால தான் கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்கிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கிறபடினால் தான் ஆண்டவரே

0: தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் அணுகிறவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய காருணியத்துக்காக நன்றி. எங்களுக்கு நம்பிக்கை தந்தவரே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் நாயகனே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் தேவனே உமக்கு நன்றி, எங்களை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி, அழுது நின்ற போது எங்கள் கண்ணீரை துடைத்து நிறுத்தினவரே உமக்கு நன்றி, திகைத்து நின்ற போது ஆலோசனை தருகிறவரே உமக்கு நன்றி, சுகஹீனப்படுகிற போது சுகம் தருகிற பரிகாரியானவரே உமக்கு நன்றி ஐயா, தனிமை எங்களை வாட்டுகிற போதெல்லாம் எங்களோடு கூட நடந்து வருகிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஒப்பு கொடுத்து மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஐயா. இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக மக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்தரித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வான்மலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். திக்கட்டும் திசையெங்கும் விண்ணரசின் நற்செய்தியை முத்தமிழில் முழங்கும் இணையதள வானொலி வல்லமையின் அலைகள். இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: இந்த வேளையிலுமாக நாங்கள் வேதத்தில் இருந்து சங்கீதம் 30:1-6 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30:1-6. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய பரிசுத்த வான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமேன். இந்த அருமையான சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இங்கே பாருங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இன்று இந்த உலகத்தை பார்க்கிற போது, இந்த தேசங்களை பார்க்கிற போது, கால்கள் தள்ளாடுகிற நிலைமை, மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை, மூச்சு திணறலோடு வாழுகின்ற காலமாக அவல நிலை இங்கே தேசங்களை எல்லாம் குடிகொண்டிருக்கிறது. அதைகளை பார்க்கிற போது எங்களுடைய இதயம் வலிக்கும்.

அப்படிப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் வராதென்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீ திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உலகம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துக்கும் இப்போது எங்களுடைய குடும்பத்திலே வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குடும்ப சண்டைகள் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல எங்களுடைய ஆரம்ப போராட்டம் வருகின்ற போது, குடும்பத்திலே பிரச்சனை வருகிற போது, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருகிற போது, அந்த ஆரம்பத்திலேயே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு பொறுமையை பிடித்து கொண்டு மௌனத்தை சாதித்து கொண்டு கர்த்தரோடு இரவிரவாய் இருந்து பேசி கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மாறும், மாற்றுவார். அது ஒன்றாக கிடைக்காது, இரட்டிப்பாய் நமக்கு கிடைக்கும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும். அப்படியான நேரங்களிலே, இரவு வேளைகளிலே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இருள், ஒரு வேதனை, ஒரு அழுத்தம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, ஏன் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, ஏன் என் உறவுகள் மத்தியில் இப்படி இருக்கிறேன், ஏன் என் சரீரத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படியான காரியங்கள் வந்து நம்முடைய தோள்கள் மீது விழுந்து நாங்கள் கால்கள் தள்ளாடி மூச்சு திணறலோடு அவல நிலை கூட நமக்கு இப்போது இந்த உலகத்திலே இருக்கிற மாயை மனிதருக்குள்ளே வருகிற காரியங்கள் நமக்குள்ளும் வரலாம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எதிலே இருக்க வேண்டுமாம்? விடியல் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். விடியல் ஒன்று எங்களுக்கு காத்திருக்கிறது. பொறுமையோடு போராட்டங்களை சகிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியல் உண்டாகும். அந்த விசுவாச முடியோர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு கண்ணீரால நனைத்த ஈர இரவுகள் மாறி ஆனந்தம் விளையாடும் வசந்த காலங்களை நாங்கள் காண்போம். அந்த துயர நிறைந்த இரவுகள் விலகி போகும். துதிகள் நிறைந்த பகல்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும். இதயங்கள் வேகுகிற நேரங்களிலெல்லாம் நாங்கள் புன்னகை பூக்கிறவர்களாக, அந்த சூழ்நிலைக்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, இந்த மூன்று காரியம் மிகவும் முக்கியம். கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு, கொஞ்ச சுகத்தோடு எத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்திலே பாடல்களை பாடுகிறீர்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே முனைந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் எத்தனையோ காரணங்களை காட்டி மறைந்து கொள்ளுகிறீர்கள், ஒளித்துக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் செய்கிறது மனுஷனுக்காய் இருக்கக்கூடாது, கடவுளுக்காய் இருக்க வேண்டும். எனக்கு இன்றைக்கு தந்திருக்கிற இந்த பலத்தோடு நான் ஒரு சிறிய பாடலை பாடுவேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படி நீங்கள் செய்து பாருங்க, எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு எங்களுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவர் எங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த இரவுகள் மாறி ஒரு பாட்டுகள் நிறைந்த பகல்களாக, கசப்புகள் நிறைந்த இரவுகள் மாறி ஒரு இனிமை பூக்கிற பகல்களாக, அந்த தாவீதினுடைய அந்த ஜனங்களுடைய வனாந்தர அனுபவ இரவுகள் மாறி, நாங்கள் கர்த்தருக்குள்ளே பரதேசியிலே அனுபவிக்கிற பகல்கள் வரும்.

உயிரை பிடித்து நடுங்க வைக்கின்ற பொல்லாத பிசாசின் வாடைகள் மாறி எங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தாளாட்டு எங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய நாளிலும் அந்த நம்பிக்கையை பற்றிய ஒரு கதையொன்றை நாங்கள் கேட்போம். ஒரு அழகிய கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாராம். அவர் அந்த ஊருக்கு மத்தியில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாராம். யாருமே ஊரில் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு முனிவராயிருந்தபடியினாலே கோபத்திலே சாபமிட்டாராம் அந்த ஊருக்கு. இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது, வானம் தோய்ந்து விடும் என்று ஒரு சாபம் விட்டாராம். இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார்களாம். சாபத்துக்கு விமோசனம் கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர். வேறு வழியின்றி அனைவரும் அவரின் காலடியில் அமர்ந்திருந்தனர். மேலிருந்து இதை கவனித்த பரமாத்மா தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்து விட்டான். பரமாத்மான் சங்கு ஊதினால் மழை வரும் என்பது நம்பிக்கை. இன்னும் 50 வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் இனி சங்கு ஓய்வு என்றே வைத்து விட்டான். அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். அவனை அனைவரும் பரிதாபமாகவே பார்க்கிறார்கள். மழையே பெய்யாது எனும் போது இவன் வயலுக்கு போய் என்ன செய்ய போகிறான் என்ற வருத்தம் அவர்களுக்கு. அவனிடம் கேட்டே விட்டனர், நீ செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று. அதற்கு அவனின் பதில்தான் நம்பிக்கையின் உச்சம். 50 வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும். உங்களைப் போலவே நானும் உழுதுடாமல் இருந்தால் 50 வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்றே எனக்கு மறந்து போயிருக்கும். அதனால் தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கிறேன் என்றான். இது வானத்தில் இருந்து பரமாத்மா கேட்டதும் அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். 50 வருஷம் சங்குதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்று மறந்து போயிருமே என்ற நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார். இடி இடித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, நம்பிக்கை எய்த்து விட்டது. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்பிக்கை மற்றும் முயற்சி உள்ள ஒரே ஒரு மனிதனின் நிமித்தம் ஒரு கிராமமே வறுமையின் பிடியில் இருந்து மீண்டது. ஆம், நம்மீது முதலாவது நமக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். வேதாகமத்தில் நம்பிக்கை அல்லது விசுவாசம் இவைகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமை தேவன் தனக்கு தேவன் சொந்த குழந்தையை தருவார் என்று வாக்கு பண்ணப்படினால் அதை விசுவாசித்து தனது 100வது அகவையில் அவன் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைய சூழலில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது நம் தேவனை முழுமையாக பற்றி கொண்டிருப்பதே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் தேவனை மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் ஒருவரால் மட்டுமே இந்த கொள்ளை நோயை தடுக்க முடியும். குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகளை அகற்ற முடியும். அவரை விசுவாசித்து அதன் பொருட்டு தேவனை இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும். ஆபிரகாமை போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் சாய்ந்து கொண்டு அநேகருக்கும் முன்மாதிரியாக திகழ வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறியை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள்.
ஏனென்றால் இன்றைய சூழலிலே நம் மனது வலித்து போகத்தக்கதாக அநேக காரியங்கள் நமக்கு நேரிடலாம். அவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நம் மனதில் அறியை கட்டிக்கொண்டால் மாத்திரமே தெளிந்த புத்தியோடு தேவனை சார்ந்து வாழ முடியும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழுவோம். இந்த சங்கீதக்காரனும் அப்படிப்பட்ட ஒரு விடியலை எதிர்நோக்கும் விழிகளோடுதான் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடந்து சென்ற அந்த இரவு பொழுதுகள், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைகள், கபோக்கது அதாவது எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவன் நினைத்து நினைத்து அவன் கலங்காமல், தனக்கொரு விடியல் என் தேவன் உண்டாக்குவார், எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு அவன் ஓடி அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அனுபவ நிலையில் இரவுகள் போதும் பகல்களை விட குறுகுதலாகத்தான் இருக்கிறது. சற்று இமை மூடி இளைப்பாறினாலே இரவுகள் கடந்து ஓடிவிடும். அவ விசுவாசிகளுக்கு இரவுகள் பயங்கரமானவைகள். ஆமாம் அருமையானவர்களே, விசுவாசத்தோடு படுக்கிறவன் சிறிது நேரம் தூங்கி எழுந்திருந்தாலே அவன் உற்சாகத்தோடு இருப்பான். பாருங்கள், ஒரு சோம்பறித்தனத்தோடு கடவுளோடு வாழாமல் கடவுளோடு நெருங்காமல் வாழுகிறவனுக்கு நித்திரைக்கு போனா அவனுக்கு எப்படா விடியும் விடியும் விடியும் விடியும் விடியும் என்று நேரத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இரவு பெரிசா இருக்கும் என்று அவர்களுடைய மூளையிலே ஓடுகிற உலக காரியங்கள், உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும். அதனாலே அந்த இரவு நீண்ட இரவாக தெரியும். எங்களுடைய ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் எங்களை பிரித்தெடுத்து தனக்கென்றொரு சிறிய கூட்டமாக வைத்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை எங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். தயவு செய்து இந்த சிந்தனை துளியின் பிற்பாடு கூட பாட மறக்காதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை இந்த வானொலியில் வந்து பாடி மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அங்கே சுகமீனம், எனக்கு இங்கே சுகயீனம், எனக்கு அங்கே துக்க செய்தி, எனக்கு இங்கே துக்க செய்தி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளிக்காதீர்கள், நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் நித்திரை கொள்ளாதீர்கள், நீங்கள் வேறு உங்களுக்குரிய காரியங்கள் ஒன்றுமே செய்யாதீர்கள். அன்றாட அவசியமான தேவைகள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களாம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கென்ற ஒரு சிறிது நேரம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் இருக்கிறது. ஆண்டவர் நங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபிப்போமா. அன்பு மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் நேற்று மின்றும் என்றும் மாறாத ஆண்டவரை அன்றைய நாளிலும் வருகிற தேவ செய்திகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும். நாங்கள் உண்மை நெருங்கணும். அதற்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியர்களை மாமிசத்தில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வராமல் உம்முடைய ஆவியிலே இருந்து அந்த வார்த்தைகளை அவர்கள் வாயிலே போட்டு அனுப்பி தந்து எங்களை ஆண்டவரை தட்ட வேண்டிய இடத்திலே தட்டி, இடிக்க வேண்டிய இடத்திலே இடித்து, தகர்க்க வேண்டிய இடங்களை தகர்த்து போட்டு உமக்கண்டு நேராய் ஓடத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலோடு இணைந்து நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வருவோம்.

0: இவைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: அருமையானவர்களே, இன்று திங்கட்கிழமைக்குரிய நேரடி ஒலிபரப்பின் நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வரவெல்லாம் காலை தலிதே நேரம் 9 மணிக்கு ஆரம்பமாகி எங்களுடைய நேரடி ஒலிபரப்பிலே ஆராதனை வேத வாசிப்பு சிந்தனை துளி ஜபம் பாடல் என்று இணைந்திருந்தோம். 10 மணிக்கு ஆரம்பமாகிறது மதுரம் நேரம். மதுரம் நேரத்தில் முதலாவது செய்தியை பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் எடுத்து வருவார்கள். 10:30க்கு வருகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி. 11:30க்கு உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்டு உங்கள் விருப்ப பாடல் பாடுகிற நேரம். 12:30 ஒரு மணிக்குள்ளாக வருகிறது உங்கள் விருப்ப பாடலோடு உலக நடப்பு செய்திகள். 1 மணிக்கு ஆரம்பமாகிறது அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது என்கிற நேரம். அந்த வேளையிலும் 2வது தேவசெய்தியை பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து வருகிற 3வது தேவசெய்தியை பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளும் ஆரம்பமாகிறது ஜீவ வெளிச்ச நேரம். ஜீவ வெளிச்ச நேரத்திலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்போம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் வாசிக்க கேட்கலாம். ஜோசுவா 9:10 அதிகாரங்கள், ஏசாயா 13:14 அதிகாரங்கள், 1 தீமோத்தேயும் 4:5-6 அதிகாரங்கள். அதைத் தொடர்ந்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். 2:30க்கு வருகிறது கவிதையின் நேரம். 3 மணிக்கு வருகிறது இடைப்பாடல் கேட்டு ஆரம்ப வரி பாடுகிற போட்டி நிகழ்ச்சி. 4 மணிக்கு ஜப வேலை இயேசுவோடு ஒன்று திறப்பின் வாசல். இன்றைய நாளும் பிறருக்கான ஜபங்களை கலையத்திலிருந்து நான் எடுப்பேன். அதைத் தொடர்ந்து 5 மணிக்கு ஆரம்பமாகிறது மாலை வணக்கத்தோடு பல் சுவை விருந்து நேரம். இந்த வேளையிலும் இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதைத் தொடர்ந்து வருகிறது சாட்சி நேரம், என்னோடு பேசிக் கொள்கிற நேரம். 6 மணிக்கு வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம். அதைத் தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருங்கள். ராத்திரி 9 மணிக்கு மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளிலே எல்லாம் இணைந்து சிறப்பிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
2: அன்பு நேயர்களே, எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 416-253 0000 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-340-8999 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-7599 அல்லது 579-379-992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
1: இதோ நேரம் கலையத்திலே 9:58. இந்த வேளையிலும் நாங்கள் முதலாவது செய்திக்கு ஆயத்தமாகவும் முதலாவது செய்தி தோன்றும் மண்ணிலிருந்து பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் அடுத்து வருவார்கள்.

0: வார்த்தை மாறாத மதுரம் நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா.
1: நன்றி.
0: ஆமேன், ஆமேன். நன்றி. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தெய்வ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பும் இரக்கமும் கீழ்போல தகப்பனே, தேவனே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நடத்தினர்களை உங்களுடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன், உடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்திலே உறுதிப்பட்டு கேட்டு கீழ்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியும், தேவனே, தகப்பனே, ஆவியானவர் தாமே கிரிகை செய்யும்படியும் உடம்பு வேண்டி நிற்கிறேன். என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு என்னும் அதியுன்னத நாமத்தில் தேர்ந்தெடுக்கிறேன் இனிய பிதாவே, ஆமேன். இன்று நான் எடுக்கிற செய்தியாக, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய அந்த பெந்திகோஸ்டல் நாளை குறித்து. அந்த நாள் 50வது பெந்திகோஸ்டல் என்றால் 50வது நாள், வாரங்களின் பண்டிகை என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவார்கள். அதை லேவியாகமம் 23 அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவனுக்கு முதல் பலன்களை கொண்டு வரும் நாட்கள் இருந்து 50வது நாள் பெந்திகோஸ்டல் நாள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை உருவாக்குவதில் முதன் முதல் இறங்கிய நாள். இதிலே 3000 பேர் அந்நாளிலே சபையிலே சேர்க்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒருவரிடம் குறிப்பிட்ட தேவைக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போது அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்வதற்கு முதல் அவர் அப்போஸ்தலருக்கு சொல்லிவிட்டு போன காரியம், அப்போஸ்தலர் 5 வசனத்திலே சொல்கிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த வாக்குத்தத்தம் யோவேல் 2:28 வசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொத்தனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வாக்கு தத்தம் தான் நிறைவேற காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த விடயம்தான் அப்போஸ்தலர் 2:1-8 அப்போஸ்தலர் 2:1-8 அதிலே 12, 16, 17 வசனங்களை நான் பார்க்கிறேன். முதலாவது சொல்றது, பெந்திகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒருடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி ஒவ்வொரு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படியாக அந்த இடத்திலே சொல்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாட்டில் வந்தார்களும் அவருடைய மொழிகளை குறித்தும் அந்த இடத்திலே தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அங்கே 16 வசனத்தில் சொல்லப்படுது, கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவம் காரியம் நிறைவேறினது. அதனாலதான் அங்கே 16 வசனமும் 17 வசனமும் அப்போஸ்தலர் 2 சொல்லப்படுது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறியது. அதுதான் யோவேல் 2:28. கடைசி நாட்களிலே நான் பல மோசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் 2:17 யோவேல் தீர்க்க தரிசி சொன்ன அதே வார்த்தைகள் அந்த இடத்திலே அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இங்கே காற்று அடிக்கவில்லை, பலத்த காற்று அடிப்பது போல அங்கே அக்கினி மயமான நாவு வந்து அமர்ந்தது என்று சொல்லப்படுது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்கள் பேசுவதற்கு தந்து கொண்டிருந்தார். ஆவியானவர் தந்த பல மொழி சொற்களை பேசத் தொடங்கினார்கள். 120 பேர் கூடி ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவரும் சகோதரன் கூட பரிசுத்த ஆவி புற காத்திருந்து பெற்றார்கள். அப்படி அப்போஸ்தலர் 16 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன். 2 Corinthians 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருத்துவ தேவன் என்ற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி தேவனுடைய குணாம்சம் எப்படி என்றால், எங்கும் இருக்கிறவர், 2 எல்லாம் வல்லவர், 3 எல்லாம் அறிந்தவர், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர். அவருடைய பண்புகள், தேவன் சதா காலம் உள்ளவர், பரிசுத்த நீதி உள்ளவர், வாக்கு மாறாதவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உடையவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை விசாரிக்கிறவர், நீதி உள்ளவர். இப்படியாக சொல்லிக் கொண்டு போகலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்கள் ஒரே தேவனாக இருக்கிறார். யோவான் 17:3 சொல்றது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதா போனவர் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். அதனாலதான் பிலிப்பிய 2:6-7 சொல்றது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் எப்படி என்றால், அங்கே தேவனுடைய முழு அம்சமும் இருந்த பொழுது அவர் ஒரு அம்சத்தை விட்டு அங்கே பூமிக்கு வந்தார். அவர் எங்கும் இருக்கிறார் என்ற மகிமையை வறுமையாக்கி பூமிக்கு வந்து இப்போது பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். 1 Corinthians 2:2 சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுகிறதாவது என்று சொல்லி பவுல் அடிகளார் அங்கே எழுத தொடங்குகிறார். எனவே 2 Corinthians 3:17 சொல்லப்பட்டது போல கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவருக்கு ஆழ்தத்துவம் உள்ளவர், முழு வேதமும் ஆவியானவரால் தான் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று 2 Timothy 3:16 பார்க்கலாம். யோவான் 14:16 சொல்றது, நானும் பிதாவை வேண்டிக் கொண்டேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அந்த வேறொரு தேற்றளவாளன், அந்த தேற்றளவாளன் பரிசுத்த ஆவியானவர். கிரேக்க பதத்திலே சொல்லப்படுறது பராக்ரிட்டாஸ் என்று சொல்லி, அதன் அர்த்தம் நம்முடன் இருந்து உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். யோவான் 14:23 சொல்றது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம் என்று. நாங்கள் என்று பன்மையிலே சொல்லப்படுறது பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் வாசம் பண்ணுவதை குறிக்கிறது. அதனாலதான் 1 Corinthians 3:16 சொல்ல 16:17 சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதனால ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயங்கள் மூன்று விடயங்களை காணலாம். ஒன்று யோவான் 16:8 சொல்றது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. 1 Timothy 5:22 சொல்றது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய நியாயஸ்தானத்திலே நியாய தீர்ப்புக்கு முன்னாக நிற்க வேண்டும். எல்லாரும் நின்றாலும் சிலருக்கு நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அதனாலதான் அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் அவசியம். பாவங்களிலே சில பாவங்கள் பலருக்கு தெரியும், சில பாவங்கள் தெரிவதில்லை. உதாரணமாக கசப்பு, மன்னிக்க முடியாமை, பொறாமை, இந்த நீதியை சரி கட்டுவது, இவைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் அங்கே காமராஜர் என்று இந்தியாவிலே முதல்வராக இருந்தவர், அவர் தமிழ்நாட்டின் முதல்வர், நல்ல முதல்வர், முதல்வர் என்று பெயர் பெற்றவர். அவர் கலெக்டரை அழைத்து கதைத்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு டீ பரிமாறப்பட்டது. அவர் அதை குடிக்காமல் இருந்தார். அப்போது காமராஜர், ஏன் இவர் குடிக்காமல் இருக்கிறார் என்று பார்த்த பொழுது அங்கே ஒரு எறும்பு அங்கே டீயுக்களை விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதனால அவர் குடிக்கவில்லை. உடனே காமராஜர் உடனே அந்த எறும்பை எடுத்து வெளியே விட்டார். அவர் அவருக்கு சொன்னார், எப்பொழுதும் உங்கள் பக்கமே நியாயத்தை பார்க்கிறீர்கள், அங்கே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதை பார்க்க மறக்கிறீர்கள். எங்கள் பக்கமே நாங்கள் நீதியை பார்க்கிறோம், மற்றவர் பக்கம் அந்த நீதி மறைக்கப்படுகிறது. ஆதி பெற்றவர்கள் ஆகிய ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்தார்கள். அப்பொழுது தேவன் கேட்ட பொழுது அங்கே ஆதாம் சொன்ன வார்த்தை தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, நீ தந்த மனைவி என்று சொன்னார். ஆனால் ஏவாளிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை சர்ப்பம் வஞ்சித்தது. இருவரும் பாவத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. தேவனையும் அங்கே மனைவியையும் குற்றம் சாட்டினார்கள். அதனால்தான் அங்கே அடுத்ததாக அப்போஸ்தலர் 2:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பந்தியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மூன்றாவது, ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புறார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரங்களிலே ஒவ்வொரு பாசைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவரின் வரங்கள் ஒவ்வொருவர்களையும் கிரிகை செய்கிறது. அந்நிய பாசை பேசுதல், தீக்கு தரிசனம் உரைத்தல், குணப்படுத்துதல், ஆவிகளை பகுத்தறிதல், அறிவை உணர்த்துதல், போதிக்கும் வரம், விசுவாசம், பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாருக்கும் பயம் உண்டான பொழுது அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்கள், அடையாளங்களை செய்தார்கள். அங்கே விசுவாசிகள் ஒருமித்து அங்கே பொதுவாக இருந்து தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். தேவனை துதித்து தயவு பெற்றார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அது அவர்களுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கவில்லை. அவர்கள் வெளியே சென்று ஆண்டவரை அறிவிக்காமல் ஒரு இடத்தில் இருந்தார்கள். அதற்கு அப்பொழுது உபத்திரவம் வந்தது. அவர்கள் ஜெருசலேம் யூதாவில் இருந்தவர்கள் அவர்கள் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் சமாரியாவும் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 8:1 அங்கிருந்து சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 8:5 பிலிப் என்பவன் அங்கே சமாரியா பட்டணத்தில் போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். தோமா இந்தியாவிலே அந்த உபத்திரம் ஏற்பட்ட பொழுது அவர் அங்கே போய் ஆண்டவரை பிரசங்கித்தார்கள். அதனாலே நானும் நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம், இன்றும் பலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இணக்கமும் தகப்பனே, இந்த வேளையிலும் ஒவ்வொருவரும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை இனிய பிதாவே. ஆமென்.
0: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். இந்த அருமையான தேவசேதிக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜபம் எடுத்து வருகிறோம். ஒரு நிமிடம் தாருங்கள் ஐயா. அருமையானவர்களே, எப்பொழுதுமாக நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். இன்றைய நாளும் ராபர்ட் கிட்ஸ் அவர்களுடைய ஒலித்தடலேருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருப்போம்.

நேரம் கலையத்திரை 10:20. அடுத்து 10:30 ஆயத்தம் ஆயுதங்கள் கோடிட்டகடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி வர இருக்கிறது. ராபர்ட் கிட்ஸ் என்கின்ற ஒளித்தடலிருந்து இன்றைய நாளும் ஒரு சில பாடல்களை கேட்போம்.

0: நேரம் கலியத்திலே 10:29. இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் ஆகுவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் சாக்ஷி பிரதீபன் 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ ஆரம்பமாகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி.

0: இந்த கோடிட்ட இடம் நிரப்புதல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
1: 416-253 0050 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-349-0999 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-7599 அல்லது 579-379-0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
0: கடந்த வார புள்ளி விவரங்களை பார்வைக்கு கொண்டு வருவோம். 41 வாரங்களுக்குரிய புள்ளிகள் மிசேலா 366, ராஜினி 320, மேரி 63, சுசானமா 216, மல்லிகா 286, சுசி 330, ஆனந்தராஜா 63. மற்றவர்கள் எல்லாருமே கொஞ்ச நாட்கள் இணைந்து சிறப்பித்தீர்கள். 6 பேர் திரும்ப உங்களை காணாமலே போய்விட்டீர்கள். இருக்கிறவர்களோடு தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ வருகிறது முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு, கோடு நான் சுமப்பேன் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கல்வி நம்பர் 1, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு. இரண்டாவது கேள்வி, உம்மை உறுதி.

நம்பி இருக்கிறபடியால் கோடு. அவனை பூரண கோடு. அவனை பூரண கோடு. காத்து கொள்ளுவீர், காத்து கொள்ளுவீர். மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் இரண்டு, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதையுடையவன் கோடு, நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் கோடு, அவனை பூரண கோடு, காத்து கொள்ளுவீர். மூன்றாவது கேள்வி, மூன்றாவது கேள்வி, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் மூன்று, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு, என்று கத்தர் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

இல்லாத சுசானாமா, நீங்க மூன்றாவது கொண்டு வர இல்லை, மற்றவர்கள் நிரப்பிட்டு காத்திருக்கிறார்கள். அதனாலே நான் கேள்வியை கொடுக்கிறேன். 4, 5, 6 கேள்விகள். 4, 5, 6 கேள்விகள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கடுகளை போல கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். சோந்து போகார்கள். மீண்டும் மறுமுறை சொல்கிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 4. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கழுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். 5வது கேள்வி. கோடு என். கோடு என். கற்பனைகளை கோடு. கற்பனைகளை கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. சமாதானம் நதியைப் போலும் கோடு. சமாதானம் நதியைப் போல கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. இருக்கும் இருக்கும்

மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரிபார்த்து கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 5, கோடு என் கற்பனைகளை கோடு, நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு, சமாதானம் நதியை போலும் கோடு, நீதி சமுத்திரத்தின் கோடு இருக்கும். ஆறாவது கேள்வி, கத்தர் நித்தமும் கோடு, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு, மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பார்த்தெடுத்து வாருங்கள். பாடலோடு இணைந்திருப்போம்.

நேரம் கலையத்திலே 11:09. இதோ அடுத்து வருகிறது 7-8-9 கேள்விகள். 7-8-9 கேள்விகள். ஏழாவது கேள்வி. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அத்திபாரமாக்கி. அஸ்திபாரமாக்கி. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, மன்னிக்கணும், 7. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. எட்டாவது கேள்வி. மீட்பர் கோடு. மீட்பர் கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 8. மீட்பர் கோடு. யாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. 9வது கேள்வி. நீ பயப்படாதே கோடு. நீ பயப்படாதே கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. நான் உன் தேவன் கோடு. நான் உன் தேவன் கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு.
தாங்குவேன். மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 9, நீ பயப்படாதே கோடு, உன்னுடனே இருக்கிறேன் கோடு, நான் உன் தேவன் கோடு, உன்னை பலப்படுத்தி கோடு, சகாயம் பண்ணுவேன் கோடு, நீதியின் வலக்கரத்தினால் கோடு, தாங்குவேன். கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்படுகிறது. எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

இந்த பாடல்களை குறித்து போதகர் ஜி குழந்தராஜ் அவர்கள் 7 என்கிற வரிசையில் ஆசீர்வாத கருத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஒளிநாடாவுக்கு ஒளிப்பதிவு செய்த

பேசுவை. நேரம் கலையத்திலே 11:28 இன்றைய நாளும் எங்களுடைய கோடிட்டம் நிரப்புதல் நிகழ்ச்சியில இணைந்து சிறப்பித்து தந்தவர்கள் சுசி, ராஜினி, சுசானம்மா, மிசேலா, மல்லிகா, வாழ்த்துக்கள். புள்ளிகளை பார்க்கலாம். சுசி 9 புள்ளிகள், ராஜினி 9 புள்ளிகள், சுசானம்மா 9 புள்ளிகள், மிசேலா 9 புள்ளிகள், மல்லிகா 9 புள்ளிகள் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. மாலையிலும் எங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகுவோம். அடுத்து வருகிறது உங்களுக்கான நேரம்.

0: வல்லமையின் அலைகள் பல் சுவை கதம்ப கிறிஸ்தவ வானொலி.
1: இதோ உங்களுக்கான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 1 34 வரை மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.

0: அவனை கண்டாவது குற்றம் ஆஸ்வாதம் கிடைக்கும்.
1: அவனுக்கு தேவை அவன் தேக்கத்தக்கதாக மாறும் அவனுக்கு தலைப்பட்டுமா என்று சொல்லாதே.

0: ஆமீன். நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அருமையானவர்களே, இதோ பாடல் பாட இருக்கிறவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள். இது உங்களுக்கான நேரம்.
1: 1-6-2-5-3-0-0-8-0 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-8-6-6-3-4-0-8-9-9 5-1-4-4-4-7-7-5-9-9 அல்லது 5-7-9-3-7-9-0-9-9-2 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 6-4-7-3-3-8-5-5-9-6.
0: இதோ பாடுகிறவர்கள் இதை கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: நேரலுக்கு அன்பு வேண்டுகோள். பாடல் பாட வருகின்றவர்கள் வானொலியின் பெருமதியான நேரம், வானொலிகளின் பொதுவான நேர கட்டுப்பாட்டின் தரம் இவைகளை கருத்தில் கொண்டு 3 தடவைகள் பல்லவிகளையும் 2 சரணங்களையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். 1 Corinthians 14:40.
0: பாடலோடு இணைந்திருப்போம். நேரம் தாமதிக்காமல் அழைப்புக்கு வாருங்கள்.

0: சத்தம் வெளியிலே வருது இல்லையேனம்மா. என்னண்டா எனக்கு சரியா உண்மையா இன்றைக்கு அஞ்சு பேர் நெஞ்சு கொண்டவே அந்த நாலு பேராலே எனக்கு உண்மையா நெஞ்சு நோகையில. ஆனால் உங்களோட சத்தமா கதைச்சு ரெண்டாவது எனக்கு பக்கத்து ரூம்ல தான் மகளோட பெட்ரூம் அம்மா, கொஞ்சம் சத்தம் இல்லாமலும் இருக்கணும். சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க. என்ன பாட்டு பாட போறீங்கள்? சரி பாடுங்கம்மா.
1: அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், தோண்டு போகாதே, நீ தோண்டு போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் சிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே.
0: இருக்கா வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கம்மா. இல்லாம சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அடுத்த அனுப்பில வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம். நான் ரஜனா கதைக்கிறேன்.
0: ரஜனா, அப்படி இருக்கிறீங்க ரஜனா? நல்லா இருக்கிறோம். நீண்ட நாட்களாக உங்களை காணவில்லையே. சரி, பாட்டு பாட போறீங்களா? ஒரு நிமிஷம் தாருங்கள். அடுத்த நிமிஷம் வணக்கம். சரி, பாடலை எடுத்துன்னு வாங்க ரஜனா.

Thank you.

கலங்கிடுதே.

0: நன்றி அம்மா. அடுத்த அணைப்பு வணக்கம்.
1: வணக்கம் மல்லிகா.
0: மல்லிகா அவரின் மிஷன் தாங்கோ. அடுத்த அணைப்பு வணக்கம். மணியம்மா அப்படி இருக்கிறீங்கள். சரி நன்றியம்மா. பாட்டு பாட போறீங்களா? பாடுங்கோ.

0: நன்றி அம்மா. அடுத்த அனுப்பிலே வணக்கம். வணக்கம். அப்படியே அழைப்பில் இருங்கம்மா. மல்லிகா, அப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறேன். கொல்லுடைய வெளியில் எங்கேயும் போக இல்லையா? ஓ, அப்படியா? ஆ, அப்படியா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்கள்? எத்தனையாவது பாட்டு?
1: 116.
0: 116.

0: வேண்டும். அதே மாதிரி பாடுங்கம்மா.
1: அனைவரும் கேட்க வேண்டும். கண்டல வேண்டும், கழுவப்பட்டு பாட வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். கண்டு பாடிய வேண்டும்.

நன்றி அம்மா. நாளைக்கு அடுத்த ரெண்டு சரணத்தோட கொண்டு வாங்க. ஓகே சரி. பவளமம்மா எப்படி இருக்கிறீங்கள்? சரி நான் நல்லா இருக்கிறேன். பாடல் எடுத்துட்டு வாங்கம்மா. சரி சரி சரி. அப்படி அம்மா இது பாடுற நேரம் உங்களுக்கு. அம்மா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பவளமம்மா. உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு நேரம் தந்திருக்கிறோம்மா. 5 மணிக்கு ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு 6 மணி வரைக்கும் கதைக்கலாம். நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை பற்றி அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாடுங்கோ.

அதன்படி நடக்கின்றேன் நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உன் சரண் அடைந்தேன் அடிமை நானையா. ஆயிரமாயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன்.

0: வந்தாரினும் ஆண்டவரே உன் நடந்தேன் அடிமை நானையா வந்தாரும்
1: நன்றி. நேரம் தாமதிக்காமல் இடைவெளி இல்லாமல் வந்து பாருங்கள். கலியற்ற நேரம் 11:48.

0: வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர், நான் ராஜினி.
0: ராஜினி, ஒரு நிமிடம் தாருங்களம்மா, இன்னொரு இணைப்பு. வணக்கம்.
1: வணக்கம்,
0: கருணாம்மா அப்படி அழைப்பில் இருங்கம்மா. ராஜினி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன், நன்றி அம்மா. ஆமீன், நன்றி அம்மா. பாடல் எடுத்துட்டு வாங்க.

0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். கருணா அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. வேலைக்கு போகலையா? அவள் வெளியிலேயும் போகல. ஓ, விளங்கல நீங்க கதைக்கிறது. ஆ, கிச்சன் வேலை. ஓகே, சரி. நான் இன்றைக்கு இன்னும் பிள்ளைகள் எழும்பே இல்லை, பார்க்கலாம். ஆக்கள் குறைவா இருக்கடியோவில், எல்லாரும் வெளியில போவினமெல்லோ. அப்படியாண்டா நானும் டக்கு நேரத்துக்கு சின்ன ஒரு ஜபத்தை செய்து போட்டு நானும் வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நேரம் இந்த தொடங்கினதுக்கு இந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற பாக்கு கூட போகலை. பாக்கள் நிறைய பேர் இருந்து கேட்டு கொண்டு இருப்பினம்னு சொன்னால் அவையோடு இருப்பேன் நான். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: தனிமையில் தவிட்டேன் பிடித்தாய்.
0: பாக்குறனம்மா என்னடா, அதுல ஒரு 5000 பாட்டு இருக்கு. அதுலதானே இருக்கு தலைப்பு. அப்ப அத நான் பாக்குறேன், நான் பாக்குறேன். நன்றி அம்மா, நன்றி. அலையங்கள் 4162 5 3 0 0 8 0.

0: வணக்கம்.
1: வணக்கம் அண்ணி.
0: பியூலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கிறேனம்மா. ஆமீன். பாட்டு பாட போறீங்களா? எடுத்து வாங்கம்மா.
1: இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கு.

0: வணக்கம். புரிஞ்சட்டமா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. இல்லை, வின்சனையா சொன்னவரம்மா, நீங்கள் இன்றைக்கு செய்ய வேணாம் பிள்ளைகளோட இருங்கோண்டு. நானும் பிள்ளைகள் நித்திரையால் எழும்புறதுக்கு இடையில் நான் செய்திருவேன். அப்படி ஆக்கள் குறைவாக இருந்தால் நான் நேரத்தோடு 3 மணிக்கு நான் ஜபத்தை முடிச்சுட்டு நான் பிள்ளைகளோட வெளியில் போவேன்ட்டு. ஆமாம், இனி நீ எனக்கு கீழ் வீட்டுக்காரன் வந்தானுண்டா என்னை நித்திரை கொள்ள விடுவானுன்ட்டு கூட தெரியாது. அதான் ராத்திரி அப்பா சொன்னவர், எங்களுக்கு இனி நித்திரையும் கிடைக்குமான்னு தெரியாது, ஜெசிந்தா இப்போ கிடைக்கிற நேரம் நித்திரை கொள்வோம்.
1: அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்குசம், இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, சந்தோஷமும்

0: அதிசயம் தானே. ஓ இது உண்மைதானே, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார்.
1: நன்றி அம்மா. நேரம் தாமதிக்காமல் ஏனோ தானோண்டு இருக்காமல் அழைப்புக்கு வாருங்கள். ரீட்டா அம்மா தயவு செய்து அழைப்புக்கு வாங்கம்மா.

0: வணக்கம்.
1: வணக்கம். நகோமி என்ன?
0: நகோமி அம்மா, அப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன். நன்றி அம்மா. ஆண்டவர் மட்டுக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிற கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க பாடல் ஏற்றணும் வாங்கம்மா.
1: நன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன், உனக்காக திருகத்தன் நான் சிந்தினேன். என் மகளே, மன்மகனே, மாட்வாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்காகவே, உனக்காகவே நான் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கிறேன். வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். இதோ வந்திருவேன் கண். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஈரே தையா. உம்மாலொன்று எனக்கு விடுவதை இல்லை, உம்மாலொன்று எனக்கு நிம்மதி இல்லை. நாம் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீரொரு போதும் கைவிட மாட்டீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறேன். எனக்காகவே திருவையிலே வைத்தீர், எனக்காக திருத்தம் நீர் சிந்தினேர். நானே வழி, நானே சத்தியம், நானே ஈவன் மகனே, உனக்கு நன்னால் அன்றி உனக்கு விடுவதை இல்லை. என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஆமே.
0: நன்றி அம்மா. நன்றி நன்றி. அடுத்த அணைப்புல வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மகேஷம்மா? நல்லா இருக்கிறேனமா. மகன் கொண்டு தந்தவரா? விஞ்சனையாட்டு தானம்மா இருக்கவன, நான் பிறகு வேண்டி வைக்கிறேன். சரி, நன்றியம்மா. பாடல் எடுத்துன்னு வாங்கோ.

0: கிருபை.
1: வணக்கம்.
2: வணக்கம் பிரசவட்டமா, திமேத்தி பேசுங்க.
1: திமேத்தி எப்படி இருக்கிறீங்க? பாடல் எடுத்து வாங்க ஐயா.
2: இந்த வே சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். இந்த வேயே நீங்கள் என்னென்ன சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என்னிடையமே நீங்கள் தான் என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வே சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என்னென்ன சொல்லி சொல்லி திறமைக்கவும் சொல்ல மாட்டேன். என்னிடையமே நீங்கதான். என் கண்மணி போல் காக்குங்கள், நான் கண்ணுறங்க காவல் வைக்குங்க. கண்மணி போல் காக்குங்கள், நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவனையும். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். எங்கள் உயிருடனில் உள்ளவரே பாடுங்கள். அம்மா கத்திருக்குமா வேண்டாதா?
1: நன்றி ஐயா. அடுத்த அனுப்பிலே வணக்கம்.
3: வணக்கம் மரியா,
1: எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. ஆமீன். பாடல் எடுத்து வாங்க.
3: தலைவன்

0: சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதி நினைத்து நினைத்து துடித்து நிம்மதியடைவேன் எனது தலைவன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
1: நன்றி அம்மா. நேரம் கலையத்தில் 12:15. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
1: வணக்கம்.
2: பிலோமினா.
1: பிலோமினா அம்மா, எப்படி இருக்கிறீங்க? இந்த வானொலி சத்தத்தை குறைப்பீங்களா அம்மா? தயவு செய்து தொலைபேசி அழைக்கிற போதே வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு வாங்க. இல்லையாம்மா, அது இங்கே கேட்குமாம்மா. எங்களுக்கு மைக்ரோஃபோன் இல்லோ, அதுக்குள்ளால சிஸ்டத்துக்குள்ள போயிக்கா கேட்கும். சரி, நன்றி அம்மா. நீங்க சோமா இருக்கிறீங்களா? நான் வெளியில போயிலையா? இல்லையே, நேற்று நல்ல வெதர்னு சொல்லிச்சினும். சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்து வாங்கம்மா.
2: என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துடித்துடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், துயாவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். இன்னத்தோடு இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இன்னத்தோடு இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துடுவேன். இன்னைக்கு இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென்.
1: நன்றி அம்மா.
2: நன்றி அம்மா.
1: நன்றி. அலைங்கள் 4162553. சைவர் சைவர் 8 சைவர்.

படுகுழியில தம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்கள், கொஞ்சம் நேரத்தோட வரலாமே. அப்படி ஏன் இல்லையம்மா, கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் இடைவெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து பாடினா வெளிநாடுகளில் இருக்கிறவர்களும் வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமம்மா. இன்னும் சில பேர் காட்டில் காசு போட்டு எடுக்கிறவையம்மா, அதுக்காகத்தான் நான் உங்களை மற்றவையெல்லாம் முன்னுக்கு வந்து பாடுங்கன்னு சொல்கிறேன். நான் நன்றி அம்மா, பாடலை எடுத்துன்னு வாங்குவோம்.

ஒருத்தன் வாங்கம்மா. இன்னும் ஒரு சரணம் இருக்கே, இன்னும் ஒரு சரணம் இருக்கு, அதையும் பாடுங்கோ.

0: நன்றி அம்மா, நன்றி. இன்னும் முன்னே நாளில் அநேகர் பாட இருக்கிறீங்கம்மா. மாதிரி எல்லாம் மீன் வராமல் விட்டுட்டீங்க. மாதிரி கண்ணு நாளைக்கு பிறகு ஒரு மாதமும் 1.5 மாதத்துக்கு பிறகு போன சனிக்கிழமை ரேடியோவில் கேட்டனோட குரலை, ஆனால் மற்ற நாளிலெல்லாம் வார இல்லை. என்ன நடக்குதுன்றே எனக்கு தெரியலை. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் இருக்கிறது. யாராக அழைப்புக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்ன அல்ல ஆண்டவரை
1: பாவத்திலே நடத்திடுவான் தம்பி.
0: எங்க இந்த கான காணையில

0: நேரம் கழித்து 12:30. இன்றைய நாளும் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய துசானம்மா, ரஜனா, மணியம்மா, மல்லிகா, பவளமம்மா, ராஜினி, வியூலா, புரிச்சட்டம்மா, நகோமியம்மா, மகேசம்மா, தீமித்தேயு, மரியா, பிலோமினாம்மா, குணமம்மா, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு, இதோ நாங்கள் ஒரு விளம்பரத்தோடு கருணா அம்மாவினுடைய பாடல், அதை தொடர்ந்து உலக நடப்பு செய்திகளை நாங்கள் கேட்டறிவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ கருணாம் அவர்கள் கேட்ட பாடல், தனிமையில் தவித்தேன் கரம் பிடித்தாய்.

0: பாஸ்டர், அழைப்பில் இருக்கிறீங்களா? பாஸ்டர், பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?
1: உண்மையோடு அன்பாக ஜெபித்திடுங்கள். கர்த்தருக்கு புது
0: பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?

நேரம் கலையது 12:50 ஒரு மணிக்கு வர இருக்கிறது. டொரண்டோ மண்ணிலிருந்து தேவசெய்தி. ராபர்ட் கிட்ஸ் என்கிற ஒளித்தட்டிலிருந்து சில பாடல்களை இன்றைய நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டரையா. இன்றைக்கு உங்களோட தொலைபேசி கொஞ்சம் விட்டு விட்டு விக்கி விக்கி வருது, பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் எடுத்து வந்திருக்கிறது செய்தியை கொடுங்கள்.
1: சொல்லி நான்

அந்த

மாதிரி

சுற்றி இந்த சசி இந்த சசி

0: சொல்லுகிறது 3:11, கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஞான பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டுக் கொண்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் உலக மீட்பராக இயேசு உரிமை பெற்றார். அவர் மீட்பின் விளக்கமாய் செய் என்னை மீட்டு ரச்சித்திருக்கிறார். மீட்பின் விளைச்சலை இறைவன் ரத்தமே என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அதனால எதிர்கொள்ளும் நிறுவனம் ஒன்பதாம் அதிகாரம் 29 வசனத்தினால் நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால், எதிரே 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்தையில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இப்போ 4:5-6 வார்த்தை சொல்லுகின்றது. 4:5-6 அப்போ அபிஷேகம் பெற்ற ஆசாரியம் அந்த காவலின் ரத்தத்தில் கொண்டு நடித்து அதை ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரைவில் ரத்தத்தை தோய்த்து
1: விசுவாசத்தினாலே நீதிமன்ற ஆக்கப்பட்டிருக்கப்படுவார்கள்.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆனால் தான் எபிரேயர் 11:16 வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏற்கும் வேலையை இயேசு கிறிஸ்து கல்வாரிகளுமே தீவிர அறிந்து கல்வியாகி செய்து முடித்தார். விசுவாசிப்பது ஒன்றுதான். திருமணத்தின் கிரியை முடிந்தது. திருமணமே விசுவாசத்தை கொண்டு பழைய மன்னிப்பாளையை மீட்பு வந்தது. பழைய மன்னிப்பு பெற்றவர்கள் நீதிமன்றம் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியே. எபேசியர் 2:8 சொல்லுகிறது, எபேசியர் 2:8 விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் விசுவாசம் தேவையாக வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று ரோமர் 10:17 நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய அதிகாரம் 10:10 சொல்கிறது, யாரோ அவருக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணத்தனவும் வந்தார் என்று சொல்லுகின்றார். ஆனால் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே,
1: Thank you, Jesus. ஆமென், ஆமென். நன்றி பாஸ்ரேயா. ஒரு நிமிடம் நான் உங்களோடு பேச வேண்டும். என்ன வேண்டி சொன்னால், இப்போ நேரம் 1:15 அங்கே 16 ஆகிக்கொண்டிருக்கிறது ஐயா. 15 ஒவ்வொரு ஊழியருக்கும் கொடுக்குமாறும், அது மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் வின்சனையாவுக்கு தனிப்பட்ட முறையிலே, எனக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து சொல்லுகிறார்கள், இப்போது இந்த வானொலியிலே நீங்கள் செய்தியின் நேரத்தை கூட்டி ஜெப நேரத்தை குறைக்கிறீர்கள். இப்பொழுது ஜெப நேரம் தான் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கால கட்டத்திலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு வறுமையிலே கஷ்டத்திலே எத்தனையோ பேர் தற்கொலை செய்து செத்துக்கொண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்களுக்காக காத்து கொள்ளும்படியாக, பாதுகாப்புக்காக எல்லாம் ஜெபம் எடுத்து வாருங்கள். வருகிறவர்கள் 14:15 செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு சிறிய ஜெபத்தோடு முடித்து கொள்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு ஊழியர் அல்ல ஐயா, பல நாடுகளில் இருந்து பல ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு 1 செய்தி என்று சொன்னால் 12:58 நாங்கள் மியூசிக்கோடு உங்களுடைய நாங்கள் அழைக்கிற போது நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் அந்த 15 கொண்டு வரும்படியாக நீங்கள் எடுத்து வரும்படி எல்லா ஊழியர்களையும் உங்களை வைத்து சொல்லிக்கொள்கிறேன் ஐயா. நன்றி. மாலையிலும் உங்களுடைய ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருவோம். சரி, நன்றி, நன்றி பாஸ்டர். அருமையானவர்களே, அருமையான செய்தியை கேட்டோம். அநேக ஊழியர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். வருகிற ஊழியர்கள் செய்தியை நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள். ஆனால் இப்போது இந்த கால சூழ்நிலைக்குள்ளே ஜெபம், ஒவ்வொரு தேசங்களுக்கான ஜெபம், அந்த ஊழியர்கள் திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும். வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஊழியர்களுடைய ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது இந்த தேசத்துங்களிலே குடிகொண்டிருக்கின்ற பயங்கரங்கள் மாறுகிறதற்கு கர்த்தருடைய ஒரு கிருபையின் கருணையின் கண் கிடைக்கும் என்று அவர்கள் அன்பாக எங்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். தயவு செய்து எல்லா ஊழியர்களுக்குமே நாங்கள் 15 தான் கொடுக்குறோம். அதற்குள்ளாக நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் எடுத்து வாருங்கள். இதோ நாங்கள் அடுத்த செய்திக்கு கடந்து செல்லுவோம். 3வது செய்தியை அமெரிக்க மண்ணிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள்.

0: அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
0: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால உங்களை எல்லாருடைய ஜெபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் அம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. நான் உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய நாளும் எனக்காக எங்கள் வானொலி நேயர்களுக்கான தேவ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது தேவனீர் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் வானொலிக்காய் ஜெபிக்கிறோம். வல்லவினர்கள் வானொலியிலே ஐயாவுக்காக, சிந்தாமா அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வமே, ஊழியக்காரர்கள் அனைவரும் சுகமாக பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்னங்கள் நோய் நெடுகழிவுகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளும் ஆண்டவரே, சிறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை, உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒருவராவது அநியாயமாக எந்த வியாதியினாலும், எந்த விதமான வறுமையினாலும், பட்டினியினாலும் அப்பா மறிக்க கூடாது ஆண்டவரே. அந்த விதத்துல நீர் உடைய ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பார்க்கிறதும், அவர்களுக்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அவர்களை நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்கிற சகோதரன் சத்தையாவையும் சகோதரன் அப்பா, இந்த தொழில் காட்சி ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதுல இணைந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே, இன்னும் அநேகர் இதுல பங்கு பெற, அநேகர் உதாரத்துவமாய் கொடுக்க, அநேகர் இந்த ஊழியத்தை ஆதரிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். அற்புதங்களும் அடையாளம் நடைபெறட்டும். நாமத்தை மையப்படுத்தும் தேவரீர் இந்த வார்த்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் ஆதி பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலும் எப்படி தேவ புத்திரர்கள் வந்து மனுஷருடைய பெண்களை திருமணம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 6 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அவர்கள் ராட்சதர்கள் வந்து பூமியிலே இருந்தார்கள் என்றும், பின்பு தேவகுமாரர் மனுஷர் குமாரத்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்றும், இதனாலே மனுஷர்கள் பலவான்களானார்கள் என்றும் தேவன் அறிந்து அந்த பூலோகத்தை அவர் அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கொள்ளுகிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் நல்லாதான் இருந்தாங்க. ஆனா எப்பொழுது தவறான உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களோ, தவறான திருமணங்களை ஏற்படுத்தி கொண்டார்களோ, அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அந்த வேளையிலே 7 வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6:7. நான் சிருஷ்டித்த பூமி மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனஸ்தபமா இருக்கிறது என்று சொன்னார். ஆதியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்த பொழுது தேவன் சொன்னார், அது தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று தேவனுடைய வார்த்தையில இதை வாசிக்கிறோம். எப்படி தேவன் அது நல்லது என்று கண்டாரோ, அதே தேவன் இப்பொழுது சொல்கிறார், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்து அவர் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்கு மனஸ்தாபம் உண்டாக்குகிற காரியங்களை பண்ணுவோமே ஆனால், அந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனாலும் அந்த பூமியிலும், அப்படிப்பட்டதான கொடூரமான மக்கள் வாழ்ந்த பூமியிலும் நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த நோவாவோ தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இந்த நோவா கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபை பெற்றான் என்று நாம் 6:8 வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமே கீழும் உள்ள மக்கள் தவறான மனிதர்களா இருக்கலாம், பொல்லாத மனிதர்களா இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நாம் கிருபை பெற்றவர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எல்லா மக்களும் தவறு செய்தார்கள், நானும் அதே போல செய்தேன் என்று அவர்கள் மாத்திரம் என்ன நல்லவர்களா, நான் அவர்களை பார்க்கிறேன் நல்லவன் என்று சொல்லி நம்மை நாமே அவர்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவா அவன் எப்படி அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் கிருபை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் எபிரேயர் 11:7 வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்கள், இந்த மனிதர்கள் பொல்லாத மனிதர்களாக இருந்த பொழுது ஆண்டவர் இந்த நோவாவுக்கு ஒரு தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். அது நோவாவுக்கு மாத்திரம் கொடுத்திருக்க முடியவில்லை, எல்லாருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நோவாவின் மூலமாக இந்த தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். எப்படி இந்த தேவ எச்சரிப்பு வருகிறது? இப்படி ஆண்டவர் வந்து மனிதர்களுடைய கிரியைகள் சரியில்லை, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவர்கள் செய்கிறதான காரியங்கள் சரியில்லை, எனவே அதை அழிக்க போகிறேன் என்று தேவன் திட்டமிட்டதை அந்த தேவ எச்சரிப்பை இந்த நோவாவிடம் சொன்ன பொழுது அவன் எல்லாரிடத்திலே சொல்லி இருக்க முடியும். அவன் எல்லாரிடத்திற்கும் இதை அவங்க பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் நோவாவோ தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அதை அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் முக்கியம். இப்பொழுது ஆண்டவருடைய வருகையின் நாள் வருகிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதிலே எடுத்துக்கொள்ளப்படாத மக்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே கைவிடப்படுவார்கள். அவர்களுக்கு உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரும், பிறகு இரண்டாம் மரணம் வரும், அங்கே அக்னியும் கந்தகமும் நிறைந்த கடலில் அவர் தள்ளப்படுவார்கள் என்றதான தேவ எச்சரிப்பை நாங்கள் இப்பொழுது கொடுக்கும் பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவ கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுதும் நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அவன் அதை விசுவாசித்ததினாலே அவன் என்ன செய்தான்? அவன் பயபக்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை அவன் ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நமக்கு நாம் காணாதவர்களை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அந்த நாட்களிலே நாம் அநேக மக்கள் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் நோவாவோ அதை செய்தான், அதை நிறைவேற்றினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, தேவன் இந்த நோவாவிடத்திலே சொல்கிறார், நீ ஒரு பிழையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பிழையை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். பிழை என்றால் என்னவென்றே தெரியாது. பிழை என்பது ஒரு கப்பல் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த கப்பலை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்றே அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் அங்கே தேவன் சொன்னதை காரியம் அவன் அப்படியே விசுவாசிக்கிறான், அதை அவன் செயல்படுத்துகிறான். எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் தட்டி கழிக்கவில்லை. அவன் தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த பேழையை அவன் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலும் அங்கே மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, லூக்காவின் சுவிசேஷம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24:38 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24:38 ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 39வது வசனம் சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அவர்கள் உணராமல் இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தையை உணராமல் இருந்தார்கள், எச்சரிப்பை உணராமல் இருந்தார்கள், பயபக்தி இல்லாமல் இருந்தார்கள். அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று மத்தேயு 24:38 சொல்கிறது. அப்ப இந்த நாட்களிலும் இந்த காரியங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகின்றது. இந்த மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் இப்படிப்பட்டதான ஒரு துன்பம் ஏற்படும், அதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, இந்த வானொலியின் மூலமாக நம்மோடு கூட என்ன செய்கிறார், அவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நோவாவின் காலத்துல செய்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் 8 பேரையும் அங்கே அவர் காப்பாற்றினார். ஆமென், அமன். பாருங்கள், 2 பேதுரு 2:5 சொல்லப்படுகிறது, நோவா முதலான 8 பேரை, மன்னிக்கவும், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா என்று சொல்லப்படுகிறது. அப்படியான என்ன, நோவா நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். அதைத்தான் 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்போ மக்கள் பயபக்தி இல்லாமல், தேவபக்தி இல்லாமல் இருந்ததுனால அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள், அவபக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் மேல் இந்த உலகத்திலே தேவன் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட அந்த விதமாக பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு இது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது என்று 6:6 வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:6. சோ இப்படியாக நாமும் கூட நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோவாவின் குடும்பத்தை போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோகப்பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவை எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும், வருகையிலே காணப்பட வேண்டும். அதற்கென்று எடுக்கிற இந்த வல்லமை நலைகள் வானொலிக்காக தொலைக்காட்சிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்திருந்தாலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென். நன்றி பாஸ்டரையா, மிக ஆசீர்வாதமான இந்த தேவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜெப வேளையிலே உங்களை உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜெபத்தை எடுத்து வருகிறோம்.
1: நன்றி அம்மா, கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவதாக.
0: ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் தேவ செய்தியோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே இணைந்து

வார்த்தை மாறாத ஜீவ வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்கலாம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் யோசுவா 9:10, ஏசாயா 13:14, 1 தீமோத்தேயு 4:5-6 என்னோடு டொரண்டோவில் இருந்து பியூலா இந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யோசுவா 9:10, யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெருஞ்சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிக்கோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத இரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வலிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணமும் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலிலே இருக்கிற பாளையத்துக்கும் யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுபுத்திரரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகேமுக்கும் அஸ்தோத்தின் பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கும் அப்புறத்திலிருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரத்தை எடுத்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்த பூசணம் பூத்திருக்கிறது. இந்த நாங்கள் இந்த திராட்சரச துருத்தியை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிட்டு என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3 நாளிலே அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபீரா, பெயரோத், கிரியாத் ஜேஜாரீம் என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது.

0: சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாய கர்த்தர் தமது தாசனாய மோசைக்கு கட்டளை இட்டது உமது அடியானுக்கு நிச்சயமாக அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கையில் தப்புவித்தான். இந்த நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கத்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிப்பிடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் ஆக்கினான். ஆமேன்.
1: சங்காரம் பண்ணி எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலுடைய சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்ட போது, கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்த்தும் பெரிதுமாய் இருந்தபடினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிசின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் ஜோஷுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகிசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு ஜோஷுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே ஜோஷுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, அவளுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இந்த ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்கரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசத்தா மற்றும் மக்கேதா மற்றும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை உளப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கர்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் கருத்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்ருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தருத்தது சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்கட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடி போய் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்துக் கொண்டார்கள். ஐந்து ராஜாக்களும் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று ஜோசுவாக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஜோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களின் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது ஜோசுவா கெபியின் வாயை திறந்து, அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்து எஸ்ரேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகிசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனத்துக்கு வெளியே கொண்டு

0: வந்தார்கள். அவர்களை ஜோஸ்வானத்தில் கொண்டு வந்த போது ஜோஸ்வா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்குடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது ஜோஸ்வா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாக இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். அதுக்கு பின்பு ஜோஸ்வா அவர்களை வெட்டி கொண்டு 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே ஜோஸ்வா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். அந்நாளிலே ஜோஸ்வா மக்கேதாவை பிடித்து அதை பட்டிய கருக்கினால் அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் எரியாக வைக்காமல் சந்தானம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தான். மக்கேதாவின் ஜோஸ்வா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவின் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டிய கருக்கினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கும் செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தார். லிப்னாவில் இருந்து ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதை 2 நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நரஜீவங்களையும் பட்டைய கருக்கினால் அழித்தார். அப்பொழுது கேசரின் ராஜாவாகிய ஓராம் லாகீசுக்கு துறை செய்யும்படி வந்தார். ஜோஸ்வா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டார். லாகீசிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதுக்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டைய கருக்கினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்தது போல அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளில் தானே சங்காரம் பண்ணினார். பின்பு எக்லோனிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவருமாய் எக்லோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நரஜீவங்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் பட்டைய கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினார்கள். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேலர்களோடும் கூட தெபீருக்கு திரும்பி போய் அதை மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தார். அவர்களை பட்டைய கருக்கினால் அழித்து அதில் உள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எப்ரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவர்களின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்படியே ஜோஸ்வா மலைத்தேசம் அனைத்தையும் தென்தேசத்தையும் சமபூமியின் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவர்களின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதிஸ் பர்னேயா துவக்கி காத்சா மட்டும் இருக்கிறதையும் கிவியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தார். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவள் தேசத்தையும் ஜோஸ்வா ஒருமிக்க பிடித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்கால் இருக்க பாளையத்துக்கு திரும்பினார். ஆமீன்.
1: ஆமீன். யோசுவாவின் புத்தகம் மன்னிக்கணும், ஏசாயா 13 அதிகாரம். ஆமோத்தின் குமாரனாய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கூறுகிறவர்கள் என்றார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளிலே கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானத்தை வானங்கள் வீழ்த்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலருங்கள், கர்த்தரினால் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம், அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளையும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பாக முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தமும் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகளின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்துக்கும் அபூர்வமாக்குவேன். இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை ஆதர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவனவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனவனும் பட்டயத்தாலே விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராட்சத்துக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேப்பர் மந்தியை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் ஊழையிடும். பலி சர்ப்பங்கள் அவர்கள் செவ்விகையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்றார்.
0: ஆமேன். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி சின்னம் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாக யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களே ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரில் ஒளிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாறு இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுதும் உழைப்பாறை அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதார விருட்சங்களும் லீவனோனின் கேதருக்களும் உன்னிமித்தம் சந்தோஷப்பட்டு இவ்விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன்னிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பரிச்சயமானாயோ எங்களுக்குள் சமானமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு குழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வே அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை வீணப்படுத்தினவனே நீ தரையிலே உள வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். உன்னுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மிருகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதிரவம் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதை நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களே தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கவில்லை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்துவிடப்பட்டாய். நீ அவர்களுடைய அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை சேரவுடைய சந்ததி ஒருபோதும் சேர்ப்பதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாத படிக்கு அவர்கள் பிதாக்குடைய அக்கிரம நிமித்தம் அவளை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவளுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கத்த சொல்கிறார். அதை முள்ளம் பந்துகளுக்கு சுதந்திரமும் தண்ணி நீக்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கத்தர் ஆணையிட்டு சொன்னார். அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய முகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவள் தோளிலிருந்து நீங்கும். தேசமானத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நிறுத்தப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கத்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாஷ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முடிந்ததென்று அக்களிப்பாய் இராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதில் தனி பறக்கிற அக்கினி சப்பமாய் இருக்கிறது இருக்கும். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரே பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன். உன்னில் மீதியானவர்களே அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு. பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கேருந்து போய்க்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறுத்தரோ சொல்லப்படும். கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஆமீன்,
1: ஆமீன். 1 தீமோத்தேயு 4:4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமே ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேர்ந்தவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் எச்சரி மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய்.
0: ஆமீன்.
1: அம்மா, 1 தீமோத்தேயு 5:5.
0: முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புத்தரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவிக்கு புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை தனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றால் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையின் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனுக்கு நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களின் ஜெபங்களில் இருப்பார். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நீரை உபசரித்து பரிசுத்தவான்களை கால்களை கழுவி உபத்திரவப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றவனுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவியை விதவிகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளம் வயதுள்ள விதவிகளை அதில் சேர்த்துக் கொள்ளாது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவும் இல்லாமல் அவள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடுபடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்பூர்வலாயும் வீண் அளவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவளுமாய் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி உலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனத்திலாவது ஒருத்திலாவது விதவிகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ஆகியால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்க கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுவதை இரட்டிப்பான ஜனத்துக்கு பாத்திராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவனுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்ததிலே எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பச்சபாத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவன் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவர்களும் மறந்திருக்க மாட்டாது. ஆமீன்.
1: ஆமீன். 1 தீமோத்தேயு 6 தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவார்கள். விசுவாசிகளாகிய எஜமான்கள் உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையில் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவார்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டைகளும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழித்து அமுழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பென்டியூ பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையே சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் செய்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாக உள்ளவர்களுமாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ திமெத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெறுகிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள். கிருபியானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி அம்மா. நன்றி அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்போடும் இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம், அதை தொடர்ந்து வருகிறது உலக நடப்பு செய்திகள், அதை தொடர்ந்து கவிதையின் நேரம். அத்தோடு சிறிய ஜபத்தோடு நான் 3 மணிக்கு இந்த ஜப இந்த வானொலியை இன்றைய நாளே நிறுத்த இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் மறு ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம் என்று குறிக்கொள்கிறேன். இதோ வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தலைவிரித்தாடும் கொரோனா வைரஸ் 2ஆம் அலை, மரணப்படுக்கையில் தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய இளம் தாய். மறக்கப்பட்ட நெருக்கடி, பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையே உள்ள மிக ஆபத்தான எல்லைப் பகுதியான டேரியன் வளைகுடாவிலிருந்து குடியேறிகள் குறித்த சிறப்பு செய்தி. பிரிட்டன் மருத்துவமனை நோயாளிகள் விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் மருத்துவர் குறித்த செய்தி தொகுப்பு.

0: வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது யசோதா ரவீந்திரன். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. சுகாதார அமைச்சகத்தில் பதிவான தரவுகளின்படி வைரஸ் தொற்று தொடர்பான மரணங்கள் 1 மாதத்துக்குள் 1 லட்சத்தை தாண்டியுள்ளன. ஆனால் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கக்கூடும். தலைநகர் டெல்லியில் வைரஸ் தொற்றால் உயிரிழந்த ஒரு இளம் பெண்ணின் சோகக்கதை குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் பிபிசி செய்தியாளர் ஒருலா குரின்.
1: QuickCheck showed me the best Capital One card I could get approved for with 100% certainty, and it didn't impact my credit score. I wish I could be that certain about everything, like whether my kid's going to be famous.
2: Our proven installation process ensures your gutters are in tip-top shape and prepped to protect your home. Step 1.
3: கொரோனா வைரஸை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இது மிகவும் மோசமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடியது.
4: கடுமையாக நோய்வாய்ப்பட்டு சுவாசத்திற்காக இவர் போராடி கொண்டிருக்கிறார்.
3: என்னால் பேச முடியவில்லை, ஆனால் ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன்.
4: மற்றவர்களை பற்றியும் தனது பிறக்காத குழந்தை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கும் டிம்பிள் அரோராவின் இறுதி செய்தி இது.
3: எனக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக எனது பிரசவ காலத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்.
4: இதனால் 7வது மாதத்தில் டிம்பிள் வயிற்றில் வளர்ந்து வந்த சிசு இறந்தது. அடுத்த நாள் அவர் போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டார். தனது 3 வயது மகன் வியானை தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டார்.
5: அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள், வலிமையானவள். கோவிட் தொற்றால் இறக்கும் கடைசி நபர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என நாங்கள் நினைத்தோம்.
4: ஆனால் பெருந்தொற்றில் ரவிஷ் சாவ்லா தனது மனைவியை பறிகொடுத்தார்.
5: கருவுற்றிருந்ததால் அவரது எதிர்பார்ப்பு குறைந்தது.
4: 34 வயதான பல் மருத்துவர் டிம்பிள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் தனது மகனுடன் கொண்டாடியிருந்தார். 2019 லண்டனில் தனது குடும்பத்தினருடன் அவர் மகிழ்ச்சியாக விடுமுறையை கழித்த காட்சிகள் இவை. தனது மனைவி மற்றும் இங்கு பலரது மரணம் உலகிற்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று ரவீஷ் கூறுகிறார்.
5: உங்கள் நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இந்தியாவில் அது குறைந்து கொண்டே போனது, ஆனால் காட்டு தீ போல் மீண்டும் வந்தது. மக்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஆரோக்கியமான மக்களையும் கருவுற்ற பெண்களையும் இது பாதித்தது. எனவே எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க தவறாதீர்கள்.
4: இந்தியா தனது மக்களை பாதுகாக்க தவறியதன் விளைவை இப்போது எதிர்கொள்கிறது. தற்போது இந்திய திரிபு 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. பிரிட்டனில் தொற்று பாதிப்புகள் பன்மடங்காகியுள்ளன.
5: முன்பு வயதானோரை தாக்கியது, தற்போது இளைஞர்களை தாக்குகிறது. வைரஸ் புதிய பரிமாணம் அடைந்து வருகிறது. இந்தியாவில் இளைஞர்கள் பலரை தாக்கியுள்ளது.
4: தனது எதிர்காலத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகி வந்தார் டிம்பிள். கடந்த மாதம் தனது மனைவி இறந்ததிலிருந்து அவர் இறந்த தனது குழந்தையுடன் சேர்ந்து விட்டதாக ரவீஷ் தன்னை தேற்றி வருகிறார்.
5: 2வது குழந்தையை பார்த்துக் கொள்ள அவள் சென்று விட்டதாக எனக்கு நானே கூறிக்கொள்வேன். அவனை அவள் தனியாக விட விரும்பவில்லை. அவள் தாயாயிற்றே, புனிதமான ஆத்மா அவள்.
0: அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பெலாரூஸ் வான்பரப்பில் விமானங்கள் பறப்பதை தடுப்பதாக லித்வேனியா அறிவித்துள்ளது. கிரேக்கத்திலிருந்து லித்வேனியா சென்று கொண்டிருந்த ரயனேயர் விமானத்தை பலவந்தமாக மின்ஸ்கில் தரை இறக்கிய பெலாரூஸ் அரசு அந்த விமானத்தில் இருந்த அரச எதிர்ப்பு ஊடகவியலாளர் ரோமன் புரோட்டசிவிச்சை கைது செய்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இராணுவத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட மியான்மரின் முன்னாள் ஆட்சித் தலைவி ஆங் சாங் சூச்சி முதல் முறையாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தனது வழக்கறிஞர்களையும் அவர் முதல் முறையாக நேரில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார். அரசாங்க ரகசிய சட்டத்தை மீறியது உட்பட அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்.
6: Good grammar and spelling are important, but if you want to write essays that inspire, messages that forge brighter connections, and emails that get the job done, you need to think about more than just grammar and spelling. This sentence is grammatically correct, but it's wordy and hard to read.
0: அமெரிக்கா செல்வதற்காக கொலம்பியா மற்றும் பனாமா இடையிலான எல்லை பகுதிக்கு வெவ்வேறு நாடுகளில் இருந்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. மிகவும் ஆபத்தான இந்த பயணத்தை மேற்கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவது ஏன் என்பது குறித்த தொகுப்பை டேனியல் பாரடோ வழங்குகிறார்.
7: இதுதான் டாரியன் வளைகுடா. உலகின் மிகவும் ஆபத்தான தொலைதூர காடுகளில் இதுவும் ஒன்று. கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையே இது அமைந்துள்ளது. கொலம்பியாவின் எல்லையில் போராளி குழுக்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் மிரட்டி பணம் பறிப்பது மற்றும் கடத்தல் மூலம் இந்த பகுதியை கட்டுப்படுத்தி வருகின்றனர். சமீப காலமாக இந்த எல்லைப்பகுதி புதுவிதமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான குடியேறிகள் இந்த காட்டுப்பகுதியை கடக்கும் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். ஹைட்டி, கியூபா, வெனிசுவேலா மற்றும் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் குடியேறிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இதை கடப்பவர்களின் எண்ணிக்கை அல்லது கடக்கும் வழியில் இறப்பவர்களின் எண்ணிக்கையை அறிவது சாத்தியமற்றது. டாரியன் வளைகுடாவை கடக்கும் போது உயிரிழந்தவர்களின் உடல்களை இதுபோன்ற கல்லறைகளில் புதைக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. கியூபாவை சேர்ந்த லியோடேனி மற்றும் எலிடியோ அமெரிக்கா செல்ல முயற்சிக்கின்றனர்.
8: இது ஆபத்தானது என்றாலும் எனக்கு கவலை இல்லை. அமெரிக்காவுக்கு செல்வது மட்டுமே எனது நோக்கம்.
7: தற்போது பெருந்தொற்றின் காரணமாக கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையேயான எல்லைப்பகுதி மூடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகள் அல்லது அரசு அமைப்புகளின் அறிகுறிகளே இங்கு தென்படவில்லை. எனவே சட்டவிரோதமாக பணம் செலுத்தி உதவி செய்பவர்களை நம்பியே இவர்களின் எதிர்காலம் உள்ளது. காடுகளை கடக்க கோயட்டஸ் என்று அழைக்கப்படும் நபர்கள் தலைமை தாங்குகின்றனர்.
9: And this is the last.
7: இதுதான் மக்கள் வாழும் கடைசி பகுதி. இதற்கு அடுத்து மக்களை பார்க்க குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆகலாம். தற்போது அவர்கள் டாரியன் காட்டுப்பகுதியை நோக்கி நகர்கின்றனர். ஆனால் சட்டவிரோத இடப்பெயர்வை மட்டுமல்லாமல் பல்வேறு சிக்கல்களை தாங்கள் கண்காணித்து வருவதாக ராணுவ தலைவர் கூறுகிறார்.
10: சமூகத்தின் மீது அவர்கள் திணிக்கும் அழுத்தம் மறுக்க முடியாத ஒன்று. சட்டப்பூர்வமான மற்றும் சட்டவிரோதமான பலவற்றை அவர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இடப்பெயர்வு உள்ளிட்டவற்றில் அவர்கள் ஈடுபடுகின்றனர்.
7: கடந்த 15 ஆண்டுகளாக குடியேறிகள் எல்லையை கடந்து டாரியனுக்குள் நுழைந்து வருகின்றனர். ஆனால் பெருந்தொற்றால் இவர்கள் முடங்கியுள்ளனர். தங்குமிடங்கள், தண்ணீர் மற்றும் கழிவறை வசதிகளை இவர்களால் பெற முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் நூற்றுக்கணக்கானோருக்கு இது ஆபத்தானதாக மாற வாய்ப்புள்ளது. ஆனால் அமெரிக்காவை